0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சி முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் நிருபத்தின் முக உரையை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே கிருபைதான் வாழ்க்கைக்கு வழி, கிருபைதான் வாழ்வதற்கும் வழி என்று கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, பவுல் எப்படி அப்போஸ்தலரானார், புதிய ஏற்பாட்டிலே சபை என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டது, ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: ரேடியோ ஊழியங்களின் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க விருப்பத்தோடு அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கடந்த நிகழ்ச்சி முதல் நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்றுக்கொள்ள துவங்கினோம். இன்று கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை சிந்திப்போம். வாசிக்கிறேன், கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும். இங்கே அவர் சொல்வது என்னவென்றால், தானும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்கிறார். வேத புத்தகத்திலே அப்போஸ்தலன் என்ற வார்த்தை இரண்டு வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பன்னிருவரிலே ஒருவராய் அவர்கள் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 21 முதல் 26 வரை இதை நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூன்றரை ஆண்டு கால ஊழிய சமயத்திலே அவரோடு இருந்திருக்க வேண்டும். அடுத்ததாக உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவராயிருக்க வேண்டும். மூன்றாவதாக கிறிஸ்துவினாலே தெரிந்தெடுக்கப்பட்டவராயிருக்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 22 வசனத்திலே மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களிலேயும் நாம் தெளிவாக பார்க்கலாம். இரண்டாவதாக அப்போஸ்தலன் என்று சொல்லும்பொழுது அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 22 வசனத்திலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதைப் போல பல ஊழியர்களுக்கு இந்த அப்போஸ்தல பட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய கணிப்புப்படி அப்போஸ்தலாய பவுல்தான் யூதாசின் இடத்தை எடுத்துக்கொண்டவர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு யூதாசின் இடத்தை நிரப்புவதற்காக அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டு எடுத்ததுதான் மத்தியா. ஆனால் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 15 முதல் 26 வசனங்களிலே அன்றி அதற்கு பிறகு இந்த மத்தியாவை நாம் பார்க்க முடியவில்லை. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் மத்தியாவை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்திருப்பார் என்றால் அந்த தனது முத்திரையை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். பவுல் ஒரு அப்போஸ்தலனாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆனால் மத்தியா காணப்படாமலேயே போய்விட்டார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படும் முன்னதாகவே இந்த மத்தியா தெரிந்தெடுக்கப்பட்டார். எனவேதான் மத்தியா யூதாசின் இடத்தை எடுத்துக்கொள்ள தெரிந்தெடுக்கப்பட்டதிலே பரிசுத்த ஆவியானவரின் எந்த செயல்பாடும் இல்லை என்று கூறுகிறேன். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் தெரிந்தெடுக்காத பல செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. ஆனால் யூதாசின் இடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரே பவுல் அப்போஸ்தலனை தெரிந்து கொண்டார் என்று நாம் திட்டமாய் சொல்லலாம். இந்த முதல் வசனத்திலேயும் பவுல் சொல்லும்பொழுது மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாகவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்கிறார். ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை அவர் படித்து முடித்தபடியினாலே ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் அல்ல. மனுஷர் மூலமாகவும் அல்ல என்று சொல்வதிலிருந்து எந்த மனுஷனும் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்ததினாலேயோ அல்லது ஒரு சடங்காச்சாரத்தை நடப்பித்தபடியினாலேயோ அவர் இந்த பணியிலே இல்லை. மற்ற அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி பவுலினுடைய தலையிலே கையை வைத்து நீயும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்ன பிறகு அவர் ஊழியத்தை துவங்கவில்லை. ஆனாலும் பவுல் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்கிறாரே எப்படி? இயேசு கிறிஸ்துவினாலும், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் பவுல் அப்போஸ்தலரானார். இயேசு கிறிஸ்துவே பவுலின் மேலே தனது கரத்தை வைத்து பவுலை அழைத்து அப்போஸ்தல பணிக்கென்று பிரித்தெடுத்தார் என்பதை மிக தெளிவாக அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 15-16 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்னை எடுத்துக்கொண்டால், நான் மனுஷராலும் மனுஷர் மூலமாயும் பணிக்கென்று ஏற்படுத்தப்பட்டேன். ஊழியர்க்கென்னும் பட்டாபிஷேகத்திற்கு முன்னதாக கல்லூரியிலே ஒரு குறிப்பிட்ட பாடத்திலே பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதை நான் நிறைவேற்றினேன். இது மனுஷன் மூலமாக வந்த காரியம். இது சட்டப்பூர்வமாக நடைபெற்ற ஒரு காரியம். அதற்கு பின்னர் ஒரு திருச்சபையின் ஆளுகை குழு என்னை சோதனை செய்தார்கள். அந்த தேர்வுக்கு பின் ஊழியக்காரனாக அபிஷேகிக்கும்படியாக தீர்மானம் செய்தார்கள். ஊழியர்கள் என் தலையிலே கையை வைத்து ஜெபித்து, இப்பொழுது முதல் நீ ஒரு முழு நேர ஊழியன் என்று கூறினார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? நான் அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் அல்ல. மனிதர்கள் எவருமே என்னுடைய ஊழிய பொறுப்பிலே பங்கு பெறவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவினாலும், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். கலாத்தியர் 1:2, என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. இங்கே தனிப்பட்ட விதத்திலே பவுல் யாரை குறித்தும் சொல்லவில்லை. பொதுவாக என்னோடு கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்கிறார். நன்றாக கவனியுங்கள், கலாத்தியா நாட்டிலே உள்ள ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு எழுதவில்லை. அங்கே பல திருச்சபைகள் இருந்தன. அந்த எல்லா சபைகளுக்கும் மொத்தமாக ஒரே கடிதத்தை எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டிலே சபை என்ற வார்த்தை இரண்டு வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சபை என்றால் உலகத்திலுள்ள எல்லா விசுவாசிகளையும் ஒன்று கூட்டி சொல்லும் ஒரு வார்த்தையாகவும் அது இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கும் எல்லாரும் அடங்கிய ஒன்றுதான் சபை. இரண்டாவதாக சபை என்று சொல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தேவனை ஆராதிக்க ஒன்று கூடும் ஒரு ஐக்கியத்தையும் அது குறிக்கிறது. கலாத்தியா நாட்டின் பல பகுதிகளிலே இந்த சபைகள் இருந்தன. அந்தியோகியாவைச் சேர்ந்த பிசிதினியாவிலே ஒரு சபை இருந்தது. தெர்பையிலே ஒரு சபை இருந்தது. லீஸ்தீராவிலே சபை இருந்தது. இன்னும் அவர் கடந்து சென்ற பல இடங்களிலே இவ்வாறு சபை இருந்தது. அந்த எல்லா சபைகளுக்கும் சேர்த்துதான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த எல்லா தனிநபர்களும் சபையின் அங்கமாயிருந்தாலும் காணப்படக்கூடிய சபையிலே அவர்கள் அங்கமாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற விசுவாசிகளுக்கு முன்னதாக கர்த்தருக்கு பயந்து சாட்சி வாழ்க்கை வாழ்வதை குறித்த ஒரு பொறுப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். மேலும் அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை சபையில் உள்ள மற்றவர்களுக்கும் அவர்கள் பகிர்ந்து கொடுக்க முடியும். இன்றைக்கு குடும்ப சூழல் காரணமாக சில விசுவாசிகள் வெளிப்படையான திருச்சபையின் அங்கமாக இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களும் சில விசுவாசிகளோடு தொடர்புடையவர்களாக விசுவாசிகளின் ஐக்கியத்திலே இருக்கிறார்கள். கலாத்தியர் 1:3, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுலப்போஸ்தலன் பல திருச்சபைகளுக்கு எழுதுகிற கடிதங்களிலே இதே வாழ்த்துதலை சொல்லி எழுதியிருக்கிறார். கிருபை என்று சொல்லப்படும் வார்த்தையானது சேரிஸ். இது அந்நாட்களிலே வாழ்ந்த கிறிஸ்தவர் அல்லாத மக்கள், அதாவது கிரேக்க மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது பயன்படுத்திய வாழ்த்தும் வார்த்தையுமாகும். சமாதானம் அல்லது ஷலோம் எனும் வார்த்தை யூத சமயத்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது வாழ்த்த பயன்படுத்திய வார்த்தை. பிதாவாகிய தேவன் கொடுக்கும் சமாதானத்தை அனுபவிக்கும் முன்னதாக தேவனுடைய கிருபையை ஒருவர் அனுபவித்திருக்க வேண்டும். கலாத்தியர் 1:4, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். இதுவும் மற்றும் ஒரு உன்னதமான வாக்கியம் என்று சொல்லுவேன். இந்த உன்னதமான சத்தியத்தை விவரிக்க வார்த்தைகள் போதாது. என்றாலும் அதில் உள்ள குறிப்பிட்ட வார்த்தைகளை சற்றே கவனிப்போம். இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய இந்த தியாக பலிக்கு மேலாக நாம் எதையுமே கூட்ட முடியாது. அவர் தன்னையே கொடுத்து விட்டார். அவர் கொடுத்த இந்த பலியின் மதிப்பை கூட்டும்படியாக வேறு எதையாவது உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. இது எத்தனை அற்புதமானதும் மகிமை நிறைந்ததுமாயிருக்கிறதல்லவா? இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது அதற்கு மேல் அதை குறித்து விவரிக்க நம்மிடத்திலே வார்த்தைகள் இல்லை. அவர் தம்மைத்தாமே கொடுத்து விட்டார். நீங்கள் உங்களையே கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பதை பூரணமாக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய தாளந்துகளை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று சொல்லும் பொழுது அதற்கு மேலே கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. எதற்காக தம்மைத்தாமே கொடுத்தார்? நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே கொடுத்தார் என்பதை மிக உறுதியோடும் ஆணித்தரமாகவும் பவுல் கூறுகிறார். பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுது நம்முடைய பிதாவாகிய என்று குறிப்பிடுகிறார். அவர் என்னுடைய இரட்சகர். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அவர் ஒரு மெய்ப்பெண் என்று சொல்வதற்கும் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய இரட்சகராய் இருக்கிறார். உங்களுக்கும் அவர் மெய்ப்பராகவும் உங்களுக்கும் அவர் இரட்சகராகவும் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? தொடர்ந்து அங்கே பவுல் என்ன சொல்கிறார், எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம்? நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்மைத்தாமே கொடுத்தார் என்று கூறுகிறார். நன்றாக கவனிங்கள், இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்றும் தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியென்றால் நற்செய்தி இந்த உலகத்திற்கும் எத்தனை விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாயிருக்கிறது! இதன் மூலமாக நற்செய்தி தனது வல்லமையையும் தனது உண்மையான தன்மையையும் விவரிக்கிறது. சுவிசேஷம் உங்களை விடுவிக்க முடியும். பிரியமானுள்ளே, ஆண்டவருடைய வசனங்களை தொடர்ந்து கேட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படி கர்த்தர் மூலமாக இந்த காலத்திலேயே விடுதலையை பெற்றிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்துவை நோக்கி திரும்பிய ஒவ்வொருவருக்கும் தேவன் விடுதலை கொடுக்கிறார். போதை மருந்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், களவு செய்தல் மற்றும் சரீரத்தை கெடுக்கும் பலவிதமான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு ஒருவரே. இது நற்செய்தி எவ்வளவு உண்மையானது என்பதை நிரூபிக்கிறது. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நானும் நீங்களும் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு பதிலாக நம்முடைய இடத்திலே அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். நமக்காக மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். எதற்காக? நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்றும் விடுதலையாக்கும்படியே அவ்வாறு அவர் செய்தார். இந்த வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின் மதிப்பையும் மகிமையையும் வார்த்தைகளினாலே கூற முடியாது. நன்றாக கவனியுங்கள், அவர் நமக்கு கொடுக்கும் விடுதலையானது பிதாவாகிய தேவனுடைய சித்தப்படியே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் நம்மை விடுதலை செய்ய முடியும், ஆனால் அது எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலும் அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படிதான் அந்த விடுதலை நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய சித்தம் என்ன? அவர் நம்மை இரட்சித்த பிறகு நாம் பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? அவரால் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை பூரணமாக விடுவிக்க முடியும். அவர் நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். அவர் நம்மை விடுதலை செய்வார். தேவனுடைய சித்தத்தின்படிதான் இந்த விடுதலையை அவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக மட்டும் வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது துள்ளி குதித்து தேவனை துதிக்க வேண்டும் போல இருக்கிறது இல்லையா? கலாத்தியர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்ததை குறித்தும், நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படியாக இருக்கிற தேவனுடைய சித்தத்தை குறித்தும் சிந்தித்த பொழுது, கடிதம் எழுதி கொண்டிருக்கிறதை மறந்தவராக சற்று நிறுத்தி அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனை துதித்துக் கொண்டிருப்பதை விட இன்னும் அதிகமாக தேவனை நாம் துதிக்க வேண்டும். மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை பாராட்டுகிறோம், ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளினாலேயே அவரை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு காலையிலே எழுந்தவுடன் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? புதிய ஒரு நாளுக்காக அவருக்கு நன்றி சொன்னீர்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறதே அல்லது வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்காகவும் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா? அவர் உங்களை புதிய ஒரு நாளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்காக அவரை ஸ்தோத்தரித்தீர்களா? ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, நான் சுகத்தோடும் பலத்தோடும் இருந்த காலத்திலெல்லாம் ஒவ்வொரு நாளும் கருத்தோடு அவரை துதித்ததை விட இப்பொழுது என்னுடைய சரீரத்திலே புற்றுநோய் வியாதி வந்த பிறகு மிக கருத்தோடு ஒவ்வொரு புதிய நாளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த வியாதிதான் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தது என்கிறார். இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு நாள் புதிதாக விடியும் பொழுதும் வெயில் அடித்தாலும் சரி மழை பெய்தாலும் சரி, ஆண்டவரே, புதிய ஒரு நாளுக்குள்ளே என்னை மீண்டுமாக கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேவன் அவ்வளவு அற்புதமானவர். நாம் அவரை அதிகம் அதிகமாய் துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்ததற்காக ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிப்போமா? இந்த உலகத்திலேயும் நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரே, அதற்காக அவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பிற்காக அவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் கொடுத்திருக்கிற விடுதலைக்காகவும் அவரை நாம் துதிக்க வேண்டும்.

0: மிக உன்னதமான சத்தியங்கள் இதிலே அடங்கியிருந்தாலும் அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் சற்று அமைதலாக தனிப்பட்ட விதத்திலே யாரையும் வாழ்த்தாமல் பொதுவான வாழ்த்துறையோடு தனது கடிதத்தை துவங்குகிறார். இப்பொழுது தொடர்ந்து நேரடியாக எதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறாரோ அந்த கருத்துக்கு வருகிறார். அவர் இந்த கடிதத்தை எழுத முக்கியமான காரணம் என்ன? சுவிசேஷத்தை பலர் அங்கே குழப்பிக் கொண்டிருந்தார்கள். நற்செய்திக்காக பவுல் தனது ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். கவனியங்கள், கலாத்தியர் 1:6, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். நற்செய்தியிலே இரண்டு பகுதிகள் உண்டு. அதை இரண்டு விதமாக புரிந்து கொள்ள முடியும். நற்செய்தி குறித்த உண்மைகள் மற்றும் அந்த உண்மைகளுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். நற்செய்தி குறித்த உண்மைகள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தது. கொரிந்து சபைக்கதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது என்ன எழுதுகிறார் வாசிக்கிறேன். 1 Cor 15:3-4, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. இது நற்செய்தி குறித்த சரித்திர உண்மைகள். இது மாற்றப்பட முடியாதது. இந்த சத்தியங்களை நீங்கள் பிரசங்கியாமல் நற்செய்தியை பிரசங்கித்தேன் என்று சொல்ல முடியாது. இரண்டாவதாக, இந்த உண்மைகளுக்கு கொடுக்கும் விளக்கம். இரட்சிப்பை விசுவாசத்தினாலே ஒருவர் பெற்றுக்கொள்வது, அதற்கு மேலாக வேறு எதுவும் இல்லை. பவுலப்போஸ்தலன் கலாத்தியா நாட்டு விசுவாசிகளுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிற காரியம் இந்த நற்செய்தி குறித்த விளக்கம்தான். யூத மார்க்கத்தை பிரசங்கிக்கிறவர்கள் பவுலப்போஸ்தலனுக்கு பின்னாலேயே கலாத்தியா நாட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் நற்செய்தியின் சரித்திர உண்மைகளை குறித்து சவால் கொடுக்கவில்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஒருமுறை 500 மக்களும் பார்த்திருக்கிறார்கள். அத்தனை அதிகமான உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த உண்மைகளுக்கு கொடுக்கப்படும் விளக்கங்களைத்தான் இந்த யூத சமயத்தவர்கள் புரட்டினார்கள். அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பவுலப்போஸ்தலன் இங்கே உங்கள் பகுதிக்கு வந்தாரா என்று கேட்டிருப்பார்கள். ஆம், வந்தார். சுவிசேஷத்தை எங்களுக்கு பிரசங்கித்தார். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் எல்லாரும் மனம் திரும்பிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இரட்சகராக அறிந்திருக்கிறோம். அவருடைய சரீரமாகிய சபையின் அங்கங்களாய் இருக்கிறோம் என்று உற்சாகமாக சொல்லியிருப்பார்கள். அதற்கு அந்த யூத மார்க்கத்தார், இது மிக அற்புதமானதுதான். பவுலப்போஸ்தலன் சொன்ன எல்லா காரியங்களும் மிகவும் உண்மைதான். ஆனால் அவர் சொல்லாத சில காரியங்களைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மோசேயின் பிரமாணங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினாரா? இந்த கேள்விக்கு அவர்கள் இல்லை என்றுதான் கூறியிருப்பார்கள். ஓ, அப்படியா? அதையும் அவர் உங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்க வேண்டும். அதே நேரத்திலே மோசேயின் பிரமாணங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று கூறினார்கள். வேத புரட்டிலேயே முதல் முதலாவதாக வந்த வேத புரட்டு இதுதான். இன்றைக்கும் இதே வேத புரட்டு பல சமுதாயங்களிலே இருந்து வருகிறது. அதாவது, கிருபையினாலே மட்டும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை விசுவாசிப்பதோடு கூட நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு என்பதுதான் இந்த வேத புரட்டு. இன்றைக்கு கிறிஸ்துவின் பெயரை சொல்கிற பல கூட்டத்தினர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல, பிரியமானவர்களே. நம்முடைய ரட்சிப்பிற்கு கிறிஸ்துவின் மரணத்திற்கு மேலாக வேறு எதையுமே கூட்ட முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16:31 பிலிப்பி பட்டணத்து சிறை அதிகாரிகளுக்கு பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று மட்டும்தான் கூறினார். அதேபோல செனகிரிப் சங்கத்தின் முன்னாலே பேதுரு பேசும் பொழுதும் இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் 4:12, அவராலேயே என்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கிருபையினாலே கிடைக்கும் ரட்சிப்பை குறித்துத்தான் பிரசங்கிக்கும்படியாக கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். தங்கள் ரட்சிப்பிற்காக தாங்களாகவே எதையும் எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாது. ஆனால் கலாத்திய நாட்டிலே உள்ள மக்கள் இந்த சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறவர்களுடைய வார்த்தைகளை நம்ப துவங்கிவிட்டார்கள். கலாத்தியர் 1:7 வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருந்தார்களே அல்லாமல் வேறல்ல. சுவிசேஷத்தை புரட்டுதல் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே மிக கடுமையான ஒரு வார்த்தை. கலாத்தியர் 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இந்த வாக்கியமும் மிக கடுமையான வாக்கியம்தான். தவறான சுவிசேஷத்தை எந்த ஒரு தூதன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்கிறார். இப்பொழுது ஒரு தேவதூதன் என் முன்னாலே தோன்றி ரட்சிப்பை குறித்து இதுவரைக்கும் நீ விசுவாசித்திருந்த காரியங்களெல்லாம் சரிதான், ஆனால் நீ ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்வான் என்றால் அப்பாலை போ சாத்தானே என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்றும் எந்த செய்தியாளராவது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு உங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு சில காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால் அவர்களை நீங்கள் நம்பாதிருங்கள். ஏனென்றால் பிசாசானவனும் ஒளியின் தூதனைப் போல வந்து ஊழியக்காரரை போல வந்து உங்களை ஏமாற்ற முடியும். 2 கொரிந்தியர் 11:14-15 இதை குறித்து தான் பவுலப்போஸ்தலனும் எச்சரிக்கிறார். இன்று கேட்ட சத்தியத்திலே குறிப்பாக நாம் மனதிலே வைக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான செய்தி, இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே நமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறபடினாலே நம்மை இந்த உலகத்திலே அடிமைப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த விடுதலையை விரும்புகிறவர்களுக்கு அவர் இன்றைக்கும் அதை கொடுக்கிறவராயிருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை தவிர ரட்சிப்பிற்காக இன்னும் சில காரியங்களையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது வேத புரட்டு என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டில் ஏற்பட்ட வேத புரட்டை, சுவிசேஷத்தை புரட்டுவதற்காக சொல்லப்பட்ட சத்தியங்களைப் போல இன்றும் குழப்பங்களை உண்டாக்குகிற செய்தியாளர்களை உம்முடைய கரத்திலேயே கொடுக்கிறோம். விசுவாசிகள், குறிப்பாக இளம் விசுவாசிகள் வழிவிலகி போய்விடாதபடி நீரே இலவசமாய் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை விசுவாசத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 2 வகையாக, ஆப்ஷன் பி 5 வகையாக, ஆப்ஷன் சி 7 வகையாக.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நாம் மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா? இன்று காலையில் எழுந்தவுடன் தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? புதிய ஒரு நாளுக்காக அவருக்கு நன்றி சொன்னீர்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக அவரை துதித்தீர்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:14-15.
6: கொஞ்சம் பழைய பாட்டெல்லாம் பாட போறோம். காலத்தால் அடிக்க முடியாத சில பாடல்கள். நான்லாம் சின்ன சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி சர்ச்சில், எங்கள் அப்பா சபையில். இப்போ தான் கிட்டாரு, கீபோர்டு, வெஸ்டர்னு, சிந்து, அது இது எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் ட்ரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ரம் தெரியுமா? இப்போல்லாம் இங்கே எல்லாம் பெரிய பெரிய பேண்டு செட்டு தான் வச்சுருக்கிறாங்க, பெரிய பெரிய பேடு, அது இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பு. அப்போ ட்ரம்மு தான், ட்ரம்மு. அப்புறம் சர்ச்சனோட சாவி கொத்து இருக்கும், பின்னாடி டோரு, சைட் டோரு, அந்த சாவி கொத்து எடுத்து மேலே, அதுதான் எங்களுக்கு டைமிங். சொக் சொக் அதை அடித்து அந்த குழியே ஆயிரும். நம்ம அடித்து பாடுவோம் பாருங்க, ஐயோ அப்படியே மகிமையாக இருக்கும். நம்ம கை தட்டுற சவுண்டும்

ஆராதிக்கிறது, அடிச்சு கத்தர அப்படியே ஆராதிக்கிறது. அந்த காலம் அந்த காலத்துடைய அனுபவங்கள் கூட நம்ம போகணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அந்த பழைய காரியத்துக்கு ஆன்டிக்குங்க எப்பவுமே ஒரு வல்லம் இருக்குது. அப்போ அது சீசனிங் ஆக ஆக அதனுடைய பிரசன்ஸ் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ள போக போறீங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி

இந்த பாட்டு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேர், சிலவங்கெல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பாடலை பண்ண உடனே வந்துடும் அப்படியே பிரசன்ஸ், அப்படியே தெரிஞ்ச பாடலை பாடலாம் நீ கத்துக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பழைய அனுபவத்துக்குள்ள நான் போகணும். இதெல்லாம் பாடும் போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கத்தரை ட்ரம்மு வாசிச்சு இப்ப கத்தர் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை சுமூகமா ஆராதிக்க வச்சிருக்காரு. அந்த இருக்க கஷ்டம் இல்லை, அந்த கவலை இல்லை. அப்பெல்லாம் ட்ரம்மு வாசிச்சா இப்ப பாருங்க, கீபோர்டு கிட்டாரு அது தபேலா காங்கோ பேங்கோஸ் கிட் பேஸ் கிட்டார் எல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கத்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவரே நான் பழைய அனுபவத்துக்குள்ள போகணும்பான்னு சொல்றவங்க

0: உயரத்தை பார்த்திருக்கிறார். உனக்கு என்ன வேணும் ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புகிற உனக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பிக்கிட்டு இருந்தா தான் நீ பாக்கியவான், நம்பினா தான் நீ பாக்கியவான். கர்த்தர் உனக்கான சகல காரியத்தையும் செய்து முடிப்பார்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

வேதனையற்ற அகாப்பிய அன்பிற்காய் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. உங்க அன்பிலேயே நான் மூழ்கி திளைக்கிற மக்களாக உங்களை போல ஜெபிக்க, உங்களை போல ஜெயம் எடுக்க எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அவரை அறியக்கூடிய அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் என்று பவுல் சொன்னது போல, ராஜாவே உம்முடைய மக்களாகிய நாங்கள் உம்முடைய அன்பில் மூழ்கி திளைத்து ஒவ்வொரு நாளும் ஜெய வாழ்க்கையை வாழ, சத்ருவர் எங்களை திண்டாட வைக்கிற சத்ருவர் நாங்கள் திண்டாட வைக்கத்தக்கதாக உமக்குள் கொண்டாடுகிற வாழ்க்கை எங்களுக்குள் காணப்படணும் அப்பா. உமக்குள் கொண்டாடி கொண்டாடி, உம்மை கொண்டாடி கொண்டாடி, சத்ருவை திண்டாட்டத்துக்குள்ளாக நடத்துகிற ஒரு ஜெய வாழ்க்கை எங்க ஒவ்வொருவருக்கும் வருவதாக. எங்க கண்மலையும் எங்க மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்க வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பான மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஆண்டவரும் அன்பு ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளை எங்களோடு இந்த காணொளியில் இணைந்திருக்கிற அன்பு மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். உங்களை அன்போடு கூட ஆராதனைக்கு ஜப நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். சந்தோஷமாக அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம் எல்லாருடைய கருவையும் அவருடைய கண்கள் கண்டது, உங்களை என்னையும் தாங்கினது அம்மாவுடைய கற்பப்பை அல்ல அவருடைய கை. இதுவரைக்கும் தாங்கி நடத்தின அந்த கை, கொடுக்கும் கை, அரவணைத்த கை, காத்த கை, மல்குஸ் காதை ஒட்டின கை, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வெட்டுப்பட்டிருக்கோ அதையெல்லாம் ஒட்டும்படியாக அவருடைய கரம் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. ராஜாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல, நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை உணர்ந்து நீர் தருகிற போதனையை அன்றாட வாழ்க்கையில் உரைநடையாக அல்ல நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய அன்பில் மூழ்கி நாம் தொடர்ந்து அப்பாவை துதிக்கப் போகிறோம்.

அவர் மட்டும் இல்லாதிருந்தார், அவர் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தார் என்றோ நாம் துக்கத்திலேயே அழிந்து போயிருந்திருப்போம். இதுவரை நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவில்லை. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் வரை அவருடைய அன்பு உங்கள் மீது என் மீது உயர்ந்திருக்கிறது. அவர் மிக உயர்ந்த செல்வந்தர், அவர் மிக உயர்ந்த தெய்வம், உயர்ந்தவர். உங்களையும் என்னையும் உயர்ந்தவர் ஆக்குவதற்காக தம்மைத்தாமே தாழ்த்தினாரே, அடிமையின் ரூபம் எடுத்தாரே, தன்னையே வெறுமையாக்கினாரே. ஆண்டவர் சமூகத்தில் நாம் யாவரும் உழந்தார்படி என்று உங்க அன்பை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து ஆதா ஜீ

அன்பின் தகப்பன் நீர்தான் ஐயா. செய்த பாவங்கள் கண்ணு

காலைவேளையில அப்பா என்றைக்கோ எங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருந்திருக்கணும். அப்பா முடிந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கையில நீர் உம்முடைய அன்பை ஊற்றி எல்லாவற்றையும் தொடங்கி வச்சீங்களே, அதற்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றி. நீர் அன்பாகவே இருக்கிறீரப்பா. எங்க தேசம் உங்க அன்புக்குள் வந்து விடட்டும். சோரம் போன உம்முடைய மக்கள் உம்முடைய அன்புக்குள் வந்து விடுவார்களாக. எப்படி இளையகுமாரன் அப்பாவுடைய வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லி வந்தார், அதே போல எங்க அன்பு மக்களும் உம்முடைய அன்பை நோக்கி ஓடி வருவார்களாக. அப்பா இந்த காலை வேளையில உங்க இன்ப பிரசனத்திலிருந்து உம்முடைய வார்த்தை கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். தொடர்ந்து நிபந்தனையற்ற இந்த அகாப்பிய அன்பை குறித்து எங்களோடு நீர் உம்முடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து இடைபட போகிறீர். வார்த்தையை உட்கொள்ள வேண்டிய பிரகாசமுள்ள மனக்கண்களை வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள்.

0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. இது எங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் ஆண்டவர் தந்த ஒரு பாக்கியமாகவும் இருக்கு. ஆமென். இந்த ஊழியத்தை செய்கிறதுனால தான் இந்த ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அனுபவத்துக்கு பங்காளியாக முடியுது.
1: ஆமென்.
0: இந்த கொரோனா மட்டும் வரலைன்னா நமக்குள்ள இருக்கிற ஊற்றுக்கு இப்படி ஒரு வீரியமாங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதுக்காக கொரோனா வந்ததுக்காக நான் சுதோத்திரம் சொல்லலை. அந்த தீமையிலையும் ஒரு பெரிய நன்மைன்றேன். ஸோ நம்மளால் தினசரி இந்த ஊற்றெடுக்கிற ஊற்றை வச்சு அநேகருக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக நம்மளால் ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்கிற அந்த ரகசியத்தை நம்ம முன்னாடி போட்டு உடைச்ச இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: எபேசியருக்கெழுதின நிருபம் 1:3 வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன்.
1: ஆமேன்.
0: பரலோக பிதாவே, நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாத்திரங்களுக்குள்ள பொங்குகிற ஊற்றை குறித்து எங்களோடு பேசி கொண்டு வருகிறீர். அந்த காரியங்களின் தொடர்ச்சியாக இந்த நாளில் எங்களோடு பேசும்படி எங்களுக்கு தெரிந்து கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய ஊற்று இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ள பொங்கட்டும். காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி, இந்த வசனங்களை எந்த நோக்கத்தை மனசில் வச்சு நீங்கள் எங்களுக்குள்ள விதைக்கிறீங்களோ அதற்கான பலனை எங்களுக்குள்ள நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க. அந்த பலன்கள் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்மளை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை
1: ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா.
0: அதுக்காக ஆண்டவருக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம். அப்ப நாம ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே நமக்குள்ள அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுத்துக்கிட்டே தான் இருக்கும்.
1: என்ன
0: தொட்டுட்டாரு, என்ன பண்ணிட்டாரு,
1: தொட்டுட்டாரு. என்ன
0: அவர் தொட்டாலே அது பெருகிறோம்.
1: ஆமென்.
0: தொட்டாலே ஊற்று பொங்கிறோம்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: வேடிக்கையா சொல்லுவோம், முன்னாடி நாங்க யாக்கோபை குறிச்சு தியானிக்கிறப்ப மாமனார் வீட்டுக்கு போறப்ப அவருடைய ஜெபமே எப்படி இருக்கும், நான் போகிற பிரயாணத்தில் என்னை காப்பாற்றி எனக்கு எந்த நாசமும் மோசமும் வராமல் என்னை மறுபடியும் சேஃப்டியாக நீங்கள் கொண்டு வந்து என் வீட்டில் சேர்ப்பீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நிறைய செய்வேன் ஆண்டவரேன். என்ன செய்வேன்,
1: நிறைய
0: செய்வேன் ஆண்டவரேன். பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20 அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென்.
1: ஆமென்.
0: தவறுன்னு சொல்லலை. இந்த இந்த ஜெபத்தை நான் என்ன சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. ஆனால் தேவன் பேசின காரியம் எவ்வளோ பிரம்மாண்டமானதுங்கிறத யாக்கோபு உள்வாங்கிக்கல, கிரகிக்கலை. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் என்ன சொல்கிறாரு சொப்பனத்தில், யாக்கோபு 28:12, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது,
1: அதை நுனி வானத்தை எட்டி இருந்தது,
0: அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும்
1: இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள்,
0: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று,
1: நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
0: ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர்,
1: நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
0: அவர் எதை தர்றேன்றாரு, படுத்திருக்கிற
1: பூமியை
0: தருவேன்றாரு. இவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஓகே, சாப்பாடு தந்துருங்க,
1: ட்ரெஸ் தந்து,
0: ட்ரெஸ் தந்துருங்க அப்படின்னு இவர் இவர் ஜெபம் பண்றாரு. ஆனா தேவன் பேசினது என்ன, நீ படுத்திருக்கிற
1: பூமியையே தந்துட்ட,
0: பூமியை உனக்கும் சந்ததிக்கும்
1: சரி,
0: உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும்
1: பரம்புவாய்,
0: நாலா பக்கமும் பரம்புவ, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம்
1: ஆசீர்வதிக்கப்படும்.
0: நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து
1: இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
0: எவ்வளவு பெரிய காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு, இவர் அதை கிரகிக்கவே முடியல. அதனாலதான் ரிப்ளை எப்படி வருது பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை என்னாலே நம்ப முடியலப்பா, ஆச்சரியமா இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் பெருக்கத்தை குறித்து பேசினா இவர் சரியாண்டவரே
1: இருக்கட்டும் ஆண்டவரே,
0: அப்ப பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க ட்ரெஸ் கொடுத்துருங்க, பிரயாண பாதுகாப்பு போக்கையும் வரத்து இது முதற்கொண்டு என்றைக்கும் காக்குற கத்திரையே உமக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திராண்டவர் அப்படின்னு சொல்லி இவர் அந்த தேவன் பேசின காரியத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தையும் அவர் மேலே இருக்கிற காலிங்கையும் அவரால் அந்த நாட்களில் கிரகிக்க முடியல. ஓகே, அதனால் ஒரு தனக்கு தெரிஞ்ச அளவில் அதை கொஞ்சம் உள்வாங்கிட்டு இவர் இவரோட இவரோட நிலையிலிருந்து ஒரு ஜெபம் பண்றார். ஆமென்,
1: ஆமென்.
0: அப்ப இங்க கவனிச்சு பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அந்த அந்த வெளிப்பாடு நமக்கு இல்லைன்னா நாம ஆண்டவர்கிட்ட கேட்கறது எல்லாமே தாங்க தாங்க தாங்கன்னு தான் கேட்போம். என்னது
1: தாங்க தாங்க தாங்க,
0: உணவை தாங்க, உடைய தாங்க, உடுக்க வஸ்திரத்தை தாங்க, உறைவிடத்தை தாங்க, தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
0: கடைசியில் இந்த மனுஷன் கோலும் தடியுமா மாமனார் வீட்டுக்கு போய் அங்க ஒன்றும் இல்லாமல் விரும்பின போனவர் திரும்பி வர்றார். 32 9 வாசிக்கலாம், ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமே. அவர் கேட்டது என்னது, சாப்பிட்றதுக்கு சோறு, உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரயாண பாதுகாப்பு, என்ன சேஃபாக என்ன செஞ்சிருக்காண்டவரே, திரும்ப ஊருக்கு கொண்டு வந்திருக்காண்டவரே. இதுதான் அவர் பண்ணின ஜெபம், நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. அதுக்கு மேல யாக்கோபால சிந்திக்கவே
1: முடியல,
0: அவ்வளவுதான். நம்முடைய மன்னிக்கணும், நம்முடைய நிலையிலிருந்து இவ்வளவு தான் சிந்திக்க முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: நமக்கு இருக்கிறது குருவி மூளை
1: மூளை. ஹல்லேலூயா.
0: இப்ப அவரு யாக்கோபுடைய ஜெபம் பாருங்க, இவ்வளவு காரியத்தை எனக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதோ தகுதி இருந்ததுனால எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வரல, நீங்க செஞ்ச உதவினால வந்துச்சாண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: தகுதினால வரல,
1: நீங்க செஞ்ச உதவினால.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு அலங்காரம்னா, அவங்களுக்கு ஏதோ பெரிய தகுதி இருக்கிறதுனால வந்த அலங்காரம் இல்லை, தேவன் அவங்களுக்கு தினசரி செய்யற உதவினால வந்த அலங்காரம் இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒருத்தனுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கிறப்ப அவனை பார்த்து இயல்பாவே நமக்கு என்ன சொல்ல தோணும்? கத்தர் உங்களை பார்க்கிறாரு, கத்தர் உங்களிடத்துல அதை பார்க்கிறாரு, இதை பார்க்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வழக்கமா என்ன செய்வோம் சொல்லுவோம். அதனால உங்களை என்ன செஞ்சிட்டாரு, இப்படி
1: ஆசீர்வதிச்சிட்டாரு
0: அப்படின்னு தான் நாம சொல்லுவோம் இயல்பா. ஆனா யாக்கோப் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ நீங்க பாட்டில் அப்படிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க,
1: சொல்லிடாதீங்க,
0: அந்த மாதிரியான தகுதியான பாத்திரம் நானு
1: இல்லைங்க.
0: அவரு எதோ தகுதி இருந்ததுனால அது பெரிய காரியத்தை எனக்கு செய்யலைங்க, அவர் எனக்கு செஞ்ச உதவினால தாங்க இந்த பரிவாரம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஏன் ரெண்டு பரிவாரம், தகுதி உள்ளவன்கிறதுனாலயா?
1: அவர் உதவி செய்தார்,
0: செஞ்ச உதவி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தனக்கு இருக்கிற தகுதியை நம்புறதே இல்லை.
1: ஆமென்.
0: ஏன்னா அவனுக்கு தெரியும் தனக்கு தகுதி இல்லைங்கிறது.
1: எஸ்.
0: அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னில தகுதி ஏதோ இல்லை.

0: ஹல்லேலூயா.
1: அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சு போச்சு. என்ன ரகசியம்?
0: தகுதி இல்ல.
1: இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னா புரிஞ்சுக்கங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு அவருக்காக எப்படி நாங்க வாழ்ந்திருந்தோம்னா இம்புட்டு ஆசீர்வாதம். மதுரை பாஷையில இம்புட்டு ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க பிரதர், சும்மா என்ன நினைக்கிறீங்க? தகுதி வேணும் பிரதர். எதுக்காக? விவரம் தெரியாதவன் தான் அப்படி
0: பேசுவான்.
1: யாரு பேசுவா?
0: விவரம் தெரியாது.
1: யோ, அப்படிலாம் இல்லையா? அப்பா எவ்வளவு பெரியவங்க, தந்தை அவருக்கு அவங்க பேசுறப்ப சொல்லுவாங்க, டே நம்ம என்ன அவ்வளவாடா உண்மையா இருந்தோம் அப்படின்வாங்க.
0: என்னடா நமக்கு தகுதி,
1: அவ்வளவா நம்ம உண்மையா இருந்தோம்? ஏதோ தெரிஞ்ச அளவு நம்ம உண்மையா இருந்தோம். அப்ப நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரா
0: அப்படின்னு.
1: அதனால இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் ஒருபோதும் தன்னுடைய தகுதியை குறித்து மேன்மை பாராட்டுகிறதே
0: இல்லை.
1: தேவன் அவனுக்கு செய்யற உதவிதான் அவன் தகுதிக்கும் அதிகமா அவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு காரணமா
0: இருக்கு.
1: இங்க யாக்கோபு அதைத்தான் சொல்றாரு, தேவன் அடியனுக்கு செய்த இந்த எல்லா தயவுக்கும், 10வது வசனம், அடியனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பத்திரன் அல்ல.
0: இவ்வளவு
1: சத்தியத்தை சொல்றாரு, எப்படி தெரியுமா உங்களுக்கு? டெய்லி பிரசங்கம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர். அதுக்கெல்லாம் ஒரு ஒரு விசேஷித்த ஒரு மண்டலத்திலேயே நாங்க சஞ்சரிக்கிறதுனால தான் இதுவரை இப்படி ஒரு சத்தியத்தை நாங்க என்ன செய்யறோம் பேச. அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: முடியாது.
1: அப்படி சொன்னா நல்லா இருக்குமா?
0: ஹலோ.

0: அப்போ என்ன என்ன வருது? நாங்கள் அப்படிலாம் ஜோம் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம், அதனால தான் பிரதர் இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்,
1: போதிக்கிறோம்.
0: விவரம் தெரிஞ்சவங்க அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க,
1: சொல்லவே மாட்டாங்க.
0: ஜபம் தேவை, உபவாசம் தேவை, வேத வாசிப்பு தேவை, தேவனுடைய தியானிக்கிற தியானம்
1: தேவை.
0: அதுக்காக நான் அந்த காரியங்கள் எதையும் நான் மட்டுப்படுத்தி நான் என்ன செய்யலை, பேசலை. அதனால ஒரு தகுதி வர்றதில்லைன்னு சொல்கிறேன்.
1: ஆமென்.
0: ஜெபிச்சேன், எனக்கு ஒரு தகுதி வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெபிச்சேன், எனக்கு ஒரு உதவி வந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும்.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: அப்போ ஜெபிச்சுட்டு எப்படி வர்றோம்? ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா.
1: எஸ்.
0: பயங்கர பரிசுத்தமா இருக்கிறேன், அப்படி தகுதியோட வந்து நிக்கிறேன், தக்க தக்க தக்க தக்கன்னு சொல்லிட்டு காலையில எப்படி வந்து நிக்கிறாண்டவரே,
1: தகுதியோடு தக தக தக தகன்னு நிக்கிறாண்டு,
0: முழு தகுதியோட ஃபிட்னஸா நிக்கிறாண்டவரே, வாங்க ஆண்டவரே. அப்படிலாம் பண்ண முடியுமா?
1: பண்ணவே முடியாது.
0: இப்படி மன தாழ்மையோட உடைக்கப்பட்ட விதத்துல ஆண்டவரே நீங்க பார்த்து எதையாவது காண்பிச்சா தான் என்னால பார்க்க முடியும். எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்ன, நான் எதுல நான் பாத்திரனா இருக்கிறேன். ஆமா, ஏதோ முடிஞ்ச அளவு ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு வசனத்தை நான் வாசிச்சுட்டு அனுப்பிச்சிருக்கிறேன் ஆண்டவரே,
1: வந்திருக்கிறேன்
0: வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்க ஐயா நீங்க உதவி செய்யுங்க ஐயா.
1: ஹல்லேலூயா.
0: ஐயா உதவி செய்ய வந்தாலே எல்லாம் தக தக தக தகன்னு ஆயிரும். இந்த அனுபவத்துல பழகிறப்ப இந்த யாக்கோபோட ஜெபம் நமக்கு என்ன செஞ்சிடும், தேவரீர் அடியன் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும்
1: எல்லா
0: சத்தியத்துக்கும்
1: நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன்.
0: ஆமென் சார்.
1: ஆமென்.
0: 12 வசனம்,
1: தேவரீர்
0: 11, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவையும்,
1: அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன்.
0: தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து
1: உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகப்படுவேன் என்று சொன்னீரே என்றான்.
0: அப்பாடா, இப்பதான் அந்த வாக்குத்தத்த வசனமே உள்ளுக்குள்ள வேலை செய்யுது.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதனால அவர் பார்த்துட்டாரு, நீங்க என்ன ஆசீர்வதிச்சால் ஒழிய நான்
1: உமை போக விடேன்.
0: பிரேயரே மாறி போச்சு. என்னமாவது தாங்கன்னு கேட்டவர் இப்ப என்னைய தொடுங்கன்னு கேக்குறார்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆசீர்வாதத்தை தாங்க தாங்க தாங்க தாங்கன்னு கேக்குறது ஒரு ஒரு கையேந்துறது ஒரு அனுபவம். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா என்ன எப்படியாவது தொட்டுருங்கப்பா, என்னை தொட்டு ஆசீர்வதிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவருக்கு நேர கைய உயர்த்துறது இன்னொரு அனுபவம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அங்க பெத்தேல், பெத்தேல் அனுபவத்துல தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
0: பெனியல் அனுபவத்துல தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க
1: தொடுங்க.
0: அப்ப இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே அவனை தேவன் தொட்டிருக்கிறாரு. அவர் யாரையெல்லாம் தொடுறாரோ அவனுக்குள்ளெல்லாம் அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கு. அதனாலதான் அவன் பலுகி பெருகி பலுகி
1: பெருகி
0: பெருகி உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு, அவருடைய ஊற்று இருக்கு. ஆமென்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள் அவங்க சிறியவர்களா இருந்தாலும் அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்.
1: ஆமென்.
0: சின்னவனா இருந்தோம், நீங்க ஏன் இன்னைக்கு 1000 ஆயிட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களை ஆசீர்வதிச்சனால. சிறியவனா இருந்தோம் நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலத்த ஜாதி ஆயிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை தொட்டதுனால, தொட்டு ஆசீர்வதிச்சதுனால, அவர் செஞ்ச உதவினால இன்னைக்கு இந்த ஆயிரமா இந்த பலத்த ஜாதியா இருக்கிறீங்க. ஆயிரம் ஆகுறதுக்கு ஒரு சின்னவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்ல. பலத்த ஜாதி ஆகுறதுக்கு ஒரு சிறியவனுக்கு என்ன தகுதி இருக்கு?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: அப்ப தகுதி இல்லாத ஒரு சின்னவன் ஆயிரமானா? அவர் தேவன் செஞ்ச உதவி.
1: ஆமென்.
0: தகுதி இல்லாத ஒரு சிறியவன் ஏன் பலத்த ஜாதி ஆனா? தேவன் அவனுக்கு செஞ்ச உதவி. நீங்க சின்னால இருந்து தேவன் உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவம் ரொம்ப பெருசா இருக்கும்னா பயப்படாதீங்க. இவ்வளவு பெரிய காரியத்துக்கு எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. சொல்ல போனா ஒருத்தருக்குமே தகுதி இல்லை.
1: ஆமென்.
0: ஆபிரகாமுக்கு என்ன தகுதி இருந்துச்சு?
1: ஒரு தகுதி இல்லை.
0: கிதியோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: தாவீதுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: சாலமோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: கலிலேய மீனவர்களுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: பவுலுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: சொல்லிக்கிட்டே போலாம். ஆனாலும் இவங்க ஏன் சரித்திரம் ஆனாங்கன்னா, தேவன் செஞ்ச உதவி அப்படி.
1: ஆமென்.
0: இந்த காலையில தகுதி இல்லாத நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்கிற செய்திய தெய்வம் அழுத்தமா சொல்றார்.
1: ஆமென்.
0: அதனால உங்களால பெரிய காரியங்களை சுதந்திரிக்க முடியும்.
1: எஸ். ஆமென். ஹல்லேலூயா.
0: சிறியவங்களா இருந்தோம், எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இவ்வளவு பெருசா இருக்காண்டவரே, ஆனா நானே ஒரு சின்ன மனுஷனா இருக்கிறேன், குருவி தலையில போய் பணங்காய் வச்சிட்டீங்களேப்பா. இவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை சொன்ன ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன ஒரு ஒரு தைரியத்தை திட நம்பிக்கை கொடுத்தாரு பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் சொன்னதை செய்யுமலோ, நான் ஒன்று
1: கைவிடுவதில்லை. 28:15
0: இந்த காத்து பறக்கு நல்லா இப்படி இல்லை வாசிங்க.
1: நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
0: நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
1: உன்னை கைவிடுவது இல்லை என்றார்.
0: எப்பா நான் உன் கூட இருப்பேன்பா. எதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு உனக்கு துணையா நான் இருப்பேன், உனக்கு உதவியா நான் இருப்பேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: ஆபிரகாம அழைச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஸோ தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை அந்த காலிங்கோட பிரம்மாண்டத்தை ஆரம்பத்தில் அதை முழுமையாக ஆபிரகாமில் கிரகிக்க முடியல. எப்பவுமே பெரிய அழைப்புகளை எல்லா பெரிய மனுஷங்களுமே துவக்கத்தில் முழுமையாக அவங்களால கிரகிக்க முடிகிறது இல்லை. நம்மளையும் சேர்த்து சொல்கிறேன், போனால் நமக்கு அதனுடைய பிரம்மாண்டம் நம்மளே மிரட்டுது. இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறதுக்கா நீங்கள் என்ன அழைச்சி என்ன ஆசீர்வதிச்சிங்க? டேய், உனக்கு இப்போ தானே தெரியுது, நான் உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விதெல்லாம் பண்ணிட்டு தான் உன்னை என்ன செஞ்சேன்,
1: அழைச்சேன்.
0: ஆபிரகாமோட காலிங்கோட பிரம்மாண்டம் அவனுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களுடைய அந்த அது எவ்வளவு பெரிய காரியங்கிறத ஆரம்பத்தில் ஆபிரகாம் என்ன செய்யல, முழுசா கிரகிக்கல. அதனாலதான் தேசத்துல பஞ்சம் வந்த உடனே பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எங்கடா போலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எகிப்துக்கு என்ன செய்யறாரு, போற ஆதியாகமம் 12 அவரு தேசத்துல பஞ்சம் உண்டான பின்னாடி 10 நாம வாசிக்கிறப்ப அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
1: தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனார்.
0: கொடிதாயிருந்தபடியால் பஞ்சம் வந்தோடனே இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பஞ்சம் வர வர கொடிதான பின்னாடி தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பஞ்சம்
1: கொடிதாயிருந்தபடியால்
0: இட் வாஸ் a hard famine. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று
1: அறிவேன்.
0: எகிப்தில் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு
1: வைப்பார்கள்.
0: ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக முடிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்க முடிக்கும்.
1: நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார்.
0: யாரால யாரு பிழைக்கிறது, யாரால யாரு பிழைக்கிறது?
1: கர்த்தரால நம்ம பிழைக்கிறோம்.
0: எகிப்தியரால ஆபிரகாம் பிழைக்கணுமா, அல்லது ஆபிரகாமால எகிப்தியர் பிழைக்கணுமா?
1: ஆபிரகாமால தான் எகிப்தியர் பிழைக்கணும்.
0: இங்க ஆபிரகாமோட மைண்ட் செட் என்ன, எப்படியாவது நீ என்னை தங்கச்சின்னு சொல்லிரு, சகோதரின்னு சொல்லிரு, முரமப்படி பார்த்தா ரெண்டு அண்ணன் தங்கச்சி தான்,
1: எஸ், ஒரு அப்பா ரெண்டு அம்மா.
0: அதனால எப்படியாவது எகிப்தியர் கையிலிருந்து நான் தப்பிச்சு பிழைக்கணும்னா எனக்காக இதை நீ என்ன
1: செய்ய,
0: பிழைக்கிறது மட்டும் இல்லை, எகிப்தியரால் எனக்கு ஏதாவது ரெண்டு நன்மை என்ன செய்யணும் கிடைக்கணும், அதையும் சேர்த்து சொல்றாரு பாருங்க. உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு, உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று
1: சொல்.
0: இங்க என்ன தகுதி இருக்குன்றேன் நான், இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு சொல்றாளுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப ஆபிரகாமுக்கு தகுதி இருந்ததுனாலயா ஆசீர்வதிச்சாரு?
1: இல்லை,
0: இவர் பாட்டில் தன்னுடைய ஸ்தானம் என்ன, தன்னோட காலிங் என்ன, தனக்கு எவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை தேவன் தந்திருக்கிறாரு, இதெல்லாம் வந்து கிரகிக்க முடியல. தற்காலிகமா அந்த கொடிதான பஞ்சம் அவரை கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. அதனால ரொம்ப லோவா என்ன செஞ்சிட்டாருனா இறங்கிட்டார் கீழே. அவனுடைய விளைவு பாருங்க, 16
1: அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான்.
0: அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும்
1: கிடைத்தது.
0: ஏ அப்பா, அவர் எதிர்பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மை வீட்டில் அப்படியே வந்து நிரம்பிருச்சு. இந்த நன்மைக்கும் தேவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: சம்பந்தமே இல்லை.
0: இது தேவன் ஆசீர்வதிச்சதுனால வந்த நிறைவா, தகுதி இருந்ததுனால வந்த நிறைவா?
1: இல்லை.
0: ஹல்லேலூயா. இந்த வீட்டில் இருக்கிற இந்த ஆடு மாடு இந்த காரியங்கள் எதுக்கும் தேவனுக்கு இப்போ என்ன இல்லை, சம்பந்தமே. ஆபிரகாம் சாதாரண மனுஷன் இல்லை, அவர் கண்டிப்பா உணர்வு அடைஞ்சிருப்பார். மனைவியை போய் இப்படி பார்வனுடைய அந்த புறத்தில் அனுப்பிட்டு, நான் கிடந்து வீட்டில் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னே, உனக்கு தேவையா அபிரகாம் இது? நீ இங்கெல்லாம் இப்படிலாம் வந்து நீ எங்கே இருக்க வேண்டியவன், ஏன் வந்து இப்படிலாம் சிக்கல் என்ன செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன் வீட்டில் ஒரு ஆண்டவரே என்னை நீங்கள் என்ன செஞ்சுருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பான்னு கதறி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சீன் அப்படியே மாறுது பாருங்க. இதுக்கு பிறகு பார்வனால் நான் எப்படியாவது பிழைக்கணும், எகிப்தியரால் நான் எப்படியாவது பிழைக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் எகிப்துக்கு வந்தார். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறதுனால இப்போ ஆபிரகாமால தான் ராஜாவே பிழைக்கிறான், குடும்பம் பிழைக்குது.
1: ஹல்லேலூயா.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் மற்றவங்களால பிழைக்கிறவன் இல்லை, அவனால தான் மற்றவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங். ஆமென்,
1: ஆமென்.
0: என்ன ஊற்று யாருக்குள்ள இருக்கு? அவனுக்குள்ள. ஆசீர்வதிக்கப்பட்ட

0: அது நிமித்தம் நம்ம என்ன ஆயிருந்திருக்கணும், நாரி போயிருந்திருக்கணும். ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனால, தேவன் எனக்கு செஞ்ச உதவினால நான் இன்னும் நாரல.
1: ஆமென்.
0: அது போல
1: மாறிட்டேன்.
0: நாரி போயிருக்க வேண்டிய ஒருத்தன் அடியோடு மாறி போயிட்டான், அதுக்கு காரணம் தெய்வம் அவனை தொட்டு ஆசீர்வதிச்சிருக்கான்.
1: ஆமென்.
0: அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிறதுனாலதான் அவன் நாரி போகல. தவறே செஞ்சிருந்தாலும், தகுதி இல்லாத ஒரு செயலை செஞ்சிருந்தாலும், நம்மளை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால நீங்களும் நானும் நாரி போக இந்த தேவன் விடமாட்டார். அதுக்கு போல அடியோட நீங்களும் நானும் அவருக்குள்ள மாறி போக தேவன் கிருபை செய்வார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் வாழ்க்கையில காணப்பட்டது அந்த செயலை செஞ்சதுனால ஒரு ஒரு அதோட எல்லாமே நாற்றமாகல. அதுக்கு பிறகு அடியோட ஆபிரகாம் மாற்றத்துக்குள்ள வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நல்ல கவனிங்க, நாம நமக்குள்ள அவருடைய ஊற்று பொங்குறதுனாலதான் புதிய புதிய துவக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் சம்பவிக்குது.
1: ஹல்லேலூயா.
0: ஊற்றுனால எல்லாமே புதுசு புதுசா தான் இருக்காங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: பழசுக்கு அங்க வேலையே
1: இல்லை.
0: நம்முடைய ஊற்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே கத கத கத கதன்னு பொங்குற அவருடைய நிறைவு தான் அந்த நாள் முழுசு நம்மளை அப்படி தக தக தக தகன்னு வச்சிருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: மோட்டர் போட்டோன்னா ஊற்றிலிருந்து வர்ற தண்ணி எப்படி இருக்கியா, வெளியில வருது. இந்த முதல் முதல்ல உள்ளிருந்து ஊற்றெடுக்கிறது எல்லாமே எப்படிதான் இருக்குது, கத கத கத கத கதன்ற அந்த இளம் சூடு ரொம்ப அற்புதமானது.
1: ஆமென்.
0: அந்த இளம் சூடுதான் நாள் முழுசும் சத்ரு நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நம்மளை தக தக தகன்னு.
1: ஆமென்.
0: நாள் முழுசும் இங்க தக தக தக தகன்னு இருக்கணும்னா காலையில கத கதங்கிற அந்த ஊற்று சுரக்கணும்.
1: ஆமென்.
0: காலையில அந்த கதகதப்பு இல்லாததுனாலதான் நாள் முழுசும் அந்த
1: தக தக தக தகன்னு இருக்கிற அனுபவம் இல்லை.
0: அப்போ காலையில் செஞ்ச உதவி நம்மளை என்ன செய்யுது,
1: தக தக தக
0: அந்த கதகதன்ற அனுபவம் இருக்குன்னா தேவனுடைய ஊற்று சுரக்குது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இளம் சூடு உள்ள வருது பாருங்க. அதனால தான் அந்த கதகதங்கிறத பிசாசு விரும்புறதே
1: இல்லை.
0: ஐயோ ஐயோ, இன்னைக்கு காலையிலே இவனுக்குள்ள ஊற்று எண்ணிச்சிருச்சு
1: சுரந்துருச்சு,
0: இன்னைக்கு முழுசும் சும்மாவே ஆடுவானுங்க, இதில் நிறைய வந்துருச்சுன்னா இவனை கிட்ட நெருங்க முடியுமா,
1: முடியாது இல்லை.
0: இன்னைக்கு முழுசும் எப்படி தான் இருக்க போகிறான், தகுதி இருக்கிறதுனாலயா நான் தகதகன் இருக்கிறேன்,
1: இல்லை
0: தேவன் செய்யற உதவினாலதான் இந்த
1: தகதகன்.
0: ஆபிரகாம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு சாப்டர் 12ல. ஆனா 13ல பார்த்தா பிகினிங்க சும்மா
1: தகதக
0: அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில்
1: வந்தார்கள்.
0: ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியுடமையும் பொண்ணுமான ஆசிகளை உடைய
1: சீமானாய் இருந்தார்.
0: அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாகத்தான் முன்பு கூடாரம் போட்டதும்
1: தான் முதன் முதல் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா.
0: அலெக்சாண்டர் ஒயிட் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். 12வது அதிகாரத்தில் ஃபுல் ஆஃப் கயாஸ், எல்லாத்தையும் ஒரே குழப்பமும் சஞ்சலமும் தவிப்புமா இருந்துச்சு.

0: ஆனால் சாப்டர் தேர்ட்டீன்ல அழிச்சு கிழிச்சு எல்லாம்
1: புதுசா
0: புதுசா நியூ பிகினிங். ஏன் ஏன் தகுதி இருந்ததுனால வந்த புதிய துவக்கமா?
1: இல்லை,
0: தேவன் நமக்கு செய்கிற உதவினால வருகிற புதிய துவக்கம். ஐயோ இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டேனே, இனிமே நான் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, அதோட என் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸோடு இருக்கிறீங்களா? பயப்படுறீங்களா? நீங்க செஞ்ச மிஸ்டேக் கூட உங்க காலிங் பெருசு.
1: ஹல்லேலூயா.
0: தடுமாறுற ஆளுன்னு தெரிஞ்சுதான் கையில பிடிச்சாரு. ஐயோ ஐயோ இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா வேணா நான் முன்னாடி நான் தெரிஞ்சு கொடுத்துருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்சதாண்டா
1: ஒன்று
0: சூஸ் பண்ண.
1: ஹல்லேலூயா.
0: புரிஞ்சுக்கோ, உனக்கு தகுதி இல்லைன்றத புரிஞ்சுக்கோ. என் உதவி இருந்தா தான் இந்த காலிங்க நிறைவேற்ற முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை குற்றப்படுத்துறதுக்காக இந்த இந்த காரியத்தை நான் அனுமதிக்கல. நீ உணர்வடையணும், இன்னும் அதிகமா என்ன சார்ந்து கொள்ளணும். என்ன சார்ந்து கொள்ளணும்னா எப்படிப்பட்ட சோறு வரும் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும். இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா அர்ப்பணி, இன்னும் அதிகமா என்னோட ஒட்டிக்கோ, இன்னும் அதிகமா என்ன சார்ந்து கொள்.
1: ஆமென்.
0: அதுக்குதான் இந்த புதிய துவக்கம். A series of new beginnings.
1: Hallelujah.
0: அவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு பின்னாடி 13 அதிகாரத்துல எந்த இடத்துல இருக்கு சொன்னாரோ அந்த இடத்துக்கு வந்த பின்னாடி பார்த்தா அப்பதான் ஆபிரகாம்
1: நிம்மதி பெருமூச்சு.
0: ஆமென் சொல்ல.
1: Hallelujah.
0: சாப்டர் 13ல இது. ஓகே, 14 அதிகாரத்துல 12 அதிகாரத்தில் கற்றுக்கொண்ட பாடம் அதனுடைய எஃபெக்ட் வந்து இப்போ 14 அதிகாரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். யோ, ராஜாக்களால் பிழைக்க வேண்டிய அவசியம் நமக்கு
1: இல்லையா?
0: நம்மனால தாண்டா ராஜாக்களை என்ன செய்யறாங்க,
1: பிழைக்கிறாங்க.
0: ராஜாக்களோட உதவி நமக்கு தேவையே
1: இல்லை.
0: இல்லை, ராஜாக்களுக்கு உதவி செய்யும்படி கத்த நம்மளை
1: ஆசீர்வச்சிருக்கேன். ஹல்லேலூயா.
0: ராஜா என்ன நம்மளோட பெரியால எப்படியா ஆபிரகாம் வந்து இந்த மாதிரி பயங்கர தக தக தக தகன்னு இருக்கிறாரு? 13 அதிகாரத்துல தேவன் கொடுத்த புதிய துவக்கம்.
1: ஆமென்.
0: மனுஷனுக்கு ஊற்று பாருங்க, அப்படியே கத கத கத கதன்னு புதுசு புதுசா சுரக்குதா. அதுல கற்றுக்கொண்ட பாடம் ஆளை எப்படி மாத்திருச்சு. விரும்பின 318 பேரை வச்சுக்கிட்டு ராஜாக்களுக்கு உதவி செய்ய போறதுன்றது லேசான விஷயமா?
1: இல்லை.
0: யாருக்காவது அந்த துணிச்சல் வருமா?
1: வராது.
0: ஆனா கொஞ்ச பேரை, நான் வீட்டில இருந்த தன் கை படிந்தவர்களாகிய கொஞ்ச பேரை அழைச்சிட்டு போய் எத்தனை ராஜாக்களை முறியெடுக்கிறாரு? 5 ராஜாக்களை முறியடிச்சு.
1: ஹல்லேலூயா.
0: திரும்பி வர்றாரு. சோ இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள்? 318 பேருக்கு உள்ள ஒரு டீம் லீடரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள். அவர்கள்லாம் படைத்தலைவர்கள், இவர்கள்லாம் டீம் லீடர். யாரு? ஆபிரகாம் யாரு? டீம் லீடர். ஆனா அவங்க எல்லாம் யாரு? அவங்க வந்து ஒரு படைக்கே
1: அரசர்,
0: படைத்தலைவர்கள், படைய வச்சிருக்கிற அரசர்களுக்கு ஒரு டீம் லீடர் பிளஸ்ஸிங்கா இருக்கிறார். ரீசன் என்னன்னா அந்த மனுஷன் கத்தரால
1: ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: ஊற்றில் இருந்து பொங்குற கத்தருடைய நிறைவுகளுக்கு ராஜாக்களை வாழ வைக்கிற வலிமை உண்டு. இப்ப ஆரம்பத்துல அந்த காலிங்க கொஞ்சம் சரியான விதத்துல கிரகிக்க முடியாத ஆபிரகாம் எகிப்துக்கு போனா என்ன மாதிரி நமக்கு இப்படி ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சில நன்மைகளும் கிடைக்கும், நம்மளும் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதனால நாரி போக வேண்டிய ஆபிரகாமுக்கு தேவன் உதவி செஞ்சு காப்பாத்திட்டார். அதனால கம்ப்ளீட்டா இப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு?
1: மாறிட்டார்.
0: இப்ப இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள் ஆபிரகாமுக்கு என்னமாவது செய்யணும்னு என்ன செய்யறாங்க?
1: வர்றாங்க.
0: அப்ப 21 வசனம்,
1: சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி,
0: ஜனங்களை எனக்கு தாரும்,
1: பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார்.
0: அதற்கு ஆபிராம்
1: சோதோமின் ராஜாவை பார்த்து,
0: ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு
1: நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக
1: என் கையை உயர்த்துகிறேன்.
0: ஆமென் சொன்ன
1: ஆமென்.
0: பெரிய அளவுல பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவர்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காது இருக்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊற்றால தான் முடியும்.
1: சாதாரண
0: காரியம் இல்லை. ஆபிரகாம் மூலமா அவங்களுக்கு உண்டான நன்மை பெரிய நன்மை. இவ்வளவு பெரிய அளவு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அந்த ராஜாக்களிடமிருந்து எதையுமே வாங்க விருப்பம் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? ஐயா ஏன் இவ்வளவு தகதகன்னு இருக்கிறாரு? உள்ள சுரந்த அந்த கதகதங்கிற ஊற்று, அவ்வளவு பெரிய தவறு செஞ்ச பிறகும் தேவன் தந்த ஒரு புதிய துவக்கம் மனுஷன் இப்படி மாத்திருச்சு. இந்த ராஜாக்களை பார்த்த உடனே மனுஷனுக்கு என்னதான் தோணும்? ஏதாவது நமக்கு என்ன செய்ய மாட்டாங்களா?
1: ஒரு பொற்காசை தர மாட்டாங்களா?
0: அந்த காலத்துல ராஜாக்களை சந்திக்கிற யாரும் வெறுங்கையோடு என்ன செய்ய முடியாது, திரும்ப
1: வர முடியாது, பொற்கிழியோடு தான் வருவார்.
0: ராஜா வந்து 5 பத்துமா கொடுத்து அனுப்புவாரு, ராஜாட்ட 10 ரூபாய்க்கா இப்ப நிக்க முடியுமா?
1: இல்லை.
0: அப்படியே 10 ரூபாய் கொடுத்தாலும் ராஜாவுக்கு அழகாது?
1: இல்லை.
0: அது மரியாதையா இருக்குமா?
1: இருக்காது.
0: வாங்குறவன் எனக்கு 100 ரூபா போகுது ராஜா அப்படின்னு கேட்டா ராஜா என்ன சொல்ல, அடே உனக்கு போதும், எனக்கு அது தகுதி இல்லை, அதனால என் ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு
1: கொடுப்பேன்.
0: இப்படிதான் ராஜா பேசுவான். என்னடா வேணும் கேளு, என் ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் உனக்கு என்ன செய்யறேன்
1: தருகிறேன்.
0: இதுதான் ராஜாவோட சுபாவம்.
1: ஆமென்.
0: அங்கேயும் பாருங்க, அந்த ராஜாவோட சுபாவம் பாருங்க, ஜனங்களை கொடுத்துரு எல்லாத்தையும். சாதாரண ஆள் தான் மயங்கியிருப்பான். இப்ப ஆபிரகாம் தான் ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு, தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றத
1: கண்டுபிடிச்சிட்டாரு.
0: அதனால இவ்வளவு தாராளமா ஏராளமா ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்யறேன்னு ராஜாக்கள் சொல்லியும், அது மேல ஒரு கடுகளவு கூட ஆபிரகாமுக்கு ஒரு நாட்டம்
1: வரவே இல்லை.
0: நீங்க ராஜாவா இருக்கலாம், ஆனா ராஜாதி ராஜா என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு. ராஜா நமக்கு அள்ளி கொடுக்கிற ராஜாவை பார்த்தோம், ராஜாட்ட கையேந்த ஒருத்தனுக்கு மனசு வரலன்னா அவன் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்களா?
1: எஸ். ஹல்லேலூயா.
0: தனக்கு அள்ளி இறக்க விரும்புகிற ஒரு ராஜாவை பார்த்த உடனே அப்படியே கைய ஒரு மாதிரி துருதுருன்னு வந்து, ஐயா போடுங்க அப்படின்னு கைய அப்படி ஏந்தனுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வராம இருக்குன்னா அவன் கை வேற ஆங்கிள் வேலை
1: செய்யுது.
0: வேலை செய்யுது. ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும்
1: உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன்.
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை
1: உயர்த்துகிறேன்.
0: என் கையை
1: உயர்த்துகிறேன்.
0: தர்றேன்னு சொன்னவன கையை இப்படி போல,
1: ஹல்லேலூயா,
0: தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க நல்லாவே தாங்க அப்படின்னு கேட்கல.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: கை இப்படி மேல உயர்த்திட்டேன்.
1: ஆமென்.
0: டேய் இது என்ன இயந்திர கை நினைச்சேன். இது அவரை நோக்கி உயர்ற கரம்டா.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: தி ஸ்தோத்திர பலி ஆயிரத்துல எல்லாம் பார்த்தா ஒரு குழந்தை அப்படியே கைய உயர்த்திட்டு இருக்குது, அப்படியே மனசுக்கு தொடும்.
0: சோ பெரிய அளவுல பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத இருக்கணும்னா அது ஊற்றுனாலதான் முடியும்.
1: ஆமென்.
0: பழைய எகிப்தின் ராஜா முன்னாடி நின்ன ஆபிரகாம் எங்க? இப்ப இந்த அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நிக்கிற ஆபிரகாம்
1: எங்க? ஹல்லேலூயா.
0: ஊற்றுன்னு இப்ப என்ன செஞ்சு போச்சு?
1: தெரிஞ்சு போச்சு.
0: நம்ம ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவன்னு தெரிஞ்சு போச்சு.
1: ஆமென்.
0: நம்ம யார்ட்டையும் கையேந்திரம் இல்லை, அங்கதான் தெரியாதனமா கையேந்திட்டோம். இந்த கை, இந்த கை ஆடு மாடு கோழிக்கு கழுது கொட்டங்க அது என்னத்தையும் கொடுத்துட்டானே, இந்த கையில நான் என்ன செஞ்சிட்டேனே வாங்கிட்டேன். ஐயோ இந்த கையில வாங்கிட்டேனே. அந்த அந்த தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் பாருங்க. ஆபிரகாம் அடியோட மாத்திட்டு இனிமே எங்கேயும் கையேந்த மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சு போச்சு கையேந்துறது இல்லை, கையை உயர்த்துறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆதியாகமம் 12 கையேந்தினாரு, ஆதியாகமம் 14 கைய
1: உயர்த்துகிறார்.
0: தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் கையேந்தாது. ஏதாவது தாங்கன்னு சொல்ல என்ன செய்யாது? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தும் கையேந்துவீங்க அப்படின்னா உங்க காலிங்கோட பிரம்மாண்டத்தை இன்னும் நீங்க சரியான விதத்துல கிரகிக்கலன்னு அர்த்தம். ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தும் எனக்கு யாரு எதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல யார்ட்டையாவது யாசிக்கிறதுக்கு ஓடுவீங்க அப்படின்னா இன்னும் காலிங்கோட பிரம்மாண்டத்தை நீங்க என்ன செய்யல, புரிஞ்சுக்கல. கொரோனா ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை பார்க்காத, ஊழியத்தை கொடுத்தவரை பாரு அப்படின்னு.
1: ஆமென்.
0: ஊழியத்துக்கு யாரா கொடுப்பா? அப்படி இல்ல, நாம அள்ளி இறக்க வேண்டியத இன்னைக்கு காலையில என் ஜனத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கிட்ட ஆண்டவரே. I am here to bless my people.
1: Amen.
0: ஜனத்தை ஆசீர்வதிக்க நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மனோபாவத்தோட ஒவ்வொரு நாளும் நாம நமக்குள்ள ஊற்றெடுக்கிற ஆண்டவருடைய நிறைவை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து ஜனங்களை பிளஸ் பண்றப்போ தனக்கு ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியான வெற்றியை கொடுத்த தேவனை பார்க்கிறாரு. தன்னை அழைச்ச தேவனை பார்க்கிறாரு, தன்னை ஆசீர்வதிச்ச தேவனை பார்க்கிறாரு. அவருக்கு நேரா தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறார்.
1: ஆமென்.
0: கலங்கவே கலங்காதீங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: கர்த்தர் நம்மளை தொட்டிருக்கிறாரு. எவ்வளவு அதிகமா அவருக்கு நேர கைய உயர்த்துறோமோ அவ்வளவு அதிகமா யாராவது நமக்கு தருவாங்கன்னு இல்ல, அவ்வளவு அதிகமா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைவு எனக்குள்ள பொங்கும்.
1: ஆமென்.
0: நான் எதுக்கு கையை உயர்த்துறேன்னா ஏதாவது எனக்கு தாங்கன்றதுக்காக நான் கையை உயர்த்தல, பிறருக்கு கொடுக்க தேவையான, பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவையான உம்முடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கட்டும் ஆண்டவரே.
1: அதான் ஒரு ராஜா அறிக்கையிட்டாரா, இன்னைக்கு நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம், என்னுடைய தங்க காசெல்லாம் உங்களுக்கு நான் தரப்போறேன், நான் யானை மேல வருவேன், யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு உடனே எல்லா மக்களும் கூடி இருக்கிறப்ப ராஜா தனக்குள்ள இருக்கிற எல்லா காசுகளையும் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப எல்லாத்தையும் தனக்கு சேர்த்துக்கிட்டு சிலர் வீட்டில் போய் வச்சுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து இந்த யானை பதறி அப்படியே குலுங்குச்சு பாருங்களேன். இந்த ராஜா அப்படியே கீழே விழறப்ப யாராவது ஒருத்தர் ராஜாவை காப்பாத்துவாங்களான்னு பாக்குறாரு, ஒருத்தம் கூட காப்பாத்தல. எல்லாருடைய நோக்கமும் அவர் போட்ட காசு, ஆனா ஒருத்த மட்டும் பார்த்துட்டான் போய் ராஜாவை அப்படியே கீழே விழாம அப்படியே பிடிச்ச உடனே மெச்சுக்கிட்டு ராஜா கேட்டாராண்டே, எல்லாரும் என் காசு மேலேயும் நோக்கமா இருந்தாங்க, ஆனா என்னை காப்பாத்து நீ வந்து உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு உடனே அவர் சொன்னாரா, ராஜாவே என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன வேணும் அதுவே போதும், நீங்களே போதும், உங்க காசு வேணாம், நான் உங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க போதும் அப்படின்ட்டார்.

0: சோ கையேந்திரப்ப கையேந்திரப்ப நமக்குள்ள எதுவும் ஊற்றெடுக்காது,
1: ஊற்றெடுக்காது.
0: ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்கு நேரா கைய உயர்த்துறப்பதான் உள்ள இருக்கிற ஊற்று பொங்குது.
1: ஆமென்.
0: நம்ம எல்லாம் பொங்கு உள்ள, அதாவது மனுஷங்க செய்கிற மனுஷரை சார்ந்து நாம பிழைக்கிறவங்க இல்ல, தேவனை சார்ந்து வாழ்றவன். சமயத்துல சொன்னார் அந்த வார்த்தை ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அப்ப கைய உயர்த்துறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
1: உங்களே
0: சார்ந்திருக்கிறேன்ப்பா. அப்பா சொல்லுவாங்க, கைய உயர்த்திட்டேன்ப்பா அப்படின்னு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா, ஆண்டவரே கைய உயர்த்திட்டோம்ப்பா, கைய உயர்த்துறோம்ப்பான்னு சொல்லி கைய உயர்த்திடுவாங்க. கைய உயர்த்திட்டோம்னாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.

0: கையேந்திரன் இல்லப்பா.
1: உம்மை நோக்கி என் கைகளே உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன்.
0: சில நேரம்லாம் அந்த சோதனை வரும் பாருங்க, நம்ம பலவீனமா இருக்க நேரத்துல ஏதாவது ஒரு நீட் இருக்கும் நமக்கு. யோ, இந்த நீட் இருக்கு, இவ்வளவு பேர் நமக்கு தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்களே
2: இருக்கிறாங்களே,
0: நம்மளை நேசிக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, வாய திறந்தா போதுமே.
2: ஹல்லேலூயா.
0: சொல்லிருவோமா? சொல்லுமா? ஒரு போனை போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு சொல்லிருவோமா? சில டெம்டேஷன் வந்தாலும் ஆண்டவர் அது மேற்கொள்ள விடாதபடி காத்து கொள்கிறதற்காக அவருக்கு
2: ஸ்தோத்திரம்.
0: அப்புறம் பார்த்தா ரெண்டு நாள்ல அவரே சந்திச்சிருப்பார். அப்படியே தலையில அடிச்சுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். ஏண்டா இப்படிலாம் அல்பத்தனமா நீ யோசிச்ச, உனக்கெல்லாம் இது அழகாது, இதெல்லாம் உனக்கு தேவையா, இப்படிலாம் நீ வந்துட்டு
2: கேட்க
0: விரும்புறது கேட்கலாமா? அப்படி போய் ஆண்டோடைய மினிஸ்ட்ரி பேரனை பேர்டனை வந்து நான் ஷேர் பண்ணுறது குறிச்சுன்னா அதை நான் தவறாக நான் போதிக்கல, தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, தரிசனத்தை சொல்கிறதுல வந்து எந்த விதமான தவறும்
2: இல்லை
0: இல்லை. ஆனால் நீ எனக்கு இதை செய்யணும்னு நிர்பந்திக்கிறது கூடாது. விஷனை சொல்கிறப்ப யாருடைய உள்ளத்தில் ஏவணுமோ அவங்க உள்ளத்தில் ஏவி தேவன் எல்லா தேவைகளும் என்ன செய்வார்?
2: சாந்திப்பார்.
0: சாந்திப்பார். மோசே ஆசிரிப்பு கூடாரத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து பேசுகிறப்போ அதுக்கு செய்யணுங்கிற ஏவுதலை யார் யாருக்குள்ள தேவன் தந்தாரோ அவங்க எல்லாம் வந்து தாராளமாக என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஸோ விஷனை ஷேர் பண்ணி அதனால ஜனங்களை கொடுக்கும்படி தேவன் ஏவுகிற காரியம் வேற. நம்மளா போய் தூண்டக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய இயலாமைகளை சொல்லி நம்ம கஷ்டத்தை சொல்லி என்ன செய்யக்கூடாது,
2: தூண்டக்கூடாது.
0: ஒரு பஞ்ச பாட்டு பாடி ஒரு பரிதாபத்தை சம்பாரிச்சு ஒரு இரக்கத்தை சம்பாரிச்சு தராதவனையும் தர வச்சிடக்கூடாது. தேவன் ஏவுவாராக.
2: ஆமென்.
0: தேவன் யாருடைய உள்ளத்துல பேசுறாரோ அவங்க நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்களே வந்து என்ன செய்வார்களாக, செய்வார்களாக. ஆமென்.
2: ஆமென்.
0: அதனால ஒரு ஒரு ஒரு ஊற்று அவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் வந்து கையேந்து கூடாதுன்றத தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறார். ஆமென்.
2: ஆமென்.
0: நம்ம பலவீனமான நேரங்கள்ல ஒரு முறை ஒரு டாக் ஷோல அப்பாட்ட நான் கேட்டேன், இந்த பாயிண்டே வச்சு கேட்டேன், எத்தனை பேர் உங்களுக்கு பெரியவங்கெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பணக்காரங்க எத்தனையோ பேர், எங்கள் லெவலுக்கு எத்தனை பேர் தெரியுது, உங்கள் லெவலுக்கு எவ்வளோ அதிகமான பேர் இருக்கிறாங்கப்பா. ஏதாவது ஒரு நீடு வர்றப்போ அவங்கள்ட்ட கேட்கணுங்கிற சோதனை உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப வேடிக்கையாக அவங்க வழக்கமான பாணியில் அந்த தலையை தடவிட்டு வரத்தான் செஞ்சிருக்கு அப்பப்ப நல்ல பேர் கேட்கல அப்படின்னா
2: என்ன
0: செய்வதாக,
2: பொங்குவதாக.
0: இந்த மாதிரி கத்தரால போஷிக்கப்படுகிற மனுஷன் எதை குறிச்சும் யோசிக்கிறதே இல்லை. யோசிக்கிறது இல்லைங்கிறதுனால யாற்றையும் போய் அவன் யாசிக்கிறதும்
2: இல்லை,
0: இல்ல அவன் தியானிக்கிறவன். நல்ல கோனிங்க, கத்தரால போஷிக்கப்படுகிற ஊற்றுகள் யாரிடத்துல எதையும் யாசிப்பது
2: இல்லை,
0: இல்ல.
2: ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, நிறைவு உள்ளுக்குள்ள ஊற்று பொங்குறப்பதான் நம்மளால அனுபவிக்க முடியுது. இந்த மண்டலத்துல போய் சஞ்சரிக்கிறது சாதாரண விஷயமே
2: அல்ல.
0: மனுஷனா இருக்கிற நமக்கு அது முடியாது. நம்ம எல்லாம் சபல புத்திக்காரங்க.
2: ஆமென்.
0: ஏதாவது ஒரு தேவை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கை என்ன செஞ்சிடும், போய் நீன்றோம் நமக்கு ஏதாவது ஏதாவது ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா அந்த ஆண்டவருடைய ஊற்று நமக்குள்ள பொங்குறப்பதான் இந்த மாதிரி ராயலான ரயல்முக்குள்ள நாம சஞ்சரிக்க முடியுது. நாகமான் அவ்வளவு பெரிய படைத்தலைவன், அவ்வளவு பெரிய நன்மையை தீர்க்க தரிசி எலிசா மூலமா பெற்றுக்கொண்டுட்டு அவன் ஏதாவது செய்யணும்னு சொல்லி துடிக்கிறான், வருந்துதல் பண்ணியும்
2: தட்டுதல் பண்ணி
0: எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கோம். யாருக்கு செஞ்சிருக்கிறோம்? ஒரு ஒரு தேசத்தினுடைய ஆர்மி சீஃபுக்கு செஞ்சிருக்கிறோம். ஒரு பெரிய ஆளை முன்னாடி நின்று என்ன வேணும்னு கேட்கிறான். இவன் அவரை விட பெரிய ஆளா இருந்து பிளஸ் பண்ணி போயிட்டு வாங்கப்பா. நல்லா இரு சாமி. யாசிக்கல, ஏன்னா தீர்க்க தரிசி எலிசா தேவனால போஷிக்கப்பட்டவன். தேவனால போஷிக்கப்படுகிற அனுபவத்துல வளர்றவன் யார்ட்டையும் போய் எதையும் யாசிக்கிறது
2: இல்லை.
0: தேவனால போஷிக்கப்படுகிற பாத்திரம் யாரிடத்துல எதையும் போய் யாசிக்கிறங்கிற அவசியம் அவனுக்கு
2: இல்லை.
0: இல்ல, கைய உயர்த்திட்டு அமைதியா இருப்பான். காகத்தை கொண்டு போஷிச்சா போஷிப்பார், சாரி பார்த்து விதவையை கொண்டு போஷிப்பார். யார கொண்டு போஷிக்கணுமோ அவர் போஷிக்கட்டும், ஆனா நான் யார்ட்டையும் போய் என்ன செய்ய மாட்டேன், யாசிக்க
2: மாட்டேன்.
0: அப்ப ஊற்றுகள் யாரால போஷிக்கப்படுது? தேவனால் போஷிக்கப்படும்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனாலதான் ஊற்றுகள் யாரிடத்திலும் கையேந்த என்ன செய்யறது இல்ல, விரும்புறது இல்ல. ஊற்றோட வேலையை கைய உயர்த்திக்கிட்டே இருக்கிறது.
2: ஆமென்.
0: என்ன செய்யறது? கைய
2: உயர்த்தி
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கையை என்ன செய்கிறேன்?
2: உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன்.
0: ஹல்லேலூயா. ஆனா கேயாசி என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் யோசிச்சான் பாருங்க, என்ன செஞ்சா? கொஞ்சம் யோசிச்சான், யாசிச்சான் போய். அந்த சின்ன யோசனை தான் என்ன பண்ணுது, எல்லாரும்
2: யாசிக்க வைத்து விடுகிறது.
0: சிலர்ட்டு போய் நாம ஏன் யாசிச்சோம் அப்படின்னா,
2: கொஞ்சம்
0: யோசிச்சு பார்த்தா,
2: ஐயோ என்ன பண்ணுவேன், யோசிச்சு பார்த்துட்டு யாசிச்சுட்டேன்,
0: ஐயோ எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு, பஞ்சத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னு நாம யோசிச்சோம்,
2: ஆட்டோமேட்டிக்கா
0: கையை போய் என்ன செஞ்சிடும்,

0: இந்த காலையில கைய
1: உயர்த்திருக்கிற
0: கையெந்தனுங்கிற ஒரு ஒரு யோசனை வந்திருக்கு மனசுல, அவங்கள்ட்ட போலாமா, அவங்கள்ட்ட போய் இந்த உதவி என்ன செய்யலாமா கேட்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை மைண்ட்ல ஓடுதுல காலையில. அந்த அந்த யோசிக்கிறதுனால தான் அவங்கள்ட்ட போய் யாசிக்கணுங்கிற அந்த அந்த மனோபாவம் நம்முடைய பலவீனம். ஓகே, அன்று சொல்றாரு கொஞ்சம் உன் கையை எனக்கு நேரம் என்ன செய்வியா உயர்த்துவியா. இன்னைக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்துகிற பொழுது அவர் நம்மை போஷிப்பார். நான் யார்ட்டையும் போய் யாசிக்க மாட்டேன், யாரை கொண்டு போஷிக்கணுமோ அவங்கள கொண்டு இந்த நாளில் எங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் போஷிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திராண்டவர். பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தான் எங்களை போஷிக்கிறவர். ஊழியத்துக்கு கொடுக்குறவங்களை இல்லை, ஊழியத்தை கொடுத்த உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறப்ப எங்கேயும் போய் எங்களை கையேந்த விட மாட்டீங்க. உம்முடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கட்டும். ராஜாக்களை போஷிக்கிற, ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு காலிங் எங்களுக்கு தந்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. ஆபிரகாம் கூட மிஸ்டேக் பண்ணவர் தான், நாங்களும் கூட மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆண்டவர் எங்கள் மேலே இருக்கிற அழைப்பினுடைய பிரம்மாண்டத்தை நாங்கள் போதுமான அளவு கிரகிக்காம சில நேரங்களில் தடுமாறிடுறோம், தவறிடுறோம். ஆனாலும் நாங்கள் நாரி போகாமல் எங்களுக்கு புதிய துவக்கங்களை தந்து எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிற பெரிய பெரிய மாற்றங்களுக்காக நன்றி. எகிப்தின் ராஜாவுக்கு முன்னாடி நின்று ஆபிரகாம் வேற, அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நின்று ஆபிரகாம் வேற. எவ்வளோ பெரிய மாற்றம் ஆண்டவர், ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சா தான் இந்த மாற்றமே எங்களுக்கு வர ஆண்டவர். இந்த காரியத்தன்னைக்கு எங்களோட பேசினதுக்காக மக்கு நன்றி. தொடர்ந்து இடைபெடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும்.
2: உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான கிறிஸ்தவ பாடல்களை உருவாக்கி நீங்கள் அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அன்பு தம்பி எபன் அவர்களுடைய குழுவினர் அருமையாக இந்த சீடையை தயாரித்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்பு தம்பியை பல வருஷமாக எனக்கு தெரியும். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அவள் வந்து தங்களுடைய குழுவாக வந்து என்னுடைய கூட்டங்களில் இசைக்கருவிகளை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தினவர்கள். ஆண்டவர் கொடுத்த தாலந்துகளை அவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும்படிக்கு ஆண்டவருக்கென்று அவர்கள் செய்திருக்கிற இந்த மகிமையான காரியத்திற்காக தேவனை நான் துதிக்கிறேன். 100:1 சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த அருமையான குழுவினர் கம்பீரமாய் ஆண்டவரை துதித்து பாடியிருக்கிற இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசுவின் பிறப்பை குறித்த பாடல்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இந்த பாடல்களை கேட்கும் பொழுது நீங்கள் ஆவியில் உற்சாகம் அடைவது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதை கேட்கிற உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அருமையான இந்த பாடல்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, இந்த பாடல்களை ஒலிப்பதிவு செய்து கேட்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அன்பு தம்பி எபன் எடுத்த எல்லா பிரயாசங்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். இதில் அருமையாக உழைத்திருக்கிற பாடியிருக்கிறவனுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த பாடல்களை கேட்கிற மக்களுடைய உள்ளம் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படட்டும். கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவளுடைய உள்ளத்திலே உண்டாகட்டும். ஆண்டவர் இதன் மூலமாக ஜனங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து கர்த்தர் மகிழ பண்ணுவீராக. கர்த்தருடைய கரமப்படி ஆசீர்வதிக்கிற அன்பருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன்.
3: இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நாங்களும் பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவை போற்றி பாடுகிறோம். நீங்களும் கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.

0: We've been teaching about the precious blood of Jesus for the last so many weeks.
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: And today, tonight, for the last time, for the last session, I will share with you on the precious blood of Jesus.
1: இன்றைக்கு இரவு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து கடைசியாக ஒன்றை உங்களுக்கு நான் போதிக்க வருகிறேன்.
0: From next week, we'll begin a new topic.
1: அடுத்த வாரத்திலிருந்து புதிய தலைப்பிலே நாம் ஆரம்பிக்கப்
0: போகிறோம். Let me ask you to turn to our key text, which we've been turning to every single week that we have come here to listen to this teaching on the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு வாரமும் நாம் படிக்கிற நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம்.
0: Revelation chapter 12 and verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11வது வசனம்.
0: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Talking about how the saints took victory over the devil.
1: பரிசுத்தவான்கள் எப்படி பிசாசை ஜெயித்தார்கள் என்று இந்த வசனம் பேசுகிறது.
0: They took victory by the blood of the lamb and by the word of their testimony.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று வசனம் கூறுகிறது.
0: Three things are there.
1: இதிலே மூன்று காரியங்கள் அடங்கி
0: இருக்கிறது. In that victory.
1: இந்த வெற்றியிலே.
0: The blood.
1: இரத்தம்.
0: The word.
1: வசனம்.
0: And their testimony.
1: பிறகு அவர்களுடைய சாட்சி.
0: I tell you every time that the blood and the word remain unchanged.
1: ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன், ரத்தமும் வசனமும் மாறாதவைகளா இருக்கிறது.
0: The word of God never shall pass away, even if the heaven and earth shall pass away.
1: வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாததா இருக்கிறது.
0: And the blood has never loses its power.
1: ரத்தமும் தன்னுடைய வல்லமையை ஒரு நாளும் இழப்பதே இல்லை.
0: The only thing that can change in this among these three things.
1: இந்த மூன்று காரியங்களிலே மாறக்கூடியது ஒன்று இருக்கும் என்றால்
0: it is the believer's testimony.
1: அது விசுவாசியுடைய சாட்சி தான்.
0: That is the only thing that can change.
1: அது மட்டும் தான் மாற முடியும்.
0: That is why we have victory sometimes and we have defeat sometimes.
1: ஆகவே தான் சில சமயங்களில் வெற்றி பெறுகிறோம், சில சமயங்களில் தோல்வி அடைகிறோம்.
0: Not because the word has failed.
1: ஏதோ வசனம் தவறி விட்டது என்பதனால் அல்ல.
0: Not because the blood has failed to do exercise its power.
1: ஏதோ ரத்தம் தன்னுடைய வல்லமையை காண்பிக்காமல் இழந்து போய் விட்டது என்று கிடையாது.
0: It is because the believer has failed to assert the testimony of the word of God.
1: விசுவாசி
0: about what the blood has done.
1: வசனம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை அறிக்கை செய்யாமல் விட்டதனால தான் தோல்வி.
0: That is why the defeat comes.
1: ஆகவே தான் தோல்வி வருகிறது.
0: So the victory is taken when the believer confesses or testifies about what the word of God teaches that the blood of Jesus has done.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி அறிக்கை செய்யும் போது வெற்றி உண்டாகிறது.
0: That sentence is very important by
1: the way. அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமா இருக்கு.
0: That is how you put the three things together.
1: இந்த மூன்று காரியங்களை இப்படி தான் ஒருங்கிணைத்து சொல்வது.
0: The believer testifies what the word of God says about what the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாக அறிவிக்கிறார்.
0: The three elements are there.
1: இந்த மூன்று அம்சங்களும் அதில் அடங்கியிருக்கிறது.
0: The only thing that can fail is our testimony.
1: தவறக்கூடிய ஒரே ஒரு காரியம் நம்முடைய சாட்சி.
0: So the believer's responsibility is to know the truth.
1: ஆகவே விசுவாசியுடைய பொறுப்பு சத்தியத்தை அறிந்து கொள்வது.
0: Know the truth about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ள
0: வேண்டும். Know it from the word of God.
1: தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: And confess it from the word of God.
1: அது மட்டுமல்ல தேவனுடைய வசனத்திலிருந்து அதை அப்படியே அறிக்கை செய்ய வேண்டும்.
0: I shared with you many things about what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து பல காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து
0: கொண்டேன். 13 things with you about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து 13 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன்.
0: Like redemption, forgiveness of sin, sanctification, justification and so on.
1: மீட்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல் இப்படி பல காரியங்களை சொன்னேன்.
0: Don't have the time to mention all 13.
1: 13 சொல்ல நமக்கு இங்க நேரம் இல்லை.
0: Now let me go to the last one.
1: இப்போது கடைசி காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: I'm going to today talk about how the Bible teaches us that life is in the blood. Life teaches about life in the blood.
1: Not life is in the blood.
0: There is a difference between what I have said about life being in the blood and what I'm going to share tonight.
1: பாருங்கள், நான் மாம்சத்தில் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கு என்று போதித்தேன்ல, அதற்கும் இப்போது போதிக்க போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
0: God has put life in the blood.
1: தேவன் இரத்தத்திலே ஜீவனை வைத்திருக்கிறார்.
0: So we say life is in the blood.
1: ஆகவே தான் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோம்.
0: When the blood is shed, that means the life has come out.
1: ரத்தம் சிந்தப்பட்டால் உயிர் போய்விட்டது என்று அர்த்தம்.
0: In that way we say life is in the blood.
1: அப்படி பார்க்கும்போது உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம்.
0: When we talk about

0: blood.
1: ஏசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார்.
0: It was proof that he gave his life for us.
1: அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்பதற்கு அது ஆதாரமா இருக்கிறது.
0: He took the proof all the way to heaven and presented it before the throne of God, the Bible says.
1: பரலோகம் வரைக்கும் அந்த ஆதாரத்தை எடுத்து சென்று தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்தார் என்று வேதம் கூறுகிறது.
0: God saw the blood and saw that the sin has been taken care of.
1: தேவன் அந்த இரத்தத்தை கண்டார், பாவத்துக்காய் நிவாரணம் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை கண்டார்.
0: But we are now talking about how the believer finds life in the blood and how the blood of Jesus is something through which he derives life, spiritual life.
1: ஆனால் இப்பொழுது நாம் எதை காண போகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே தான், இரத்தத்தின் மூலமாக தான் விசுவாசி ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம்.
0: This is about how we partake of life through the blood of Jesus, eternal life through the blood of Jesus.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நித்திய ஜீவனிலே நாம் பங்கு பெறுகிறோம் என்பதை குறித்ததாக இருக்கிறது.
0: So let us turn to John chapter 6.
1: ஆகவே யோவான் 6 அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம்.
0: John chapter 6.
1: யோவான் 6 அதிகாரம்.
0: That great long chapter in which Jesus talks a lot about these things.
1: இது மிகப்பெரிய ஒரு அதிகாரம். இதை குறித்து இயேசு பல காரியங்களை இங்கே போதிக்கிறார்.
0: John chapter 6 verse 53 to 56.
1: யோவான் 6 அதிகாரம் 53 முதல் 56 வசனங்கள்.
0: Jesus said unto them, verily verily I say unto you, except ye eat the flesh of the Son of Man and drink the blood, you have no life in you.
1: அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: Whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life, and I will raise him up at the last day.
1: என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
0: For my flesh is meat indeed and my blood is drink indeed.
1: என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது.
0: He that eateth my flesh and drinketh my blood dwelleth in me and I in him.
1: என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்.
0: As a second portion I would like to read 1 Corinthians chapter 10 verse 16.
1: இதிலே இரண்டாவது பகுதியாக 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
0: 10:16. The cup of blessing which we bless, is it not the communion of the blood of Christ? The bread which we break, is it not the communion of the body of Christ?
1: நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா?
0: You see, water has a twofold effect.
1: பாருங்கள், தண்ணீர் மூலமாய் இரண்டு காரியங்கள் நடக்கிறது.
0: One, water is used for cleansing.
1: ஒன்று, தண்ணீரை கழுவுறதுக்காய் சுத்தம் பண்ணுகிறதுக்காய் பயன்படுத்துகிறோம்.
0: We cannot clean without water.
1: தண்ணீர் இல்லாமல் நம்மால் சுத்தம் பண்ணவே முடியாது.
0: Water is so important for cleansing.
1: சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் அவ்வளவு முக்கியமா இருக்கிறது.
0: But then water has another greater value also, I would say, because when you drink water, you get revived by it, you get refreshed by it.
1: தண்ணீருக்கு அதை விட இன்னொரு பெரிய மதிப்பு இருக்கு. அது என்ன? அந்த தண்ணீரை நாம் குடிக்கும் போது அதன் மூலமா ஒரு புத்துணர்ச்சியை, புது தெம்பை நாம் பெறுகிறோம்.
0: So cleansing and revival and refreshment comes through water.
1: ஆகவே தண்ணீர் மூலமாய் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம், அதே சமயத்தில் புத்துணர்ச்சி, புது தெம்பையும் நாம் பெறுகிறோம்.
0: You see, it is necessary and it is necessary that we cleanse with water.
1: தண்ணீரை கொண்டு சுத்திகரிப்பது மிக மிக அவசியமா இருக்கு.
0: But it is much more necessary that we drink water.
1: ஆனால் அதே சமயத்தில் தண்ணீரை குடிப்பது அதைவிட அதிக அவசியமா இருக்கிறது.
0: Without cleansing and the water to cleanse, we cannot live as we ought to live.
1: சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் இல்லாமல், சுத்தம் பண்ணாமல் நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாது.
0: But without water to drink, we cannot live at all.
1: ஆனால் குடிக்க தண்ணீர் இல்லாமல் நம்மால் உயிர் வாழ கூட முடியாது.
0: See the difference.
1: வித்தியாசத்தை பாருங்க.
0: You see, it is important to cleanse.
1: பாருங்க, சுத்தம் பண்ணுவது முக்கியம்.
0: Without cleansing we cannot live as we ought to live.
1: சுத்தம் பண்ணாமல் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாது நம்மால்.
0: But without drinking water you cannot live at all. That is the difference between the two.
1: ஆனால் தண்ணீரை குடிக்காமல் நம்மால் உயிர் வாழ கூட முடியாது. இதுதான் வித்தியாசம்.
0: By drinking it is only by drinking we enjoy the full benefit of the water to sustain life.
1: தண்ணீரை குடிப்பதன் மூலமாக தான் நாம் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமா இருக்குன்ற அந்த லாபத்தை நாம் அனுபவிக்கிறோம்.
0: Now I talked about water so that you will understand the blood of Jesus in the same way also.
1: பாருங்க, தண்ணீரை குறித்து பேசினேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
0: தான். The same thing applies to the blood of Jesus.
1: அதே காரியம் இயேசுவின் இரத்தத்திற்கும் பொருந்தும்.
0: The blood of Jesus is a cleansing agent which cleanses us from all our sin and unrighteousness.
1: இயேசுவின் இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்கள், அநீதியிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது.
0: You see, it cleanses us and washes us.
1: பாருங்கள், அது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But it has a second effect also.
1: ஆனால் அதனால இன்னொரு பயனும் நமக்கு உண்டு.
0: The second effect is that we must as the word says drink the blood. I mean, I'll explain what it means in order to derive life from it.
1: ரெண்டாவது பயன் என்ன? ரத்தத்திலிருந்து ஜீவனை பெறும்படியாக அந்த ரத்தத்தை நான் பானம் பண்ண வேண்டும். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, அதை பிற்பாடு விளக்குகிறேன்.
0: Drinking the

0: Blood means to appropriate all that the blood of Jesus has done, to believe it and to receive it and to enjoy it and take it in and make it ours.
1: ரத்தத்தை பணம் பண்ணுவது என்றால் என்ன? ரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நாம் நமக்கென்று சொந்தம் பாராட்டி அதனாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும்.
0: You see, many people are today satisfied with the cleansing.
1: பார் இன்றைக்கு अनेक சுத்திகரிப்போடு திருப்தி ஆகி விடுகிறார்கள்.
0: That is the problem with the Christians today.
1: கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு பிரச்சனை அதான்.
0: The blood cleanses them.
1: இரத்தம் அவளை சுத்திகரிக்கிறது.
0: And they are satisfied with the cleansing and the forgiveness of sin.
1: பிறகு சுத்திகரிப்பு பாவம் மன்னிப்பு இதோடு திருப்தி அடைந்து நின்று விடுகிறார்கள்.
0: And they don't go any further than that.
1: அதை தாண்டி மீறி அவர்கள் செல்வது கிடையாது.
0: That is like using the water only for washing and leaving it at that.
1: இது எப்படி இருக்கு? தண்ணீரை கழுவ பயன்படுத்தி விட்டு அப்படியே விட்டு விடுவது போல இருக்கு.
0: Many people in the world today believe that water is only for washing.
1: இன்னைக்கு உலகத்துல பல மக்கள் இருக்காங்க தண்ணீர் வெறும் கழுவுறது தான் அவங்க நினைக்கிறாங்க.
0: There are some countries in the world where they don't drink water at all.
1: சில நாடுகள் இருக்குது உலகத்துல அங்க தண்ணீரை குடிக்கவே மாட்டார்கள்.
0: I remember in one place I asked some water, they looked at me funny thinking that I was a sick man.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு ஊர்ல போய் தண்ணி கேட்டா என்ன வேடிக்கையா பார்த்தாங்க, ஏதோ வியாதிப்பட்டவன போல.
0: So why do you want to drink water?
1: எதுக்குங்க தண்ணி குடிக்க விரும்பறீங்க அப்படினா.
0: They said we have apple juice, we have pineapple juice, we have orange juice, we have this that.
1: Apple juice irukku, pineapple juice irukku, orange juice irukku, idu irukku, adu irukku.
0: We have everything.
1: Ella irukku.
0: And then of course they have beer and this and that.
1: Adu mattilla beer irukku, innum pola vishayangal irukku.
0: They drink all of that.
1: Adellam kudikkranga.
0: But they don't drink water.
1: Ana thannirai kudippadu kedaiyaa.
0: I said I just want plain old water from the tap. Just open the tap. Get me some water to drink.
1: Na sonna adu kolaiya therandu konja pachcha thanni enu kudunga na adu kudikka virumbren.
0: I said oh no the water is no good.
1: Adu sonna kedaiya kedaiya thanni nalladhu kedaiyaa.
0: Water is only for washing.
1: Thannir கழுவுவதற்கு மட்டும்தான்.
0: Oh God has put some wonderful things in the water to refresh us and revive us. It is so essential for life.
1: பாருங்க நம்மை நமக்கு தெம்பூட்டும்படியே புத்துணர்ச்சி கொடுக்கும்படியே தேவன் தண்ணீரை அவ்வளவு அற்புதமான காரியங்களை வைத்திருக்கிறார்.
0: Now we must think about the blood like that.
1: இரத்தத்தையும் நாம் அவ்வாறு தான் நினைக்க
0: வேண்டும். Many people simply believe in the blood of Jesus to cleanse them.
1: அநேகர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தங்களை கழுவி சுத்திகரித்தால் மட்டும் போதும் என்று விசுவாசிக்கிறார்கள்.
0: That is wonderful.
1: அது அற்புதமானதுதான்.
0: It does cleanse you.
1: அது உங்களை சுத்திகரிக்கிறது.
0: It is important to be cleansed.
1: சுத்திகரிக்கப்படுவது அவசியம்.
0: Without being cleansed we cannot stand before God.
1: சுத்திகரிக்கப்படாமல் தேவனுக்கு முன்பாய் நாம் நிற்க முடியாது.
0: Without being cleansed we cannot enjoy any kind of relationship with God.
1: சுத்திகரிக்கப்படாமல் தேவனோடு எந்த உறவையும் நாம் அனுபவிக்க முடியாது.
0: Cleansing is very important.
1: சுத்தம் பண்ணப்படுவது அவ்வளவு முக்கியம்.
0: We cannot be what we ought to be in our Christian life without first cleansing taking place.
1: முதலாவது சுத்திகரிப்பு நடைபெறாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் என்னவா இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க முடியாது.
0: But then we have to go past it and go into the drinking.
1: அதன் பிறகு அதையும் கடந்து நாம் குடிப்பதற்கு பானம் பண்ணுவதற்கு
0: Now, let me begin to talk about this.
1: இதை குறித்து நான் பேச ஆரம்பிக்கட்டும்.
0: What is this blessing which is described as drinking the blood?
1: இரத்தத்தை பானம் பண்ணுவது என்று சொல்லப்படுகிறதே அது என்ன ஆசீர்வாதம்?
0: What does it mean?
1: அதனுடைய அர்த்தம் என்ன?
0: When Jesus said, unless you drink of my blood, you have no eternal life.
1: என் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று இயேசு சொன்னாரே அதனுடைய அர்த்தம் என்ன?
0: It means not only believe in it for your cleansing, but can go ahead and believe on all the believe in everything that the blood is for you and everything that the blood does for you and appropriate it, take it in, believe it, rejoice in it, enjoy it and experience it.
1: வெறும் சுத்திகரிப்புக்காக மாத்திரம் இரத்தத்தை விசுவாசிப்பதல்ல, மாறாக இரத்தம் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதையெல்லாம் விசுவாசித்து அது உங்களுடையது என்று நம்பி அதை நீங்கள் சொந்தம் பாராட்டி அனுதினம் உங்கள் வாழ்க்கையில அதை அனுபவிக்க வேண்டும்.
0: Just like when you drink water it has a more powerful effect than when you cleanse with water.
1: எப்படி தண்ணீரில் சுத்திகரிப்பதை விட அதை குடிக்கும்போது அதிக பலனும் புத்துணர்ச்சியும் உண்டாகிறதோ,
0: in the same way when you drink the blood of Jesus, when you take it in and appropriate by faith and receive it inside of you, it has a more powerful effect than what you have enjoyed by cleansing, by its cleansing
1: power. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும்போது, அதாவது அது செய்திருக்கிற எல்லாவற்றையும் உங்களுடையது என்று நீங்கள் உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி அவளை பெற்று அனுபவிக்கும் போது சுத்திகரிப்பதை விட இதனுடைய பலன் அதிகமாய் காணப்படுகிறது.
0: That is why Jesus said, unless you drink of my blood, you have no eternal life.
1: ஆகவே தான் இயேசு சொன்னார், என் இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை.
0: People were upset when he said that.
1: அப்படி சொன்னபோது மக்கள் எல்லாம் கோபப்பட்டார்கள்.
0: Because drinking blood is cannibalistic.
1: என்ன ரத்தம் குடிக்கிறதா காட்டுமிராண்டித்தனமா இருக்கு அப்படினா.
0: That is one problem.
1: அது ஒரு பிரச்சனை.
0: And among the Jews it was a great offense because the use of blood for anything was prohibited under the Old Testament.
1: யூதர்களுக்கு ஒரு severe penalty. பெரிய விஷயம் என்னென்றால் பழைய ஏற்பாட்டிலே ரத்தத்தை பயன்படுத்த கூடாது அது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பெரிய தண்டனை உண்டு.
0: So they cannot eat the blood.
1: ஆகவே ரத்தத்தை அவங்க சாப்பிட முடியாது.
0: They cannot drink the blood.
1: ரத்தத்தை பானம் பண்ண பண்ண முடியாது.
0: It was against their law.
1: அது அவருடைய பிரமாணத்துக்கு எதிரானது.
0: In the 6th chapter of John where we read the passage, we read about how all the multitudes turned away and went away from him.
1: யோவான் 6 ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்தமே அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது திரள் கூட்டமான மக்களும் திரும்பி போய் விட்டார் என்று வசனம் கூறுகிறது.
0: Who are those people?
1: அந்த ஆட்கள்லாம் யார்?
0: They are the same people that ate when he multiplied 5 loaves and 2 fish and fed the 5000, those people.
1: ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் பெருக பண்ணி 5000 பேரை போஷித்தாரே அதே கூட்டம் தான் இந்த கூட்டம்.
0: They came following him and found him the next day.
1: அவரை தேடி அடுத்த நாளிலே வந்து அவரை கண்டுபிடித்தார்கள்.
0: Thinking they'll get fish and bread for nothing.
1: மறுபடியும் ஓசியில மீன் அப்பமும் கிடைக்கணும் பார்த்தார்.
0: Then he started telling them about how he is there to give them spiritual life.
1: பிறகு இயேசுவான் அவர் எப்படி ஆவிக்குரிய ஜீவனை அவருக்கு கொடுக்க வந்திருக்கிறார் என்று பேச ஆரம்பித்தார்.
0: Just like eating the fresh eating the fish and the bread gives them physical life and it is necessary for physical life.
1: எப்படி அப்பத்தை மீனை சாப்பிடுவது அவருடைய சரீரத்துக்கு மிக மிக அவசியமா இருக்கிறதோ,
0: in the same way to eat of his flesh and to drink of his blood is necessary for spiritual life, and he was preaching about it.
1: அதே போல ஆவிக்குரிய ஜீவனுக்கு வாழ்க்கைக்கு அவருடைய மாம்சத்தை புசிப்பது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது அவசியம் என்பதை தான் அவர் போதித்தார்.
0: And they got so upset because he was talking about eating his flesh and drinking his blood.
1: அவருடைய மாம்சத்தை புசிப்பது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது இத பேசினவங்க கோபப்பட்டார்கள்.
0: They walked away.
1: அவர்கள் எழுந்து போய் விட்டார்கள்.
0: Everybody left.
1: எல்லாரும் போய் விட்டார்கள்.
0: And the disciples were wondering what to do.
1: சீஷர்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல.
0: Jesus turned around to them and looked at them and said, "Do you want to leave also?"
1: இயேசு அவளை பார்த்து நீங்களும் என்னை விட்டு போய் விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார்.
0: He could see that they were also upset because of his talk.
1: இவர் இப்படி பேசினதால அவர்களும் கோபப்பட்டார் என்பது இயேசுக்கு புரிந்து விட்டது.
0: They were looking at him funny saying, "What are you talking about? Eating your flesh and drinking your blood? What nonsense is this?"
1: வேடிக்கையா பார்த்தாரு பாருங்க அவங்க. மாம்சத்தை புசிப்பதா ரத்தத்தை பானம் பண்ணுவது என்ன இது என்று கேட்டார்கள்.
0: Are you crazy?
1: என்ன பைத்தியம் பிடித்து
0: விட்டது? What are you talking about?
1: என்னத்து குறித்து பேசுகிறீர்?
0: They could not understand the spiritual side of things. They were ready to eat but they were not ready to listen to spiritual things.
1: அவர்கள் சாப்பிட ஆயத்தமா இருந்தால தவிர ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் ஆயத்தமா இல்ல.
0: They enjoyed the miracle of feeding of the 5000.
1: 5000 பேரை போஷித்தார், அந்த அற்புதத்தை அனுபவித்தார்கள்.
0: But when he explained the significance of that miracle for their spiritual life, they were unable to understand.
1: ஆனால் அந்த அற்புதம் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு உள்ளது என்பதை விளக்கி சொன்ன போது அதுதான் பிடிக்கவில்லை.
0: You see, the spiritual people have to push through the threshold, break through the threshold of not understanding spiritual things into the understanding and revelation and knowledge of spiritual things.
1: பாருங்க, ஆவிக்குரிய மக்கள் புரியாதிருக்கிற அதே வாசற்படியில் நின்று கொண்டிராமல் அந்த வாசற்படியை தள்ளி மிதித்துக் கொண்டு காரியங்களை புரிந்து கிரகித்துக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும்.
0: I remember the time when I was just a Christian who just go to meetings and enjoy the meetings and look at the miracles and enjoy it and enjoy the singing and enjoy the entertainment and everything.
1: எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, பழைய காலங்களில் நானும் கூட்டங்களுக்கு போவேன், பாடலை பாடுவேன், எல்லா அற்புதங்களை பார்ப்பேன், மற்ற காரியங்களை பார்ப்பேன், ஜாலியா இருக்கும், அனுபவித்து விட்டு வந்து விடுவேன்.
0: But when it came to preaching and hearing the preaching and understanding spiritual things,
1: ஆனால் பிரசங்கங்களை கேட்பது ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வது என்று வரும்போது,
0: when things were explained to me,
1: காரியங்கள் எனக்கு விளக்கி சொல்லப்பட்ட போது,
0: I was least bit interested.
1: அதுல கொஞ்சம் கூட எனக்கு ஆர்வம்
0: இல்லை. I simply walk away.
1: நான் அப்படியே எழுந்து போயிடுவேன்.
0: And come back after they preach.
1: பிரசங்கம் முடிந்த பிறகு திரும்ப வருவேன்.
0: I would enjoy everything else.
1: மற்ற எல்லாவற்றையும் அனுபவிப்பேன்.
0: But I was not into the teaching and the preaching of it.
1: ஆனால் அந்த போதனை பிரசங்கம் என்று வந்தால் பிடிக்காது.
0: These people were like that.
1: இந்த ஆட்கள் அப்படிதான் இருந்தாங்க.
0: They are ready to enjoy the feeding of the 5000.
1: 5000 பேரை போஷித்தப்போ நல்ல ஜாலியா ரசித்தார்கள்.
0: They want another miracle.
1: இன்னொரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று
0: விரும்பினார். They want to see him rise up and be their king.
1: இவர் எழுந்து அவர்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்.
0: They want everything else.
1: மற்ற எல்லாவற்றையும் விரும்பினார்கள்.
0: But when he stopped them and told them about the spiritual significance of that miracle to their life,
1: ஆனால் அந்த அற்புதம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று அந்த அர்த்தத்தை அவர் விளக்கி சொன்னபோது,
0: when he began to tell them that he is the bread of life,
1: அவர் தான் ஜீவ அப்பம் என்பதை அவர் சொன்னபோது,
0: when he began to talk about himself as the bread that has come down from heaven,
1: நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று இயேசு சொன்னபோது,
0: then when he said, "Unless you eat my flesh and drink my blood, you have no part of me and you have no eternal life."
1: என் மாம்சத்தை நீங்கள் புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை என்று அவர் சொன்னபோது,
0: they were shocked.
1: அதிர்ச்சி அடைந்தார்கள்.
0: You see, their minds were not ready to grasp the significance of these great spiritual truths.
1: இந்த மாபெரும் ஆவிக்குரிய சத்தியங்களின் முக்கியத்துவத்தை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய மனம் இல்லை.
0: That's physical life.
1: பாருங்கள், சரீர பிரகாரமான ஜீவன அவளுக்குள்ள இருந்தது.
0: It was fed and nourished by physical food.
1: சரீர மற்ற உணவை கொண்டு அந்த சரீர ஜீவன் போஷித்து பராமரிக்கப்பட்டது.
0: But now they need another life.
1: ஆனால் இப்போது இன்னொரு ஜீவன் அவளுக்கு தேவை.
0: They needed a spiritual life.
1: அவளுக்கு ஆவிக்குரிய ஜீவன் தேவைப்பட்டது.
0: Eternal life.
1: நித்திய ஜீவன்.
0: And that eternal life is fed and nourished and developed through the eating of the flesh and the blood of Jesus, the Son of God.
1: அந்த நித்திய ஜீவன் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது மூலமாக தான் போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது.
0: They must receive the eternal life by partaking of him.
1: அவரிலே பங்கு கொள்வதன் மூலமாக அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: And they must be nourished by him.
1: அவராலே அவர்கள் போஷித்து பராமரிக்கப்பட வேண்டும்.
0: They must eat and drink in a spiritual way of all the benefits of the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையினுடைய லாபங்கள் ஆதாயங்கள் அனைத்தையும் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் புசித்து பானம் பண்ண வேண்டும்.
0: His body was broken for them.
1: அவருடைய சரீரம் அவர்களுக்காக தான் உடைக்கப்பட்டது.
0: The bread of life was broken.
1: ஜீவ அப்பம் அங்கே உடைக்கப்பட்டது.
0: It was to satisfy the spiritual hunger of men everywhere.
1: எல்லா இடத்திலும் இருக்க மனிதருடைய ஆவிக்குரிய தாகத்திற்காகவே அப்படி செய்யப்பட்டது.
0: His blood was shed on the cross.
1: அவருடைய இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது.
0: To cleanse men and women for all eternity.
1: நித்திய நித்தியமாய் மனிதர்களை கழுவும்படியாக.
0: But not only to cleanse, but it will be a heavenly drink by which they will be nourished and strengthened with eternal life.
1: கழுவப்படுவதற்கு மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய பானமா இருக்கிறது. நித்திய ஜீவனுக்காக அவர்கள் அதை பானம் பண்ணி அதிலிருந்து அவர்கள் போஷாக பெற வேண்டும்.
0: Oh, when Jesus talked about this, it was too hard for them to understand.
1: இதை இயேசு பேசுற போதுதான் புரிந்து கொள்ள மிக மிக கஷ்டமா இருந்தது அவளுக்கு.
0: Oh, he's talking all wrong doctrine.
1: என்ன சொல்றாங்க? தப்பு தப்பான உபதேசங்களாம் போதிக்கிறாங்க.
0: You know what they said?
1: என்ன சொன்னாங்க தெரியுமா?
0: It is a hard doctrine.
1: கடினமான உபதேசம் என்று சொன்னாங்க.
0: Hard doctrine.
1: கடினமான உபதேசம்.
0: So we are preaching hard doctrine.
1: ஆகவே கடினமான உபதேசத்தை நாம் போதிக்கிறோம்.
0: You know, when people sometimes even people say like that today.
1: சில சமயத்தில் மக்கள் இன்னைக்கும் இப்படி தான் சொல்றாங்க.
0: Hard doctrine.
1: கடினமான
0: உபதேசம். I'm not able to understand.
1: என்னால அதை புரிஞ்சிக்க முடியல.
0: I tell you, I used to be a person who could not understand the deeper things.
1: பாருங்க, நானும் கூட இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை புரிந்துகொள்ள முடியாத ஒருவனாக தான் இருந்தேன்.
0: One of the greatest things that happened to me is the breakthrough where I broke through from that realm of being superficial Christian into understanding the things of God and having a revelation of God.
1: என்னுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? மேலோட்டமா இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்துகொள்ளுகிற அந்த மண்டலத்துக்குள்ளாக நான் கடந்து சென்றேன்.
0: So he says, unless you eat the flesh and drink the blood of the Son of Man, you have no life in you.
1: இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீங்கள் புசித்து இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று.
0: He is saying, unless you partake spiritually in that way of me.
1: என்ன சொல்லுகிறார்? என்னிலே ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் பங்கு கொள்ளாவிட்டால்
0: then you have no eternal life. And then he uses stronger words, even stronger words to explain the nature of that life that they will receive.
1: அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஜீவன் எத்தன்மையுள்ளது என்பதை குறித்து சொல்ல சற்று கடினமான பலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்.
0: What is the nature of this life?
1: இந்த வாழ்க்கையின் தன்மை எப்படிப்பட்டது?
0: When you eat of his flesh and drink of his blood, what will it do to you?
1: அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன செய்யும்?
0: How will it affect you?
1: அது எப்படி உங்களை பாதிக்கும்?
0: How will it touch you?
1: அது எப்படி உங்களை தொடும்?
0: He says, whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life. And I will raise him up at the last day.
1: அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
0: He has eternal life.
1: அவனிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு.
0: In other words, he is saying, when you believe what I have done in the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே நான் என்ன செய்தேனோ அதை நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: when you believe that I have come to give eternal life,
1: நித்திய ஜீவனை நான் கொடுக்கவே வந்தேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: when you believe that I give it through the cross of Calvary and my sacrifice there,
1: கல்வாரி சிலுவையிலே என்னையே பலியாக செலுத்தினேனே அதன் மூலமாக நான் அதை கொடுக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: you receive eternal life.
1: நீங்கள் நித்திய ஜீவனை பெறுகிறீர்கள்.
0: What is eternal life?
1: நித்திய ஜீவன் என்றால் என்ன?
0: It is not just a life where you just live for a long time.
1: ஏதோ ரொம்ப நாள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல.
0: It is not the longevity that is signified there. It is the quality of life.
1: எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது அங்கே முக்கியம் கிடையாது, எத்தன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அந்த தரம் அதுதான் முக்கியம்.
0: You see, it is longevity is included there. We'll forever be alive.
1: நித்தியம் என்று சொல்லும்போது நாம் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்போம். அந்த காலம் இருக்கிறது.
0: That is true there.
1: அது உண்மைதான்.
0: But it is not, the point is not longevity. Eternal life is not about longevity.
1: நித்திய ஜீவன் என்று சொன்னால் வெறும் கால அளவை மட்டும் நாம் பார்த்து விட்டுவிடக் கூடாது.
0: It is about the particular quality of life, the very life that God himself has and enjoys.
1: என்ன விதமான ஜீவன் அது? எத்தன்மையுள்ளது? அதனுடைய தரம் எப்படிப்பட்டு இருக்கிறது? எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு உடையவராக
0: ஜீவனை நாமும் பெற்று அனுபவிக்கிறோம். lose sight of all the blessings of God.
1: இப்படி நினைக்க ஆரம்பிச்சீங்க சொன்னா பிறகு உங்க உபதேசமே தலைகீழா இருக்கு. பிறகு தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இழக்க ஆரம்பிப்பீர்கள்.
0: Eternal life is not something that you're going to enter into when you die.
1: நித்திய ஜீவன் என்று சொன்னால் மரித்த பிறகு நீங்கள் பிரவேசிக்க போகிற
0: ஒன்று அல்ல. It is not something that you enjoy after your death.
1: உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் அனுபவிக்கிற ஒன்று அல்ல அது.
0: It is something that you receive now and enjoy now.
1: இப்போதே நீங்கள் பெற்று இப்போதே நீங்கள் அனுபவிக்கிற ஒன்றா இருக்கிறது.
0: Eternal life is something that you have now and possess now.
1: நித்திய ஜீவன் என்பது இப்போது நீங்கள் பெற்று உடையவராக இருக்கிறது.
0: Jesus came to reveal that eternal life.
1: அந்த நித்திய ஜீவனை வெளிப்படுத்த இயேசு வந்தார்.
0: He revealed it in the flesh. He came as a human with a human nature as a man and revealed it in the flesh.
1: பாருங்கள், ஒரு மனிதனாக மனுஷ தன்மையோடு கூட அவர் வந்து அதை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தினார்.
0: We saw eternal life displayed in the form of a human person.
1: ஒரு மனித உருவத்திலே அந்த நித்திய ஜீவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை அவர் காண்பித்தார்.
0: Jesus was walking around feeding the 5000, was healing the sick and doing all the miracles. There was this man, so totally different from others, filled with eternal life, expressing eternal life.
1: இயேசுவானவர் பூமியிலே சுற்றி உலாவினபோது அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை செய்து வந்தபோது இங்கே ஒரு மனிதர் வித்தியாசமானவராக இருக்கிறார், நித்திய ஜீவனை உடையவராக அதனால நிரம்பி இருக்கிறார்.
0: The devils cried out to him and said, "Why have you come to torment us?"
1: பிசாசுகள் கூச்சல் போட்டன, ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீர்?
0: Something different about this person.
1: இந்த மனிதரை குறித்து ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிறது.
0: His life was not marred by sin and by sinful nature.
1: இவருடைய வாழ்க்கை பாவத்தினாலும் பாவ தன்மையினாலும் கறைபடவில்லை.
0: Here is a man walking around with eternal life.
1: இங்கே ஒரு மனிதர் நித்திய ஜீவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்.
0: Totally different from all others.
1: மற்ற எல்லாரை விட முற்றிலும் வித்தியாசமானவர்.
0: He came to display and show us what eternal life is like.
1: நித்திய ஜீவன் என்றால் என்ன? அதை நமக்கு சொல்ல காண்பிக்க அவர் வந்தார்.
0: Not only to show us but to give us eternal life.
1: காண்பிப்பதற்கு மட்டுமல்ல அதை நமக்கு கொடுக்கும்படியாக
0: He carried that eternal life in his body.
1: அந்த நித்திய ஜீவனை தம்முடைய சரீரத்திலே அவர் சுமந்து
0: கொண்டிருந்தார். We can understand that we must carry it in our body.
1: நாமும் நம்முடைய சரீரத்திலே சுமக்க வேண்டும் என்று நாம் புரிந்துகொள்ளும்படியாக.
0: God has given us this body to house eternal life.
1: நித்திய ஜீவனை இங்கே வைப்பதற்காக தான் தேவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: When Adam was there in the Garden of Eden, first made by God and placed by God.
1: ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திலே முதன்முதல் வைக்கப்பட்டபோது
0: He had that life.
1: அந்த ஜீவன் அவனுக்குள்ளே இருந்தது.
0: His body was a showpiece exhibiting the glory of God and the eternal life of God.
1: தேவனுடைய மகிமையும் தேவனுடைய நித்திய ஜீவனையும் வெளிப்படுத்துற ஒரு காட்சி பொருளாக அவருடைய சரீரம் இருந்தது.
0: And Jesus walked in this earth as a showpiece of the eternal life of God.
1: தேவனுடைய நித்திய ஜீவனுடைய காட்சி பொருளாக இயேசுவானவர் இந்த பூமியிலே சுற்றி உலாவி வந்தார்.
0: Not just to show us but to give it to us, communicate it to us.
1: நித்திய ஜீவனை காண்பிப்பதற்கு மட்டுமல்ல அதை நமக்கு கொடுப்பதற்காக.
0: How will he communicate it or give it to us?
1: எப்படி அதை அவர் நமக்கு கொடுக்கிறார்?
0: He will give it to us if we believe and if we reach out to him and receive him.
1: நாம் அவரை விசுவாசித்து அவரண்டிலே செல்லும்போது அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
0: By partaking of his body, by eating and drinking, we will experience in our bodies that eternal life that he had.
1: பாருங்க, அவரிலே நாம் பங்கு கொள்ளும்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் அனுபவிக்கிறோம்.
0: That is what he is talking about.
1: அதை குறித்து தான் இங்கே பேசுகிறார்.
0: He said, "My flesh is meat indeed, and my blood is drink indeed."
1: சொல்லுகிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது.
0: The word indeed in Tamil, மெய்யான, it's very correct. He said, the word indeed means it is not just a symbol, it is real, he says.
1: பாருங்க, மெய்யான போஜனமா இருக்கிறது, அது சும்மா கிடையாது, உண்மையான நிஜமான போஜனமா இருக்கிறது.
0: It is not just a symbolic representation of eternal life, it is real life, he says.
1: பாருங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதோ ஒரு சின்னமாக அடையாளமாக கிடையாது, இவரே நித்திய ஜீவன்.
0: It is the actual truth.
1: இதுதான் மெய்யான சத்தியம்.
0: In a full and real sense, the body and the blood of the Lord is the food spiritually by which eternal life is nourished and sustained in us.
1: நித்திய ஜீவன் நமக்குள்ள போஷித்து காப்பாற்றப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு போஜனமா இருக்கிறது.
0: So we are beginning to understand now.
1: ஆகவே இப்போது நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம்.
0: See, we begin to understand what he meant by saying, "You must drink my blood."
1: ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரே, அதோட அர்த்தம் என்னவென்று நமக்கு புரிய
0: ஆரம்பிக்கிறது. It means to believe and appropriate and make it yours. Make all the things that the blood has brought to you yours, enjoy it, experience it.
1: ரத்தம் என்னெல்லாம் உங்களுக்காக செய்திருக்கிறதோ கொண்டு வந்திருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுக்காக உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி அவளை அனுபவிக்க வேண்டும்.
0: Don't stop with forgiveness of sin.
1: வெறும் பாவ மன்னிப்போடு நின்று விட வேண்டாம்.
0: Understand all that the blood of Jesus has done.
1: Yes, Christ's blood. Them, என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ எல்லாவற்றையும் புரிந்து.
0: This is the purpose of our teaching.
1: நம்முடைய போதனையின் நோக்கமே இதுதான்.
0: So that you will go further into the things of God from your preliminary stage.
1: நீங்கள் இப்போது இருக்கிற இந்த கட்டத்திலிருந்து தேவனுடைய காரியங்களுக்குள்ள இன்னும் ஆழமாய் போகும்படியாக தான் இதெல்லாம் போதிக்கும்.
0: You have received forgiveness of sins.
1: பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள்.
0: But our purpose of teaching is to take you in so that you will know what the blood of Jesus has done and appropriate it fully and enjoy it and experience it. And be nourished by it and strengthened by it.
1: நம்முடைய போதனை நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொண்டு அவைகளை கிரகித்துக் கொண்டு அவைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குன்னு சொந்தம் பாராட்டி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதனால போஷித்து பராமரிக்கப்பட வேண்டும்.
0: Amen.
1: Amen.
0: Have you had that happen to you?
1: அது உங்களுக்கு நடந்திருக்கிறதா?
0: Or are you just having some forgiveness of sins and salvation?
1: அது வெறும் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு இதோடு நின்று விட்டிருக்கிறீர்கள்.
0: Or are you enjoying all that the blood has done for you?
1: அல்லது இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக செய்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள்
0: Have you by faith appropriated it?
1: விசுவாசத்தினாலே அவளை சொந்தம் பாராட்டிருக்கீர்களா?
0: Have you confessed it?
1: அவைகளை அறிக்கை செய்திருக்கீர்களா?
0: Have you taken victory over the devil?
1: பிசாசின் மீது ஜெயம் எடுத்திருக்கீர்களா?
0: Are you dwelling in the presence of God?
1: தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிறீர்களா?
0: Do you have boldness to come to God?
1: தேவனிடத்திற்கு வர தைரியம் உண்டா இருக்கிறதா?
0: Is there a song in your heart about the blood?
1: இரத்தத்தை குறித்து ஒரு பாடல் உங்கள் இதயத்திலே இருக்கிறதா?
0: Does your heart rejoices in what the blood of Jesus has
1: உங்கள் இதயம் இயேசுவின் ரத்தம் செய்திருக்கிற காரியங்களிலே மகிழ்கிறதா?
0: Do you glory in Jesus and his shed blood?
1: இயேசுவிலும் அவர் சிந்திய இரத்தத்திலே நீங்கள் மேன்மை
0: Is this a matter of great joy and gladness in your heart?
1: இது உங்கள் இதயத்தில் மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறதா இருக்கிறதா?
0: Or are you like many Christians who know none of these things that they only know that it cleanses them from their sin?
1: அல்லது அநேக கிறிஸ்தவர்களைப் போல இந்த காரியங்கள் எதையும் அறியாமல்
0: Are you?
1: ஆபேலின் ரத்தத்தை விட தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்காக இயேசுவின் ரத்தம் மேன்மையானதிலே பேசுகிறது என்பதை அறிந்திருக்கிறீர்களா?
0: Do you know that nothing can stop you from drawing near to God?
1: தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வருவதை எதுவும் தடுக்க உங்களுக்கு தெரியுமா?
0: It is with full assurance of faith we draw near.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம் வருகிறோம்.
0: That is full gospel.
1: அதுதான் பூரண சுவிசேஷம்.
0: Full gospel is not just this, you know.
1: பூரணம் சொன்னா இது கிடையாது. பூரணம்.
0: Full gospel means that you come with full assurance. You know that you can come.
1: பூரணம் என்றால் என்ன? உங்களுக்கு நன்றாக தெரியும். என்ன தெரியும்? நான் தேவனிடத்தில் போக முடியும் என்பது தெரியும்.
0: Full gospel preaches all things that blood of Jesus means to us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறதோ அதைதான் பூரண சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது.
0: One man came to me and said, "Are you full gospel?"
1: ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், "நீங்க என்ன பூரண சுவிசேஷமானார்?"
0: I said, "Tell me what is full gospel."
1: நான் கேட்ட பூரண சுவிசேஷம் என்ன சொல்லுங்க.
0: So I can tell you whether I am full gospel.
1: நீங்க சொன்னதா நான் சொல்ல முடியும் நான் பூரண சுவிசேஷமா இல்லையா?
0: So he listed many things about
1: பல காரியங்களை சொன்னார் பூரண சுவிசேஷம்.
0: I said, "Half I agree, half I don't agree."
1: நான் சொன்னது பாதி ஒத்துக்கிறேன் பாதி ஒத்துக்க மாட்டேன்.
0: I am half gospel according to you.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பாதி சுவிசேஷம்
0: But I am really full gospel.
1: ஆனா மெய்யாவே பூரண சுவிசேஷம்.
0: Full gospel is preaching the full benefits of the cross.
1: பூரண சுவிசேஷம் என்றால் என்ன? சிலுவையின் பூரண ஆசீர்வாதங்களை பிரசங்கிப்பது.
0: It is not all other things that we think about.
1: நாம நினைக்கிற மற்ற காரியங்கள் அது பற்றியது அல்ல.
0: No.
1: கிடையாது.
0: Pentecost is not a denomination.
1: பெந்தகோஸ்து என்பது ஒரு தனி சபை பிரிவு அல்ல.
0: It is an experience for everyone.
1: அது ஒவ்வொருவருக்கும் உண்டாகிற அனுபவம்.
0: It is a joy that fills the heart of every person, every believer.
1: ஒவ்வொரு விசுவாசியுடைய இதயத்தில் நிறைகிற சந்தோஷமா இருக்கிறது.
0: Pentecost is not the exclusive domain of some special people, elite people.
1: பெந்தகோஸ்து என்பது சில விசேஷமான தனிப்பட்ட ஆட்களுக்கு உரியது மட்டுமல்ல.
0: It is not about this and that.
1: ஏன் இதை பற்றியது அதை பற்றியது மட்டுமல்ல.
0: It is not about all the restrictions and the legalism and all that.
1: இந்த சட்டதிட்டங்கள் வரம்பு முறைகள் வைத்திருக்கிறாங்களே அதுவல்லாது.
0: It is about receiving the joy of the Holy Ghost.
1: பரிசுத்தாவின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதே.
0: Being full of the joy of the Holy Ghost.
1: பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பதே.
0: Being full of the Holy Ghost.
1: பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பதே.
0: And the Holy Ghost revealing to you and giving you a revelation of Jesus Christ who is your Lord and Savior.
1: பரிசுத்தாவியானவரும் உங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டினால் உங்களை நிறைக்கிறது.
0: So I am preaching the full gospel.
1: ஆகவே நான் பூரண சுவிசேஷத்தை
0: பிரசங்கம் பண்றேன். How much more can you preach?
1: இன்னும் எவ்வளவு அதிகமாக பிரசங்கம் பண்ணுவீங்க?
0: I have preached to you about the blood so many weeks.
1: இரத்தத்தை குறித்து பல வாரங்கள் உங்களுக்கு பிரசங்கித்து விட்டேன்.
0: The full thing.
1: பூரணத்தை.
0: I hope I have not left out anything.
1: எதையும் நான் விட்டுவிடவில்லை என்று நான் நினைக்கிறேன்.
0: Are you enjoying the full thing?
1: இந்த பூரணத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா?
0: Those who are not full gospel stay with the forgiveness of sins.
1: பூரண சுவிசேஷம் இல்லாதவர்கள் வெறும் பாவ மன்னிப்போடு நின்று விடுகிறார்கள்.
0: Those who are full gospel appropriate everything that the blood has done, have enjoyed it and rejoice in it and they experience it.
1: பூரண சுவிசேஷம் மக்களோ ரத்தம் செய்திருக்க அனைத்தையும் அறிந்து கொண்டு அவையில் தங்களுக்கு என்று சொந்தம் பாராட்டி உரிமை பாராட்டி பெற்று அனுபவித்து அதிலே மகிழ்கிறார்கள்.
0: Amen.
1: Amen.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Are you full gospel in that way?
1: அந்த விதத்தில் நீங்கள் பூரண சுவிசேஷரா?
0: One man said to me, "You don't look like full gospel."
1: ஒருத்தர் என்ன பார்த்து உங்களை பார்த்தா அப்படி தெரியலன்னு.
0: Full gospel is not something that you look at and find out.
1: பூர்ண சுவிசேஷத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது.
0: It's wrong. That is half gospel.
1: அதான் பாதி சுவிசேஷம்.
0: The one who is trying to look and find out is a half gospel.
1: பார்த்து கண்டுபிடிக்க நினைக்கிறான் அவர் பாதி சுவிசேஷத்தை சேர்ந்தவர்.
0: Full gospel is something that you search inside the heart and find out.
1: பூர்ண சுவிசேஷம் என்பதை உள்ளத்துல தேடி கண்டுபிடிக்க வேண்டும்.
0: It is the spiritual condition of the person.
1: அது அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைமையா இருக்கிறது.
0: How much of all what God has done does that person know and enjoy?
1: தேவன் செய்திருக்க காரியங்களை எந்த அளவுக்கு அந்த மனிதன் அறிந்து அனுபவிக்கிறார் அதுதான்.
0: Amen.
1: Amen.
0: All right, let's go on now.
1: சரி, தொடர்ந்து நாம் செல்வோம்.
0: What we need to understand what the drinking of the blood of Jesus really means.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணுவது என்றால் என்ன? அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
0: Drinking indicates the deep and true appreciation in our spirit by faith of all we understand concerning the power of the blood.
1: பானம் பண்ணுவது என்று சொன்னால்
0: drinking means the deep and true appreciation of all that the blood means.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை ஆழமாய் நாம் அறிந்து அதிலே மேன்மைப்பா நாட்டி அதை பாராட்டுவது.
0: We have a revelation of it through the Holy Spirit.
1: பரிசுத்தாவின் மூலமாக அது குறித்து ஒரு வெளிப்பாடு
0: நமக்கு உண்டாகிறது. By faith we believe in all of those things.
1: விசுவாசத்திலே அவை எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்கிறோம்.
0: We understand everything concerning the power of the blood.
1: இரத்தத்தின் வல்லமை குறித்த அனைத்தையும் நாம் புரிந்து கொள்கிறோம்.
0: In that way we are drinking the blood.
1: அந்த விதத்திலே நாம் இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம்.
0: Now as I speak,
1: இப்போ நான் பேசும்போது
0: as any speaker speaks,
1: அல்லது ஏதோ ஒரு பிரசங்கியார் வந்து இங்க பேசுகிறார்,
0: you really drink in everything that he is saying,
1: right? நீங்க அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
0: What do we say you are drinking in?
1: ஏன் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறோம்?
0: I say you are drinking in because you like what he is saying.
1: அவர் சொல்லுகிறது உங்களுக்கு பிடிக்கிறது, ஆகவே தான் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறேன்.
0: You are drawing it in.
1: நீங்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறீர்கள்.
0: You are taking it in.
1: அவைகளை உள்ளே எடுத்துக்கொள்கிறீர்கள்.
0: You are drinking the words of the speaker as you listen to him express these great truths.
1: அந்த பிரசங்கி அந்த மாபெரும் சத்தியங்களை விளக்கி சொல்லும்போது எல்லாவற்றையும் அப்படியே பானம் பண்ணுகிறீர்கள்.
0: You feel refreshed by it.
1: அதை கொண்டு ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள்
0: பெறுகிறீர்கள். You feel quickened by it.
1: அதை கொண்டு உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள்.
0: You are in a very way drinking it.
1: பாருங்க, அப்படி பார்க்கும்போது அதை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Right now many of you are drinking in.
1: இப்போதே அநேகர் பானம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்.
0: Drinking in this truth about the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்த இந்த சத்தியத்தை பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Now drinking the blood of Jesus is the same. You see, when your heart is filled with a sense of the preciousness of the blood of Jesus,
1: பாருங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற சத்தியத்தினால உங்கள் இருதயம் நிரம்பி வழியும் போது,
0: when you contemplate it with great joy and thrill,
1: மிகுந்த சந்தோஷத்தோடு பரவசத்தோடு அவைகளே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது,
0: and with wholehearted faith take it for yourself,
1: முழு இதயத்தோடு விசுவாசத்தோடு உங்களுக்கு என்ன நீங்கள் சொந்தமாய் எடுத்துக் கொள்ளும் போது,
0: that means you are drinking in the blood.
1: அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Let me say it again.
1: மீண்டும் அதை நான் சொல்லட்டும்.
0: When anyone is filled with a sense of the preciousness of the blood,
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற உணர்வு ஒருவரை நினைக்கும் போது,
0: have you got that sense?
1: அந்த உணர்வு இருக்கா உங்களுக்கு?
0: Have you got the sense of the preciousness of the blood?
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
0: And that sense leads you to a contemplation with great joy.
1: அந்த உணர்வு மிகுந்த சந்தோஷத்தோடு அதையே நீங்கள் சிந்திக்க வைக்கும் போது,
0: it makes you think more deeply about it.
1: அதை குறித்து இன்னும் ஆழமாய் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: It makes you want to know more about it.
1: இன்னும் அதிகமாக அதை பற்றி அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
0: And with a wholehearted faith you receive everything that comes to you by revelation.
1: பிறகு முழு இதயத்தோடு விசுவாசத்தோடு வெளிப்பாடாக என்னவெல்லாம் வருகிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்.
0: That means,
1: அப்படி என்றால்,
0: that person is drinking of the blood of Jesus.
1: அந்த மனிதர் இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம்.
0: He's drinking of the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறார்.
0: I tell you, everyone must drink of the blood of Jesus, these great truths, to be strengthened in their spiritual life.
1: ஒவ்வொருவரும் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்தப்பட இந்த மாபெரும் சத்தியங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும்.
0: This is what Jesus was talking about, and those people were so upset.
1: இயேசுவானவர் இதைதான் பேசினார். அதை கண்டு கேட்டுதான் மக்கள் கோபப்பட்டார்.
0: Jesus said to the disciples, you want to go also?
1: இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று.
0: They said, no, you have the eternal lives, where shall we go, Lord?
1: சொன்னார், ஆண்டவரே யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு.
0: Then later on he cleared up the misunderstanding.
1: ஒன்றுக்கும்
0: உதவாது. If you literally take up it and eat it, it's not going to do anything.
1: என்ன சொல்லுகிறாங்க, எழுத்தின்படியே இந்த சதையை பீத்து நீங்கள் சாப்பிட்டாலும் அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
0: If you can literally eat it, nothing is going to happen.
1: எழுத்தின்படியே சதையை நீங்கள் சாப்பிட்டாலும் எதுவும் நடக்காது.
0: And literally if you drink the blood, is nothing is going to happen.
1: எழுத்தின்படியே ரத்தத்தை குடிச்சாலும் ஒண்ணாக போறது இல்லை.
0: Flesh profit is nothing.
1: மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
0: But spirit is life, he said.
1: ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னார்.
0: He said, understand what I'm saying.
1: பார், நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார்.
0: He said, I'm not talking about drinking my flesh literally and eating my flesh literally and drinking my blood.
1: எழுத்தின்படியின் சதையை மாம்சத்தை புசிக்கணும், ரத்தத்தை பானம் பண்ணும், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே
0: இல்லை. That will profit you nothing.
1: அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு.
0: But to understand the spiritual significance of it.
1: ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: To believe in what my broken body is for and what my shed blood is for.
1: என்னுடைய உடைக்கப்பட்ட இந்த சரீரம், சிந்தப்பட்ட இந்த ரத்தம் எதற்காக இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டுமானால்.
0: And when you receive it and appropriate it.
1: அதை நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு சொந்த பாராட்டும் போது.
0: That is spirit.
1: அதுதான் ஆவியா இருக்கிறது.
0: Spirit of God reveals it to you as you receive it.
1: தேவன் ஆவியானவர் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.
0: And the receiving of it by the Holy Spirit is life.
1: பரிசுத்தாவின் மூலமாய் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோமே அதுதான் ஜீவனாய் இருக்கிறது.
0: Receiving this truth is life.
1: இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமே அதுதான் ஜீவனாய் இருக்கிறது.
0: Oh, that is why I love the truth.
1: ஆகவே தான் பாருங்க, சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: I knew none of these things when I first started out.
1: நான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சப்போ இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது.
0: I was so thrilled when I broke through into understanding some of these things.
1: இந்த காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சப்போ எனக்கு உள்ள அவ்வளவு பரவசம், சந்தோஷம்.
0: I would drink in great quantity.
1: பாருங்க, அதிகமா நான் உள்ள பானம் பண்ண ஆரம்பித்தேன்.
0: I would simply go into it in great with great eagerness.
1: மிகுந்த ஆவலோடு, வாஞ்சியோடு கூட அவைகளை பானம் பண்ண
0: ஆரம்பித்தேன். I will try to get everything that I can to understand this more.
1: முடிந்த அளவுக்கு இவைகளை எவ்வளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தேன்.
0: And my eyes was opened.
1: என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது.
0: And I began to see what God has done for me.
1: தேவன் எனக்காக என்ன செய்தாரோ அதை நான் காண ஆரம்பித்தேன்.
0: My heart loved contemplating on these things.
1: இந்த காரியங்களை சிந்திப்பதை என்னுடைய இருதயம் நேசித்தது.
0: With great joy I thought about these things.
1: மிகுந்த சந்தோஷத்தோடு இவைகளை குறித்து
0: எண்ணினேன். With great joy I studied these things.
1: மிகுந்த மகிழ்ச்சியோடு இவைகளை வாசித்தேன்.
0: I rejoiced in my heart.
1: என்னுடைய இதயத்தில் ஒரு சந்தோஷம்.
0: I received it as mine.
1: என்னுடையதாக சொந்த பாராட்டினேன்.
0: And through it all it has strengthened me.
1: அதன் மூலமாக அவைகளை என்னை பலப்படுத்தியது, நான் பலன் பெற்றுக் கொண்டேன்.
0: It is life.
1: அது ஜீவனா இருக்கு.
0: Flesh profits nothing but spirit is life.
1: மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ ஜீவனா இருக்கிறது.
0: He said then the words that I speak unto you they are spirit and life.
1: பிறகு தான் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது.
0: You see the words that I speak unto you are spirit and life.
1: பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
0: When you come and sit here and listen to the preaching of God's word.
1: நீங்க இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வசனத்தின் பிரசங்கத்தை கேட்கும்போது
0: you are hearing the great truths concerning Christ.
1: நீங்கள் கிறிஸ்துவை குறித்த மாபெரும் சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
0: You know what is being ministered to you?
1: உங்களுக்கு எது ஊழியம் செய்யப்படுகிறது தெரியுமா?
0: It is not an intellectual knowledge that is given to you.
1: ஏதோ உங்களுக்கு அறிவுபூர்வமான காரியம் போதிக்கப்படுகிறது இல்லை.
0: Many people approach preaching like this. It is just a gathering of information concerning this and that.
1: நிறைய பேர் பிரசங்கம் என்ன நினைக்கிறாங்க, இதையும் அதையும் பற்றி நிறைய தகவல் நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள்.
0: It's well, I'll mark it down. This is what this means and that's what that means.
1: சொல்றாங்க, இதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன, எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுக்கிறேன்.
0: Well, all of that is there.
1: பாருங்க, அதெல்லாம் இருக்கு.
0: But the thing is the end is not intellectual knowledge.
1: ஆனா அந்த முடிவை பார்க்கும்போது அதனால அறிவு பெருகுவது கிடையாது.
0: Through it all comes spiritual life.
1: அவைகள் மூலமாக ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகிறது.
0: That is why we preach.
1: ஆகவே தான் பிரசங்கிக்கிறோம்.
0: I believe in preaching because spirit is life.
1: ஆவியை உயிர்ப்பிக்கிறது, ஜீவனா இருக்கிறது. ஆகவே தான் பிரசங்கத்தை நான் நம்புகிறேன்.
0: And I believe that the words that we speak from the word of God is spirit and they are life.
1: தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் போதிக்கிற வார்த்தைகள் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன்.
0: People receive healing by the word of life.
1: இந்த ஜீவ வார்த்தை மூலமாக மக்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள்.
0: When they believe the truth they receive life.
1: சத்தியத்தை விசுவாசிக்கும் போது ஜீவனை பெறுகிறார்கள்.
0: I've heard so many testimonies of people that receive great miracles in their life as the preaching was made and the life quickened them.
1: பிரசங்கிக்கப்படும் போது அதன் மூலமாக ஜீவன் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை குறித்து பலருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன்.
0: Miracles happening in their lives.
1: அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது.
0: Because spirit is life.
1: ஏனென்றால் ஆவி உயிர்ப்பிக்கிறது.
0: And the word is spirit and life.
1: வசனம் தான் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: The spirit life must be received.
1: பாருங்க, ஆவியின் ஜீவனை நான் பெற்றுக் கொள்ள
0: வேண்டும். Those people walked away because they said this is hard doctrine.
1: அந்தாக்கெல்லாம் இது கடினமான உபதேசம்ன்ற எல்லாம் போயிட்டாங்க.
0: Now finally,
1: கடைசியாக
0: our attitude towards drinking.
1: இந்த பானம் பண்ணுவதை குறித்து நம்முடைய எண்ணம், மனப்பான்மை எப்படி இருக்கிறது?
0: You see, without thirst there will be no drinking.
1: பாருங்க, தாகம் இல்லாமல் நாம் பானம் பண்ண முடியாது.
0: See, there must be a longing and a thirsting in our hearts to know what God has done. what this way of salvation is about.
1: தேவன் என்ன செய்திருக்கிறார், இந்த இரட்சிப்பின் வழி என்றால் என்ன, இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும்.
0: Longing to be in full union with him and to know him and to know him more and more.
1: அவரோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும், அவரை அறிய வேண்டும், அதிகதிகமாய் அவரை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் நமக்குள்ளே இருக்க வேண்டும்.
0: Why was Paul a great man of great revelation?
1: பவுல் மாபெரும் வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார்.
0: Because his life's cry was this, oh that I may know him.
1: ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இதுதான் பாருங்க, நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: The life that says there is something more. The man says there is something more.
1: அந்த மனிதன் சொல்கிறார், இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும்.
0: What God has done is so much.
1: தேவன் செய்திருக்கிறது அவ்வளவு அதிகமாக இருக்கிறது.
0: I am now saved.
1: நான் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்.
0: But I need to go on and know more.
1: என்னால இன்னும் அதிகமாய் நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: The problem with Christian people is that they are never told about this more that is there. There is no longing, there is no thirsting.
1: கிறிஸ்தவ மக்கள் கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா, இன்னும் நிறைய இருக்கிறது என்று அவளுக்கு சொல்லப்படவில்லை. ஆகவே தான் தான் அந்த தாகம் அந்த வாஞ்சை அவளுக்குள்ளே
0: இல்லை. So what happens, they come and they get saved. It is for those who know that there is something more. I need to know this. What has God done for me through His blood? They are the ones that are going to get it.
1: இன்னும் அதிகமா இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் தேவர் என்ன செய்திருக்கிறார், நான் அதை அறிய வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிறாளே, அவர்கள் தான் அதிகம் பெற்றுக் கொள்வார்கள்.
0: The thirsting and hunger must be always be there.
1: அந்த பசியும் தாகமும் எப்போதும் இருக்க வேண்டும்.
0: See, without thirsting there will not be drink.
1: பாருங்க, தாகம் இல்லாமல் நாம் பருக முடியாது.
0: Where are we in our spiritual life?
1: நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எங்க இருக்கிறோம்?
0: You see, physically if you went to a doctor and told him that you are not hungry anymore and you are not thirsty anymore.
1: பாருங்க, நீ ஒரு டாக்டர் கிட்ட போய் சரீர பிரகாரமா எனக்கு பசி எடுக்கல தாகமே எடுக்கவில்லை என்று சொன்னா,
0: he is not going to say bless God, you know the price is going up every day, thank God you are not hungering and thirsting anymore.
1: கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, விலைவாசி எல்லாம் ஏறிட்டு இருக்கு, நல்ல வேளை உங்களுக்கு பசி எடுக்கல தாகம் எடுக்கல அப்படினு சொல்றது கிடையாது. அவர்
0: உங்களுக்கு அது பசி எடுக்கல, எனக்கு எவ்வளவு எடுக்கு தெரியுமா, எவ்வளவு செலவாகுது அப்படியே சொல்வாரு. முதல்ல அட்மிட் பண்ணுவார். He will first admit you.
1: முதலாவது உங்களை அட்மிட் பண்ணிடுவார்.
0: Something seriously wrong.
1: ஏதோ பயங்கர கோளாறு இருக்கு உங்களுக்கு.
0: You are not hungry and thirsty, there is something, you are going to die, that means.
1: பசியும் தாகமும் எடுக்கல, நீங்க சாக போறீங்கன்னு அர்த்தம்.
0: You are sick person.
1: நீங்க வியாதிப்பட்டவர் என்ற அர்த்தம்.
0: Nobody in the right mind will call that person healthy person.
1: புத்தியோடு இருக்கிற எந்த ஒரு ஆளும் அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஆரோக்கியத்தோடு இருக்கான்னு சொல்லவே மாட்டார்.
0: That person is a physically sick person, that is why he is not hungry.
1: அந்த மனிதன் சரீர பிரகாரமா வியாதிப்பட்டு இருக்க, ஆகவே தான் பசியே இல்ல அவருக்கு.
0: A believer, when he is not spiritually hungry and thirsty,
1: ஒரு விசுவாசி ஆவிக்குரிய பிரகாரமாய் பசி தாகம் அவருக்குள்ளே இல்லை
0: என்றால், there is no longing in his heart,
1: அவருடைய இதயத்தில் ஒரு வாஞ்சை இல்லை என்றால்,
0: there is no thirsting,
1: அவருக்குள்ளே தாகம் இல்லை என்றால்,
0: when there is no thirst for more,
1: இன்னும் அதிகமா அறிய வேண்டும் என்ற தாகம் இல்லை என்றால்,
0: when your heart does not long for more,
1: உங்கள் இதயம் அதிகம் வேண்டும் என்று தாகம் கொள்ளாவிட்டால்,
0: my dear friend, something seriously wrong.
1: அருமை நண்பரே, ஏதோ பயங்கர கோளாறு இருக்கிறது.
0: When you don't long for more of God,
1: தேவனை குறித்து இன்னும் அதிகமா அறிய வேண்டும் என்று வாஞ்சை இல்லை
0: என்றால், do not long to go deep deeper into the things of God,
1: தேவனுடைய காரியங்களில் இன்னும் ஆழமாய் செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாவிட்டால்,
0: when you do not desire to dig deep,
1: இன்னும் ஆழமாய் தோண்டி எடுக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாவிட்டால்,
0: when you don't have a desire to find out what is there that you don't know,
1: நீ அறியாத காரியங்கள் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இல்லாவிட்டால்,
0: when you don't have the hunger and thirst for the word,
1: வசனத்தின் மீது உங்களுக்கு பசி தாகம் இல்லாவிட்டால்,
0: then how are you going to know the truths,
1: பிறகு சத்தியங்களை எப்படி அறிந்து கொள்ள
0: போறீங்க, then how are you going to enjoy all the benefits,
1: பிறகு எப்படி எல்லா லாபங்களையும் அனுபவிக்க போறீங்க,
0: if you don't know the truths about the various things that the blood has done,
1: ரத்தம் செய்திருக்கிற பல்வேறு காரியங்களை குறித்த சத்தியம் உங்களுக்கு தெரியாவிட்டால்,
0: then how are you going to fully enjoy, appropriate and enjoy all that the blood of Jesus has done,
1: பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்திருக்கிற அனைத்து காரியங்களை எப்படி நீங்கள் சொந்தம் பாராட்டி அவைகளை அனுபவிக்க போகிறீர்கள்,
0: your spiritual life comes to a standstill,
1: பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து விடும்,
0: comes to a stagnation point,
1: அப்படியே ஸ்தம்பித்து அங்கே இருந்து விடும்,
0: and it just settled down like that,
1: பிறகு அப்படியே இருந்துருவீங்க.
0: It's just like everything else, you know,
1: மற்ற எல்லாவற்றை போல இதுவாயிடும்.
0: Your job is already like that for some of us, you know,
1: ஒரு சிலருக்கு
0: வேலையே அப்படி, வேலை அப்படிதான் இருக்குது, செய்யற வேலை அப்படி இருக்குது, Just go every day, sit down, do the same thing and come home.
1: ஒவ்வொரு நாளும் போனோமா உட்கார்ந்து அதே வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்தோமா.
0: There is no excitement.
1: அது ஒரு உற்சாகம்.
0: There is no vision.
1: அது ஒரு தரிசனம் இல்ல.
0: There is no looking forward to it.
1: அதை எதிர்நோக்கி காத்திருப்பது கிடையாது.
0: The only thing they look forward to is the retirement date.
1: எப்போ ஓய்வு பெறும் அதை தான் பார்த்துட்டு
0: இருக்காங்க. I must just go on and finish this off and go on.
1: அப்படியே போயிட்டு ஓய்வு பெற்றுட்டு அப்படியே போயிடுங்க.
0: Qualify for the pension and just go.
1: பென்ஷனுக்கு தகுதி பெறணும் அப்படியே இருந்து.
0: What am I here to achieve?
1: என்ன சாதிக்க நான் இங்க
0: இருக்கிறேன்? What should I do?
1: நான் என்ன செய்ய வேண்டும்?
0: What is there more that I should know?
1: நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இருக்கிறது?
0: How could I do it even better?
1: எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம்?
0: That is not there in so many people's mind.
1: பல மக்களுடைய மனசுல அதெல்லாம் சுத்தமா கிடையாது.
0: See, spiritually also they become like that.
1: ஆவிக்குரிய பிரகாரமும் இப்படியே மாறிடுறாங்க.
0: They get saved.
1: நச்சிக்கப்படுறாங்க.
0: They get baptized.
1: நாசம் நடக்குது.
0: Filled with the Holy Ghost.
1: பரிசுத்தாவினால்
0: நிரப்பப்படுறாங்க. There is nothing more they look for.
1: அதன் பிறகு அதிகமா எதை எதிர்பார்க்கிறது?
0: After that they reach a stagnation point.
1: அதன் பிறகு அப்படியே ஸ்தம்பித்து விடுறார் பாருங்க.
0: There is no hunger and thirst.
1: பசி தாகம் கிடையாதுங்க.
0: Therefore they come to a standstill.
1: ஆகவே தான் ஸ்தம்பித்து தேக்க நிலை உண்டாகி
0: விடுது. Spiritual life is not exciting.
1: ஆவிக்குரிய வாழ்க்கை உற்சாகமா
0: இல்லை. It is not a journey that they are going on. It is something that they have come to a halt and they are staying.
1: இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாணம் செய்யாமல் ஒரு இடத்துல அப்படியே நின்று விடுகிறார்கள்.
0: See, God called Abraham out of his father's land, told him to come out and go to the land that he will show him.
1: பாருங்கள், தேவன் ஆபிரகாம் நோக்கி உன் பிதாக்களின் தேசத்தை விட்டு வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார்.
0: Did you know what Abraham did?
1: ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா?
0: He came so far and then stopped.
1: ரொம்ப தூரம் வந்தான் பிறகு நின்றான்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: கொஞ்சம் தூரம் வந்து நின்னுட்டார். He stopped.
1: Ninuta.
0: Then he had to be pushed out of there.
1: அப்புறம் அங்க இருந்து அவன கழுத்து பிடிச்சு தள்ள வேண்டிய போச்சு.
0: To be brought out of there.
1: அங்க இருந்து வெளியே கொண்டு வர.
0: Many people do not continue this journey.
1: अनेक மக்கள் இந்த பிரயாணத்தை தொடராமல் இருக்கிறார்கள்.
0: They do not go on into an understanding of all that God has.
1: தேவன் வைத்திருக்கிற எல்லா காரியங்களை புரிந்துகொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து செல்வதில்லை.
0: Therefore they don't have a chance of really entering into all of the blessings of God
1: that
0: God has reserved for them.
1: தேவன் அவர்களுக்காய் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க கூடிய அந்த வாய்ப்பு இல்லாமல் போகிறது.
0: Paul is amazed about the things that God has.
1: தேவன் வைத்திருக்கிற காரியங்களை கண்டு பவுல் அதிசயப்படுகிறார்.
0: He says, I hath not seen, nor hath ear heard, neither have minds understood the things that God has prepared for them that love him.
1: என்ன சொல்றார் தேவன்? தமிழ் அன்பு குறுகிற மக்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவளே, கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, அவருடைய இதயத்திலே தோன்றினதும் இல்லை.
0: What is he saying?
1: என்னத்த சொல்றார்?
0: He is amazed about the revelation of this whole salvation and all the blessings of God.
1: இந்த இரட்சிப்பு குறித்து, தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, அது குறித்து வெளிப்பாட்டை கண்டவர் வியப்படைந்து
0: நிற்கிறார். Eyes have not seen.
1: கண்கள் அதை காணவில்லை.
0: Ears have not heard.
1: காதுகள் அதை கேட்டதில்லை.
0: Minds have not understood.
1: இதயங்களில் அவைகள் தோன்றவில்லை.
0: All the wonderful things that God has prepared for man.
1: தேவன் மனிதன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அற்புதமான காரியங்கள்.
0: But the spirit of God has revealed them to us.
1: ஆனால் தேவாவியானவர் நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
0: Why have you got the spirit of God?
1: ஏன் உங்களுக்கு தேவாவியானவர் இருக்கிறார்?
0: Why?
1: ஏன்?
0: Many people are simply playing church, you see. Simply playing church. சபைன்றது ஆவிக்குரிய ஜீவம்ங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி அவங்களுக்கு. நிறைய பேருக்கு they think it's just something that you go through and do a certain thing.
1: நான் நினைக்கிறேன் ஏதோ போணுமா சில காரியங்களை செஞ்சோமா அப்படி நினைக்கிறேன்.
0: It's just a routine that you go through.
1: ஏதோ வழக்கமா செய்யணும் அவ்வளவுதான்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: Yes, Sunday you do this, morning you do that, morning evening you do this.
1: ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தா இத பண்ணனும், சாயங்காலம் போனா அத பண்ணனும்.
0: You sing and you praise and you give some offering and you hear a preaching and you go home.
1: பாடணுமா, ஸ்தோத்திரம் பண்ணுமா, காணிக்கை போட்டோமா, வீட்டுக்கு போணுமா.
0: That is not what spiritual life is.
1: ஆவிக்குரிய வாழ்க்கைனா அது கிடையாது பாருங்க.
0: Many people think of it like that.
1: அநேகர் அப்படி தான் அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
0: His spiritual life is about these wonderful things that God has prepared.
1: ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அற்புதமான காரியங்களை பற்றியது.
0: Your heart and mind must long for it.
1: உங்களுடைய மனமும் இதயமும் அதை வாஞ்சிக்க வேண்டும்.
0: And the spirit of God is there not to play church games but to reveal these things.
1: தேவ ஆவியானவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்த தான் இருக்கிறார். தவிர சபையில நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை விளையாடுறதுக்காக அவர் அங்க இல்ல.
0: No.
1: கிடையாது.
0: The spirit of God is there to reveal the wonderful things.
1: தேவ ஆவியானவர் இந்த அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார்.
0: It's amazing to me what people do with the spirit of God.
1: பாருங்க, தேவ ஆவியை கொண்டு மக்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
0: No wonder the word tells us not to grieve the spirit.
1: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு வசனம் சொல்கிறது, அதுல ஆச்சரியம் இல்ல.
0: Allow the Holy Spirit to do the job.
1: பரிசுத்தாவியானவர் வேலையை செய்ய இடம் கொடுங்க.
0: Don't grieve him.
1: அவரை துக்கப்படுத்தாதீங்க.
0: The Holy Spirit is there to reveal to you.
1: பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தவே இருக்கிறார்.
0: He is there to lead you to all the blessings.
1: சகல ஆசீர்வாதங்களுக்கும் உள்ள உங்களை நடத்தும்படியா இருக்கிறார்.
0: He is there to reveal Christ to you.
1: கிறிஸ்துவை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியா இருக்கிறார்.
0: Reveal the word of God.
1: தேவனுடைய வசனத்தை வெளிப்படுத்து.
0: To reveal these wonderful things.
1: இந்த அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்து.
0: Open your eyes so that you may see these things.
1: நீங்கள் இந்த காரியங்களை காணும்படி உங்கள் கண்களை திறக்க.
0: That is why the Holy Spirit is there.
1: அதற்காக தான் ஆவியானவர் இருக்கிறார்.
0: For many Christian people, the Holy Spirit has no job.
1: அநேக கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தாவியனுக்கு வேலையே இல்லாம வச்சிருக்காங்க.
0: They have no time to listen to the Holy Spirit.
1: பரிசுத்தாவிக்கு செவி கொடுக்க நேரம் இல்லை.
0: No time to get into the things of God, into the truths of God's word.
1: தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வசனத்தின் சத்தியங்கள் இவைகளை பார்க்கவே உங்களுக்கு நேரம் இல்லை.
0: They have no amazement about the wonderful things that eyes haven't seen and ears haven't heard and minds haven't understood.
1: கண்கள் காணாத, காதுகள் கேட்காத, மனம் புரிந்துகொள்ளாத இந்த அற்புதமான காரியங்களுக்கு அவங்களுக்கு நேரமே கிடையாது.
0: அதை குறித்து ஒரு ஆச்சரியமும் வியப்பும் அவர்களுக்குள்ள இல்லை. They have no sense of that.
1: அதை குறித்து ஒரு வியப்பு கிடையாது அவங்களுக்கு.
0: The Holy Spirit is grieved.
1: ஆவியானவர் துக்கப்படுகிறார்.
0: He has come to do that.
1: அவர் அதை செய்ய தான் வந்திருக்கிறார்.
0: To lead you into a wonderful spiritual life.
1: அற்புதமான ஆவிக்குரிய ஜீவியத்திற்குள்ள அவங்களை கொண்டு
0: போ. How he does it?
1: எப்படி அதை செய்கிறார்?
0: Is by leading you to the truth.
1: சத்தியத்திற்கு உங்களை நடத்துவது மூலம்.
0: Truth will make you free.
1: சத்தியம் தான் உங்களை விடுவிக்கும்.
0: That is the whole significance of what we are doing here.
1: பாருங்க, இங்கே நாம் செய்கிறமே அவருடைய முக்கியத்துவமே அதுதான்.
0: Why do I have to preach so hard?
1: ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் பிரசங்கிக்கணும்?
0: Why do I have to spend so much in doing this?
1: ஏன் இது செய்வதற்கு இவ்வளவு நான் பிரயாசப்பட வேண்டும்?
0: It is called labor. The Bible says it's labor. Those who labor in the word.
1: திருவசனத்திலே பிரயாசப்படுகிறவள் வேலை செய்கிறவள் என்று வேதம் இதை கூறுகிறது.
0: Preachers are those who labor in the word.
1: பிரசங்கியர்கள் சொன்னா திருவசனத்திலே பிரயாசப்படுகிறவர்கள்.
0: Some people say, oh, you're busy on Sundays, brother.
1: சிலர் கேக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிஸியா இருப்பீங்களா பிரதர்?
0: Monday to Saturday you are free, aren't you?
1: திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஃப்ரீயா தான் இருப்பீங்க.
0: No. Monday to Saturday we have to work so that Sunday we can preach it.
1: ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றதுக்கு திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியது.
0: You are not free.
1: ஃப்ரீயே கிடையாது.
0: In other jobs you can be free.
1: மற்ற வேலையில ஃப்ரீயா இருக்கலாம்.
0: In this job you are always at work.
1: ஆனா இந்த வேலையில எப்போதும் வேலை செஞ்சிட்டே.
0: These are things that are too glorious, too wonderful.
1: இந்த காரியங்கள் மிக மிக மேன்மையானது, மகிமையுள்ளது.
0: And we are not here to play.
1: விளையாட நாம் இங்கே இல்லை.
0: Preachers ought not to consider 6.5 days holidays and half a day work.
1: பிரசங்கியர்கள் 6 நாள் ஹாலிடே 6 நாள் தான் வேலை அப்படி நினைக்க கூடாது.
0: No, they are not preachers at all.
1: அப்படி மட்டும் பிரசங்கியர்களே
0: கிடையாது. We labor.
1: நாங்கள் பிரயாசப்படுகிறோம்.
0: Night and day.
1: இரவும் பகலும்.
0: What do we labor about?
1: எதை குறித்து பிரயாசப்படுகிறோம்?
0: What is the labor?
1: எதிலே பிரயாசப்படுகிறோம்?
0: The labor is concerning these wonderful things that are to set people free when it is revealed to them.
1: மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும்போது மக்களை விடுவிக்கிறது இந்த அற்புதமான காரியங்கள் இவற்றிலே பிரயாசப்பட வேண்டும்.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: So there must be a thirst, my friend.
1: ஒரு தாகம் இருக்க வேண்டும் நண்பரே.
0: Is there a thirst in you?
1: உங்களுக்குள்ளே தாகம் இருக்கிறதா?
0: There is a thirst, then you will drink in everything about this blood of Jesus.
1: தாகம் இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பருகுவீர்கள்.
0: All this truth.
1: எல்லா சத்தியங்களும்
0: will be heavenly drink for you.
1: எல்லாம்
0: satisfies you.
1: உங்களை திருப்தியாக்குற பரலோக பானங்களாக இருக்கும்.
0: It is by the Holy Spirit that the thirsty soul will be made to drink and satisfied.
1: பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் தவனமுள்ள ஆத்துமா திருப்தி அடைந்து அது பானம் பண்ணும்.
0: Amen. If you are thirsty, you'll be satisfied.
1: நீங்கள் திரு தாகமோடு இருந்தால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள்.
0: Amen.
1: Amen.
0: That is the only way to develop in spiritual life.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளருவதற்கு அது மட்டும்தான்.
0: That is the only way for victory over Satan.
1: பிசாசின் மீது ஜெயம் எடுப்பதற்கு அது மட்டும்தான் வழி.
0: That is the only way for power in spiritual life.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வல்லமை பெறுவதற்கு அது மட்டும்தான் வழி.
0: You see, this is the real way.
1: பாருங்க, இதுதான் மெய்யான வழி.
0: To go through the word of God.
1: தேவனுடைய வசனத்தின் மூலமாக செல்வது.
0: Knowing the truth of God.
1: தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்வது.
0: Drinking and eating of that.
1: அதை புசித்து அதை பானம் பண்ணுவது.
0: Being nourished and filled and satisfied and strengthened and made fat with that.
1: அதை கொண்டு நீங்கள் உட்கொண்டு அதை புசித்து நீங்கள் போஷாக்கடைந்து அதனால கொழுப்படைவது.
0: Amen.
1: Amen.
0: That is what spiritual life is about.
1: ஆவிக்குரிய ஜீவன் என்று சொன்னால் அதுதான்.
0: Then there will be power.
1: அதன் பிறகு வல்லமை இருக்கும்.
0: There will be faith.
1: விசுவாசம் இருக்கும்.
0: How will faith be there when you don't know what the blood has done?
1: ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை அறியாவிட்டால் பிறகு எப்படி விசுவாசம் இருக்கும்?
0: If you just shout faith, you are not going to have faith.
1: சும்மா விசுவாசம் கூச்சல் போட்டா அது வந்துராது.
0: You see, you got to believe what the word says about the blood.
1: பாருங்க, ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க
0: வேண்டும். You got to believe what, you got to know what the word says about the name.
1: பிறகு அவருடைய நாமத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க
0: வேண்டும். These vital truths ought to be known in order for faith to function.
1: விசுவாசம் செயல்பட வேண்டுமானால் இந்த முக்கியமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: It is truth that matters.
1: சத்தியம் தான் முக்கியம்.
0: It is by truth we are set free.
1: சத்தியத்தினாலே தான் நாம் விடுவிக்க.
0: Shall we all stand together?
1: எல்லாரும் எழுந்து நிற்போமா?
0: Everybody standing together.
1: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: Let us lift up our hands and give thanks to God.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
0: Oh, thank God for a wonderful truth.
1: ஓ, அற்புதமான சத்தியங்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
0: All that we have now come to know about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொண்ட எல்லா காரியங்களுக்காக.
0: All that has been made available for us.
1: நமக்காக ஏற்படுத்தி வைக்கப்படுகிற அனைத்து காரியங்களுக்கும்.
0: Thank God for the glorious truths.
1: மகிமையான சத்தியங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரம்.
0: Let your heart rejoice over it.
1: உங்கள் இதயம் அதனாலே களிகூரட்டும்.
0: Let there be real gladness and joy.
1: உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும்.
0: And let there be a real thirst for more.
1: இன்னும் அதிகமாய் வேண்டும் என்ற மெய்யான தாகம் உண்டாகட்டும்.
0: More, more, more.
1: இன்னும் அதிகமாய் வேண்டும், வேண்டும், வேண்டும்.
0: More of him.
1: அவரை அதிகமாய் அறிய வேண்டும்.
0: To know him more.
1: அவரை அதிகமாய் அறிய வேண்டும்.
0: Make that the goal of your life.
1: அதையே உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
0: Seek ye first the kingdom of God.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
0: You say you got problems.
1: நீங்க சொல்லலாம் எனக்கு பிரச்சனைகள் உண்டு.
0: I got sickness.
1: எனக்கு வியாதி இருக்கிறது.
0: I got financial problems.
1: எனக்கு பண பிரச்சனைகள் இருக்கு.
0: I got all kinds of problems.
1: எனக்கு எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்கிறது.
0: Go and seek the kingdom of God first.
1: செல்லுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
0: Go after Jesus first.
1: இயேசுவின் பின்னே முதலாவது செல்லுங்கள்.
0: Hold on to these truths first.
1: இந்த சத்தியங்களை முதலாவது பற்றிக்கொள்ளுங்கள்.
0: Get into the truth.
1: சத்தியத்துக்குள்ளே பிரவேசியுங்கள்.
0: And all other things shall be added to you.
1: பிறகு மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: Your healing, your deliverance, everything is there.
1: உங்களுடைய சுகம், உங்களுடைய விடுதலை எல்லாமே இருக்கிறது.
0: He is the healer.
1: அவர்தான் சுகம் அளிக்கிறவர்.
0: He is the deliverer.
1: அவர்தான் விடுவிக்கிறவர்.
0: What he has done on the cross is what does it all.
1: அவர் சிலுவையில் என்ன செய்தாரோ அதுதான் இவைகள் எல்லாம் செய்கிறது.
0: Amen.
1: Amen.
0: So know him, my friend.
1: ஆகவே நண்பர்களே, அவரை அறிந்து கொள்ளுங்கள்.
0: Oh, rejoice in him.
1: அவரிலே களிகூருங்கள்.
0: Praise him.
1: அவரை துதியுங்கள்.
0: Receive all of the blessings of the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: Drink it in.
1: அதை பானம் பண்ணுங்கள்.
0: May your soul be satisfied.
1: ஆத்துமா திருப்தியாகட்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Let's praise him now.
1: Oh, நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
0: Praise him.

தேவன் தம்முடைய ஒரே பேரான குமரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த ஈகைக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ், தியாகம் ஒன்றுமே பெரிதல்ல என்று சொல்லி அனைவரிலே எங்களையே நாங்கள் திடப்படுத்திக் கொள்வோம்.

ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறைய நேரங்களில் பிள்ளைங்க ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நிறைய நேரத்தில் அதை நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்களுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தையும் எங்களால் கொடுக்க முடியல. ஒரு தகப்பனாக அந்த அதை சகிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இருக்கிறது தூரம். அவள் இந்த நேரத்தில் எங்களுடைய அரவணைப்புக்காக ஏங்குவாங்க அந்த பிள்ளைங்க. ஆனால் அந்த எந்த நேரத்துலேயும் அது எங்களுக்கு சாத்தியமே கிடையாது, நாங்கள் போக முடியாது. அது கஷ்டமாக இருக்கும். அந்த அது வந்து வலி, அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அவங்களுக்கு சரீரத்திலேயோ இல்லை அவங்களுடைய ஆவிலேயோ எந்த விதமான பாதிப்பும் வராதுங்கிற நம்பிக்கை மட்டும் நாங்கள் மனசில் வச்சுருப்போம். அந்த நம்பிக்கை தான் அவங்க தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களை நடத்துது. மறுபடியும் நாங்கள் அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்கள நல்ல நிலமையில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நாங்கள் இந்த இழக்கிற அந்த இழப்பீடுகளுக்கு தகுந்த பலனை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக கடவுள் கொடுப்பார். அந்த நம்பிக்கையினால் அந்த நேரங்களெல்லாம் எங்களுடைய மனசை நாங்கள் கல்லாக்கிக்கிட்டு இருந்துக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய முடியாது.

பிரியமானவர்களே, மிஸ்ஸஸ் வயலட் சாரோன் அம்மையார் அவர்கள் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சினமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸஸ் வயலட் சாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸஸ் பிரியால் கிறிஸ்டோபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தறிகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளற்கையில் அகப்பட்டு அடிப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிந்திடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

ஏகப்பட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் எத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷம்

0: ஜெயக்கொடி. ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் 1:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணம்,
0: அவர்கள் சத்துருக்கள் சம்பூரணம் அடைந்து
1: அநேகராயிருந்தாலும்
0: அறுப்புண்டு போவார்கள்,
1: ஒழிந்து போவார்,
0: அவன் ஒளிந்து போவான்.
1: உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன்,
0: உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன்,
1: இனி
0: இனி
1: உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன்.
0: கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்துரு எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவனுடைய ரிசல்ட்டை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், அவன் அறுப்புண்டு போவான். ஆமென். அறுப்புண்டு. கடந்த நாள்ல ஆவியானவர் ஒரு வார்த்தையை இருதயத்துல அதிகமாய் கொண்டு வந்து இடைபட்டு கொண்டிருந்தார். நான் உடனே நோட் பண்ணிட்டு இந்த ஃப்ரைடே கர்த்தர் இதுதான் பேச போகிறார் என்று. அதுதான் தாவீதினுடைய நிலை. நமக்கு தெரியும், தாவீது 3வது சங்கீதத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எனவேதான் நமக்குள்ளே அந்த மாம்ச கிரியைகள் வெளிப்படத்தக்கதான பகையோ கசப்பையோ நம்ம நம்முடைய இருதயத்தில் வைக்கக்கூடாது. நாம கர்த்தரை பார்க்கும் போது கர்த்தருக்கு தெரியும், பழி வாங்குதலும் பதில் செய்தலும் கர்த்தருக்குரியது. யாரை எப்படி டீல் பண்ணணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 92வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகாய் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுகிறார், 11வது வசனம்,
1: என் சத்துருக்களுக்கு
0: நேரிடுவதை
1: என் கண் காணும்.
0: ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இன்னும் வாசிங்க, இன்னும் சத்தமா வாசிங்க, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனுடைய 7வது வசனத்திலே சத்துருவின் வளர்ச்சியை குறித்தும், 12வது வசனத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலே துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். ஆனால் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் புல்லை போல் அல்ல, அவன் பனைய போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புல்லு ஒரு மலையிலே வளர்ந்துடும், பனை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மலையில வளர்ந்தவங்களை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி, ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புல்லு கிடையாது பனை. சிலர் பானை மாதிரி இருந்தாலும் பனை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு புல்லை போல தழைத்து செழிக்கும் போது ஆண்டவர் சொல்றீங்க பாரு, அது அவன் என்றென்றைக்கும் அழிவதற்கு ஏதுவானது. அதனால் ஆண்டவர் அவன் கை ஓங்கி இருக்கிறது. ஆண்டவர் அவன் அப்படி செய்யறான், ஆண்டவர் இப்படி செய்யறான். அதனாலதான் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல என்ன வந்துட்டான், பொறாம வந்துச்சு. ஆண்டவர் அவங்க எல்லாமே அவங்க பக்கம்தான் இருக்கு, எல்லாமே அவங்க சைடு தான் இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு ஏதுவா தான், அவங்களுக்கு ஃபேவரா தான் நடக்குது, அவங்க வாய்ஸ் தான் இங்க எடுபடுது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த சங்கீதமே ஓய்வு நாளின் பாட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்துல வந்து நீ பாடணும், துதிக்கணும். ஆமே. ஹல்லேலூயா. துன்மார்க்கர் செழிக்கிறதும் தழைக்கிறதும் அது எல்லாமே அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நானும் நீங்களும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீதிமான் பனையே போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். முதல்ல வேர் தான் நல்லா வளரும், அதுக்கப்புறம் தான் வெளியே வளரும். ஆமென். நல்ல கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தையில நம்மை வேர்கொள்ள வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார். பொதுவாகவே நம்ம ஊர்ல ஒரு சொல் வழக்கம் உண்டு, ஒரு வீட்டுக்கு ஒரு பணமிரர் இருந்து அந்த வீடு வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறது மாத்திரமல்ல, நம்மூலமாய் அநேகர் வாழும்படியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வளர்த்தி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக நம்மை பண்படுத்தும்படிக்கு சில பாதைகள் வழியாய் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது அவனுடைய நம்பிக்கை எதுவா இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறார், ஓய்வு நாள் பாட்டல்லவா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். அவங்க என்ன பார்க்க விரும்புறாங்க? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும், இப்படி அவங்க பார்க்க விரும்பும் போது கர்த்தருடையவன் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், நமக்குள் வாசம் பண்ண விரும்பி நம்மை தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் ஒரு காரியம் சிம்பிளா நமக்கு புரியுது என்ன அப்படின்னா, என் பிரச்சனைய அவர் பிரச்சனையா பார்க்கிறார். ஆமே. தாவீது இங்கே சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட நம்பிக்கைய நம்ம அறிக்கை இடுகிறதுல அசைவு இல்லாமல் உறுதியா இருக்கணும். இதே சங்கீதக்காரன் 54வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டதே. அங்க என்ன சொன்னார்? காணும் என்றார். இங்க என்ன சொல்றார்? கண்டது. தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமே நம்முடைய கண்கள் காணும். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். சத்துருக்கள் பெருகிட்டு இருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். காணும் என்று சொன்னதை அவன் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு போராடுகிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், ஆமா, இதனால எனக்கு நேரிடுவதல்ல, எனக்கு விரோதமா எழும்புகிற இந்த பிரச்சனைக்கு நேரிடுவது, இந்த போராட்டத்துக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். கர்த்தர் சத்துருக்களுக்கு செய்கிற காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவைகளுக்கு நமக்கு நன்றாய் தெரியும். ஆமீன். எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசா எழும்பி நின்றுச்சு தெரியுமா? எரிகோ கோட்டை இவங்க வரக்கூடாது என்று கட்டப்பட்டதல்ல, அது ஏற்கனவே கட்டப்பட்டது. யாருமே வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை தான் எரிகோ கோட்டை. இஸ்ரவேலர் வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை அல்ல. எல்லாருக்குமே அது சவாலான கோட்டை. ஆனால் கர்த்தர் நியமித்த பாதை என்ன செய்வதற்கு, அந்த வழியாய்தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை, ஆனா என்ன பண்ண, எனக்கு கர்த்தர் இந்த பாதையில தான் நடத்தி இருக்கிறார் அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த காரியம். ஆமென். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வராங்கப்பா, கோட்டையை கட்டு, அப்படி கட்டப்பட்ட கோட்டை அல்ல, வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை. ஆமென். ஒருவனுக்கு அப்படிதான் இருக்கும். யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, 1வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:1,
1: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
0: ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
1: ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
0: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருத்தருக்கு உள்ளே அப்படி லாக். ஆமே. ஆனா வேற வழி இல்லை, இதை உடைச்சுதான் ஆகணும். ஆமென். எரிகோ இருக்கிற இடம் எதுன்னு பார்த்து அடிக்க போகல, இவங்க போற வழியில எரிகோ பெரிய தடையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ போ அப்படிங்கிறார். எரிகோவை சுத்த விடுறார், எரிகோவை சுத்த விடுறார். சத்துருக்களுக்கு அது சிரிப்பா இருந்திருக்கும். ஒருவர் ஒருவரை ஆயுதம் எடுக்க விடல இந்த கோட்டையை தகர்க்க. ஏழாவது நாளில் இவர்கள் ஆர்ப்பரித்த போது அலங்கங்கள் இடிந்து கீழே விழுகிறது. இவங்க இப்படி நடக்கும் யோசித்திருக்க மாட்டாங்க. யோசுவாவுக்கு தெரியும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்னு, ஆனா எப்படி ஒப்பு கொடுக்க போகிறான்னு தெரியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையிலே நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்பாக நடந்து செல்லுகிறார், அவர்கள் தடைகளை. அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போவார், நீ வந்து அந்த தடையெல்லாம் மாத்திட்டு போ அப்படின்னு. ஒரு இடத்துல சொல்றாரு, கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரத்தை பிளந்து நடத்துகிறார். இன்னொரு இடத்துல நீ கால் வச்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறார் ஆண்டவர். நான் கால் வச்சு யோர்தான் இழுத்துட்டு போயிட்டுன்னா அப்படியே சொல்லிட்டே இரு, பிரச்சனை உனக்கு சால்வே ஆகாது. தேவ பிள்ளைகளை, என் பிரச்சனையை கர்த்தர் கையாளுவார். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நம்மால முன்னேற முடியாது, நம்மால ஜெயிக்க முடியாது. இந்த நம்பிக்கை இருந்த ஒருவன் அன்று யுத்த களத்தில் போனதுனால தான் 40 நாள் வந்து நின்ற பெலிஸ்தியன் அதற்கு மேல நிக்க முடியாதபடிக்கு விழுந்து போனான். எல்லாரும் உங்க இருதயத்துல கை வச்சு இந்த ஒரு வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவா. நம்புறவங்க ஒரு விஷயம் கூட சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். ஜெயம் எனக்கு, ஜெயம் எனக்கு, இயேசுவின் நாமத்திலே. ஆமே. சத்துருக்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமே. அதுல 5 காரியங்கள் மெடிடேட் பண்ண வச்சார், 3 காரியத்தை சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். அப்படி இல்லைனாலும் 2லயாவது சொல்லிடலாம். ஆமே. கர்த்தர் பலப்படுத்துவாராக. 132 சங்கீதம் அதனுடைய 18 வசனம் நன்றாய் தெரிந்த வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இங்கே கர்த்தர் சத்துருக்களுக்கு என்ன செய்கிறார்? வெட்கத்தை உடுத்து வைக்கிறார். எப்படி வெட்கத்தை உடுத்து வைக்கிறார் தெரியுமா? அவன் மீதிலோ அவன் கிரீடம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் தெரியுமா? ஆண்டவரே சத்துருக்களை அடிச்சிருங்க, நிர்மூலமாக்கிருங்க. ஆண்டவர் எப்படி என்ன செய்யணும் என்பதை அவர்கிட்ட விட்டுறணும். நம்ம நம்ம பிரச்சனையை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லணும். ஆமே. நம்ம நம்முடைய பிரச்சனைகளை மட்டும்தான் சொல்லணும். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? சத்துருவை எப்படி வெட்கத்துக்கு உட்படுத்துகிறார் என்றா, சத்துரு யாரை பகைத்தானோ, யாரை நிர்மூலமாக்க நினைத்தானோ, யாரை நாசம் பண்ண நினைத்தானோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தி. சங்கீதம் 23 தாவீது பாடின பாட்டு என்ன? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை தியானிக்கும் போதே உடனே என் மைண்ட்ல வந்தது, ஆண்டவர் கொண்டு வந்தது மொர்தெகாய் ஆமான். நன்றாய் தெரிந்த சம்பவம். இந்த ஆமான் மனசுல இருந்தது ஃபுல்லாவே மொர்தெகாயின் நாசம். இவன் நாசமாகணும், இவன் எழும்பிடக்கூடாது, இவன் அடி வாங்கணும், இவன் தள்ளப்படணும். என்ன மனசோ தெரியல. அதாவது நீங்க ஒன்னு கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஆமானுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை என்று அதை உண்மையில அவன் அனுபவிக்கவே இல்லை. ஏன் அனுபவிக்கல தெரியுமா? அடுத்தவனுடைய நாசம் அவன் மனசுல இருந்துச்சு. நல்ல கவனமா கேளுங்க, இன்னொருத்தவர்களுடைய அழிவு, இன்னொருத்தவர்களுடைய நாசம், இன்னொருத்தவர்களுடைய வீழ்ச்சி, ஆமே, இது நம்முடைய மனசுல இருக்குமானால் நமக்கு எவ்வளவு நன்மை கொடுக்கப்பட்டாலும் நம்மால அனுபவிக்க முடியாது. அதில் ஒரு அடையாளம் தான், எஸ்தர் வந்து விருந்து வைக்கிறார், விருந்து வச்சு ஆமான கூப்பிட்டு விடுறாங்க. ராஜஸ்திரீ விருந்து ராஜாவுக்கு தான் வைப்பா. அதையும் தாண்டி நாட்டில் இருக்கிற ஒருவன் அந்த விருந்தில் கலந்து கொள்ளுகிறான் என்றால் அவன் உண்மையிலே ராஜாவுக்கு அடுத்தவன். அப்படிதான் எல்லாரும் பார்ப்பாங்க. அவ்வளவு மேன்மையான காரியம். ஆனால் அந்த ஆமான் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். எஸ்தர் 5வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் வாசியுங்கள்.
1: ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாக சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் புரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவருக்கு
0: விவரித்து சொன்னான். அடுத்து சொல்றான் பாருங்க.
1: பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை.
0: ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை.
1: நாளைக்கும்
0: ராஜாவுடனே கூட
1: நான் விருந்துக்கு
0: வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லும்.
1: ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில்
0: உட்கார்ந்திருக்கிறதை
1: நான் காணும் ஒன்றுமில்லை என்றான்.
0: அவையெல்லாம் எனக்கு, நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. இது ஒரு மோசமான வியாதி. இதுக்கு மருந்து என்ன தெரியுமா? அடிதான். அவன் என்ன வீடு, பெரிய நல்ல வீடு இருக்கும், நிம்மதியா தூங்க மாட்டாங்க. அவன் எப்படி வீடு கட்டிட்டான்? நம்ம உழைச்சோம், நம்ம நல்ல, இவங்க எப்படி பைக் வாங்கிட்டாங்க? இவங்களுக்கு கார் இருக்கும். அதாவது மொர்தெகாயை குறித்து ஆமான் மனசுல இருந்தது அவ்வளவுமே நாசம். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், டைம் போகிறது. எஸ்தர் 3:5 மொர்தெகாய் மேல ஆமான் மூர்க்கம் நிறைந்தவன். அவனை பார்த்தாலே கோபம் வருது. 3:6 அற்பமாய் பார்க்கிறான். அற்பமாய் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அதே 3:6 பிற்பகுதியில் மொர்தெகாய்க்கு எதிரான பிளான் பண்றான், திட்டம் போடுறான், எதிர் திட்டம் போடுகிறான். 10:11 அதற்கான அனுகூலத்தையும் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். நமக்கு என்ன கேட்க தோணும் தெரியுமா? ஆண்டவர் ஏன் இவனை இவ்வளவு செய்ய விடுறாருந்தான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கொசு வந்தாலே கடிக்கிறதுக்கு பிள்ளைய கடிக்க கூடாதுன்னு அடிக்கிற அடியில அந்த வம்சத்தையே காலி பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 11:12 வாசிங்க.
1: அப்பொழுது ராஜா
0: 3:10
1: அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனாகிய அம்மெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து
0: உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். இது யார் சொல்றா? ராஜா சொல்றா. எப்படி, யாருக்கு இஷ்டப்படி இனி மொர்தெகாய்க்கு செய்யப்பட போகிறது? ஆமானுடைய இஷ்டப்படி. எப்படிங்க இருக்கும்? அவன் மனசுல என்ன இருக்குன்னா, இவனுடைய நாசம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜில் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைய வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க மனசில் பிளான் பண்ணிட்டாங்க, இவனை எப்படியாவது ஃபெயில் ஆகிடணும்னு. கரெக்டாக ப்ராக்டிக்கலுக்குள்ளே வராங்க, லேபுக்குள்ளே போகிறாங்க. யாரை இன்சார்ஜாக போட்டிருக்கிறாங்கன்னா இதே ஸ்டாஃபை போட்டிருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு சிரி சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு எதை காண்பிக்கிறது தெரியுமா? இந்த லேபு நீ என்ன பண்ணாலும் ஃபெயிலு தான். அப்படி ஃபெயில் ஆக்குகிற நல்லவங்க எல்லாம் இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. இதுதான் ஒருத்தனை குறித்து அவன் மனசுல அவ்வளவு நாசத்தையும் வன்மத்தையும் வைத்திருக்கிறவன் கையில உன் இஷ்டப்படி செய்ய என்று ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அடுத்த கேள்வி, இப்படி நம்ம லைஃப்ல வரும்போது நமக்குள்ள எழும்புகிற கேள்வி, எனக்குள்ள எழும்புகிற கேள்வி ஒண்ணுதான், இவ்வளவு ஏன் ஆண்டவரை விடுறீங்க? என் காரியத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் என்னை கைவிட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருடைய அமைதி அவர் கைவிட்டார் என்று? இல்ல, என் காரியத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அந்த காரியத்தை எப்படி செய்யணும், எப்பொழுது செய்ய வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். நமக்கு என்ன பிரச்சனைனா ஆண்டவருடைய அமைதி தான் பிரச்சனை. ஆண்டவருடைய அமைதி, ஆண்டவர் இவ்வளவு செய்யறோம், அவன் மூர்க்க வைக்கும் போதே அவன் மூக்கலே குத்திருக்கணும், நீங்க செய்யல. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். என் தேவன் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார்னாலே அவர் என்னை கைவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. இந்த ஆமானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். இதை ஒரு தேவ புள்ள புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே அடுத்து மோர்தேக்காயின் அனுபவம் எப்படி போகிறது என்றால் 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது,
1: நடந்து யாவற்றையும்
0: அவன் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே
1: அலறிக்கொண்டு.
0: இந்த இவனை மோர்தேக்காய் தெரியும், நம்ம சர்ச்சில் கூட இந்த சர்மன் பல முறை நாம தியானிச்சிருக்கிறோம், எனவே நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. யூதன் பிரதிஷ்டை உள்ளவன், இவன் பிரதிஷ்டை உள்ளவன். பிரதிஷ்டை உள்ளவங்களை பார்க்கறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அப்படி தேவனுக்காக பிரதிஷ்டை உள்ள இந்த மோர்தேக்காய் வாழ்க்கையில இந்த பாதையை தேவன் அலோ பண்ணி இருக்கவே கூடாதுன்னு தான் மாம்ச கண்கள், மாம்ச சிந்தை நமக்கு சொல்லும். ஆண்டவரே, எல்லாரும் எங்க வீட்டில் எல்லாருமே கடமைக்காக உங்களை தேடும் போது நான் உண்மையா உங்களை தேடுறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. இப்படி அநேகருடைய புலம்பல் இருக்கிறது, அது கேட்கணும்னு கேட்கறது கிடையாது, சூழ்நிலை அப்படி கேட்க வைக்கிறது. என் வாழ்க்கையில் இவ்வளவு இவ்வளவு நடந்த நான் இன்னும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க இப்படி அனுமதிச்சிருக்க கூடாது. இப்படி யாருமே கேட்கணும் கேட்கறது கிடையாது, ஆனால் சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படின்னா கேட்க வைக்கிது, கேட்க வைக்கிது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் துயர சத்தத்துடனே அலறிக்கொண்டு வரான். அவன் நடக்கும் போதே அழுதுட்டே வரான். அதாவது வேதனையில் நம்ம வீட்டு கதவை அடைத்து கொண்டு அழுகிற அனுபவம் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த அழுகை அடக்கக்கூடாமல் நடக்கிற அனுபவம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஆறுதலின் வார்த்தைகள் வந்து அது யாரிடத்திலும் கிடையாது. அழுதுகிட்டே தான் வருவாங்க, நடக்கும்போது அழுதுகிட்டே போவாங்க. எத்தனை பேருக்கு அழணுங்கிறதுக்காகவே பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறவங்க உண்டு, அழுதுகிட்டே போவாங்க. சிலர் வண்டி எடுத்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு இருந்து ஓன்னு அழுவாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. ஆமே, யார் இவன்? கர்த்தருக்காக கர்த்தரை மட்டும்தான் வணங்குவேன், வேற எதையும் வணங்க மாட்டேங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவன். கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன், வேற ஒன்றை ஆராதிக்க மாட்டேன் என்பதற்காக பாதிக்கப்பட்டவன். அந்த ஆமானவங்க முன்னாடி மட்டும் கொஞ்சம் தலையை வணங்கியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமே. ஆனா நான் ஆண்டவரை தள்ளி வேற யாருக்கு முன்னாடி என் தலையை தாழ்த்த மாட்டேன் என்பதில் உறுதியா நிற்கிறவன். அது நிமித்தம் இப்ப பாதிக்கப்பட்டு இப்பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆராதிக்கிறவன் அலறிக்கொண்டு போகிறான். மகா சத்தத்தோட ஆராதிக்கிறவன் துயரமான சத்தத்தோட அலறிக்கொண்டு போகிறான். இதுதான் அவனுடைய நிலை. இந்த நிலையில ஏதாவது மாற்றம் இருந்ததா என்று கேட்டால் மாற்றம் இல்லை. 5 கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 5 கடைசி வசனம். பொல்லாத சத்ரு மனதில் எவ்வளவு வன்மத்தை வைத்திருக்கிறான். இந்த ஆமானுக்கு விருந்து ஹாப்பியா சாப்பிட முடியலையா? இந்த மோர்தேக்கா இருக்கிறது வரைக்கும் என்னால சந்தோஷமா அந்த விருந்துல பங்கெடுக்க முடியல. உடனே அவனுடைய மனைவி நண்பர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க, மோர்தேக்காயை தூக்கு போடும்படி நாளை எதுன்னு ராஜா கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமாய் ராஜா உடனே விருந்துக்கு போகலாம். இந்த காரியம் மாமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இனி 6:1 வாசிங்க.
1: அந்த ராத்திரியில்
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில என்னதுன்னு அர்த்தம், ஆமானே நீ இவ்வளவு நேரம் செஞ்சதெல்லாம் சின்ன சின்ன காரியம், அவர் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டார், இப்போ நீ மோர்தெகாய்க்கு கழுத்துல கை வைக்க போற, நீ காலில் கை வச்ச அமைதியா இருந்தா, இப்போ நீ வந்து வந்து எங்க கை வைக்கிற, கழுத்துல கை வைக்கிற, அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆமே. என் வாழ்க்கையின் பிரச்சனை பிரவாகம் போல என் காலை மூடினது, மூடி மூடி எழும்பிச்சு அவர் அமைதியா இருந்தார், ஆனா என் கழுத்துல கை வைக்கிறான் தெரிஞ்சதும் அந்த ராத்திரியில கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். ஆமே. இதுக்கு மேல என் பிள்ளைய விட்டா இந்த பிரவாகம் அவனை அடித்து கொண்டு போய்விடும், இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர விட்டா அவன் இல்ல என்கிற நிலை வரும்போது அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஆமென். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையில எத்தனை போராட்டம் இருந்தாலும் நம்முடைய முடிவு கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் இருக்குமே தவிர ஆமானுடைய இஷ்டப்படி இருக்காது, ஆமானுடைய விருப்பப்படி இருக்காது. ஆமென். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் அவன் தூக்கு மரத்தை செய்யும் போது ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். ஹல்லேலூயா. அவன் தூக்குல தூக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் அவனுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், தூக்கம் இல்லை. ஏன் ஆண்டவர் அமைதியா இருந்தார்னு இப்ப அடுத்து சொல்றேன். உடனே ராஜா சொல்ற நடபடி புத்தகங்களை கொண்டு வர சொன்னான், அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. 2 வசனத்திலே நமக்கு தெரியும் மோர்தெகாய் செய்த காரியம் அங்கு எழுதப்பட்டது. 3 வசனத்திலே அப்பொழுது ராஜா, இதற்காக மோர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னான். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு மறந்திருக்கும். யாருக்கு தெரியாது? ஆமானுக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, மோர்தெகாய்க்கும் தெரியும். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். என் வாழ்க்கையில இவ்வளவு பிரதிகூலங்கள், இவ்வளவு பிரச்சனை நடுவில் அவர் அமைதியா இருக்கிறார்னா அவர் வேற ஒன்னு எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுதான் நடக்கும்? ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு தெரியும் அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப திறக்கணும்? அடுத்த நாள் திறந்திருந்தா இல்ல, அந்த ராத்திரியில. அதாவது பிரச்சனை கழுத்துக்கு மேல போகுதுன்னு வைங்களேன், அன்னைக்கு நைட்டு ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. இதுவரை இல்லாத முறுமுறுப்பு இப்பொழுது ஆரோனுக்கு மேல அதிகமாய் பெறுகிறது. அந்த ராத்திரியில ஒரு மிராக்கிள். ஆமே. புஸ்தகம் திறக்கப்பட்டது. இது ஏற்கனவே எழுதப்பட்டது. இப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப ராஜா எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். 4 வசனத்தை பாருங்கள்.
1: ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மோர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரமனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான்.
0: ராஜா எதை பேசிட்டு இருக்கிறார்? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமான் எதை பேச வரான்? ஆமன் எதை பேச வர? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறார்? மோர்தேகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமன் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? மோர்தேகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும் சாத்தா என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறார்? உன்னை வாளாக்காமல், தலையாக்காமல், கீழாக்காமல் உலகம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு? சத்ரு என்ன பேசிட்டு இருக்கிறான்? இந்த வார்த்தை அல்ல, பரலோகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? என் வாழ்க்கையில நிறைவேற போகிற வார்த்தை நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆனா நம்ம மனசுல இருக்கிறது ஆமானின் வார்த்தையா ராஜாவின் வார்த்தையா? ஹல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது? ஆமான் என்ன சொல்ல வரான்? ஆமென், இவனை தூக்கிடணும், இவனை தூக்கிடணும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறான்? இவனை கனப்படுத்தணும், இவனை மேன்மைப்படுத்தணும். ஆமென். எதிரான வார்த்தைகள் வர வர வர அனுகூலமான வார்த்தை ராஜ சமூகத்தில் இருந்து உலகம் சொல்லுது இவனை தூக்கிடணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஆமானின் திட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை விட உயர்ந்தவர் ஒருவர் எனக்காக வேற பேசிட்டு இருக்கிறார். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஃபாதர். நல்ல கரங்களை தட்டி ராலா மா கா ரா மா மா வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ரீ மா மா கா ரா லா மா ரீ தா டா ரா லா மா கா ரா. ஹல்லேலூயா, ஆமென். அகஸ்வேரு ராஜா நேத்து வர வேற ஆமானுடைய இஷ்டப்படி செய்ய விரும்பினவர் இன்னைக்கு மாற காரணம் என்ன? நீதிமொழிகள் 21:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவினுடைய இருதயம். ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது. அதை அதை தமது சித்தத்தின்படி நல்ல கவனிங்க. உங்களுக்கான வேலை வரும் வரைக்கும் எல்லாமே ஆமானுக்கு அனுகூலமாய் நடக்கிறது போலதான் இருக்கும். உங்களுக்கான இரவு வர்றது வரைக்கும், உங்களுக்கான நேரம் வர்றது வரைக்கும் எல்லாமே ஆமானுடைய விருப்பப்படி நடக்கிறது போலதான் வரும். கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வரும்போது, அதற்கான குறித்த நேரம் வரும்போது, அதை அதை தமது சித்தத்தின்படி கௌரி நல்ல கரங்களை தட்டி சேரப்பா. ஹல்லேலூயா. மூணாவது அதிகாரத்துல ஆமான் இஷ்டப்படி செய்ய கொடுத்தாச்சு. அப்போ எனக்கான வேலை வர்றது வரைக்கும் யார் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும்? அந்த பாதை தான் கண்ணீரின் பாதை. இந்த இடத்துல உங்கள் கண்ணீர் ரொம்ப முக்கியமானது, உங்கள் கதறல் ரொம்ப முக்கியமானது, உங்க உபவாசம் ரொம்ப முக்கியமானது, உங்க ஜெபம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கான வேலை வரும்போது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல Jesus, Jesus, Hallelujah, Hallelujah. ஆமான் ஒன்னு பேச வரா, அவனை தூக்கணும். ராஜா இன்னொன்னு பேசுறா. Hallelujah. ஆமான் என்ன பேச வரா? இவனை தூக்கி தூக்கு மரத்துல வைக்க. ராஜா என்ன பேசுறா? இவனை தூக்கி குதிரையில வை. Hallelujah. ஆமான் என்ன பேச வரா?

0: இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமான் எவ்வளவு மூர்க்கம் கொண்டான், தொட முடியலையே. அல்லேலூயா, இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும். அடுத்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, ஆமென், அல்லேலூயா. ஆறாவது வசனத்தை பாருங்கள்.
1: ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்?
0: அதன் அர்த்தம் என்ன? ஆமானுக்கு இம்மி அளவு கூட தெரியாது இந்த மோர்தகாயை குறித்த ராஜாவுடைய பிளான். ஆமே, ராஜா மனசுல மோர்தகாயை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று ஆமானுக்கு கொஞ்சமும் தெரியாது. இன்னைக்கு அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக நாம் அற்பமாய் காணப்படலாம், ஆனால் திட்டம் அவருக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது, என்னை குறித்த திட்டம். அதனால இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வரும்போது, தையில கொம்ப எடுத்து வந்ததும் தாவீது வீட்டில் யாராவது நினைச்சாங்களா, இது கண்டிப்பா தாவீது? இல்லை, நினைக்கவே இல்லை. உங்களுக்கு வேற பிள்ளை இல்லையா? வேற ஒருத்தன் இருக்கிறான், எல்லாருக்கும் இளையவன். நினைக்கவே இல்லை. இந்த ஆமானுக்கு ஒன்றும் தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வாசலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாரு, ரெட்டு உடுத்தி கொண்டு இருக்கிறான், சாம்பலில் உட்காந்து ஓன்னு அழுது, அழு அழு அழு, நாளையோட உன் கதை முடியும். இல்லை, ஒரு தேவப்புள்ள அழுதான்னா ஆமான் கதை தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மோர்தகாய் ஆமான்ட்ட அழலை, இந்த மோர்தகாய் ராஜாட்ட அழலை, இந்த மோர்தகாய் எஸ்தர்ட்ட அழலை. கண்ணீரை கணக்கில் வைத்து பதிலளிக்கிற ஒருவர் இருக்கிறார். சத்ருவின் கை ஓங்குறது போல இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்ணீர் ரொம்ப முக்கியம். அந்த கண்ணீரை எங்க வடிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை. உன் கண்ணீரை சிதற விட்டுறாத, தேவையில்லாத இடத்துல சிந்த விட்டுறாத. பல முறை இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். இயேசு ஓமே சொன்னார் அல்லவா, வழியருகே விதைக்கப்பட்ட விதை பறவை கொத்தி கொண்டு போயிடும், அது முளைக்கவே செய்யாது. நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் அழுது, நம்ம எவ்வளோ அழுதாலும் அவங்க அப்படியே வேற என்ன விசேஷம் கேட்குறவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஹல்லேலூயா. சில விதைகள் கற்பாறையில் விழுமா, அது உடனே முளைக்குமா, ஆனால் ஒரு வெயில் பட்டதும் போயிடுமா. அதே போல் நம்ம பிரச்சனை கேட்டதும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க, அந்த பிரச்சனை உள்வாங்க மாட்டாங்க, ஆனால் உணர்ச்சி பொங்குவாங்க. கேட்டது இப்படி நடந்துட்டோம், அந்த டிவி சீரியல்லாம் பார்த்து அழுவாங்க தெரியுமா? அதே மாதிரி நம்ம பிரச்சனை அவங்கள்ட்டெல்லாம் போய் அழாதீங்க. சிலர் பாருங்க, சில விதைகள் எங்க விழுந்துச்சான், முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சான், அது அது கூட வளரும் போது முட்கள் என்ன செய்யுமா? நம்ம தலைவலின் போனா தள்ளி போ, எனக்கு மொத்தமே வலிச்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஆனா சில விதைகள் நல்ல நிலத்துல, அன்னாளின் கண்ணீர் நல்ல நிலத்துல விழுந்தது, அது நூறாய் பலன் கொடுத்தது. வேற யார்ட்டையும் போய் அழாதீங்க. அற்பமாய் பார்க்க மாட்டார். ஆமே, அதுல வேற எல்லாருமே அற்பமா பார்ப்பாங்க. எதுக்கு சும்மா போட்டு அழுதுட்டு இருக்கிறான்? ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறான் பாரு. எஸ்தர் கூட அற்பமாய் பார்த்தார். எஸ்தர் கூட ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல, உங்க அரண்மனையில இருந்து ஒரு டிரெஸ் கொடுத்து விடுறா. ஆமே, நான் ட்ரெஸ்ஸுக்காக அழுறேன்னு உனக்கு நினைக்கிறியா? இல்லை, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு. எஸ்தரை வளர்த்து விட்டது யாரு? மோர்தகாய். என்ன அவர் இந்த ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாரு, அப்படி தான் பார்க்குறாங்க. அவர் இந்த பிரச்சனையில இருக்கிறார், அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி தான், ஆனால் அவருக்கு மட்டும்தான். ஏன் அழுறோம், எதுக்காக அழுறோம்? ஆமாம், நம்ம உத்தரவத்தை அவர் பார்க்கவே பார்த்து, கூப்பிடுதலை கேட்கவே கேட்டு, வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் உன் கலரல் எல்லாம் ஆர்ப்பரிப்பாய் மாறும், உன் புலம்பல் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உலகம் எதை பாக்குது? அவர் என்ன டிரஸ் போட்டிருக்கிறார்? இந்த கல்யாண வீட்டுக்கு இப்படியா வராது? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதான் ஒரு தம்பி ஸ்கூல்ல அவங்க அம்மாவை பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு போயிருக்கிறான். அவங்க அம்மா நார்மலாக போயிருக்காங்க. போயிட்டு வந்தோன்னு ஒரே சண்டையான் வீட்டில் ஒரு நல்ல

0: சாரி கொடுத்துட்டு வரக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பாட்டியான்னு கேட்குறாங்க. ஆ தம்பியை கூட்டேன், இவாப்பா இவா, உங்கள் அம்மா கல்யாண ஃபோட்டோ பார்த்துருக்கிறியா நீ? நான் பார்த்துருக்கேன், எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருப்பாங்க. உன்னை பெத்த ஒரே காரணத்தினால எப்படி ஆகிட்டாங்க? எப்போ நீ வந்தியோ இப்படி இந்த இவங்களுக்கெல்லாம் வேற பதில் இல்லை. உனக்கு வேண்டி அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்படி ஆயிட்டாங்க. சரியா, இன்னைக்கு நீ அழகாக இருக்கிறல்ல, அதுக்காக அவங்க அலங்கோலமானாங்க. பல நேரத்தில் இன்னைக்கு நம்ம எதங்க பார்க்குறோம், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், எந்த காரில் வரோம், எஸ்தர் பார்க்குறாங்க, யார் மோர்த்தேக்கே அவங்களா எப்படி இருக்கிறாங்க, அவர் ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறார், என்னண்ணா இந்த ஷர்ட்டு புது ஷர்ட்டு நியூ பிராண்ட் கொடுது, அவர் அப்படியே திருப்பி அனுப்பி விட்டார். பிரச்சனை தெரியாமல் இந்த உலகம் வெளியே பூசை பார்க்கும், ஆனால் அடிக்காயத்தை குணமாக்குற ஒரு பரலோகத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமன் திட்டம் போடும்போது சும்மா இருந்தார், ஆனால் தூக்குமுறை செய்த அந்த ராத்திரியிலே புஸ்தகம் திறக்கப்பட்டது, என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ ஒரு சைடுல பார்த்தா ஆமானும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கிறான். ஆமான் என்னைக்கு தூக்குமுறை செஞ்சானோ அந்த ராத்திரியில. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 10வது வசனம். புஸ்தகம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாமதம் கிடையாது. சீக்கிரம் சீக்கிரம் எனக்காக புஸ்தகம் திறக்கப்படுமா? இந்த கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனம், 5வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை
1: வாசிங்களை உடைக்கவும்
0: பாத்திரவான் யார் என்று
1: மிகவும் சத்தமிட்டு கோடுகிற
0: ஒரு தூதன்.
1: இந்த புத்தகத்தை யார் திறக்க போறாங்க? இந்த முத்திரையை உடைச்சு இந்த புத்தகத்தை திறக்கிற பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது ஒருவனும் அந்த புஸ்தகம் திறக்கிறது வரைக்கும் இந்த ஆமானவன் திட்டத்தை செய்து கொண்டே இருப்பான். இந்த புஸ்தகத்தை திறக்க ஒருவரும் காணப்படாததினால் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மிகவும் அழுதே. புஸ்தகம் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாத்தீங்களா? நான் மிகவும் அழுதே. 5வது வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும். என் வாழ்க்கையில அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உச்சத்தை நான் அடையும் போது எனக்காக புஸ்தகம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கத்தை தூக்கினது ராஜா புஸ்தகத்தை தூக்கினார். ராஜாவினுடைய இருதயம் அவர் இஷ்டப்படி திருப்புவார். உங்க வேலை வர்றது வரைக்கும் தான். இன்னைக்கு சில உள்ளங்கள் உங்களுக்கு விரோதமாய் கடினமா இருக்கு. உங்களுக்கான நேரம் வரும்போது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில உள்ளங்களோடு பரிசுத்தாவியான ஒரு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை நாவில உணர்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தை அப்படி திருப்பிட்டார். ஆமான்ட்டு சொல்றார், நீ சீக்கிரமா செய். ஆமே ஆமான்ட்டு சொல்ற பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணம் வரும். உடனே ஆமான் என்ன செய்கிறான் தெரியுமா? 11வது வசனம், அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய்
0: அலங்கரித்து
1: அவனை குதிரையின் மேல் ஏற்றி
0: நகர வீதியில் உலாவும்படி செய்து
1: அவன் மீதிலோ வெட்கத்தை ஒடுத்துவேன். அவன் மீதிலோ கிரீடம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்துவேன். இப்படி இப்பொழுது ஆமானை வச்சு சொல்ல வைக்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனம், பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு அவன் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஒடுத்து வைப்பார். அவன் சத்துருக்களுக்கு, ஆமென் ஆமென். இதுக்காக மொர்தெகாய் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? அழுகை, அழுகை. ஹல்லேலூயா. யாரு காலையும் போய் பிடிக்கல, அன்று சமத்துல போய் விழுந்தான். ஆமே, உங்க கண்ணீர்லாம் வீணாகாது. நீங்க அழுதீங்க, இப்ப எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க? நான் மிகவும் அழுகிற நிலைமைக்கு. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், பயப்படாத, இந்த புஸ்தகம் அடைக்கப்பட்டு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த புஸ்தகத்துக்குள்ள என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆனா திறந்தாதானே நடக்கும், திறக்கப்படும், திறக்கப்படும். தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர் இதை திறக்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை

0: நல்ல பாடணும்னு தோணுது, தாக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. சொன்னேன் ஒன்று போதும் நினைக்கிறேன், இன்னொன்று டச் பண்ணிட்டு போயிட்டு வரேன். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தர் சத்துருக்கள் செய்கிற ஒரு காரியம், அதில் ஒரு வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பலனாக இருக்கும் என நான் நம்புகிறேன். எனவே அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். ஒன்று நாளாகமம் 14வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அதில் 9 முதல் உள்ள சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியர் பரவி இருக்கிறாங்க. 10வது வசனத்தில் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது வேதம் சொல்கிற தாவீது அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல
1: தேவன் என் கையினால்
0: என்
1: சத்துருக்களை
0: உடைந்து, அதாவது பெலிஸ்தியர்கள் எப்படி இருந்தார்களா, பரவி இருந்தார்கள். டேம்ல தண்ணி நல்லா நிரம்பி இருக்கிறது மாதிரி சில நேரத்தில் சத்துருவை அப்படி பரவ விடுவார். டைம் வரும்போது டேம் உடையும். ஆமே, அல்லேலூயா. டைம் வரும்போது டேம் உடையும். தண்ணீர் உடைந்து ஓடுறது தெரியும்ல, இன்னொருக்குள்ள இந்த கிளாஸில் தண்ணி இருக்குது, இது இன்னொரு கிளாஸில் என்னால் ஊற்ற முடியும். அப்படி ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணி சிந்தோம் இந்த கிளாஸ்லேருந்து ஊற்றுனதுனால, இதில் கண்ணாட்டம்ல ஊற்றுனது, மீதி நான் ஊற்றும்போது எதில் ஊற்றுறேனோ அந்த இடம் இந்த பாத்திரத்தில் போய் விழும். அந்த தண்ணி நமக்கு தெரியும், இந்த தண்ணி இங்கே தான் போகும் அப்படின்னு. ஆனால் இந்த கப்பு உடஞ்சிட்டுன்னா எங்கே போகணே தெரியாது. ஆண்டவரே, சத்துரு பரவிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ல வெயிட் பண்ணு, டைம் வரும். தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. இதுக்காக தாவீது செய்த செயல் என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்றோம். அதாவது வாக்கு தத்தம் நமக்கான சுதந்திரமானால் அவருடைய ஆலோசனை அதை அடைவதற்கான வழி. இன்னைக்கு எல்லாருக்கும் வாக்கு தத்தம் தான் கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன தெரியுமா, இருக்கு, அங்க இருக்கு, எப்படி போகணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமே, 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் நிறைய பேர் கேட்பாங்க, 2ஆம் தேதி ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. இருக்கு, அங்க இருக்கு, ரைட் இருக்கு, எப்படி போகணும் அதுதான் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்க. ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுதந்திரிப்பதற்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை அடைவதற்கு கேட்கிற ஆண்டவர் என்ன போலாம் ஆண்டவரே. இப்போ பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தாவீதை கொண்டு கர்த்தேவன் என் கையினால் சத்துருக்களை உடைந்து போக பண்ணினார் என்றார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அக்னியினால் சுட்டரிக்கிறாங்க. 13வது வசனத்துல பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். நல்ல கவனமா கேளுங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்போது மறுபடியும் சத்துரு அந்த பிரச்சனையை கொண்டு வாரானா, அந்த இடத்துல தேவனுடைய கோபம் அதிகமாக விளங்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், மறுபடியும் வரும்போது இப்பொழுது தாவீது மீண்டும் கேட்கிறான். கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 14வது வசனத்தில்
1: தேவன், நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல்,
0: அவர்களுக்கு
1: பக்கமாய் சுற்றி
0: முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து
1: அவர்கள் மேல் பாய்ந்து
0: ஒரு மொழிபெயர்ப்பில் மல்பெரி ட்ரீன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு மொழிபெயர்ப்பில் பால்சாம் ட்ரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரீ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். மல்பெரி செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, அடுத்த வார்த்தை முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே
1: செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது,
0: முசுக்கட்டை செடி நுனி அந்த செடியே தாங்காது. ஒரு மனுஷன் ஏறினா அந்த செடி உடஞ்சிரும். அந்த செடிகளின் நுனியில அந்த டாப்ல நீ ஒரு சவுண்டு கேட்ப, என்ன சவுண்டா, இறைச்சல், செல்லுகிற இறைச்சல். அதை நீங்க ஆங்கிலத்தில் இப்படி இருக்கும், when you hear the sound of marching on the tops of the balsam trees. அதாவது மார்ச்சிங்னா ஒரு சேனை அணிவகுத்து செல்லுகிறது. தாவீதின் சேனை கீழே இருக்கு, ஆண்டவர் சொல்லி முசுகட்டு செடிக்கு பின்னாடி இருந்து அப்படி சுத்தி வா அப்படிங்கிறாரு. முசுகட்டு செடிக்கு மேல நுனியில ஒரு சேனை செல்லுகிற சத்தத்தை நீ கேட்ப. என்ன சேனை ஆண்டவர், என்ன சேனை? ஹல்லேலூயா, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய சேனைகளை இறக்குகிறார். வானத்திலிருந்து சேனை இறங்குது. நீ நிக்கிற அந்த முசுக்கட்ட செடி நுனியில அது டச் ஆயிட்டு போகும். அப்படி போகும்போது புரிஞ்சுக்கோ, நீ புறப்படு. அடுத்த வசனத்தை, அடுத்த வார்த்தையை பாருங்கள்.
1: யுத்தத்துக்கு
0: புறப்படு,
1: பெலிஸ்தரின்
0: பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே. ஆமென். ஆண்டவர் இந்த பிரச்சனை தான் முடிச்சிட்டேன். ஆண்டவரே திருப்பி வாரான்னு ஆண்டவர் பார்த்தார். இனி நான் இருந்து ஃபைட் பண்ண மாட்டேன், இனி நான் எழும்பி வாரேன். அது அடையாளம் என்ன? என் சேனை வந்து பாஸ் ஆகும் போது அந்த மார்ச்சிங் சவுண்ட் உனக்கு கேட்கும். அதன் அடையாளமா தான் நீ இருக்கிற அந்த முசுக்கட்டை செடி நுண்ணியில ஒரு அசைவு உண்டாகும். ஒரு திடீர்னு அது அசையுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எலிசாவின் வேலைக்காரனுக்கு தெரியல, தங்களை சூழ அக்னி ரதத்தில் கர்த்தருடைய தூதர்கள் நிற்பது. உடனே அவன் சொல்றான், தேவனே கண்களை திறந்தரணும். முசுக்கட்டை செடி நுனி அந்த இறைச்சல் கேட்கும் போது புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு முன்னாடி போயாச்சு, நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன்னு நீ வா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண மாட்டோம். நம்ம 17வது வசனத்தை அடி அடின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணியிருப்போம். என்ன? தாவீதின் கீர்த்தி பரவிற்று. நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது 16. தேவன் தனக்கு, நல்ல கவனமாக கேளுங்க, நம்ம இந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்துட்டோம்னா அவர் சேனை இறக்குவார். எனக்காக ஆட்களை இறக்குவாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சேனை அப்படி பாஸ் ஆகி போகும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த இறைச்சல் கேட்கும் போது அது என்ன இறைச்சல்? ஆண்டவரே நான் உனக்கு முன்னாடி போறேன்னு புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் உடைந்து ஓடுவது போல கர்த்தர் சத்துருக்களை உடைந்து போக பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். Hallelujah, Hallelujah, Hallelujah, Hallelujah. Amen. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். கர்த்தர் எல்லா சிறுமைக்கும் எல்லா நுகத்துக்கும் நீங்களாக்கி. ஆமேன். அவர் செய்ய வேண்டிய கனத்தை, அவர் செய்ய வேண்டிய மேன்மையை கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். துன்மார்க்கன் தழைக்கிறது அறுப்பொண்டு போக, நீதிமான் தழைக்கிறது முதிர் வயதிலும் கனி கொடுக்க. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்துருக்கள் எல்லாம்

0: ஆமானின் வார்த்தை குறித்து கலங்காதே. கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும், கர்த்தர் தீர்மானித்ததுதான் நடக்கும். ஆமே.
1: உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள்

இருங்க, அதிசயம் நடத்தி இடுங்க. உம்மை அல்லாம ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவன் நமக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் கலக்கிற சகோதர சகோதரி, கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. ஆமே உம்மை தான் ஓரலமா கலமா.

0: Hallelujah.
1: நீ வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே எனக்காக நீர் என் பிரச்சனைகளை கையாள போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிரச்சனைகளை நீர் கையாள போகிறீர் நான் நம்புறேன், நான் நம்புறேன். வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்டது, வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்படும். எத்தனை ஆமான் என்றாலும் அதை தடுக்க முடியாது, எத்தனை ஆமான் எதிர்த்தாலும், எத்தனை ஆமான் எதிர்த்தாலும் அதை தடுக்க முடியாதா, தடுக்க முடியாது. நான் நம்புறேன், நான் நம்புறேன். அப்படியே ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர், என் இருதயத்தில் ராஜாவின் வார்த்தை தான் இருக்கணும், ஆமானின் வார்த்தை இருக்கக்கூடாது. என் இருதயத்தில் ராஜாவின் திட்டம் தான் இருக்கணும். நான் பல நேரத்தில் அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இதுதான் ஆண்டவர் நான் நினைச்சு நினைச்சு நாள்தோறும் நாள்தோறும் துக்கத்தோடு திரிகிறேன். ஆனா வேளை வரும்போது நீங்க நினைச்சது நிறைவேறும் ஆண்டவர், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யா? அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி உண்மையா கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் இருதயத்துல உங்க வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும்.

ஒரு ராத்திரி அலறிக்கொண்டு அமகாசத்தோடு அலறிக்கொண்டு வந்தவனுடைய அழுகை மாற்றும்படியான ஒரு ராத்திரி. ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்து விப்பேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம். உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது உன் தலையிலே தான் இருக்கும். அந்த கிரீடம் ஆமானின் தலையில் அல்ல, இன்னொருவன் கையில் அல்ல, அது உனக்காக உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது. ஆமே ஆமே ஆமே ஆமே ஆமே. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்த உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவ. ஆமேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கான வேளை வரும் வரை எது எது எங்களுக்கு எதிராக இருந்ததோ அவை அனைத்தையும் எங்களுக்கு அனுகூலமாய் திருப்பும்படி கர்த்தாவே, நீருடைய கரத்தை நீட்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கிருபைகளை தொடர பண்ணி சாட்சியாய் நிறுத்துங்க. உமக்கு அடையாளமாக உங்களுடைய பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும். எல்லா ஆமானின் திட்டங்கள் அவமாய் போய் ஆமான் வெட்கப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணும். மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமே. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழ போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது என்க்குள்ள பிசாஸ் பேசுகிறான்.
1: கிறிஸ்துவுக்களே, எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்கப் போகிறோம், கர்த்தரை துதிக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்,
2: ப்ரைஸ் லார்ட்.
1: உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள முடிய வந்திருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சாட்சியை பார்த்து ஆண்டவர் துதிக்க போகிறாங்க. ஒரு புதிய ஒரு தெம்பு அவர்களுக்கு வரப்போகுது. ஆகவே கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவாராங்க. முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
0: என்னோட பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட்டுன்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். நான் என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்டவர் தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
1: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
0: இப்போ நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலேருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டுன்ற பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தாழ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது. நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வது படிக்கும்போதுலேருந்து, 1வது வகுப்பு படிக்கும்போதுலேருந்து 10th வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை, எங்கள் ஃபேமிலியில் என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்ககிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு அந்த 1 மாதம் நாங்கள் அந்த 1 இயர் படிக்கிறதுக்கு கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் பிள்ளைங்க வாழணும் படிக்கணுன்றதில் என் அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. என் அப்பாவும் அது போல தான். அப்போது ஒரு நிலத்தில் நாங்கள் குத்தகைக்கு வேலை செஞ்சுருந்தோம். அந்த நிலத்துலேயும் வேலை செய்வார். மாலை நேரத்தில் போயிட்டு அந்த தெரு ஓரத்தில் அந்த கடை போட்டு அதில் வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தார். அது மூலமாக தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் +1 +2 நான் குடியாத்தம்ன்ற பகுதிக்கு நான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். பிறகு எம்ஏ டிடெட் படிப்பதற்கு கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
1: சரி சரி. இப்போ இந்த படிக்கிற டைம்லலாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது, சர்ச்சைக்கு போவீங்களா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை ஒன்று.
0: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போடுறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்தது இல்லை முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே ஆராதனை, ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சு அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடியெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சில் நான் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபம் கோபமாக ஓடி வந்து அது எனக்கு சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற

0: எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்கக்கூடாது, இனி அம்மா அப்பா கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது. என்ன உங்களுக்கு தேவை? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், அவ்வளோதானே. இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட்டடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின் தான். அப்போ கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் போய் உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின்னு தான் இருப்பேனே தவிர, ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு
1: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் உங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க.
0: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவரை தேடணும்,
1: அவ்வளோதான், வீட்டில் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை.
0: ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால, அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆ சரி சரி சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பேசிட்டு அப்படியே போயிடுவேன். ஊரில் இருக்கிற எல்லாரும் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, இவன் ரொம்ப அரட்டை பண்ணுறான், பைக் எடுத்தாவே நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுவேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து உருப்பிடாது, இது எப்படி பாரு இந்த கிராமத்தில் இப்படி சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானமாக என் வீட்டுக்கு நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுறேன், சண்டை போடுவேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ அந்த கோபப்பட்டுனான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன். பாஸ்டர் வந்துட்டு இருக்கும்போது டூ வீலர் நான் பைக்கில் வந்துட்டுருக்குறேன், ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன். அவள் எனக்கு கிராஸிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சடனாக யூ-டர்ன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன். அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ கோபம். காரணம் என்னென்னா, அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர, ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
1: காலேஜ் முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு அப்புறம்
0: இப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கன்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளின்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். என் அப்பா சொன்னார், நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும். ஏன் சொன்னால், நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போது நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th ஃபெயிலு, 12th நான் ஃபெயிலு. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது, நான் ஒரு மக்கு வேஸ்ட்டுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வீட்டில் கூட எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், இது தத்தி, இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த 10th ஆந்திர எப்படியோ தேவ கிருபை தான் சொல்லுவேன், நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படி பஸ்லேருந்து இறங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், மா நானே கிறிஸ்டியன் தான், எனக்கே சொல்லாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால, அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம், அங்கே போய் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படிக்கணுவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்தை கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா இந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் சிரிக்க வைப்பேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லனா, அடங்காத ஒரு மனுஷனாக யாரானா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர். அது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால, சரி நம்ம போவோம் போய் பார்க்கலாம் அது போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார்.

0: அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை. ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்பிலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்கப்போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது என் மனசுக்குள்ளே தெளிவாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இது உனக்கு தான், இது உனக்கு தான். இன்னோ ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அன்னைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின உடனே அப்படியே நான் பயபக்தியோடு பின்னாடி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியாக இருக்கிறேன். அந்த ஊழியக்காரர் வந்து என் தலைமையில் கையை வச்சு, கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம், உன்னை அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்றைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நான் நோட்டில் எழுதுவேன், இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தூயாதி தூயவரே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் வந்துடுச்சு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல. இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்க்கும் நான் பாஸ் பண்ணுவேனா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்டு வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்ட் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங். இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தாழ ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும். என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபாயில் 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான், சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அது விற்றுட்டார். அது அன்னைக்கு விற்கும்போது 40,000 ரூபாய், ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா, எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோட கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தாழ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணது. மேக்ஸிமம் 35-38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட்டு கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை. ஆனால் என் அப்பா சொல்லிட்டார், இனி உன்ன என்னால் என்ன பண்ண முடியாது, படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டாரு. சரி, நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஹெல்ப்பர் வேலையில் போயிட்டு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்குள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும்போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரியாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வாய்க்க செஞ்சார் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. ஆனும் வேதனையான கஷ்டத்தோடு, என்ன இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற யார் வேணான்னு சொன்னாங்களே அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நான் இப்போ நான் படித்த 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப் சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிருக்கிறாரு பாருங்க. ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலைன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பில் இருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம், படிப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கத்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். ஆணுடைய கிருபை தான் நம்மளவை நடத்தி வந்திருக்குது.
1: படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன
0: பண்ண? ஆமாம், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் உபத்திரமே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு
1: சரி சொல்லுங்கள்.
0: ஏன் சொன்னால் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2009. அதுக்கு பிறகு நிறையா வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007 நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் எங்கள் சர்ச்சில் ஒரு ஜபக்குழுவும் ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி ஜபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம். காரியங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால் படித்து முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான். அப்போ கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால் என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே என் அம்மா வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது. என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கலாம், 10 ரூபா சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம் அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன். 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை. நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை. என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்பரை சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாட்டில் விழும். ஆண்டவரே, இந்த சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னாவது சம்பாதிக்க முடியலையே. அப்போ தான் நான் வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சாபம், சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நான் வேலையை தேடி தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போது சில மாதம் 2-3 மாதங்கள் நான் தேடுறேன். பிறகு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம் ஏறத்தால 3-4 வருஷமாக எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த ஊர்லேயே இருக்காது, நீ போயிடு, நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறையா முறை பேசுனதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு. சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு. நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும் இல்லை, எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை, நான் இங்கே வேலை தேடி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை, வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இனி நம்ம படித்தும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்றைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன். ஆண்டவர் எதுக்கு ஆண்டவரே என்னை இந்த பூமியில் வச்சிங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படித்ததுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில் அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி தெரு மினிஸ்ட்ரி இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இசப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரோட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டர் கையிலேருந்து வரல. அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னன்னு எனக்கு தெரில. அப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
1: அப்போ உங்களுக்கு செத்து போனால் தற்கொலை பண்ணிட்டா அவருடைய முடிவு வேறன்னு ஒரு எண்ணம் ஏதாவது இருந்தா
0: அது எதுவுமே எனக்கு வரல.
1: எப்படியாவது
0: செத்து போயிடணும், என் மனசு முழுசா இந்த பூமியில இருக்க கூடாது.
1: தர்க்கம் இப்ப நம்ம இயேசு ஏற்றுக் கொண்டாச்சு, இயேசு ஊழியம் செய்துட்டு இருக்கீங்க.
0: ஆமா, அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போதும் எனக்கு வந்து அந்த வேலை இல்லாதது, அந்த வார்த்தைங்க, அந்த வழியை கொடுத்ததுனால எனக்கு வந்து இந்த இதெல்லாம் என்னுடைய காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன. எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியார் ரூமில் இப்போ அழுத, என்னால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான் அழுத இருக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் தனியுமே இல்லை, நான் அழுதத்துக்கு அளவே இல்லை பாஸ்டர். அந்த அளவுக்கு நான் வேதனையில் கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் உண்மையாகவே செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர்நம்பட்லேருந்து ஆம்பூரில் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையில் சாவு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் ஒரு முடிவோடு எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும் நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு இனி அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம விழுந்து செத்து போயிடலாம், நம்ம யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கும் நம்ம வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழப்போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன், நிற்கும்போது எனக்குள்ளே பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டு இருக்கிறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கல, நான் எதுவுமே யோசிக்கலை, செத்து போயிடணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நான் மரணத்திற்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை மரணத்துக்காக தெரிந்து கொள்ளலை, சாவு இதுக்கு முடிவு இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன், இல்லை ஆண்டவரை வேணாம் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, மரணம் மட்டும்தான், அந்த தற்கொலை மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னை விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை என்னோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்சம் நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டும்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு கடவுள் வந்து, இல்லை நான் உன்னை அடைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூமை என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்கள் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் உட்காந்து நான் அழுதுருக்கிறேன், பசிக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சார், மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார், அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்றைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோடு கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எறிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் அணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடல் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றதை இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா? அதுக்கு நான் உணவை கொடுக்குறேனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறேனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறேனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்தில்தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்படில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது, வாழ்க்கையில் நெருக்கம் வேதனை கஷ்டம் வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் பாஸ்டர். யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன், பல விதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்சிலேருந்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அண்ணா அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அண்ணன், எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாங்கி கொடுங்க, எங்கேயாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட போதானே, ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5,000 ரூபாய் சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படிலாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக என்னை போட்டாங்க. அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ ஜிஎம் லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு கத்தர் எனக்கு உதவி செஞ்சார். நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின், இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு, உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவர் என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும். அதில் நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பே இல்லை ஆண்டவரே, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லும்போது இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால், அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட் ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் மாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லஞ்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிவிட்டு இப்படி இந்த காரியங்களெல்லாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போ மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டர் இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார், இத்தனை ஆண்டுகள் ஒரு பணிவிடை காரணம் நீ இருந்தல, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலில் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னினதைத்து அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டு ஒரு தரிசனமாக காமிச்சு அவருடைய கரத்துலேருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டர்கிட்ட கேட்கும்போது ஆண்டர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம் ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக ஆண்டர் என்கிட்ட சில காரியங்களை பேசினார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே என் கூட பேசிகிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 7 ஊழியக்காரர்களுக்கு மேலே இதே வசனத்தை சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் தாயின் கருவில் உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போது நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னவே தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து நான் அம்மாவுடைய வயிற்றில் 3 கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது பாஸ்டர் என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோடு வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 இருக்கும்போதே நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 மரணத்திலேருந்து கர்த்தர் என்னவ அவர் ஜீவனோடு என்னை வச்சிருந்தாரு வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன். ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்கார கையில் போய் நீ பேசு அப்படின்னு கர்த்தர் என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டு வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல அந்த ஊழியக்காரத்தில் நான் சொன்னேன், பாஸ்டர் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டர் கொடுக்குறாரு, இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை, கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி திரும்பவும் என்னை கர்த்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கர்த்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
1: எப்படி ஊழியத்தில் கால் வச்சீங்க, எப்படி தொடங்கினீங்க ஊழியத்தை?
0: அப்போதான் நான் இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. எனக்கு என்ன பாரம்னா கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும், இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சபைகள் அவருடைய வெளிச்சத்தை வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார், அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்களை நம்ம விடுதலை ஆக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள், உங்கள் விருப்பந்தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது, ஓ கர்த்தர் அப்போ நம்ம விரும்புறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 ஃபஸ்ட்டு April 19 இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா நான் அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வாங்குகிற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை என் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். 1 கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ண எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 10 கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள் அந்த ஊழியக்காரர் அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு பிரதிஷ்டை ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு அங்கே எங்கள் பேர்நம்பட்டில் ரோட்டரி கிளப்பில் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலில் வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்டுக்கான பணத்தொகையை, அந்த ஹாலுக்கான காசை, என் பிரதர்ஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ணி ஜாம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதிஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன் ஃபஸ்ட். அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்ப் மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறையா ஊழியங்களை கத்தருக்காக செய்ய ஒரு 2.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம் காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னால், நான் டீச்சர் எனக்கு முடிச்சுட்டு நான் அந்த கோர்ஸ் படிக்கலை, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ணும்படியா அந்த லுத்ரன் டெஃபண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். அப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கூட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குது காலம்னு சொல்லிட்டு, கடைசியாக நான் HR எங்கள் பேர்னம்பட்லே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் HR நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த நிர்வாகம் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப் இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது, ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு ஆண்டருக்கு நான் ஒரு ஜாப் பண்ணேன். ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூமை எல்லா ஃபேக்டரியில் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன். கால் ஃபார்ம் வந்துச்சு, என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலை ஜாயின் பண்ணிவிடுவேன். அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அழைக்கணும், இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு. ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூ யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன். ஒரு கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினமும் காலையில் இரவும் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன். என்னை ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்கள் என்னை வாஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு 2 பாட்டோ ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இதை இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கத்த நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ ஆயிரங்களை கத்தர் கொடுக்குறாரு, அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருப செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி ஃபஸ்ட்டு. ஏன் சொன்னால், என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அல்ல அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னென்னா, அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு. அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை, அம்மா நீ வாழ்கிறதை விட செத்து போயிடுறா, பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேளை கஷ்டம், ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெபம் பண்ணுறது கூப்பிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறது நான் போகும்போது அவங்க பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுனா என் கையை பிடிச்சி அவங்க தலைமையில் வச்சுப்பாங்க. தலைமையில் வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு, அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவுடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமரம் அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபா சம்பாதிக்கிறது எனக்கு வழி இல்லையே, என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை, எனக்கு ஒரு பலன் இல்லையே, என்னை படிக்க வச்சிங்க ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்றைக்கி கை வச்சு
1: ஜெபிக்கிட்டார்
0: மாத்திட்டார்.
1: இப்போ எப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க?
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய கிராம ஊழியங்களை கத்தர் கிருபியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது, வாலிபர் கூட்டங்களை நடத்துறது, இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது கத்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் ஒரு 2 தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டு இந்த ஆண்டு என்னாகமும் 13:2 வசனத்தின்படி தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கு மேசு என்ற மாத இதழ் ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தக மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது பாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிங்கன்னா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா காட்ஸன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி கத்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருந்தான் நான் சொன்னால் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்ததாக இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி தானே பாஸ்டர். ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21, 40 இப்படிலாம் உபாசம் பண்ணி ஜபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுனா இந்த நாட்களை ரொம்ப என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க ஆண்டவரே, நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜபம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன் என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா வருமானம் எப்படி எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கத்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்து இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த 2 வருஷம் வரப்போகுது. கத்தர் இது வரைக்கும் என்னை ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கத்தருக்காக அந்த பட்டணத்தில் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்து கத்தர் கிருபை செய்கிறார்.
1: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா 2-3 நிமிஷம் சொல்லுங்க.
0: அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கத்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்மில் கத்தர் என்னை பேசும்படியாக கத்தர் கிருபை செய்ததுக்காக கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம். தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார்? உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கிறனாய் நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன் யோசித்து பாருங்கள். இந்த வேளையில் உலகம் அறியும்படியாய் உங்களை கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் குடும்பங்களை கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கத்தர் இந்த அற்புதமான வேளையில் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மிக 7:8 சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கத்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பாருன்னு சொன்னால், இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியா நீங்க முயற்சி எடுங்க, ஜெபிங்க, கர்த்தர்களை பயன்படுத்துவார்.
1: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலை இல்லாத காரணத்தினால் 2 தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காராய்ட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டு தான் அநேகர் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்த நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைரக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் கூட வந்து நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசு நாமத்தில் கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.

பிள்ளைகளே, நாம் அநேக பலிபீடங்களை காண்கிறோம் நம்முடைய வேத புத்தகத்தில். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலும் நாள்தோறும் காலையும் மாலையும் பலிபீடத்திலே பலி செலுத்தினார்கள். ஆனால் எல்லா பலிபீடத்திற்கும் மேலான ஒரு பலிபீடம் உண்டு, அதுதான் இயேசு தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்த கல்வாரி பலிபீடம்.

0: உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார்.
1: The one who is in you is greater than in the world.
0: அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: He is moving in our midst.
0: அவருடைய சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார்.
1: He is sitting on his throne.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம் மத்தியிலே மகிமையின் ராஜாவாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: As the king of glory is moving in our midst.
0: Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாக.
1: Glory to God.
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை நாம் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கும்படி அதிக கவனத்தோடு காணப்படுவோம்.
1: Let us be careful not to listen to the mild voice of the Lord in this morning.
0: Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே ரட்சித்தார்.
1: The Lord Jesus Christ has saved us by his precious blood. He redeemed
0: us. He
1: lifted us.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இது தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய தயவு.
1: It is his wonderful favor.
0: அவருடைய இரக்கம்.
1: His mercy.
0: இதற்கு ஈடாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What he is expecting from for this?
0: ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மால் முடியாததை செய்யும்படி அவர் எதிர்பார்க்கவில்லை.
1: He will not expect whatever thing.
0: அவர் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What is he expecting?
0: நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்.
1: You have to do only one thing.
0: இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
1: I have made these people for me.
0: இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்களாக.
1: They come and praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் கர்த்தரை துதிக்கும்படி,
1: in order to worship,
0: கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி,
1: in order to praise him,
0: கர்த்தரை ஆராதிக்கும்படி,
1: in order to worship him,
0: கர்த்தரை நாம் உயர்த்தும்படி,
1: in order to lift up his name,
0: கர்த்தருக்கு சாட்சி சொல்லும்படி,
1: to testify,
0: கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டும்படி,
1: in order to lift up his name,
0: இதோ கர்த்தர் சபையிலே கொண்டு வந்திருக்கிறார்.
1: The Lord has brought us to the
0: Hallelujah.
1: Church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்.
1: This is what the Lord is expecting.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மகனே மகளே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேன்.
1: My son and daughter, I finished everything for you.
0: நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டியதில்லை.
1: Need not do anything for me.
0: ஆனால் ஒன்று செய்.
1: But do one thing.
0: இதோ கர்த்தரை மகிமைப்படுத்து.
1: Just glorify the Lord.
0: கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து.
1: Lift up his name.
0: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடிப்போவான்.
1: The Satan will be ashamed.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலையிலே பாஸ்டர்மா பாடிக்கொண்டிருக்கும் பொழுது,
1: when pastorma was singing,
0: அப்படியே தேவ மகிமை இறங்கி வந்ததை நான் பார்த்தேன்.
1: I could see the glory of God came down.
0: அந்த worship நடத்தி கொண்டிருக்கும் பொழுது,
1: at the time of worship,
0: இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது.
1: I could see the glory.
0: அந்த நேரத்தில் யாரெல்லாம் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தார்களோ,
1: whoever looked upon the Lord,
0: அவர்களுக்கு ஒரு புதிய கிருபை வெளிப்பட்டது.
1: The new grace has come upon them.
0: ஒரு தேவ சமாதானம் வெளிப்பட்டது.
1: Great peace came upon them.
0: ஒரு தேவ ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கிற்று.
1: The great blessings came upon them.
0: நிச்சயமாகவே அதை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள்.
1: Certainly you can see that.
0: உங்கள் வாழ்க்கையில் அதை காண்பீர்கள்.
1: You will see in your life.
0: இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த துதி நேரத்திலே,
1: at the time of worship,
0: கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை மகிழ செய்தார். அதற்காக கரங்களை
1: தட்டி
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
1: dear children in the Lord,
0: ஆகவே தேவனுடைய ஜனமாகிய நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய ஒரு உயர்வை வளர்ச்சியை கொடுக்கும்படியாக அதற்கேற்ற ஆகாரத்தை, ஆத்ம ஆகாரத்தை, மன்னாவை நமக்கு கொடுத்து போஷிக்கிறார்.
1: Every week the Lord is feeding us with his manna in order to grow in the Lord.
0: எத்தனை பேர் பலப்பட்டு கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you being strengthened?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you getting strength after strength?
0: அதாவது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சோர்வு நீங்கி விட்டது?
1: How many of you don't have the
0: எத்தனை பேருக்கு விடுதலை கிடைத்திருக்கு?
1: How many of you got the deliverance?
0: எத்தனை பேர் சத்துரு மேல் ஜெயம் கிடைத்திருக்கு?
1: How many of you taking victory against
0: the Satan? Hallelujah. இன்னும் மென்மேலும் மென்மேலும்
1: more and more
0: ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார்.
1: He is willing to bless you.
0: ஆனால் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும்.
1: We should understand the truth.
0: சத்தியத்தை அறியாவிட்டால் நாம் விடுதலை அடைய முடியாது.
1: If you don't understand the truth, we cannot get the deliverance.
0: ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டு போறதுக்காக நமக்கு வரக்கூடாது.
1: We should not come to just listen to the message.
0: நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: கற்றுக்கொள்ளும்படி.
1: Not to learn.
0: வருத்தப்பட்டு பார சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: Come to me, I'll give rest to you all.
0: என்னிடத்தில் வந்து
1: Come to me.
0: நின்னு போச்சே. என்னிடத்தில் வந்து
1: You come to me.
0: என்ன செய்ய? அதான் பைபிள் படிக்கிறது இல்ல.
1: You learn from me.
0: பைபிள் படிச்சாதானே தெரியும்.
1: If you read the Bible, you will understand.
0: மத்தேயு சுவிசேஷம்
1: Matthew
0: 11வது அதிகாரம்
1: 11
0: 29வது வசனம் படிங்க.
1: 28 Come to me.
0: என்னிடத்தில்
1: learn of me.
0: என்னிடத்தில்
1: learn from me.
0: என்ன பண்ணுங்க?
1: Learn.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எந்த காலேஜுக்கும் போக வேண்டியது இல்லை. இதை படிக்கிறது
1: நீ நாட் கோ டு எனி காலேஜ்.
0: இயேசுவின் பாதபடியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
1: At the feet of the Lord Jesus, he'll teach
0: இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வெற்றிகரமாய் நடத்த முடியும்.
1: How to lead a victorious life.
0: எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும்.
1: How to overcome the situation.
0: எப்படி நம்முடைய பாவங்களை நாம் ஜெயிக்க முடியும்.
1: How to overcome the sin.
0: எப்படி நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை போராட்டங்களிலே நாம் வெற்றி காண முடியும்.
1: How to overcome the problems.
0: என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார்.
1: The Lord teaches.
0: அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது
1: when he teaches,
0: யார் அதை கற்றுக் கொள்கிறார்களோ
1: whoever learn,
0: அவர்கள் எப்படிப்பட்டதான புயல் வீசினாலும் அவர்கள் அதிலே ஜெயம் கொள்வார்கள்.
1: Whatever may be the cyclone, they take victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: பல வருடங்களுக்கு முன்பதாக
1: many years ago,
0: இலங்கையிலிருந்து ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றில் குழந்தையோடு கூட அந்த இலங்கை கடல் பார்டர்லிருந்து அந்த கரையோரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு நீச்சல் அடித்துக் கொண்டே வந்து சேர்ந்தார்கள்.
1: Many years ago, one pregnant lady,
0: பல மைல்கள்
1: many miles she swim and came to the
0: Hallelujah.
1: Tamil Nadu.
0: அங்கே அநேகர் கூடி அந்த பெண்ணை விசாரிக்கிறார்கள்.
1: Many inquired about her.
0: ஏன் இப்படி வந்தாய்?
1: Why did you come from Sri Lanka?
0: அந்த மகள் சொல்லுகிறாள்.
1: She answered.
0: எங்களுடைய நாட்டிலே எங்களை கொடுமை தாங்க முடியவில்லை.
1: And we could not bear the suffering.
0: கர்ப்பிணி பெண்களை அழிக்கிறார்கள்.
1: They are destroying the
0: children. சித்திரவதை பண்ணுகிறார்கள்.
1: They are disturbing us.
0: என்று அவள் அழுதாள்.
1: She was weeping.
0: நீ ஒரு பெண்ணா இருக்கிறாய்.
1: You are a woman.
0: அதுவும் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார். எப்படி உன்னால் இவ்வளவு தூரம் நீச்சல் அடிக்க முடிந்தது?
1: How did you swim all the way?
0: அப்போ அவ சொன்னா.
1: She answered.
0: எனக்கு அப்பா இப்போ இல்ல.
1: I don't have father.
0: அம்மா எனக்கு இல்ல.
1: I don't have mother.
0: ஆனா மரிக்கிறதுக்கு முன்பதாக
1: before I die,
0: எங்க அப்பா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் கத்து கொடுத்தார்.
1: Father taught one thing.
0: நீச்சல் அடிக்கிறது கத்து கொடுத்தாரு.
1: He made me to learn. நான்
0: மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
1: We are the fishermen's community.
0: நான் எதுக்கு இந்த நீச்சல் நினைச்சேன்?
1: I thought why is it?
0: நான் மாத்திரம் அந்த கடல்ல குதிச்சிராவிட்டால்
1: if I don't swim,
0: நான் பணமாய் போயிருந்திருப்பேன்.
1: I would have become.
0: என்னை துரத்தி கொண்டு கயவர்கள் வந்தார்கள்.
1: The thieves came behind.
0: ஆனால் நான் நீச்சல் அடித்துக் கொண்டு வந்து விட்டேன்.
1: I swam and came.
0: எப்படி இவ்வளவு பலன் வந்தது எனக்கு தெரியவில்லை.
1: I don't know how did I get that strength.
0: எப்படி அதால் இது முடிந்தது எனக்கு தெரியவில்லை.
1: I don't know how did I do that.
0: என்று அவள் வெற்றியின் சாட்சியை சொல்கிறார்.
1: She testified victoriously.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால்,
1: why I am saying this,
0: நம்முடைய வாழ்க்கையிலே
1: in our lives,
0: ஆண்டவர் ஒரு அந்த நீச்சலை கற்றுக் கொடுத்த அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு ஒரு வெற்றி உண்டாயிற்றோ.
1: When she learned the swimming, she got the victory.
0: நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் ஏதோ வந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு மார்க் போட்டு போறதுக்காக இல்ல.
1: Not just listen to the message and put the mark and go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உன்னோடு என்ன பேசினாரோ அதே சத்தியத்தை கொண்டு அந்த வாரத்திலே நீ ஜெயம் பெற வேண்டும்.
1: Every week you should take the victory whatever you hear.
0: அதற்காக தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்.
1: That's why the Lord is teaching us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: children of God,
0: இந்த காலவேளையில்,
1: in this morning,
0: நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா?
1: Are you ready to learn?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: நாங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்களா மாறிட்டோம்.
1: We have become the child of God.
0: ரட்சிக்கப்பட்டுட்டோம்.
1: We are saved.
0: ஞானஸ்நானம் பெற்று விட்டோம்.
1: We took baptism.
0: சபைக்கு வருகிறோம்.
1: We come to church.
0: பரிசுத்தாவியை பெற்று விட்டோம்.
1: Received the Holy Spirit.
0: எங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும்?
1: What should we need?
0: என்று சிலர் கேட்கலாம்.
1: Some may ask.
0: நீங்கள் ஊழியம் செய்யலாம்.
1: You may do ministry.
0: உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம்.
1: You may have gifts.
0: நீங்கள் ஜெபிக்கலாம்.
1: You may pray.
0: எல்லாம் செய்யலாம்.
1: You may do.
0: ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கிறேன்.
1: But ask one question.
0: நான் ஒரு சின்ன தவறு கூட செய்வதில்லை.
1: I never
0: என்று சொல்லுகிறவள் மாத்திரம் யாராவது எழுந்து நிலுக பார்ப்போம்.
1: Can you stand up? I never make any small mistake in my life.
0: யாரா இருக்கீங்களா?
1: Anybody here?
0: நான் ஒரு தவறு கூட செய்வதில்லை.
1: I never commit single mistake.
0: எங்கிட்ட பாவமே கிடையாது.
1: I don't have sin at all.
0: நான் பாவமே செய்யறதில்லை.
1: I never commit
0: என்று சொல்றவங்க எழுந்து நிலுக பார்க்கலாம்.
1: Can you stand up and say?
0: நமக்குள் பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம்.
1: If we say I don't have
0: sin, we sin. நமக்குள் இராது.
1: There won't be truth in us.
0: யாருமே சொல்ல முடியாது.
1: Nobody could say that.
0: உடனே உன் மனசாட்சி குத்துகிறது.
1: And you have your consciousness.
0: ஐயோ நான் பொய் சொன்னனே.
1: I told lie.
0: பொய் பேசினேன்.
1: I told lie.
0: தவறு பேசிட்டனே.
1: I spoke bad word.
0: நான் மற்றவளை சபித்து விட்டேனே.
1: I cursed others.
0: சில வார்த்தைகளினால் சிலருடைய மனதை நான் புண்படுத்தி விட்டேன்.
1: I really pierced,
0: காயப்படுத்தி விட்டேன்.
1: I wounded by words.
0: ரட்சிக்கப்பட்டது உண்மைதான்.
1: It is true, I am saved.
0: Hallelujah. ஆனால் என்னால் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: I could not overcome these mistakes.
0: செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன்.
1: I don't want to do that.
0: ஆனால் செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: But then it was not possible.
0: Hallelujah. அதை தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார்.
1: That's why Paul says.
0: நிர்பந்தமான மனுஷன் நான்.
1: I am a wretched man.
0: நிர்பந்தமான மனுஷன்.
1: I am a wretched man.
0: யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்?
1: Who can deliver me from the clutches of death? Dear children of God.
0: பாவம் செய்யக்கூடாது என்கிற ஆசை இருக்கிறது.
1: You desire not to commit sin.
0: ஆனால் வந்து விடுகிறது.
1: But then it enters.
0: சிலர் பாவம் செய்யக்கூடாது என்கிற ஆசை மாத்திரமல்ல, சிலர் பாவத்தை விட்டு ஓடுவார்கள் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்து விடுவார்.
1: Some they flee away from sin but then they commit somewhere.
0: அவருடைய மனசாட்சி அவர்களை குத்தி கொண்டே இருக்கும்.
1: The consciousness will prick them.
0: அவர்கள் எப்பொழுதும் குற்றமுள்ள மனசாட்சியோடு காணப்படுவார்கள்.
1: They have the guilty consciousness all the time.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது குற்றமற்ற மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
1: Without guilt we have to worship the Lord.
0: சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
1: With a clean heart we have to praise God.
0: இல்லை என்றால் நம்முடைய ஆராதனை வீணாய் இருக்கும்.
1: Otherwise it will become vain.
0: அதற்கு என்ன வழி?
1: What is the way?
0: என்னிடத்தில் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார்.
1: Many ask.
0: வெளிநாடுகளுக்கு போகும்பொழுதும் சரி.
1: When I go abroad.
0: கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகும் பொழுதும் சரி.
1: When I go for convention meetings.
0: தனியா கூட்டங்கள் நடத்தும் பொழுதும் சரி.
1: Maybe personal meetings.
0: வாலிபர் கூட்டங்களிலும் சரி.
1: Maybe in youth meetings.
0: ஐயா,
1: sir,
0: பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி?
1: What is the way not to commit sin?
0: இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டது உண்மைதான்.
1: It is true, Jesus has forgiven my sin.
0: பாவமே செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னதான் வழி?
1: What is the way not to commit sin?
0: கோபப்படாது கூடாது நினைக்கிறேன். கோபப்பட்டுட்டேன்.
1: I don't want to get angry but then I get angry.
0: கசப்பான வார்த்தை எனக்குள்ள வந்துருச்சு.
1: The bitter words came.
0: நான் என்ன செய்யறது?
1: What can I do?
0: பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு விட்டார்.
1: The Holy Spirit is.
0: சில நேரங்களிலே தேவனுடைய ஜனமாகிய நாம் அப்படிப்பட்டதான சில தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது,
1: when we give room for some mistakes,
0: சின்ன சின்ன பிழையாகத்தான் இருக்கும்.
1: It may be small error.
0: வேதம் சொல்லுகிறது,
1: the Bible says,
0: ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறதாம்.
1: The small fire will burn the entire forest.
0: சின்ன தவறுதான்,
1: small mistake.
0: அது உன் வாழ்க்கையின் ஒரு பெரிய நாட்களை அது அழித்து விடுகிறது.
1: It will destroy the entire day.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மிக குறுகிய கால வாழ்க்கை.
1: We have very very short span of life.
0: ரொம்ப சீக்கிரமா நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது.
1: Quickly the days are passing.
0: காலை மாலை சீக்கிரமா வந்து கொண்டே இருக்கிறது.
1: Morning and evening, morning and
0: வயது போய் கொண்டே இருக்கிறது.
1: We get more ages.
0: Hallelujah. எந்த நேரத்தில் மரணம் வருமோ தெரியாது.
1: Anytime we may face the death.
0: வாழ்க்கை ஒரு முறைதான்.
1: Life is once.
0: ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு ஒரு முறைதான்.
1: Only one life.
0: ஒரே முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
1: And it is appointed for a man to be once and get judged.
0: ஆனால் இந்த குறுகிய கால வாழ்க்கையை,
1: the short span,
0: எவ்வளவு நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் சற்று இந்த வேளையிலே ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து போக
1: வேண்டும். Examine ourselves and then go to the word of God. What kind of life we are leading meaningfully.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: முதலாவதாக,
1: first of all,
0: ஏன் நான் பாவம் செய்து விடுகிறேன்?
1: Why I commit sin?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கு நல்லா தெரியும் இதை செய்யக்கூடாது.
1: I know I don't want to do this.
0: இது ஆண்டவருக்கு பிரியமில்லை.
1: Lord is not pleased with this.
0: இது மற்றவர்களையும் பாதிக்கிறது, என்னையும் பாதிக்கிறது.
1: It will affect others.
0: இதை பார்த்து நான் செய்யக்கூடாது.
1: I don't want to do this.
0: ஆனா நான் செய்யறேன்.
1: But then I commit.
0: Hallelujah. இந்த பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது.
1: The sin prevailed over me.
0: பாவத்தை செய்துட்டு இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? அதை மறைத்து விடுகிறார்கள்.
1: They commit sin and then they hide it.
0: பாவத்தை செய்தாச்சு.
1: Committed sin.
0: அதை மறைச்சாச்சு.
1: They have hidden it.
0: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
1: Those who hide sin, they cannot live.
0: Hallelujah. ஒன்னு அறிக்கை செய்யணும்.
1: You have to confess.
0: அதை விட்டுறணும்.
1: Then leave it.
0: சோ நான் அறிக்கை செய்றேன்.
1: I confess.
0: விட்டுறேன்.
1: I leave it.
0: மறுபடியும் செய்றேன்.
1: Again I commit.
0: நான் சொல்றது உண்மையா பொய்யா?
1: Is it right or wrong?
0: உண்மை சொல்றவங்களா கையை உயர்த்தி காண்பீங்க?
1: Is it right? You just lift Hallelujah. Your hands and say
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செய்யக்கூடாத தவறை நாம் செய்து விடுகிறோம்.
1: We commit whatever we should not do.
0: ஏன் அப்படி நடக்கிறது?
1: Why these things are happening?
0: எவ்வளவு புத்திமதிகள் நமக்கு வருகிறது.
1: We get lot of instructions.
0: Hallelujah. இது செய்யக்கூடாது.
1: You should not do this.
0: சிறு பிள்ளைங்களை கூப்பிட்டு இதை திருடக்கூடாது.
1: We call the children and say don't steal.
0: இனி கீழ்ப்படியணும்.
1: You have to obey.
0: சொல்லாம போக கூடாது.
1: Should not go without saying.
0: எப்படி எப்படியோ நம்ம சொல்றோம் இல்லையா?
1: We advise them.
0: சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு பயந்து எதுவுமே செய்ய முட்டுறாங்களா?
1: Children, are they obeying completely 100% to you?
0: புத்தி சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க.
1: We just advise them.
0: நமக்கும் எல்லாரும் புத்தி சொல்றாங்க.
1: Others also advise us.
0: இத செய்யாத, அத செய்யாத, இப்படி செய்தா அப்படி வரும், அப்படி செய்தா இப்படி வரும் அப்படின்னு நிறைய புத்திமதி சொல்றதுக்கு ஏராளமான பேர் வந்துட்டாங்க.
1: There are lots of advices.
0: Moral stories.
1: Moral stories.
0: நல்ல நல்ல கதைகளை சொல்றவங்க இருக்காங்க.
1: Good stories they say.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா நல்லவங்களா மாறிட்டாங்களா? மாற முடிகிறதா?
1: Did they come all right?
0: முடியல.
1: No.
0: கதைகள் உன்னை நல்லவனாய் மாற்றுமா?
1: Stories, will it make you?
0: புத்திமதிகள் உன்னை நல்லவனாய் மாற்றி விட முடியுமா?
1: The advices, will it make you perfect?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: நல்லவங்களா கை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம்.
1: Lift up your hands, those who are good.
0: நல்லவங்க.
1: Good.
0: நீ நல்லவனே இல்லையா?
1: Are you not good?
0: ஏன் கையை உயர்த்த மாட்டீங்க? நல்லவங்களா கையை உயர்த்துங்க.
1: Good people, you raise your hands.
0: அப்போ நம்ம மனசாட்சி சொல்லுது நீ நல்லவன் இல்ல.
1: The guilt,
0: நல்லவன் ஒருவனாகிலும் இல்ல.
1: No one is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்களுக்கு நல்லவன் சொல்றதுக்கு இவ்வளவு வெக்கமா இருக்குது இல்ல?

0: It's a good snake.
1: ஐயோ கெட்ட பாம்பேன்னு யாரா சொல்றாங்களா?
0: Anybody will say it is evil snake.
1: துரோகிகளும் கெட்டவர்களும் தான் இந்த காலத்துல நல்ல பேர் வாங்கிட்டு போறாங்க.
0: The wicked people are getting good names.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நல்ல பாம்பு.
0: It's a good snake.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: Hallelujah. இயேசுவிடத்தில் ஒருத்தன் வந்து சொல்றான், நல்ல போதுகரே.
0: One man can say, Lord,
1: நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்?
0: A good teacher, what can I do?
1: நீ என்ன நல்ல போதுகரேன்னு சொல்றியப்பா?
0: You are saying good teacher.
1: தேவன் ஒருவரை தவிர நல்லவன் யாருமே இல்ல.
0: Other than God, no one is good.
1: ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: அப்போ நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும்.
0: We should not commit sin.
1: Hallelujah. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு.
0: Took baptism.
1: பாவத்தெல்லாம் எங்க கொண்டு போய் போட்டாச்சு?
0: Where did you put the sin?
1: சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டாச்சு.
0: At the deep of the ocean you put.
1: முதுகுக்கு பின்னால எரிஞ்சாச்சு.
0: Back to the.
1: Hallelujah. அப்புறம் எப்படி பாவம் வருது?
0: Then how the sin is coming back?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: நான் மனம் திரும்பிட்டேன்.
0: I repented.
1: ஆனா பாவம் செய்றேன்.
0: Again I commit sin.
1: Na marubadi perandutten.
0: I am born again.
1: Ana marubadi paavam seiren.
0: I commit sin again.
1: Manandirbittavanga marubara padajavanga enna seiyanum? Nallavanga la kai vettina kai vetti kaaminga.
0: And if you are all right, you have to raise your hand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Neenga nallavangalo kettavangalo,
0: whether you are good or bad,
1: ellarum porakkum bodhu eppadi dhaan porakkranga? Nallavangala dhaan porakkranga illa?
0: How they born?
1: Illa.
0: நோ,
1: என் தாய் என்னை பாவத்திலே நான் துர்க்குணத்தில் உருவானேன்.
0: I was formed in wickedness.
1: கர்ப்பத்தில் உருவாகும் போதே.
0: When you are formed.
1: இனத்தில் உருவாகுது, துர்க்குணத்திலேயே அது உருவாகுது.
0: And it is formed with the wickedness.
1: பாவ சுபாவம்.
0: Nature of sin.
1: சுபாவம்.
0: Nature.
1: மனுஷனுக்குள்ளே இருக்கிறது.
0: It is there inside.
1: அவன் பாவத்தோடு தான் பிறக்கிறான்.
0: He is born with sin.
1: ஆனா மறுபடியும் பிறக்கும் பொழுது.
0: When you born again.
1: அந்த பழைய மனுஷன் இல்ல.
0: Not more anymore the old man.
1: அவன் எங்க போனான்?
0: Where did he go?
1: அவன் செத்து போயிட்டான்.
0: He is dead.
1: அவனை புதைச்சாச்சு.
0: We buried.
1: இனிமேல் அந்த மனுஷன் இல்ல.
0: No more.
1: இப்பொழுது யார் இருக்கிறது?
0: Who is now?
1: கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி.
0: New creation in Christ.
1: நீ யார்?
0: Who are you?
1: புது சிருஷ்டியா?
0: Are you new creation?
1: ஆண்டவர் உனக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு?
0: What the Lord is giving?
1: நீதிமான்.
0: You are righteous man.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்னென்னமோ அக்கிரமம் செய்துட்டு வந்த உனக்கு
0: ஆண்டவர்
1: என்ன பட்ட பேர் கொடுக்கிறாரு?
0: What the Lord is giving?
1: நீதிமான்.
0: You are righteous.
1: Hallelujah. இதுக்கு பேர் தான் கிருபை.
0: This is grace.
1: தகுதியே கிடையாது.
0: No qualification.
1: என்ன ஆண்டவர் நீதிமான் ஆக்குறார்னா, என் நீதியினால் அல்ல,
0: not by my,
1: அவருடைய நீதியினால.
0: He is righteous.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப அப்படின்னா நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
0: Can we commit sin continually?
1: என்னால பாவத்தை விட முடியல.
0: I could not leave sin.
1: நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
0: Can we do continually?
1: சுருக்கமா ஒரே வார்த்தையில உங்களுக்கு சொல்றேன்.
0: In one word I say.
1: இந்த பாவத்தை செய்யாத, அந்த பாவத்தை செய்யாதன்னு யாராவது புத்திமதி சொல்றதுனாலயோ, பிரசங்கம் பண்றதுனாலயோ, அல்லது இதை செய்யாதன்னு சொல்றதுனாலயோ உங்களால செய்யாம இருக்க முடியறதில்ல.
0: Because of advice or counseling
1: you cannot stop. இங்க போட்டுட்டு போய் யாருக்கு தெரியாம பின்னால ஒளிஞ்சு பாவம் செய்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க?
0: Many people are hiding and doing sins.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
0: My Lord is looking everything.
1: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை.
0: And nothing is hidden before his eyes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: அந்த காலத்துல 300 400 பேர் நிப்பாங்க, கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன்.
0: In those days 300 400
1: அப்படி ஜெபம் பண்ணும்போது,
0: and I pray.
1: என்ன அறியாமே வாயில கையை உயர்த்தும்போதே சொல்லுவேன்,
0: when I lift the hands I
1: இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறேன். அப்படியே பொத்துன்னு விழுந்து அழுவான்.
0: He will just fall down and weep.
1: ஆண்டவர் அதனாலேயே அநேகர் என்ன செய்வாங்க, முன்னால வர பயப்படுவாங்க.
0: Many don't come.
1: ஐயோ முன்னால போனா நான் என் பாவம் எடுத்துரும்.
0: If I go and the Lord will say.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
0: The Lord looks everything.
1: யாரும் மறைக்க முடியாது.
0: Nobody can hide.
1: அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன?
0: What the Lord wants to teach.
1: தேவனுடைய பிள்ளையே,
0: child of God,
1: நீ பாவம் செய்யாமல் இருக்க முடியும்.
0: You can be without committing sin.
1: ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம்.
0: In Romans,
1: பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி இருக்குதே.
0: The sin will not prevail over you.
1: எப்படி அது?
0: How is it possible?
1: எப்படி?
0: How?
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: பாவமே செய்யாத, தப்பு செய்யாதன்னு சொல்றதுனால நீ தப்பு செய்யாம இருக்க போறது இல்ல.
0: Not because of saying don't.

0: இன்னும் சில பேர் ஓரளவுக்கு பாவம் செய்யாம இருக்கிறாங்க. பாவம் செய்யாத
1: டோன்ட் கமிட் sin,
0: நரகத்துக்கு போய்டுவே.
1: You will go to hell.
0: ஐயோ நரகம் எரியும் நரகம்.
1: It is full of fire.
0: இரவும் பகலும் எரியும் நரகத்துல போய் மாட்டிக்குவே.
1: Night and day it will.
0: அதுக்கு பயந்துக்கணும். நிறைய பேர் பாவம் செய்யறப்பலாம் பயப்படுவாங்க.
1: And because of that they don't commit.
0: கிறிஸ்தவர் அல்லாத மதத்துல கூட இதே தான் சொல்லி கொடுக்கறாங்க.
1: Even the others also they teach like this.
0: பாவம் செய்யாத.
1: Don't commit sin.
0: கடவுள் கண்ண குத்திரும்.
1: The God will pierce your eye.
0: கடவுள் என்ன செய்துரும்? கண்ண குத்திடும்.
1: God will pierce your eye.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுக்கேத்த மாதிரி அவன் நடந்து போற இடத்துல ஒரு தூசி விழுந்து கண்ணு அவுட் ஆயிடும்.
1: The same way.
0: ஐயோ கண்ணு குத்திருச்சு.
1: No, it is pierced me.
0: நல்லா கவனிங்க.
1: Listen.
0: இப்படி நரகத்துக்கு போயிடுவனோ,
1: கண்ணு
0: குத்திடுவாரோ,
1: whether I go to hell
0: அப்படின்னு பயந்து பாவம் செய்யாம இருக்கிறது அது முடியாத காரியம்.
1: With that fear you cannot stop doing sin.
0: Hallelujah. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால்,
1: Today the Lord is revealing one
0: thing. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில,
1: In believer's life,
0: அவன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால்,
1: If he doesn't want to do sin,
0: அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேண்டுமானால்,
1: If he wants to have the victory,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: You should understand one thing.
0: ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் பொழுது,
1: Whenever you commit sin,
0: எப்படி இன்றைக்கு வேலைக்கு போன உடனே அதுக்கு ஒரு கூலி உனக்கு கிடைச்சிருதோ,
1: When you go for a job you get the wages.
0: நீ பாவம் செய்த உடனே சம்பளம்,
1: When you do sin you get
0: wages. சம்பளம் சேர்ந்துனே வருது.
1: It comes.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: The wages of sin is death.
0: நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சம்பளம் கூடிக்கிட்டே வருது.
1: There is the wage for your sin.
0: மோசம் போகாதீர்கள்.
1: Don't be deceived.
0: தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்.
1: The Lord will not allow you to.
0: மனுஷன் எதை விதைக்கிறானோ,
1: Whatever you sow,
0: அதையே அறுப்பான்.
1: You will reap.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சொன்னார் ஏதேன் தோட்டத்தில்,
1: The Lord said in Eden
0: garden, இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய்.
1: When you eat this fruit you die.
0: இத புசிக்காத.
1: Don't eat.
0: ஆனா அவ புசிச்சா.
1: But he ate.
0: ஏதே ஏவாள் போய் அதை பறித்து புசித்தார். அவள்
1: வஞ்சிக்கப்பட்டாள்.
0: சபைக்கு வரும்பொழுது நல்ல சத்தியத்தை கேட்பாங்க. சபை விட்டு வெளியே போன உடனே பொய் தீர்க்க
1: தரிசனம்,
0: அவங்க சொல்றது இவங்க சொல்றது,
1: மற்றவங்க
0: சொல்ற புத்திமதி, இதெல்லாம் கேட்பாங்க. அருமையானவர்களே, பிசாசு யார் மூலமாவது உன்னுடைய வாழ்க்கையில புகுந்து
1: விடுவான்?
0: யார் மூலமாவது உன்னுடைய மனதை வஞ்சிப்பான்?
1: உன்னை
0: ஏமாற்றுவான். அவன் யார்? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம்,
1: In Revelation we read
0: 12th அதிகாரம் 9th, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
1: He deceives the entire world.
0: என் சகோதரரே, மோசம் போகாதீர்கள்.
1: Don't be deceived.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் என்ன செய்தாள்? எதை ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அதை உத்து பார்க்கற. ஏன் வேண்டான்னு
1: சொன்னாரு? Why did the Lord say you don't eat that?
0: Hallelujah. கிட்ட போய் பார்க்கலாம்.
1: She went closer.
0: Hallelujah.
1: And saw.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு பெரியவர் கிட்ட போய் ஒரு குரங்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
1: I have said this.
0: ஒரு போய் கேட்டுச்சான்.
1: One monkey asked,
0: ஏதோ வரோம்,
1: some gift.
0: அப்போ சொன்ன கையில ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு,
1: giving one banana.
0: நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் அதை பத்திரமா புசிக்காம இருந்தீனா உனக்கு இது கிடைக்கும்.
1: If you don't eat and you will get it.
0: அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த குரங்கு பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு.
1: And long time the
0: சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு.
1: He didn't say it.
0: Not மூந்து பார்த்தா தப்பு இல்லையே.
1: It is not good. I mean
0: மூந்து பார்த்துச்சு.
1: It smelled.
0: மூந்து பார்த்தா என்ன தப்பு?
1: What is wrong in it?
0: நம்ம சாப்பிட போறது இல்ல.
1: We don't eat.
0: சும்மா நக்கி பார்க்கலாம்.
1: Let me link.
0: அப்படி நக்கி பார்த்துச்சு.
1: It started linking.
0: இன்னக்கு அதுக்குள்ள தோல் லேசா ஓபன் ஆச்சு.
1: Then the skin was open.
0: மேலாக அப்படி டேஸ்ட் பண்ணிச்சு.
1: It slightly tasted.
0: கொஞ்சம் பழம் வெளியே வந்துச்சு.
1: And the fruit came out.
0: ஐயோ.
1: ஓ.
0: பழமே வெளியே வந்துச்சு.
1: The fruit came out.
0: இனிமேல் இத வச்சிங்கிறதுல பிரயோஜனம் இல்ல.
1: What can I do?
0: அவரும் வர மாதிரி தெரியல.
1: He won't come.
0: என்ன செய்ய முடியல?
1: You could not.
0: இந்த பழத்தை கையில பொறுமையா வைக்க முடியல.
1: You could not hold this.
0: ஏவாள் அப்படிதான் செய்தா.
1: He did it.
0: எதை செய்ய கூடாது சொன்னாரோ அங்க தான் போறா.
1: And whatever forbidden
0: curiosity kills the cat ன்னு சொல்வாங்க.
1: And
0: எதை செய்ய கூடாது உங்க பிள்ளைங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து பாருங்களேன்.
1: When if you are forbidden something,
0: தரக்காத,
1: don't open,
0: இங்க போகாத,
1: don't go there
0: அப்படி சொன்னீங்களா அங்க தான் எதுக்காக அப்படி சொன்னாங்க?
1: Why did they say like
0: போய்
1: that?
0: போய் டெஸ்ட் பண்ணி பாக்கோம்.
1: Let me go and test.
0: மாட்டிக்கோ.
1: Then
0: call. Hallelujah. அருமையான தேவ பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஏவாள் அப்படி தான் சிக்கிட்டா.
1: He was deceived.
0: நான் இதை புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. நான் பார்த்தா இந்த பழம் எப்படி இருக்குது கனி, பார்வைக்கு இன்பமா இருக்குதே.
1: The fruit is so beautiful.
0: Hallelujah. கண்களின் இச்சைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதே.
1: The lust of the eye.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு,
1: the devil deceives the entire
0: world. உன் வாழ்க்கையிலே,
1: in your life,
0: இந்த உலக காரியங்களை காண்பித்து வஞ்சித்து,
1: by showing this world and deceiving,
0: உன்னை ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
1: And he deceives you completely.
0: ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
1: He gives the desire and deceives.
0: நீ விழுந்து போகிறாய்.
1: And you will fall down.
0: எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்?
1: How many of you being deceived?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இதற்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே வழி என்னவென்றால்,
1: only one way to escape.
0: அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு என்ன செய்யறான், சோதிக்கப்படுறான்.
1: He is entangled by various sins.
0: நீயே இழுக்கப்படுற,
1: you are drawn,
0: நீயே சிக்கிக்கொள்ற,
1: you are entangled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அம்முன் இச்சை,
1: the lust,
0: உன்னை இழுக்குது.
1: It draws you.
0: சிக்கிக்கிற,
1: or entangled.
0: சோதிக்கப்படுற,
1: or being tested.
0: இச்சை கர்ப்பம் தரிக்குது.
1: Then it forms.
0: பின்பு பாவத்தை பிறப்பிக்குது.
1: Then it brings forth the sin.
0: பாவம் பூரணமாகும் போது என்ன செய்யுது? மரணத்தை பிறப்பிக்குது.
1: Then it brings death.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இந்த நாட்களிலே,
1: in these days,
0: ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி,
1: the Lord reveals one truth.
0: ஏன் இன்றைக்கு அநேகர் பாவம் செய்துறாங்க தெரியுமா?
1: Why people commit sin?
0: Hallelujah. நாளைக்கு,
1: டுமாரோ
0: குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம்.
1: We need not think about it.
0: இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு.
1: Today I got this.
0: எல்லாரும் இன்னைக்கு எதை பார்க்கறாங்கன்னு கேட்டீங்களா, நிகழ்காலத்தை,
1: our present
0: things, இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை,
1: present life,
0: இப்பொழுது இருக்கிற நிலைமை,
1: present condition.
0: ஆனா ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை,
1: the true child of God,
0: பாவம் செய்யாம இருக்கணும்னா,
1: not to commit sin,
0: அவனுடைய கண்கள்,
1: the eyes,
0: அவனுடைய நோக்கம்,
1: his purpose,
0: எங்க இருக்கணும் தெரியுமா?
1: Where it should be.
0: இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருக்க வேண்டும்.
1: And the fruits which is going to come.
0: எபிரேயர்கள் 11 அதிகாரம் 26 வசனத்தில் மோசேயை குறித்து வாசிக்கும் பொழுது,
1: Hebrews 11 and 26,
0: இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷம் கிறிஸ்துவ நிமித்தம் வர நிந்தை அதிக பாக்கியம் என்ன செய்தான்
1: Paul says
0: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்யறேன், பின்னாலேயே நான் திரும்பி பார்க்கல.
1: I don't look at back.
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சகோதரரே, அதை பிடித்துக்கொண்டே என்று நான் எண்ணுகிறதில்லை.
1: I
0: ஒன்று செய்கிறேன்.
1: I do one thing.
0: பிலிப்பியர் 3:13
1: Philippians 3 பின்னானவைகளை
0: மறந்து
1: forgetting the past
0: பின் திரும்பி பார்த்தா
1: if you look at back
0: என் வாழ்க்கையில நான் பட்ட அவமானம்
1: the shame
0: நான் பட்ட கஷ்டம்
1: the trouble
0: நான் பட்ட வேதனை
1: pain
0: நான் எவ்வளவுலாம் நெருக்கப்பட்டேனோ
1: how much I am oppressed
0: அதெல்லாம் நினைச்சு
1: I think all those things
0: பிசாசு சொல்றான்
1: the devil says
0: உன்னை இவ்வளவு கேவலப்படுத்தினாங்களே
1: they just criticize
0: வாங்க விடாதே
1: don't take
0: பதிலுக்கு பதில் செய்
1: do whatever they did
0: அந்த பழைய காரியங்களை உனக்கு காண்பிக்கிறான்
1: he will show the old things
0: பழைய பாவத்தின் ஆசை மூட்டுகிறான்
1: the old sins
0: desire அதனால நான் பின்னானவங்களை மறந்துறேன் வேண்டாம்
1: i forget the past
0: நான் பின் திரும்பி பார்க்க மாட்டேன்
1: i don't look at back
0: ஒன்று செய்கிறேன்
1: i do one thing
0: இப்ப இருக்கிறதையும் நான் பார்க்க மாட்டேன்
1: i won't see the present thing
0: பின்னையும் பார்க்க மாட்டேன்
1: not back
0: முன்னால மாத்திரம் தான் பார்ப்பேன்
1: only forward
0: எனக்கு முன்னாக பின்னானவைகளை மறந்து
1: forgetting the past
0: முன்னானவைகளை நாடி
1: i desire
0: hallelujah
1: hallelujah
0: எந்த ஒரு விசுவாசி
1: which believer
0: எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை
1: which child of god
0: பின்னானவைகளை மறந்து
1: forgetting the past
0: நமக்கு முன்னால ஒரு கோல் இருக்கிறது
1: there is the goal
0: and எனக்கு ஒரு motivation இருக்கிறது
1: there is motivation
0: எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது
1: my future
0: எனக்கு ஆண்டவர் ஒன்றை வைத்திருக்கிறார்
1: lord has kept for me
0: என்று அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ
1: those who run
0: அவருடைய வாழ்க்கையில தோல்வி வருவதில்லை
1: no failure
0: அவர்கள் தோற்க முடியாது
1: you will not be deceived
0: hallelujah
1: hallelujah
0: கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார்
1: the christ lives in you
0: அது என்ன
1: what is it
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: இந்த உலக வாழ்க்கை அல்ல
1: not this world
0: இப்பொழுது இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல
1: the present sufferings cannot be compared
0: with the future பாடுகள்
1: the present suffering
0: அது ஒருவேளை உன்னை வேதனைப்படுத்தலாம்
1: it makes painful
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள்
1: present sufferings
0: உன்னை அவமானப்படுத்தலாம்
1: it makes you shame
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள்
1: present sufferings
0: உன்னால் தாங்க முடியாததாய் இருக்கலாம்
1: you cannot bear it
0: ஆனால் உனக்கு நான் ஒன்றை வைத்திருக்கிறேன்
1: but i keep it for you
0: அது என்ன
1: what is it
0: அதுதான் இனிவரும் மகிமை
1: coming glory
0: alleluia நம்ம நீதிமான் ஆகிட்டாரு
1: he made us righteous
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You are justified.
1: You are justified.
0: Justification.
1: Justification.
0: நீதிமானாயிட்ட.
1: You have become justified.
0: அதனால நீ பரிசுத்தவான் கிடையாது.
1: Not necessarily you are
0: Hallelujah.
1: holy people.
0: ஆனா
1: but
0: உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is making you
0: அதான் sanctification.
1: That is the sanctification.
0: Justification.
1: Justification.
0: Sanctification ஆக
1: sanctification.
0: பரிசுத்தமாகுதல்
1: sanctification
0: 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தமாகுதல்
1: the second corinthians 7:1
0: day by day ஒவ்வொரு நாளும்
1: day by day
0: ஒரே நாள்ல நீ பரிசுத்தவான் அல்ல
1: one day you cannot become
0: உன்னை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார்
1: day by day he sanctifies
0: ஒவ்வொரு நாளும் உன்னை பரிசுத்தமாக்குகிறார்
1: making you sanctified
0: hallelujah இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்துக்கொள்
1: sanctify from
0: உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள்
1: make you holy
0: ஏனென்றால் ஆண்டவர் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார்
1: the lord made you as his child
0: நீ கர்த்தருக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்
1: you are living for him
0: நீ என்ன செய்ய வேண்டும்
1: what you supposed to do
0: ஓ உனக்கு முன்னால வைத்திருக்க அந்த மகிமையை நோக்கி
1: look at the glory
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: நீ அந்த மகிமையை நோக்கி ஓட வேண்டும்
1: you have to run towards that glory
0: புதிதான ஜீவன் உள்ளவர்களாய்
1: as a new life
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: நீ ஒருவேளை பாவ மாம்சத்தின் சாயலிலே நீ காணப்படுகிறாய்
1: you are having the
0: ஆதாமை ஆண்டவர் தேவ சாயலிலே உண்டாக்கினார்
1: the lord made adam with this
0: godly மனுஷன் பாவம் செய்தபொழுது
1: and man committed sin
0: சாயலை இழந்தான்
1: he lost the
0: தேவ சாயலை இழந்தான்
1: he lost the likeness of god
0: ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார்
1: why jesus came
0: நீ இழந்த தேவ சாயலை
1: the likeness of god
0: திரும்பவும் உனக்கு கொடுத்து
1: not to give it back again
0: பாவ மாம்சத்தின் சாயலை உன்னிடத்தில் இருந்து எடுத்து
1: removing the likeness
0: தன்மேல் போட்டுக்கொண்டு
1: he is putting upon him
0: தன்னுடைய சாயலை அவர் உனக்கு கொடுத்தார்
1: he has given his likeness
0: hallelujah ரோமருக்கு எழுதின 6:5 பாருங்க
1: romans 6:5
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமானால் இணைக்கப்பட்டிருப்போம் நீ பாவம் செய்ய முடியாது
1: you cannot commit sin anymore
0: ரோமர் 8:29
1: romans 8:29
0: குமாரன் अनेक சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவனாய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு
1: alleluia like the image of his son
0: alleluia
1: alleluia
0: alleluia
1: alleluia
0: Hallelujah
1: Hallelujah எங்களுக்கு
0: நல்லது நடக்கணும்.
1: Good things happen.
0: நீங்க நாங்க எப்ப பாரு ஜெபம்.
1: Always prayer.
0: அப்பாவி நீ எதுக்காக போயிட்டு வந்த?
1: Why did you go?
0: எனக்கு வேலை கிடைக்கல.
1: I didn't have.
0: எதுக்காக போயிட்டு வந்த?
1: Why did you go?
0: வியாதி பிரச்சனை.
1: Sickness.
0: நீ எதுக்காக போயிட்டு வந்த?
1: Why did you go?
0: உலக பிரகாரமான காரியங்களை அவன் சொல்லுவான்.
1: They will say the worldly things.
0: நம்மள கேட்டா,
1: if they ask us,
0: நாங்க தினமும் இல்லங்க,
1: not only
0: 24 மணி நேரம் கூட அப்படி செய்வோம்ங்க.
1: 24/7.
0: ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் இல்ல.
1: Not for a job.
0: ஏதோ கல்யாணம் ஆகணும் இல்ல.
1: Not for the marriage.
0: ஏதோ ஒரு நன்மை நடக்கணும் இல்ல.
1: Not for just goodness.
0: நாங்கள் நாளுக்கு நாள்
1: day after day
0: புதிதாக்கப்பட்டு
1: we are getting newness.
0: நாங்கள் பாவ சாயலை களைந்து
1: removing the likeness of sin.
0: ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய சாயலை நாங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறோம்.
1: We are getting the likeness of Jesus.
0: அது ஒரே நாள்ல நடக்க process.
1: It is a process.
0: அது process.
1: It is a process.
0: Daily நடக்கணும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: அடிக்கடி நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
1: I tell this story.
0: ஒரு பெரிய ராஜா இருந்தார்.
1: There was a king.
0: அவர் கூன் விழுந்தவர்.
1: He is just bowing down all the time.
0: அவரால் நிமிர முடியாது.
1: He cannot straight be straight.
0: எவ்வளவு பேர் வந்து மருந்து கொடுத்து பார்த்தாங்க நிமிர முடியல.
1: Many gave medicine.
0: ஒருத்தர் வந்தாரு.
1: One man came.
0: ஐயா ராஜா.
1: King.
0: நீங்க நிமிர முடியும்.
1: You can.
0: என்ன செய்யணும்? அதே போல இந்த ராஜா செய்தார்.
1: வருவாரு. In his mind,
0: சிந்தையிலே,
1: in his thought,
0: நான் தான் கூன் விழுந்த ராஜாண்டத்தையே மறந்துட்டார்.
1: He just forgotten. He has
0: இந்த நேரா நிக்கிற சிலையை பார்த்து பார்த்து,
1: he looked at the statue.
0: ஒரு திடீரென்று அவருடைய கூன் நிமிர்ந்து விட்டது.
1: Suddenly he became all
0: hallelujah.
1: Hallelujah.
0: இது உண்மையா நடந்ததா?
1: Truly it happened.
0: அருமையான தேவனே, நீ உன்னையே பார்த்து கொண்டிருக்கிற.
1: You are looking upon
0: பாவி,
1: you.
0: பாவி, பாவி.
1: Sinner, I am sinner.
0: உன்னுடைய பலவீனத்தையே பார்த்து கொண்டிருக்கிற.
1: You are looking at your weakness.
0: உன் கஷ்டத்தையே பார்த்து கொண்டிருக்கிற.
1: You are looking at your suffering.
0: நீ அப்படியே தான் இருப்ப.
1: Then you will be like that.
0: உன்ன பார்க்காத.
1: Don't look at you.
0: உன்னை விட பெர்ஃபெக்ட்டா பூரண புருஷன் ஒருத்தர் இருக்கிறார்.
1: There is a perfect.
0: அவர்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து.
1: He is the Lord Jesus Christ.
0: உன் கண்கள் அவர் மேல் பதிக்க விடு.
1: Let your eyes look upon
0: him. யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ.
1: Whoever looks upon him.
0: நான் இயேசுவை போல.
1: Like Jesus.
0: ஐயா எனக்கு இந்த உலகத்துல பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும்.
1: I have to earn, earn.
0: பொருள், பொருளாசை.
1: Long stuff.
0: இத செய்யணும், அத செய்யணும்.
1: I have to do this.
0: வீடு கட்டணும்.
1: I have to build the house.
0: இன்னொரு வீடு கட்டணும்.
1: Another house.
0: இத பண்ணனும்.
1: I have to do this.
0: ஒரு கார் போதாது.
1: Not only one car. Another car.
0: எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன செய்ய போற?
1: What are you going to do by God?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பெரிய பெரிய chief minister, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து அப்படி சிட்டிக்கு போட்டா பெஞ்ச் கார் வந்து நிக்கும்.
1: When politicians call the
0: என்ன கேட்டாலும் வரும்.
1: Anything will come.
0: ஆனால சாகும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு காரும் வரல.
1: No car will come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒண்ணு எடுத்துட்டு போல.
1: They cannot take anything.
0: என்ன பிரயோஜனம்?
1: What is the use?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: இன்றைக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்.
1: You understand one thing.
0: இந்த உலகத்துல
1: in this world
0: இத சேக்கணும், அத சேக்கணும் ஒரு பிரயோஜனம் இல்ல.
1: No use of gathering
0: anything. ஆனால்
1: but
0: உன்னுடைய வாஞ்சை தாகம் எல்லாம்
1: your desire.
0: நான் எதை சேர்க்கறனோ சேர்க்கலையோ.
1: Whatever I gather or not.
0: எதை இழந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
1: Whatever I lose.
0: எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கவலை இல்லை.
1: Though I lose everything.

0: ஹல்லேலூயா. இயேசுவே நான் உம்மை விட மாட்டேன்.
1: ஜீசஸ் ஐ வில் நெவர் லீவ் யூ.
0: நீர் எனக்கு போதும்.
1: யூ ஆர் எனஃப்.
0: உம்முடைய அன்பு,
1: யுவர் லவ்,
0: உம்முடைய சந்தோஷம்,
1: யுவர் ஜாய்,
0: உம்முடைய சாந்த குணம்,
1: யுவர் மீக்னஸ்,
0: உம்முடைய கிருபை,
1: யுவர் கிரேஸ்,
0: உம்முடைய வல்லமை,
1: யுவர் பவர்,
0: உம்முடைய தெய்வீகம்,
1: யுவர் டிவினிட்டி,
0: உம்முடைய அற்புதம்,
1: யுவர் மிரக்கிள்,
0: உம்முடைய ஜீவன்,
1: யுவர் லைஃப்.
0: இத நான் சேர்க்க போறேன்.
1: ஐ அம் கோயிங் டு கேதர் இட்.
0: சேர்த்துக்கொள்.
1: கம் ஆன், யூ கேதர்.
0: சேர்த்துக்கொள்.
1: கேதர்.
0: சாதாரண மனுஷன் அல்ல.
1: Will not be ordinary.
0: முதல்ல ஜென்ம சுபாவமான மனுஷன்.
1: The own nature.
0: Natural man.
1: The natural man.
0: ஆனால் இப்பொழுது நீ தெய்வ ஜென்ம சுபாவமான மனுஷன் அல்ல.
1: No more natural man.
0: தேவனுடைய மனுஷன்.
1: For godly man.
0: நீ கையை நீட்டா அற்புதம் நடக்கணும்.
1: Miracle should happen.
0: நீ ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கணும்.
1: When you pray, miracle
0: should happen. உனக்குள்ள வல்லமை.
1: Power in you.
0: உனக்குள்ள அபிஷேகம்.
1: Anointing.
0: உனக்குள்ள கிருபை.
1: Grace.
0: உனக்குள்ள தெய்வீக வல்லமை.
1: The divine power.
0: உன பிசாசு தொட முடியாது.
1: They will cannot touch you.
0: நீ சொல்லும் பொழுது எல்லாம் நடக்கணும்.
1: Whatever you say, it will happen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளை.
1: Dear children of God.
0: ஆகவே தேவ சாயலை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படியாக வந்தார்.
1: The likeness of God the Lord wants to give you.
0: Hallelujah.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் கர்த்தருடைய சாயலை பார்த்திருக்கீங்க?
1: How many of you have seen the likeness?
0: அது ஒரு மகிமையின் சாயல்.
1: It is glory.
0: அருமையானவர்களே.
1: Dear children of God.
0: நீதிமானாக்கப்பட்டது போதாது.
1: Not only justified.
0: பரிசுத்தமாக்கப்பட்டது போதாது.
1: Not enough being sanctified.
0: நீ பூரணராக்கப்பட வேண்டும்.
1: You have to become perfect.
0: நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக.
1: Let us go towards perfection.
0: வாழ்க்கையில யாருக்கெல்லாம் இந்த கோல் இருக்கிறதோ,
1: whoever has this goal,
0: அவங்க பாவம் செய்யறதுக்கு நேரம் கிடையாது.
1: No time to do sin.
0: ஐயோ, நான் பூரணராகணும்.
1: I should become perfect.
0: நான் பரிசுத்தம் அடையணும்.
1: I have to be holy.
0: பூரணராகணும்.
1: I should become perfect. I should become perfect.
0: எதுக்குங்க பூரணமாக போறீங்க?
1: Why you are going to become perfect?
0: பூரணரானாதான் என்ன ஆண்டவர் மகிமைப்படுத்துவார்.
1: Then the Lord will make me glory.
0: அப்புறம் மகிமைப்படுத்த நான் மாத்திரம் போதாது.
1: Not only be

0: சிறு பிள்ளைங்க மற்றவங்கள பார்த்து வேஷம் போடாதே.
1: Don't look at others.
0: வேஷமாகவே மனுஷன் திரிகிறான்.
1: The man is
0: விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான்.
1: He is wandering and worrying.
0: யாரை போல மாறணும் தெரியுமா?
1: How you have to become?
0: பாவ சாயல விட்டுடு.
1: Leave the likeness of sin.
0: உன்ன பார்க்கறவங்க சொல்லணும்.
1: Others should say.
0: உன் மேல் ஒரு மகிமையின் சாயல் வந்துவிட்டது.
1: You have the likeness of glory.
0: எசேக்கியேலின் புத்தகத்தில்
1: எசேக்கியேல்
0: முதலாவது அதிகாரம்
1: chapter 1
0: 28வது வசனத்தில்
1: 28
0: அந்த மகிமையின் சாயல் தான் நம்முடைய கர்த்தர்.
1: The likeness of
0: மழை பெய்யும் நாளில்
1: at the time of
0: மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படி சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அந்த சாயல் மகிமையின் சாயல்.
1: The likeness of glory.
0: எத்தனை பேர் இயேசுவை மகிமையின் சாயலை பார்க்க விரும்புறீங்க?
1: How many of you want to see the likeness of glory?
0: வாழ்க்கையில
1: and
0: முட்டி போட்ட உடனே ஆண்டவரே இதை கொடுங்க ஆண்டவரே அதை கொடுங்க கேட்காத.
1: Don't ask this and that.
0: அவருடைய சாயலை கேள்.
1: You ask his likeness.
0: அவருடைய பிரசன்னத்தை கேள்.
1: Ask his presence.
0: அவருடைய முகரூபத்தை காண்பிக்க சொல்.
1: Ask கர்த்தரோடு
0: பேசட்டும்.
1: Let the Lord talk to you.
0: அவரே நீ புடிச்சிட்டினா மற்றதெல்லாம் தானா வரப்போது.
1: When you catch him everything will be coming automatically.
0: கர்த்தர் உன் கூடவே இருப்பாரு.
1: The Lord will be with you.
0: அதான் ஆண்டவர் சொல்றாரு.
1: That's what the Lord says.
0: நீயாமா இது வேணும் அது வேணும் கேட்டுக்கொண்டிருக்கிற.
1: Why do you ask this and that?
0: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
1: I never leave you.
0: உன்னை கைவிடுவதும் இல்லை.
1: I will never forsake you.
0: இதோ நான் உன்னுடனே இருக்கிறேன்.
1: I am with you.
0: ஆறுகளை கடக்கும் பொழுது,
1: when you cross the river,
0: கடக்கும் பொழுது,
1: when you cross the waters,
0: அக்கினியில் நடக்கும் பொழுது,
1: when you walk,
0: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
1: I am with you.
0: இது போதாதா உனக்கு?
1: Is it not enough?
0: நான் உன் கூட எதுக்காக இருக்கிறேன்?
1: Why I am with you.
0: உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்.
1: I will
0: உனக்காக பரிந்து
1: பேசுவேன்.
0: உனக்காக நான் எல்லாம் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறேன்.
1: Hallelujah. Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே இந்த மகிமையின் சாயலுக்காக தேவன் நம்மை அழைத்தார்.
1: The God has called us for the likeness of his glory.
0: அந்த மகிமையின் ஐஸ்வரியம் உனக்கு கிடைக்கும் பொழுது,
1: when you have that
0: தரிசனம் என்ன?
1: What is your vision?
0: தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
1: If you don't have vision, people will be spoiled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Where there is no vision, people are destroyed.
1: தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள்.
0: அழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are perishing.
0: ஆனால் உனக்கு ஒரு தரிசனம்.
1: You have a vision.
0: ஒரே வாஞ்சை.
1: Only one desire.
0: ஒரே தரிசனம்.
1: Only one vision.
0: பிரசங்கம் பண்றதுக்கு நான் சபைக்கு ஏன் போறேன்?
1: Why do you go to church? நான்
0: ஏன் ஜெபிக்கிறேன்?
1: Why I pray?
0: நான் ஏன் பைபிள் வாசிக்கிறேன்?
1: Why I read Bible?
0: ஒரே நோக்கம்.
1: Only one purpose.
0: ஒரே நோக்கம்.
1: Only one purpose.
0: என் ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும்.
1: I want to see Jesus.
0: அவரை நான் தரிசிக்க வேண்டும்.
1: I want to see Jesus.
0: அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
1: I look at him.
0: அவருடைய சாயலை நான் தரித்து கொள்ள வேண்டும்.
1: I have to put on his.
0: இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
1: Now we are the children of God.
0: இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல.
1: Not yet revealed how we would be.
0: ஆனால் அவரை சந்திக்கும் பொழுது,
1: when we meet him,
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் சந்திப்பதினால்,
1: since we meet him as he is,
0: அவருக்கு நாம் ஒப்பாய் இருக்க போகிறோம்.
1: We are going to be equal with him.
0: பாவம் செய்கிற நாம்,
1: we commit
0: அசுத்தர்களாக நாம்,
1: we are bad people,
0: மாம்ச சரீரம் உள்ளவர்களாக நாம்,
1: fleshly people,
0: அந்த மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்க முடியுமா?
1: Is it possible to become
0: glory to
1: God? No.
0: ஆனால்
1: but
0: என் ஆண்டவர் உன்னை மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாக மாற்றிக்
1: கொண்டிருக்கிறார்.
0: அதற்காகத்தான் சபைக்கு வருகிறாய். அதற்காகத்தான் பாடுகிறாய். அதற்காகத்தான் ஸ்தோத்தரிக்கிறாய். அதற்காகத்தான் காணிக்கை கொடுக்கிறாய். அதற்காகத்தான் நீ ஆண்டவரிடத்தில் ஓடி ஓடி வந்து சீக்கிரத்திலே
1: quickly
0: உன்னை ஆண்டவர் மறுரூபப்படுத்த போகிறார்.
1: The Lord will transform you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் ஆத்மா உன்னோடு இருக்கிறது.
1: The soul is with you.
0: உனக்கு நீதான் கணக்கு.
1: And you have to have
0: நீதான் ஆண்டவருக்கு உன்னை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
1: You commit account for
0: உன்னை கர்த்தர் மறுரூபமாக்கி எடுத்து.
1: The Lord is transforming you.
0: நீ கர்த்தரை துதிக்க போகிறாய்.
1: You are going to praise God.
0: இந்த உலகத்திலே நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாய் பலன் உண்டாகி.
1: There is the reward for our life.
0: நமக்கு ஆண்டவர் ஒரே ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார்.
1: Only one vision.
0: ஐயோ நரகம் போய்டுவேனோ பயந்து பாவம் செய்யாம இருக்காதே.
1: Don't fear about the hell and
0: உனக்கு ஒரே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அது என்ன தரிசனம்
1: என்றால், Only one vision.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே தரிசனம் தான்.
1: Only one vision.
0: மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டு அவருடைய பாத்திரமாய் நான் மாற வேண்டும்.
1: I should become riches of glory.
0: ரோமர் 9 அதிகாரம் 23வது வசனம்.
1: Romans 9 and 23.
0: எதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்?
1: What for the Lord has chosen?
0: எதற்காக உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்?
1: Why did he give the baptism?
0: எதற்காக நீ எங்கோ கடந்த உன்னை ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக மாற்றினார்?
1: Why did the Lord change?
0: நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை.
1: He didn't choose him.
0: நீ அவருக்கு கட்டளை போடல.
1: And he didn't command.
0: அவர் உன்னை தேடி வந்தார்.
1: He has sought you.
0: எத்தனையோ பேருக்கு இடத்துல உன்னை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார்?
1: Why did the Lord select you?
0: பதில்,
1: answer,
0: தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின. நீ யாரு? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் யாரு?
1: I am.
0: நான்
1: I am.
0: மகிமைக்காக, மகிமைக்காக,
1: for the glory.
0: மகிமைக்காக,
1: for the glory.
0: அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல,
1: not for the perishable food.
0: மகிமைக்காக,
1: for the glory.
0: அழிந்து போகிற உலக மேன்மைக்காக அல்ல,
1: not for the perishable food.
0: புல் உதிரும்,
1: all thing will be vanished.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பூக்கள் உலர்ந்து போகும்,
1: the flower will become dry.
0: கர்த்தருடைய மகிமையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்.
1: The Lord's glory will stand forever.
0: மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். நான் யார் தெரியுமா?
1: Who am I?
0: நான் கிருபா பாத்திரம்.
1: The vessel of mercy.
0: அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட கிருபா பாத்திரம்.
1: I am the vessel of mercy.
0: எவ்வளவு பெரிய மேன்மை.
1: What a greatness.
0: 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 7வது வசனத்தில்,
1: 1 Corinthians 2 and 7,
0: உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது.
1: Before the foundation,
0: தேவ பிள்ளையே,
1: child of God,
0: சும்மா நீ கிறிஸ்தவனாக மாறல.
1: You didn't become
0: அருமையான தேவனுடைய சனமே,
1: dear children of God,
0: இதற்காக தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
1: That's what the Lord has chosen you.
0: அவருடைய மகிமைக்காக ஆண்டவர் உன்னை அழைத்தார்.
1: For his glory he has called you.
0: யாருக்கெல்லாம் அந்த மகிமை அடைய வேண்டும் என்கிற அந்த தரிசனம் இருக்கிறதோ,
1: whoever is having that kind of vision,
0: அவர்களுக்கு பாவம் செய்யவே பிடிக்காது.
1: They will not commit sin.
0: அவர்கள் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு,
1: they just push out,
0: இயேசுவை நோக்கி ஓடுவார்.
1: They push out the sin and they run towards Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் தரிசனம் என்னவா இருக்கணும் தெரியுமா?
1: What should be your vision?
0: கரை, திரை,
1: no dirt,
0: முதலானவைகள்,
1: no blame,
0: ஒன்றுமில்லாத ஒரு மகிமையின் சபையாக,
1: as the glorious
0: பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபை,
1: glorious church.
0: ஒரு நாள் கேள்வி கேட்பேன்,
1: ஒன் டே
0: தவறு செய்யாதவங்க எதுங்கன்னா எல்லாம் எழுந்து நிக்க போறீங்க.
1: யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட்.
0: இன்னைக்கு தவறு செய்யாதவங்க தான் யாரும் நிக்க வழியில, பிழை இருக்கு, தவறு இருக்கு.
1: யூ ஹேவ் மிஸ்டேக்ஸ்.
0: இப்படியே இல்ல,
1: நாட் தட் வே.
0: கர்த்தர் நம்மை பிழையற்றவர்களாக,
1: வித்தவுட் எரர்,
0: பரிசுத்தம் உள்ளவர்களாக,
1: மேக் அஸ்
0: மகிமையுள்ள சபையாக,
1: அஸ் தி க்ளோரியஸ் சர்ச்,
0: கொண்டு போய் நிறுத்துவார்.
1: He will take.
0: அதற்காக தான் உன்னை சிட்சிக்கிறார்.
1: That's why he chastises you.
0: அதற்காக தான் உன்னை தண்டிக்கிறார்.
1: That's why he punishes you.
0: அதற்காக தான் உன்னை ஒடுக்குகிறார்.
1: That's why he is oppressing you.
0: Making you holy. கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே.
1: Don't despise the chastisement.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவன் அவருடைய மகிமைக்காக உன்னை எத்தனமாக்கினபடியினாலே நம்முடைய தரிசனம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான்.
1: Our desire is only one thing.
0: அந்த மகிமையின் பிரசன்னம்,
1: the presence of his glory.
0: தீத்துக்கள் நிருபம் 2 அதிகாரம் 13வது வசனம்,
1: Titus 2 and 13.
0: நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், மகாதேவன் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னம்,
1: the presence of his glory.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: We are expecting.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: We are expecting.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: We are expecting glory.
0: நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான்.
1: Only one hope.
0: அது என்ன நம்பிக்கை?
1: What is that?
0: புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார்.
1: And the glory of
0: கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
1: Looking for that blessed hope and
0: ஒரே நம்பிக்கை.
1: Only one hope.
0: அது சாதாரண நம்பிக்கை அல்ல.
1: Not ordinary one.
0: மகிமையின் நம்பிக்கை.
1: வாழ்க்கையில்
0: ஒரு நோக்கம் இருக்குதா?
1: வாழ்க்கையில்
0: ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா? சரியான எதிர்பார்ப்பு இருக்குமானால் பாவம் செய்வதில்லை. ஒரே எதிர்பார்ப்பு, மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்.
1: I am chosen for his glory.
0: ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
1: I am running for his glory.
0: என்று சொல்லுகிறவர்கள்,
1: those who say that,
0: அங்கே பாவத்தை செய்யவே முடியாது.
1: They cannot commit sin.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Let us all praise God.
0: Hallelujah.
1: Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Stotram, stotram, stotram. Kartave, thudikiram, kartave, stotram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Andavare, stotrikirappa. Idho paavigalaya engalai neer therindukondu. Andavare, umde rathathinale kartave engalai parisuthamaaki. Andavare, umde kumaralaga kumarthigalaga neer maatrinathu maatramalla. Andavare, mahimaikkaga neer engalai therindukondire. Adarkkai naangal ummai stotrikkirom. Hallelujah. Stotram, stotram, stotram, stotram. Andavare, thudikiram kartave, thudikiram thagappune. Hallelujah. Stotram, stotram. இதோ பவுல் அப்போஸ்தலர் போல பின்னானவர்களை நாங்கள் மறந்து முன்னானவர்களை நாடி நாங்கள் ஓடி வரத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசே போல இனி வரும் பலன் மேல் நாங்கள் நோக்கமா இருக்கும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட தரிசனத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, நீர் உமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தகப்பனே எல்லாவற்றையும் நீ சகித்தீர். மேற்கொண்டீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. இதோ எங்களுடைய முயற்சினாலே நாங்கள் பாவத்தை நிறுத்த முடியாது தகப்பனே. அல்லேலூயா. மற்றவருடைய ஆலோசனையினாலே அல்லது எந்த தீர்மானத்தினாலே எங்களுடைய பாவத்தை ஜெயிக்க முடியாது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு கர்த்தாவே ஒரு தரிசனம் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையின் சாயலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பாவத்தின் சாயல் நாங்கள் களைந்து போட்டு மகிமையின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அடையும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே மகிமையின் நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தள்ளும்படியாக எங்களை நெருக்கி நீக்கிற எந்த பாவத்தையும் நாங்கள் தள்ளிவிட்டு கர்த்தாவே நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வந்து தகப்பனே, இதோ அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, மகிமையின் சாயல் நாங்கள் அணிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்மை போல கர்த்தாவே நாங்கள் மாறும்படியாக நீர் எங்களை அழைத்துக் கொண்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதாமின் சாயல் நாங்கள் களைந்து எறிந்து தகப்பனே, இதோ கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக ஆண்டவரே காணப்படும்படியாக ஆண்டவர் இந்த நித்திய நம்பிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் நாளுக்கு நாள் எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் நீர் மாற்றிக்கொண்டு வருகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த மகிமையை நாங்கள் அடையும்படியாக, மகிமின் மேல் மகிமையை அடையும்படியாக ஆண்டவர் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கத்தாவே ஸ்தோத்திருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இப்படிப்பட்ட விசேஷித்த தரிசனத்தோடு கூட நாங்கள் ஓடி வர ஆண்டவரே இப்படிப்பட்ட மேன்மையை நாங்கள் எண்ணினவர்களாக அதையே நோக்கி பார்த்து ஓடி வரும்படியாக ஆண்டவரே இமைக்காக அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே மேன்மையான காரியங்களை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஓடி வரும்பொழுது கர்த்தாவே பாவங்கள் எங்களுக்கு அற்பமாக காணப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே பிசாசு எங்களை ஒருபோதும் வஞ்சிக்கப்படும், வஞ்சிக்க முடியாது. ஆண்டவரே அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களும் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொன்ன வசனத்தின்படியாய் கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் எளிதாக மேற்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் அணிந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இதோ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நாங்கள் வாழ்ந்து வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஜெயவான்களாக கரைத்திரை அற்ற மகிமை உள்ள சபையாய் ஆண்டவரே உடைய வருகையிலே நாங்கள் காணப்படும்படியாக நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின்
2: மூலம். நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: சர்வலோகத்தையும் ஆட்சி செய்து நம்மை ரட்சித்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக எதிர்க்கும் தன்மையுடன் இருந்து கொண்டு அவரை துதிக்க முடியுமா?
1: வேத உண்மைகளை அறிய அவளோடு காத்துக் கொண்டிருக்கும் உன்னத உறவு நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்தியின் மூலம் துதிப்பதற்கு ஆயத்தப்படுதல் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என சங்கீதங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் துதிப்பதற்கு எவ்விதம் நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று கேட்கலாம். இன்றைய நாளின் செய்தி அந்த கேள்விக்கான பதிலை தருகிறது. மேலும் தேவனை துதிப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட முடியும் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள்.
0: அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். உங்கள் கடிதங்களுக்கு என் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் துதி செலுத்துவதற்கான ஆயத்தத்தை குறித்து உங்களுடன் நான் பேச இருக்கிறேன். நமக்கு மிகவும் தெரிந்த யோவான் 4 சற்று போவோமா? அங்கே இயேசு கிணற்றண்டையில் சமாரியா பெண்ணை சந்திப்பதை குறித்து இந்த அதிகாரம் விளக்குகிறது. இந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனம் துதி செலுத்துவதற்கான ஆயத்தத்தை குறித்து விளக்கம் கொடுக்கிறது. இந்த முழு அதிகாரத்தையும் நான் வாசிக்கப் போகிறதில்லை, ஆனால் இந்த அதிகாரத்தை பற்றிய பின்னணியை உங்களுக்கு தருகிறேன். இங்கே இயேசு யாக்கோபு கிணற்றண்டையிலே அமர்ந்திருந்தார். அப்போஸ்தலர்கள் ஊருக்குள் சென்றிருந்தனர் என்பதை 7 வாசிக்கலாம். அந்த வசனத்தை சற்று கவனியுங்கள். அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இயேசு யூதனாகவும் அந்த ஸ்திரீ சமாரிய நாட்டை சேர்ந்தவராகவும் இருந்தபடியால் அங்கே ஒரு விவாதம் ஆரம்பமானது. அதில் இடம்பெற்றது என்ன என்பதை 10 முதல் 24 வரை வாசிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னை எங்கேயிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, அவரை இல்லை என்று நீ சொன்னது சரிதான், 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆவியோடும் உண்மையோடும் தம்மை ஆராதிக்கக்கூடிய மக்களையே தேவன் தேடுகிறார் என்று இங்கே இயேசு கூறியுள்ளார். நாம் சத்தியத்தை அறிந்திருந்தால் மாத்திரமே தேவனை உண்மையோடு துதிக்க முடியும். காரணம், மெய்யான துதி சரியான சத்தியத்தை அறிவதனால் பிறக்கிறது. நாம் அறிந்திருக்கும் சத்தியமே நமக்குள் இருந்து தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் போற்றவும் தேவனை யார் என்று அறிந்து கொள்ளவும் அவரை நேசிக்கவும் செய்கிறது. துதித்தல் என்பது உணர்ச்சி வசப்படுவதனால் ஏற்படும் செயலாக இருக்காது. துதி உணர்ச்சிகளால் மட்டும் கட்டப்பட்டிருக்குமானால் அது நிலைத்திருக்கவும் மாட்டாது, அது மெய்யானதாகவும் இருக்காது. உண்மையான துதி சத்தியத்தின் பேரில் கட்டப்பட்டதாக இருக்கும். திருச்சபையில் அமர்ந்திருக்கும் சிலர் போதகர்களை நோக்கி, ஐயா, வேதாகம உண்மைகளை திரும்ப திரும்ப சொல்லி சலிப்பை ஏற்படுத்துவதை விட்டுவிட்டு நாம் ஏகோபித்து தேவனை துதிப்போம் என்று கூறுவார்கள். ஆனால் என் அன்பு நண்பனே, நமது துதி தேவ வசனத்தின் அடிப்படையில் அமையாவிட்டால் அது காலப்போக்கில் காற்றோடு காற்றாக கரைந்து சென்றுவிடும். எல்லாம் நமக்கு சாதகமாக நிகழும் போது தேவனை துதிப்பது என்பது எளிதான ஒரு செயல். ஆனால் அனைத்தும் எதிரும் புதிருமாக மாறும்போதும், காரணமில்லாமல் சங்கடத்துக்குள்ளாகும்போதும், தேவன் என்றுமே நமக்கு துன்பத்தை தருபவர் அல்ல. அவர் மனித வாழ்வை ரோஜா மலர்களிலே ஜோடிக்கப்பட்ட பாதையில் நடத்தி செல்பவர் என்று உங்களுக்கு சொல்லப்படும் போதும், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் முறிந்து போகும் போதும், உங்கள் ஜபங்களுக்கு பதில் கிடைக்கப் பெறாத போதும், உங்கள் விசுவாசம் தேவ வசனமாகிய சத்தியத்தின் பேரில் கட்டப்படவில்லை என்றால் நிச்சயம் உங்கள் துதியின் சத்தம் பயனற்றதாக போய்விடும். நான் இங்கே சொல்ல விரும்பும் விஷயம் என்னவென்றால், நீங்கள் தேவனுக்கு ஏறெடுக்கும் துதி உணர்ச்சியை சார்ந்திராமல் தேவ வசனத்தின் உண்மையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நம் துதி தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். நம் துதி எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து யோவான் 4:23 கூறியதை வாசிக்கிறேன், கேளுங்கள். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இந்த வசனத்தின்படி நாம் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும், மட்டுமல்ல சரியான ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இந்த விதமான ஆயத்தமே தேவனை துதிப்பதற்கு ஏற்ற விதமான செயலாக இருக்கிறது. இந்த வசனத்திலே இயேசு ஆவியை குறித்து பேசுகிறார் அல்லவா? அவர் இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசாமல் நமக்குள் இருக்கும் ஆவியின் தன்மையை குறித்தே பேசுகிறார். துதிகள் நம் ஆவியிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். நம் ஆவியோடு கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் வடிவிலோ மற்ற வடிவிலோ தேவனை துதிக்க நம்மை ஏவுகிறார். அன்பானவர்களே, இதுவரையிலும் நாம் தேவனை துதிப்பதற்கான முதல் நிபந்தனையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவிக்கிற தேவனை துதிப்பதை குறித்து நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான நிபந்தனை சத்தியமான தேவ வசனத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கும் உற்சாகமான ஆவியை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். உற்சாகமான ஆவி என்றால் கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்திற்கு அடிபணியும் ஆவியை பெற்றிருப்பதாகும். இதை சற்று கவனியுங்கள். சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிற நம்மை ரட்சித்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக எதிர்க்கும் தன்மையுடன் இருந்து கொண்டு அவரை துதிக்க முடியுமா? முடியாதே. ஒருவேளை நாம் இனிமையாக பாடலாம், ஆனால் அதனால் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். கலக இருதயம் கொண்டவர்கள் தேவனை கருத்துடன் துதிக்க முடியாது. தேவனை எதிர்க்கும் இருதயத்தில் இருந்து தேவனை பற்றிய ஆராதனையும் துதியும் மகிழ்ச்சியும் வரப்போவதில்லை. ஆகவே அன்பானவர்களே, நாம் தேவனை துதிக்க விரும்பினால் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். அவருக்கு அடிபணிந்து வாழ வேண்டும். இல்லாவிட்டால் மெய்யான துதி இடம்பெறாது. தேவனுக்கான நன்றியறிதலும் துதியும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் புகழ்ச்சியும் நம் உள்ளான ஆவிக்குரிய மனிதனிலிருந்து வெளிவர வேண்டும். இவையாவும் முரட்டாட்டமுள்ள இருதயத்திலிருந்து வெளிவரவே முடியாது. தேவனை துதிப்பதற்கான இரண்டாவது நிபந்தனையை இப்பொழுது சிந்திப்போம். எல்லா தெரிந்த பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்புவதே இந்த நிபந்தனையாகும். அப்படியானால் நாம் நம்முடைய இருதயத்தில் மறைமுக பாவத்தை வைத்துக் கொண்டு ஜீவிக்கிற தேவனை துதிக்க முடியாது. நம்மை குறித்து தேவனுக்கு எதுவும் தெரியாது என்று எண்ணுவது தவறான எண்ணமாகும். பாவம் நம் ஐக்கியத்திற்கு பாதிப்பை கொண்டு வரும். தேவனுக்கும் நமக்கும் இடையே அது தடைக்கல்லாக நிற்கும். இந்த வேளையில் நம் மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு உண்மை என தெரியுமா? நம் வாழ்விலே தெரிந்த பாவங்கள் குடிகொண்டு இருக்கும் வரையிலும் தனிஜபம் செய்ய முடியாது. வேதத்தை அர்த்தத்தோடு தியானிக்க இயலாது. தேவனுடன் இனிமையான உறவு வைக்க சாத்தியப்படாது. அவரை துதித்து ஆராதிப்பது சுமையான செயலாக இருக்கும். நம் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவர் சமூகத்தில் கொண்டுவர தயங்குவோம். நம் வாழ்வில் தெரிந்து செய்யும் பாவங்கள் பரிசுத்த ஆவியானவரின் பணியை முடங்கிப் போகச் செய்யும். ஜபம் உண்மையானதாக இருக்க வேண்டுமென்றால் அது தேவ ஆவியானவரால் தட்டி எழுப்பப்பட்டதாக இருத்தல் அவசியம். ஜபத்திலே ஊன்ற கட்டப்படுவது தேவ ஆவியானவரின் செயலாகவே இருக்கும். பாவத்தினால் ஆவியானவரின் செயல்பாடு நிறுத்தப்படும் போது, அவரை துக்கமடைய செய்யும் போது நம் துதி எதற்குமே பிரயோஜனமற்றதாகவே இருக்கும். துதிப்பதற்கான மூன்றாவது நிபந்தனையை இப்பொழுது சிந்திப்போம். நாம் மற்ற மக்களுடன் சரியான நல்ல உறவு கொண்டிருப்பதே இந்த நிபந்தனையாகும். அப்பொழுது மட்டுமே நம் துதி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உறவானது சரியான நேர்த்தியான நிலையில் இல்லாத போது நம்மால் தேவ வீட்டிற்கு வந்து தேவ சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கவோ துதிக்கவோ முடியாது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் ஒருவேளை உறவுகளை சரி செய்வதற்காக பல முயற்சிகளை எடுத்திருக்கலாம். அதற்காக மன்னிப்பும் கேட்டிருக்கலாம். இரண்டு தரமோ மூன்று தரமோ அல்லது நான்கு தரமோ அந்த நபருடன் சரியான ஐக்கியப்பட சில முயற்சிகளை செய்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் யாருடன் உறவை புதுப்பிக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் இன்னுமே கோபத்துடனும் எதிர்ப்புடனும் காணப்படலாம். உங்கள் முயற்சிக்கு எந்த ஒரு பயனும் ஏற்பட்டிருக்காது. அப்படிப்பட்ட செயலை குறித்து நான் இங்கே பேசவில்லை. உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றுதான் கேள்வி. நமக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் பேரில் இருதயத்திலே கோபத்தையும் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்துக் கொண்டு எப்படி தேவனை உண்மையோடு துதிக்க முடியும்? நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நற்செயல்களின்படி அல்ல, தம்முடைய மிகுந்த கிருபையின்படி நம்மை நேசிக்கிற, தம்முடைய பரிபூர்ண மன்னிப்பை பொழிந்தருளுகின்ற தேவனை இந்த இருதய நிலையில் நாம் எப்படி துதிக்க முடியும்? அவர் தமது மன்னிப்பை நமக்கு தந்து அளவற்ற முறையில் நம்மை நேசிக்கும் போது அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் வரும் நாம் மற்றவர்களுடன் சரியான நல்ல உறவில் இராத பட்சத்தில் நம் துதி எந்த வகையிலும் தேவனுக்கு உகந்ததாக இருக்காது. நம் துதியின் சத்தம் ஒரு காற்றின் இறைச்சல் போன்றுதான் இருக்கும். நம் துதி அங்கீகரிக்கப்படாதபடிக்கு குறுக்கிடும் மற்றொரு அம்சம் நம்மிடத்தில் காணப்படும் குறைகூறும் தன்மையாகும். நம் தேவனுக்கு செலுத்தும் ஆராதனையும் துதியும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் குறைகூறும் குற்றம் கண்டுபிடிக்கும் தன்மை நம்மிடம் இருக்கவே கூடாது. எனக்கு இது பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காது, நான் நிலைமை சரியில்லாதவன், எல்லாமே எனக்கு மோசமாகத்தான் நடக்கும் என்று சொல்பவர்கள் எதையுமே குற்றம் காணும் நோக்கத்துடன் தான் இருப்பார்கள். யாருமே அவர்கள் பேரில் அக்கறை காட்டாதது போல எண்ணிக்கொள்வார்கள். ஆனாலும் பெயர் அளவிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என சொல்லிக் கொள்வார்கள். இது எந்த வகையிலும் பயனுள்ளதாக இருக்காது. இதை போன்ற குற்றம் காணும் பழக்கம் உங்களிடம் இருந்தால் அதை உதறி தள்ளுங்கள். அப்பொழுது மட்டுமே தேவன் நம் வாழ்வில் செயல்பட எதிர்பார்க்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, உங்களிடம் குறை கூறும் தன்மை இருந்தால் தேவனிடம் வந்து, தேவனே, விசுவாசத்தின்படி இந்த பழக்கத்தை ஒதுக்கி வைக்கிறேன், நான் இனி உம்மையே துதிப்பேன் என்று சொல்லுங்கள். இந்த குற்றம் காணும் சிந்தை மற்றொரு முறை உங்களிடம் தோன்றுவது போல் உணர்ந்தால் உடனே தேவனை துதிக்க துவங்குங்கள். இந்த சிந்தை எனக்கு வேண்டாம், என் நோக்கம் உம்பேரில் இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். தேவன் நிச்சயம் இந்த சிக்கலான வலையிலிருந்து உங்களை தப்புவிப்பார். நம்மை சூழ்ந்திருக்கும் எந்த ஒரு காரியமும் நம் கண்ணோட்டத்தை மாற்றம் செய்ய அனுமதிக்கக்கூடாது. ஆனால் தேவனை துதிக்கும் செயல் மாத்திரமே நம் கண்ணோட்டத்தை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த குற்றம் காணும் அல்லது குறைகூறும் பழக்கத்தை மட்டுமன்றி தேவையற்ற காரியங்களுக்காக வைராக்கியம் பாராட்டும் குணத்திலிருந்தும் விட்டகல வேண்டும். அப்பொழுது மட்டுமே நம் துதி செலுத்துதல் உண்மையானதாக இருக்கும். இரண்டு காரணிகள் இந்த வைராக்கியம் பாராட்டும் தன்மைகளை ஏற்படுத்துகிறது. ஒன்று, பழகிப்போன ஒன்றில் மேல் இருக்கும் பற்று. இரண்டாவது, பயம். உதாரணமாக, சில திருச்சபைகளிலே புராண காலத்து பாடல்களைத்தான் பாட வேண்டுமே தவிர நவீன கால எழுச்சியூட்டும் பாடல்களை பாட அனுமதி தரப்படுவதில்லை. அல்லது தங்கள் பழக்கத்துக்கு மாறாக வேறு பாடல்களை ஆராதனையில் பாடுவதில்லை. இதனால் நாம் மெய்யாகவே தேவனுக்கு துதி செலுத்த முடியுமா? முடியாது. நம் முக்கியத்துவம் எப்பொழுதும் கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்க வேண்டுமே தவிர நம்மை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம்மை குறித்து அதிகம் பேசுவதை விட்டுவிட்டு அவரை அதிகமாக துதிக்க வேண்டும். இன்று உலகம் எங்கும் தேவனை குறித்து பாடும் பாடல்களில் அநேக மாற்றம் ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது. வேதாகமத்தின் தேவனை துதிக்கும் போது நாம் எவ்விதம் அவரை துதிக்க வேண்டும் என்பதை அவரே நமக்கு காண்பிப்பார். தம்மை துதிக்க அவர் சொல்லிக் கொடுக்கும் போது நம் காலகாலமாக பழகின காரியங்களில் நாட்டம் கொள்ள வேண்டியதில்லையே. பாரம்பரியங்கள் நாம் தேவனை துதிப்பதற்கு ஆசானாக மாறிவிடக்கூடாது. நான் சத்தமாக தேவனை ஆராதித்தால், கைகளை உயர்த்தி ஆராதனை செய்தால் யாரும் தவறாக எண்ணி விடுவார்களோ என்ற பயத்தினாலும் சிலர் தேவனை உண்மையோடும் மகிழ்ச்சியோடும் ஆராதிக்க முடியாமல் இருக்கின்றனர். அன்பானவர்களே, உங்கள் உள்ளத்தில் தேவன் இடைபடும்போது பழகிப்போன வைராக்கியத்தையும் மற்றவர்களின் நிமித்தம் உங்களிடம் காணப்படும் பயத்தையும் தள்ளி வைத்துவிட்டு விடுதலையோடு தேவனை துதியுங்கள். நாம் அவிதம் தேவனை துதிக்க வேண்டும். காரணம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்த பிள்ளைகளுமாக இருக்கிறோம். அப்படியானால் அவர் நம்மை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் தெரியுமா? அவர் நம்மை நேசிப்பது நிமித்தம் நாமும் அவர் உள்ளத்தில் செய்யும் கிரியையின்படி அவரை ஆராதித்து துதித்து பாட வேண்டும். தேவன் உங்களை எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அது நிலையான தம்முடைய வார்த்தையின்படியில்தான் இருக்குமே தவிர உங்கள் சொந்த புத்தி கூர்மையின் அடிப்படையில் இருக்காது. இங்கே நீங்கள் ஒரு உண்மையை மனதில் வைக்க வேண்டும். அதாவது, உங்கள் தனிஜப நேரங்களில் தேவனை துதிக்க அறிந்திருந்தால் மட்டுமே பொதுவான கூடுகைகளில் தேவனை ஆராதிக்க எளிதாக இருக்கும். ஆனபடியால் தேவையற்ற வைராக்கியம் தேவனை துதிப்பதற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. அவரை மனப்பூர்வமாக நேசிக்கும் செயலே நாம் தேவனை துதிப்பதற்கான மற்றொரு நிபந்தனையாக இருக்கிறது. தேவனால் ரட்சிப்பை பெற்ற அநேகர் அவரை நேசிக்காமல் இருக்கின்றனர். நிச்சயம் பரலோகம் செல்வேன் என்று சொல்லிக் கொள்பவர்களும் அவரை நேசிப்பதில் குறைபட்டே காணப்படுகின்றனர். மேலும் தங்களையே அவர்கள் நேசிப்பதும் கிடையாது. தங்களையே விரும்பாதவர்கள் தங்களை தேவன் நேசிக்கிறார் என்பதை எவ்விதம் அவர்களால் எண்ணி பார்க்க முடியும்? ஆகவே அவர்கள் தாங்கள் தேவனால் நேசிக்கப்படவில்லை என்றே எண்ணிக்கொள்கிறார்கள். அவர்களிடம் சென்று, தேவன் உங்கள் மேல் ஆலாதி பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை அறிவீர்களா என்று கேட்டால், தேவ அன்பை இதுவரை நான் உணர்ந்ததே இல்லை என்று கூறுவார்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு நண்பனே, என்னை நானே நேசிக்க எனக்கு வழியில்லை என்று நீ உணர்வையானால் உங்களால் மற்றவர்களை நிச்சயம் நேசிக்க முடியாது. அருமையானவர்களே, மெய்யாகவே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா? தகப்பனான தேவனில் அன்பு கூறுகிறீர்களா? உங்களுக்கும் அவருக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறதா? அல்லது அவர் எங்கோ நான் எங்கோ, அவரிடத்தில் நான் எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும் என்று சொல்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை துணையை நேசிப்பதற்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை மெய்யாக நேசிக்கிறீர்களா? அவரை நேசிப்பீர்கள் என்றால் அவரை துதிப்பீர்கள். உண்மையாக அவரை துதிப்போம் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட அவரது குணாதிசயத்தையும் மகத்துவமான கிரியையையும் எண்ணி பார்த்து அவரை துதிக்க வேண்டும். இதுவே நாம் தேவன் பேரில் கொண்டிருக்கும் அன்பிற்கு அடையாளமாக இருக்கும். நீங்கள் உங்களை நேசிக்கிறீர்களா என்ற கேள்வியை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. காரணம், தேவனை நேசிக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளும் அநேக மக்கள் தங்களையே நேசிக்காமலும் தேவனின் நேசத்திற்கு தங்களை தகுதியற்றவர்கள் என்றும் சொல்லிக்கொள்ளும் நிலையில் இருக்கிறார்கள். நாம் மெய்யாகவே தேவனை நேசிக்கும் போது தேவ ஆவியானவர் நம் வாழ்வில் கிரியை செய்வார். அதனால் நம் வாழ்வில் மகிழ்ச்சி வழிந்தோடும். உங்கள் வாழ்விலும் இருதயத்திலும் மகிழ்ச்சி இருக்கிறதா? சிந்தியுங்கள். கடைசியாக தேவனை துதிக்க விரும்பும் நமக்கு கொடுக்கப்படும் நிபந்தனை என்ன தெரியுமா? நம் வாழ்வு கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அல்லது துன்பத்தில் இருக்கும் சமயம் அல்லது ஜெபிக்கும் நேரங்கள் போன்றவற்றில் மட்டும் நம் வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக இருக்கக்கூடாது. நம் வாழ்வின் எல்லாவற்றிலும் அவரே, அவர் மாத்திரமே முதன்மை வகிக்க வேண்டும். நம் வாழ்வில் இடம்பெறும் எந்த ஒரு செயலும் அவரையே சுழன்று வர வேண்டும். நம் பொருளாதாரம், நம் உறவுகள், நம் கொண்டாட்டங்கள், நம் நண்பர்கள், நம் பிள்ளைகள் அனைத்தும் அவரையே சார்ந்ததாக இருக்க வேண்டும். என் வாழ்வின் அனைத்து செயல்பாடுகளும் இயேசுவைதான் மையமாக கொண்டிருக்கிறது. அவர் எண்ணுவதுதான் என் வாழ்வில் இடம்பெறும் என்று எப்பொழுது நாம் நேர்மையோடு சொல்கிறோமோ அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை தேவனை சார்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் துதி என்பது ஏதோ அவ்வப்போது வாழ்வில் ஏற்படும் செயலாக இராமல் வாழ்க்கை முறையாக மாறிவிடும். நீங்கள் அவரை காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் துதிக்கலாம். காலையில் எழுந்திருக்கும் நாம் அவர் யார், அவர் செய்யும் செயல் என்ன என்பதை எண்ணி துதிக்கலாம். கஷ்டமான கடினமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும் போதும், இந்த நிலைமையை நான் எப்படி சமாளிப்பேனோ என்று எண்ணும் போதும் தேவனை துதிக்க வேண்டும். மேலும் நம் வாழ்விலே தேவன் காண்பிக்கிற அவருடைய மகத்துவமான வல்லமைக்காகவும் மேலான கிரியைகளுக்காகவும் அவரை துதிக்க வேண்டும். அவர் ஆள் தத்துவத்திற்காகவும் அவர் நம் வாழ்விலும் இருதயத்திலும் செய்த செயலுக்காகவும் அவரை நேசித்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னை நன்கு கவனியுங்கள், நாம் தேவனை துதிக்கும் போது அவருடன் உள்ள அன்பின் உறவை கட்டி எழுப்புகிறோம். ஒருவருடன் ஆழமான அன்பும் ஐக்கியமும் கொள்ளும் அனுபவம் அறிமுகத்தோடு நின்றுவிடும் அனுபவத்தை காட்டிலும் மேலானது. அந்த அனுபவம் மற்ற நபரில் அக்கறை கொண்டு அவரின் சிறப்பு தேவை எது என்பதை கண்டறிந்து பூர்த்தி செய்யும் அனுபவமாக இருக்கும். தேவன் நம்முடைய சிறப்பான தேவைகளை நம்மிடம் கேட்பதில்லை. காரணம், அது அவருக்கு தெரியும். அதை அவர் அருளி செய்கிறார். நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய சிறப்பான காரியம் எது தெரியுமா? அவர் நம்மிடம் விரும்புவதெல்லாம் நம்முடைய துதி, ஆராதனை, புகழ்ச்சி, போற்றுதல், அவரை மகிமைப்படுத்தக்கூடியவற்றை பேசுவதும் பாடுவதுமே ஆகும். இதையே அவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அதை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் உதவியும் செய்கிறார். வரும் நாட்களில் அவர் நம்மை பார்த்து, என் கிருபை உங்களில் விளங்கிற்று என்று நிச்சயம் சாட்சி பகருவார்.
1: என் அன்பு நேயர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் அவரை மகிமைப்படுத்தவே அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் அவரது கிருபையின் வெற்றி சின்னங்களாக இருக்கிறோம். அவரை உண்மையோடு துதிக்க வேண்டும் என்றால் நம் இருதயம் தூய்மையானதாகவும் நம் மனது அவரை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே சங்கீதம் 86:12 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல, என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என நாமும் சொல்ல முடியும். தேவனுக்கு துதி செலுத்தவும் அவரை ஆராதிக்கவும் வேத புத்தகம் ஒரு தலை சிறந்த வழிகாட்டி புத்தகமாக இருக்கிறது. சங்கீதம் 86:9-12 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: கால் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

சொல்றேன், இன்னைக்கு சிரிச்ச வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவாங்க. Put into shame. Ora baraka dalaka namaraka prabhu. Sir, naan sirik.

நிச்சயம் இங்க சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில உங்களால சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க. அவரை பாருங்க சிரிக்கும்.

இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பீ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீ. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீ, அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தான்கள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவார். எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவார். நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி அவரோ என்றார். ஒரே மனமா இருக்கிறார், அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா, அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கர்த்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா, அவரை திருப்பத்தக்கவன் யா. அடுத்த வசனம் போடு, 14 இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாயை திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாயை திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்த

நியமனமாயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா. சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா. ஒரே மனமாயிருக்கிறா, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது.

ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும்? உமக்கே. அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும், உமக்கே. Come on, church. Raise your voice.

அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே பார்க்கலாமா? ஏ மாமா, கண்களை மூடி வாயை திறந்து

சொல்லுவது தடைபடாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரகதரமரகம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், நல் அடைப்புகள்.

பொழுது சொல்லுங்க உமக்கே உமக்கே அவரை உயர்த்த பொழுது ஓரமா ராதியா தூரா மாரா ஷீதரா யூ கீப் பிளேயிங் ஜிக்லா கரதா ராதா தூரா மா மாமரா காரா ஹாந்த் க்ளோரியஸ் பிரசன்ஸ் க்ளோரியஸ் பிரசன்ஸ் மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது மகிமையின் மேகம் கண்ணை மூடுங்கற கண்ணை மூடி ராஜாதி ராஜா உலாவி கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல அவருடைய வல்லமை அவருடைய நீட்டப்பட்ட வலக்கரம்

சொல்லி நாங்க வாசிக்கிறோமே. மன உருக்கம், மன உருக்கம், கண்ணீரை பார்த்து மன உருகுகிற தெய்வம், மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை,

நீடிய சாந்தம், மன உருக்கம். உங்களை பார்த்து மனம் உருகுகிறா, மனம் உருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனம் உருகுகிறவர், மனம் உருகுகிறவர். உங்களை பார்த்து மனம் உருகுகிறா. அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறைய தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறா, மனதுருகுகிறவர், கம்பாஷனேட் கா. ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஓ வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை திறங்க, வாயை திறக்க திறக்க மலைகள் விலகட்டும். ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், என் கர்த்தர் பெயரில் பச்சதலா இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா, முடிவு பரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் பிளஸிங் மினிஸ்ட்ரி ஹவுஸ் ஆஃப் காட் சபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். அன்பின் தேவா, என்னும் இந்த இசைத்தட்டில் பல ஆண்டுகளாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல்களை தேவ ஜனங்கள் முன்பாக கொண்டு வருவதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரை ஆராதித்து மகிழ இந்த பாடல்கள் பேருதவியாக இருக்கும். இப்பாடல்களை கேளுங்கள், நீங்களும் பாடுங்கள். இந்த இசைத்தட்டுக்காக பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். சகோதரன் குணா அவர்களுக்கு ஆண்டவரே பல்வேறு சூழ்நிலைகளிலே நீர் கொடுத்த இந்த பாடல்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பாடல்களை அன்பின் தேவா என்ற இந்த இசைத்தட்டிலே ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. சகோதரனுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இசைத்தட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தாவே இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், இது அநேக ஆயிரங்களுக்கு ஒவ்வொரு பாடலை கேட்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படுவதாக, ஆராதனை வேளைகளிலே பாடப்படுகிற பாடலாய் காணப்படட்டும், இன்ப துன்ப நேரங்களிலே உம்மை துதிப்பதற்கு ஏற்ற உபகரணமாய் காணப்படட்டும். கர்த்தர் இதன் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.

அனாதையா போயிருந்திருக்கணும்ப்பா. புல்லு முளைச்சிருக்கணும், என் கல்லறையில வேப்ப மரம் முளைச்சிருக்கணும், அது பெரிய விருட்சமா மாறி இருந்திருக்கணும். ஆனா இதுவரைக்கும் என்னை தள்ளாட விடாம, தடுமாற விடாம என்னை காத்து வந்த உங்க அன்பை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான்

உங்களை பின்தொடர்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நிந்தை வந்தாலும் புகழ்ச்சி வந்தாலும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராம உங்களை பின்தொடர்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ரூத் போல ராஜா, இன்பமானாலும் துன்பமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் மாமே நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்களோ அந்த இடத்துல தான் நான் இருப்பேன். அப்பா உங்கள் ஜனந்தான் என் ஜனம், உங்கள் தெய்வந்தான் என் தெய்வம். நீங்கள் எங்கே மரணம் அடைவீங்களோ அங்கே தான் நான் மரணம் அடைவேன். எங்கே உங்களை அடக்கம் பண்ணுறாங்களோ அங்கே தான் என்னையும் அடக்கம் பண்ணப்படும்.

0: ஆண்டவர் நேற்றைய தினத்தில் தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை நமக்கு தந்த ஆண்டவர், நமக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை உடைய கூட்டாளிகளை நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். இது வெற்றி கூட்டணி அல்ல, வெற்றி கூட்டணி வேற,
1: வெளிப்பாட்டு
0: கூட்டணி வேற. நல்லா இருக்கு. அரசியல் என்னன்னா வெற்றி கூட்டணி அப்படின்வாங்க. என்ன கூட்டணினா
1: வெற்றி கூட்டணி.
0: அந்த மாதிரி நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்மோடு நமக்கு பின்னாடி திரளுகிற பெருங்கூட்டம் அல்ல, நம்முடைய தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பேசுறாங்க பாருங்களேன், அவங்க தான் தரிசன கூட்டாளிகள். விஷனை குறித்த வெளிப்பாடு அவங்க. அந்த மாதிரியான நபர்களை கத்தரே தரிசனத்தின் பாதையில் தரிசனத்தினுடைய தேவையை மனதிற்கொண்டு தரிசனத்தினுடைய பாரம் பெருசுங்கிறதுனால அதை தாங்கக்கூடிய உடன் போர் சேவகர்களை, உடன் பங்காளிகளை, தரிசன கூட்டாளிகளை கர்த்தரே நமக்கு அருளி செய்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஸோ நாம பெற்ற வெற்றியை ஸ்லாகிச்சு நம்மளோட பேசுறவங்களை எல்லாம் நம்ப முடியாது. ஆனா நமக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பேசுறாங்க பாருங்களேன், அவங்கதான் நம்மளோட பயணிக்கிற ஆட்கள்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: வெற்றியை குறித்து பேசுற ஆட்களை விட நம்மை குறித்த வெளிப்பாட்டை பெற்று நம்மளோட பேசுறவங்களை நம்பலாம்.
1: எஸ்,
0: அவர்களிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை வந்து நம்பத்தகுந்த ஆலோசனை. ஆமென்,
1: ஆமென்.
0: அபிகாயில் பாருங்களேன், தாவீதுக்கு தாவீது நிறைய பெரிய வெற்றிகளை பெறுகிற நபருங்கிறதுனால தாவீது மேல அக்கறையா இருந்த ஆலோசனை சொல்லல. அவளுக்கு தாவீது யாருன்னு என்னன்னா தெரியும், நீ தான் வருங்கால தேசத்தினுடைய அதிபதியா கத்தர் உன்னதான் என்ன செய்திருக்கிறார்னா தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இப்ப இருக்கிற தாவீத மனசுல வச்சு பேசல, தாவீத குறிச்ச தேவனுடைய திட்டத்தை மனசுல வச்சு, தாவீத குறிச்ச தேவ திட்டத்தை வெளிப்பாடாய் பெற்ற அந்த மனுஷி ஒரு சரியான ஆலோசனை சொல்லி தாவீது தவறு செய்யாம தடுக்கிறான் அந்த இடத்துல. சோ இதெல்லாம் ரொம்ப பிரசிஷன் ஒரு விஷயம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஒரு பெரிய தரிசனத்தினுடைய பாரத்தை தனியா தாங்க நம்மளால முடியாதுங்கிறதுனாலதான் ஆண்டவர் அந்த தரிசனத்தின் தேவையை மனதில் கொண்டு ஒரு அணியை நமக்கு தர்றார். ஒரு டீம் என்ன செய்யறாரு, அதனால யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவன் தனக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் அவனுக்கு என்னன்னா இல்ல. அவனுக்குன்னு தேவன் குறிச்சிருக்கிற காலமும் நேரமும் கனிந்து வர்றப்ப அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை, அந்த தரிசனத்துக்கு துணையா நிற்கக்கூடிய ஆட்கள் அவன் இருக்கிற இடத்துக்கே தேடி அவனிடத்துல வரும்படி தேவன் அனுகிரகம் செய்வார்.
1: ஆமென்.
0: இதான் விஷனுடைய மிகப்பெரிய ஒரு யூனிக்கான விஷயம். நீங்க போய் விஷனை தரிசனத்தை தாங்கக்கூடியவங்கள, தரிசனத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களை தேட வேண்டிய அவசியம் என்னன்னா இல்லை. நான் ஜெனியூனா இருக்கிறப்போ விஷனை மட்டும் பார்த்துட்டு ஊழியத்தை கொடுத்தவரை மட்டும் பார்த்துட்டு நாம நிக்கிறப்போ ஆண்டவர் அற்புதமா அந்த தரிசனத்துக்கு துணை செய்யக்கூடிய, அந்த தரிசனத்தினுடைய காரியத்தை தாங்கக்கூடிய ஜப பங்காளர்களை, ஊழிய பங்காளர்களை, அந்த ஊழியத்துக்குன்னு கொடுக்கக்கூடிய நபர்களை, கூட்டாளிகளை,
1: எஸ்,
0: தேவனே அருமையா அவங்க இருக்க இடத்துக்கே கொண்டு வர்றாரு.
1: ஆமென்.
0: அந்த கைரோஸ் மொமெண்ட் வர்றப்போ இந்த அதிசயத்தை நம்ம கண்ணார கண்டு பிரமிப்போம். அப்படி
1: எஸ்
0: எங்க இருந்தா இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா
1: வராங்க
0: வர்றாங்க. ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. வசனம் 1:2 வாசிக்கலாமா?
1: அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம்.
0: அக்காலத்திலே, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அக்காலத்திலே ஆங்கிலத்தில்
1: இல்ல.
0: அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து came to David.
1: Hallelujah. Hallelujah.
0: All the tribes of Israel approached David in Hebron. ஆவித யாரையும் அப்ரோச் பண்ணல, கோத்திரங்கள் எல்லாம் யாரும் அப்ரோச் பண்ணுது, நமஸ்த சபையும் ஆவித அப்ரோச் பண்ணுது.
1: எஸ்
0: உங்க கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப எங்கெங்கே இருக்கிற ஆட்கள் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: வந்து என்ன சொல்றாங்க, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய
1: மாம்சமுமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள்.
0: தெளிவா சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் ஏற்கனவே உன்னை குறிச்சு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில்
1: சொன்னாரே
0: சொன்னாரே
1: சொன்னாரே.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. தாவீதுக்கு சொன்னதை இவர்கள் சொல்லுகிறார்கள்.
0: ஒரு காலத்துல தாவீதை திட்டுனாங்க.
1: எஸ்
0: எல்லாரும் என்ன செஞ்சாங்க,
1: திட்டுனாங்க
0: திட்டுனாங்க. ஆனா இப்ப தாவீதை குறிச்ச தேவனுடைய திட்டத்தை குறிச்சு என்ன செய்யறாங்கன்னா
1: திட்டவட்டமாக
0: திட்டவட்டமாய் பேசுகிறார்கள். ஒரு காலத்துல உங்க குரோனோஸ் பீரியட்ல உங்களை புரிந்து கொள்ளாம தேவனுக்காக நீங்க காத்திருந்த காலத்துல உங்களை குறிச்ச தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாம உங்களை திட்டு திட்டுன்னு திட்டுன கூட்டமெல்லாம் உங்க கைரோஸ் மொமெண்ட் வர்றப்போ நீங்க இருக்கிற இடத்துக்கே தேடி வந்து உங்களை குறிச்ச தேவ திட்டத்தை உங்களிடத்துல திட்டவட்டமாய் பேசுவார்.
1: வட்டமிட்டு திட்டினவர்கள் திட்டவட்டமாய் பேசுகிறார்கள் பேசுவார்கள்.
0: ஆவீத குறிச்ச தேவ திட்டம் என்னங்கிற அந்த வெளிப்பாடு. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அவங்க எல்லாருக்கும் இருந்ததுனாலதான் அவங்க எல்லாத்தையும் யார தேடி வர்றாங்கன்னா ஆவீத தேடி வர்றாங்க. அதான் சில நாட்களுக்கு முன்னாடி தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம், குரோனோஸ் பீரியட்ல உங்களை ஆட்டக்கே சேர்த்துக்கிறாதவங்க உங்க கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப உங்களுக்காக தேவன் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப எங்களை சேர்த்துக்கப்பான்னு சொல்லி உங்களை தேடி வருவாங்க.
1: அல்லேலூயா.
0: எங்களையும் உன்னோட என்ன செஞ்சுக்க
1: சேர்த்துக்கப்பா
0: சேர்த்துக்கப்பா. கரெக்டா. அந்த அக்காலத்திலே ஆவிதுக்கு தேவன் குறிச்சிருந்த நேரம் வர்றப்ப எவ்ரிதிங் ஃபால் இன் டு பிளேஸ். அதாவது அந்தந்த இடத்துல நச்சு நச்சுன்னு என்ன செய்யுதுனா
1: வந்து உட்காரு.
0: எஃபர்ட்லெஸ்ஸா எந்த முயற்சியும் எந்த மூப்பருக்கும் இவர் தூது என்ன செய்யல
1: அனுப்பல
0: அனுப்பவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து நீ ராஜா வாக்குங்கன்னு யாரையும் அப்ரோச் பண்ண வேணா
1: இல்லை.
0: இல்லை, இஸ்ரவேலின் மூப்பர் வசனத்துக்கு வாங்க. இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம்.
1: எஸ்
0: உணவசனம் பாருங்க. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும்
1: எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள்.
0: எப்ரோனிலே ராஜாவினிடத்தில்
1: வந்தார்கள்
0: வந்தார்கள். All the elders of Israel came to the king at Hebron. All the leaders of Israel, all the leaders.
1: Hallelujah. Hallelujah.
0: பூரா தலைவர்களும் யார் அப்ரோச் பண்றாங்கன்னா
1: ஆவிதை
0: நீங்க யாரையும் அப்ரோச் பண்ணாதீங்க. உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கிறப்ப நீங்க எங்க இருந்தாலும், எந்த வனாந்திரத்தில் இருந்தாலும், உங்களை தேடி ஒரு கூட்டம் என்னன்னா வரும்.
1: ஆமென், வரும்.
0: அது இந்த இதுதான் அந்த சீசன்.
1: எஸ்,
0: இதுதான் அந்த மொமெண்ட். இதுதான் உங்களுக்கான தேவன் செட் பண்ண என்னன்னா நேரம்.
1: நேரம்.
0: ஹல்லேலூயா. ஒரு காலத்துல மாயார திட்டினவங்கெல்லாம் இப்ப மனசார உங்களை குறிச்ச தேவ திட்டத்தை குறிச்சு உங்களிடத்துல திட்டவட்டமா என்னன்னா
1: பேசுவாங்க.
0: பேசுவாங்க. அதை பாக்குறப்போ உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: பூரிக்கும். ஹல்லேலூயா.
0: ஒன்னு நாளாகமத்தின் புஸ்தகத்துல 12 அதிகாரம் அற்புதமான ஒரு சாப்டர் பாருங்க. அதுல 22 வசனம் பாருங்க. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர்
1: அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள்.
0: For at that time, day by day, men kept coming to David to help him.
1: Hallelujah.
0: என்னத்தில் பாருங்க, day after day. Amplified, day by day. இந்த மெசேஜில் hardly a day went by without men showing up to help. ஆவீதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷன் வராத நாள் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்குமா?
1: எஸ்.
0: அப்பனா டெய்லி மேனிஃபெஸ்டேஷன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவருடைய கிரியை டெய்லி இருக்கும்.
1: டெய்லி. ஹல்லேலூயா.
0: காலத்திலே தாவீது நாளுக்கு நாள் எப்பமாவது யாராவது வரமாட்டாங்களா நமக்கு உதவி செய்ய அப்படின்னு காத்து கிடந்த காலம்லாம் என்னன்னா
1: போயிருச்சு.
0: போயிருச்சு. இப்போ தாவீதுக்கான தேவனுடைய நேரம் வந்த உடனே அந்த சீசன்ல அந்த அப்பாயிண்டட் டயத்துல டெய்லி தரிசனத்துக்கு துணை செய்யக்கூடிய ஆட்கள் தினசரி தாவீதை தேடி என்ன செய்யறாங்கன்னா
1: வருகிறார்கள்.
0: வருகிறார்கள். வந்தது எதுக்கு? தேவன் தாவீதை குறிச்சு சொன்ன திட்டத்தை நிறைவேற்ற. கர்த்தருடைய வாக்கின்படியே
1: சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடமாய்த்திருப்ப
0: எப்ரோனில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்த
1: யுத்த சன்னத்தரான தலைவரின் இலக்கம் அவன்
0: எல்லாம் பாருங்க. தாவீதினிடத்தில் வந்து சேர்ந்த எல்லாம் தாவீது எங்கேயும் போல எல்லாரும் தாவீது இருக்கிற இடத்தை தேடி என்னன்னா
1: வந்தார்கள்.
0: பலாப்பழத்துல ஈ மொய்க்கிறது போல உங்க சீசன் வந்துருச்சுன்னா உங்க வேல்யூ தெரிஞ்ச ஒரு கூட்டம் நீங்க இருக்கிற இடத்த முக்கியம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எல்லாருடைய கவனமும் யார் மேல? ஆவீது மேல.
1: ஆவீது மேல.
0: ஒட்டுமொத்த இஸ்ரவேலின் கவனம் எல்லாம் யார் மேல?
1: தாவீதின் மேல்.
0: ஆவீது மேல. யாரு உங்களை சேர்த்து கொள்ளாம துரத்தி விட்டது ஒரு காலம்னா உங்களிடத்துல வர்ற எல்லாரையும் நீங்க சேர்த்துக்கிறது இன்னொரு காலம்.
1: இதுதான்
0: அந்த காலம்.
1: அமேன்.
0: உங்களை சேர்த்துக்கிறாதவங்க, உங்களை சேர்த்து கொள்ளாத வீடு, உங்களை சேர்த்து கொள்ளாத சொந்த பந்தம், உங்களை சேர்த்து கொள்ளாத சில நபர்கள் இந்த சீசன்ல உங்கள்ட்ட வந்து எப்பா எங்களை கைவிட்டுறாத, எங்களை சேர்த்துக்கப்பா,
1: சேர்த்துக்கப்பா,
0: நாங்க செஞ்சதெல்லாம் மனசுல என்ன செய்யாத,
1: வச்சுக்கிறாத,
0: வச்சுக்கிறாத, அதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத, பெரிய மனசோட என்ன செஞ்சுக்கண்ணா
1: சேர்த்துக்கிடு,
0: மன்னிச்சுக்க,
1: மன்னிச்சுக்க
0: அப்படின்னு உங்கள்ட்ட வந்து நிறைய பேர் உப்புரவாகிற சீசன் இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு இதை பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கும்.
1: எஸ்.
0: ஆனா ஒரு காலத்துல நமக்கு எதிராக நின்று என்னென்னமோ நம்மளை வசப்பாடினவங்க திட்டினவங்க என்னென்னமோ அவதூறுகளை நம்ம குரோதமாக பரப்புனவங்க இப்ப என்னடா திடீர்னு வந்து நம்மளை குறிச்சு இப்படி பேசுறாங்கன்னா உங்களை குறிச்ச வெளிப்பாட கத்தர் அவங்களுக்கு தந்துட்டார்.
1: ஆமென், தந்துட்டார்.
0: ஒரு காலத்துல நீங்க புரியாத புதிர், ஆனா உங்களுக்கான தேவனுடைய நேரத்துல நீங்க ஒரு விளைஞ்ச கதிர்.
1: ஆமென், ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: புதிரா புரியாத
1: புதிர்,
0: புதிரா இருந்த நீங்க இந்த சீசன்ல, இந்த கைரோஸ் மொமெண்ட்ல, உங்களுக்காக தேவன் குறிச்சிருக்கிற இந்த நேரத்துல மனுஷங்களுடைய பார்வையில விளைஞ்சு நிக்கிற கதிர்,
1: விளைஞ்சு நிக்கிற கதிர்.
0: இன்னும் அதே 1:4-12 பியூட்டிஃபுல்லா அப்படி ஸ்கில்டா இருக்கிறவங்க, டேலண்டடா இருக்கிறவங்க, பென்னியமின் கோத்திரம், காத்தினுடைய இது, பெஞ்சமின், எல்லாத்துல இருந்து, மனாசே, அந்தந்த டிரைபிள் இருந்து ஆட்கள் தாவீதை நோக்கி வந்துகிட்டே இருப்பாங்க.
1: எஸ்,
0: அப்படி வர்றப்ப 16 பாருங்களேன், பின்னும் பென்னியமின் புத்திரரிலும்
1: யூதா புத்திரரிலும்
0: சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற
1: தாவீதினிடத்தில் வந்தார்கள்.
0: தாவீது புறப்பட்டு
1: அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து,
0: நீங்கள் எனக்கு உதவி செய்ய
1: சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும், என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்கு, என்னை என் சத்துருக்களுக்கு காட்டி கொடுக்க வந்தீர்களே ஆகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். ஹல்லேலூயா. நான் தண்டிப்பேன்னு சொல்லல, கண்டிப்பாராக.
0: தாவீதுக்கு வந்து என்னடா இவ்வளவு கூட்டம் வருது, யார நம்புறது, யார, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறப்ப அவரே ஒரு குழப்பத்துலதான் பேசுறாரு. இப்ப எதுக்கு நீங்க வர்றீங்கன்னு என்ன செய்யல
1: தெரியலப்பா,
0: உதவி செய்யறதுக்கு வர்றீங்களா, சமாதானமா வர்றீங்களா, இல்ல என்னைய காட்டி கொடுக்க என்ன செய்றீங்கன்னா
1: வர்றீங்களா
0: அப்படின்ற ஒரு ஒரு ஒரு எண்ணத்துல அவர் வந்து சொன்ன பொழுது அங்க நடக்குது பாருங்க ஒரு விஷயம், 18.
1: அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான
0: அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால்
1: அவன்,
0: தாவீதே,
1: நாங்கள் உம்முடையவர்கள்,
0: ஈசாயின் குமாரனே,
1: உமது பட்சமாய் இருப்போம்,
0: உமக்கு சமாதானம்,
1: சமாதானம்,
0: உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும்
1: சமாதானம்,
0: உம்முடைய தேவன்
1: உமக்கு துணை நிற்கிறார் என்றான்.
0: அல்லேலூயா. திடீர்னு அவர் மேல ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான்.
1: ஹல்லேலூயா.
0: பெரிய ஒரு ஒரு வாழ்த்துதல் வருது, தீர்க்க தரிசன வாழ்த்துதல் வருது. யாருக்குன்னா ஆவிக்கு. தெரிஞ்சு வச்சு, இவங்க சும்மா நம்ம காரியத்துக்காக நம்மளை என்ன செய்யலன்னா பாராட்டல, கர்த்தருடைய ஆவியானவரே இவன் மேல இறங்கி,
1: எஸ்
0: ஆவிதே நம்பு, நான் தான் பேசுறேன் இவங்க மூலமா,
1: ஹல்லேலூயா
0: அப்படின்னு ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் கிரீட்டிங்ஸ் வருது. யாருக்குன்னா தாவீதுக்கு. தேவனோட பழகுற மனுஷனா தாவீது, கண்டிப்பா தேவன் வந்து ஏதோ மூவ் பண்றாருன்றது நல்ல என்னன்னா தெரிஞ்சிருச்சு. காட்ஸ் மூவ், இது இது தேவனுடைய கிரியை அப்படிங்கிற அந்த தெளிவு தாவீதுக்கு வந்த உடனே, அப்பொழுது தாவீது அவர்களை
1: சேர்த்து கொண்டு
0: அவர்களை
1: அடுக்கு தலைவராக்கினான்.
0: இன்னும் 19 பாருங்களேன், சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடனே கூட தாவீது வருகிற போது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய்
1: சேர்ந்தார்கள்,
0: சேர்ந்தார்கள். பூரா ஒரு பக்கம் என்ன செய்தனா மொத்தமா சாயுது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: தரிசனத்தின் பக்கமா என்னன்னா
1: சாய்கிறது,
0: சாய்கிறது. எவர்கள் உங்களுக்கு குரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் உங்கள் பட்சமாய் சாய்கிற சீசன் இது.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: என்ன ஐசாயில் அப்படிதானே இருக்கு, உனக்கு குரோதமா ஒரு கூட்டம் கூடுனா அது என்னாலே கூடுகிற
1: கூட்டம் அல்ல,
0: கூட்டம் அல்ல,
1: கூட்டம் அல்ல. ஹல்லேலூயா.
0: யாரெல்லாம் உனக்கு எதிரா வர்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா உன் பக்கமா என்னன்னா வருவாங்க.
1: 54:15
0: ஹல்லேலூயா.
1: ஏசாயா
0: வாசிக்கலாமா?
1: இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எழுதி வச்சுக்கங்க, இந்த சீசன்ல உங்களுக்கு விரோதமா கூடின கூட்டம் உங்க பட்சத்துல வருது.
1: ஆமென்.
0: உங்க நேரம் சாமி இது.
1: எஸ் ஐ பிலீவ். அல்லேலூயா.
0: அதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் இப்பமே நடக்குது.
1: ஆமென்.
0: இப்பமே நடக்குது.
1: ஆமென்.
0: ஒரு காலத்துல நம்மளை ஒளிச்சு கட்டணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்ச ஆட்கள்லாம் இப்ப நம்மகிட்ட வந்து நம்ம சார்பா நின்று நம்ம பட்சமா சாயிறாங்களே.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த அதிசயம்லாம் கைரோஸ் மொமெண்ட்ல நடக்குது.
1: ஆமென்.
0: உங்களுக்கான நேரம் வர்றப்ப இதெல்லாம் என்னடா நடக்குது, நம்மளை சுத்தி ஒட்டாதுன்னு நினைச்சதெல்லாம் இப்ப நகமும் சதையுமா வருது.
1: ஆமென்.
0: எந்த காலத்துல என்ன செய்யாது,
1: ஒட்டவே
0: ஒட்டாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே இப்ப எப்படி வருதுன்னா, நகமோ
1: சதையுமா
0: சதையுமா
1: சதையுமா. ஹல்லேலூயா.

0: ரப்பே, இஸ்ரவேலின் கோத்திரங்கள் என்ன சொல்ற, நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். இதை விட க்ளோஸா யாராவது பேச முடியுமா?
1: முடியாது.
0: உங்களை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க.
1: எஸ்,
0: உங்களை
1: க்ளோஸ்,
0: உங்க சாப்டர் என்னன்னா
1: க்ளோஸ் பண்ண,
0: க்ளோஸ் அப்படின்னு நினைச்சவங்க ரொம்ப க்ளோஸா உங்கள்ட்ட வந்து பேசுவாங்க.
1: ஹல்லேலூயா.
0: இதுக்கு மேல என்னையா இருக்கு வேர்டு க்ளோஸா பேசுறதுக்கு? We are your bone and your flesh. Look at us. Your own flesh and blood. Amen.
1: Amen.
0: So, இந்த எல்லாருக்கும் தாவீது குறிச்ச வெளிப்பாடு. தாவீதுக்கு தாவீது குறிச்ச என்ன இல்ல, சந்தேகமே இல்லை எப்பவுமே. ஆனா தாவீது குறிச்ச சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துச்சு.
1: Yes.
0: தரிசனத்தின் பாதையில தேவன் நமக்கு தந்த தரிசனத்தை குறித்து நமக்கு எந்த சந்தேகம் என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை. ஆனா தரிசனம் பெற்ற நம்மளை குறித்து தான் எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு.
1: எஸ்,
0: அவனை பார்க்கிற பார்வையே என்னன்னா ஒரு மாதிரி வினோதமா வித்தியாசமா
1: சந்தேக பார்வை.
0: அப்ப தாவீதை இப்ப சந்திக்க வர்றவங்க ஒருத்தருக்குள்ளையும் தாவீதை குறித்த சந்தேகமே இல்லை. சந்தேகத்தோடு உங்களை சந்திக்க மறுத்தவங்க எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாம உங்களை சந்திக்க வருவார்கள்.
1: ஆமென். சந்திக்க வருவார்கள்.
0: தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றார், சில பேரை நீங்க சந்திக்க நினைச்சோம், அவங்க உங்க மேல உள்ள சந்தேகத்துல உங்களை சந்திக்க என்ன செஞ்சிட்டாங்க, மறுத்துட்டாங்க. ஆனா எந்த சந்தேகமும் இல்லாம இந்த சீசன்ல அவங்க உங்களை சந்திக்க புறப்பட்டு வருவார்கள்.
1: வருவார்கள்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதி வச்சுக்கங்க, திரும்ப வலியுறுத்துறேன், உங்க மேல உள்ள சந்தேகத்தினால உங்களை சந்திக்க மறுத்தவங்க
1: எஸ்
0: இந்த சீசன்ல உங்களை சந்திக்க வர்றாங்க.
1: ஆமென்.
0: எந்த சந்தேகமே இல்லாம
1: எஸ்
0: ஆவீத சந்திக்க வந்த மனுஷங்க யாருக்குள்ள இப்ப தாவீது குறிச்சு எந்த
1: சந்தேகமும் இல்ல,
0: சந்தேகமே இல்ல.
1: எஸ், அல்லேலூயா.
0: உங்களுக்கான சீசன் வர்றப்ப உங்களுக்கு விரோதமா விதைக்கப்பட்ட களைகளை, மனுஷங்களுடைய மனசுல வளர்ந்து நிக்கிற கலைகளை ஆண்டவர் பிடுங்கி போட்டுட்டு உங்களை ஒரு விளைஞ்ச கதிர அவங்கள்ட்ட காட்டுவார். இதையும் எழுதி வச்சுக்கங்க, உங்களுக்கு குரோதமா பிறருடைய மனசுல விதைக்கப்பட்டு வளர்கிற கலைகளை தேவன் பிடுங்கிட்டு உங்களை அவங்க கண்ணுக்கு எப்படி காட்டுறாருன்னா விளைஞ்ச கதிர்.
1: கதிர்.
0: அதற்கான ஆரம்ப அறிகுறிகளை இப்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. மழை துளி பொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொட்டு கொட்டுன்னு கொட்ட
1: போகுது. கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது.
0: நம்ம மேல உள்ள ஒரு சந்தேகத்தினால நம்மளை சந்திக்க மறுக்கிறது வந்து எவ்வளவு மனசுல காயத்தை உண்டாக்கும் தெரியுமா? ஒரு தவறு என்னன்னா
1: பண்ணவே இல்லை.
0: ஆனா என்ன குறிச்சு தப்பு தப்பா சொல்லி என் மேல இருக்கிற டவுட்ல என்ன சந்திக்கவே என்ன செஞ்சிட்டாங்கன்னா
1: மறுத்துட்டாங்க.
0: மறுத்துட்டாங்க. எவ்வளவு பெரிய வலி மனசுக்கு. அதான் அந்த ரெண்டு, ஒன்னு நாளாமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்துல தாவீதுக்கு அந்த வலி இருந்தது எப்படி சொல்றாரு பாருங்களேன். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க, வசனம் 17, என் கைகளில்
1: கொடுமை இல்லாதிருக்க
0: என்னை என் சத்துருக்களுக்கு காட்டு கொடுக்க வந்தீர்களே ஆகில்
1: நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக
0: சொல்றாரு. என் கைகள்ல
1: கொடுமை
0: இல்லாதிருக்க அப்படின்னா நான் எந்த தவறும் என்ன செய்யலன்னா செய்யல. ஏண்டா என் மேல உங்களுக்கு இவ்வளவு
1: சந்தேகம்?
0: சந்தேகம். ரிலேஷன்ஷிப்ல அதெல்லாம் வருதா? என்ன சந்திக்க என்ன செஞ்சிட்டாரு?
1: மறுத்துட்டாரு.
0: மறுத்துட்டாரு. என்ன என்ன குறிச்சு தப்பு தப்பா என்ன செஞ்சிட்டாங்கன்னா சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன குறிச்சு மத்தவங்க சொன்னது அவர் அப்படி நம்பிட்டு என்ன குறிச்சு தவறான காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டு என்ன சந்திக்க என்னன்னா
1: மறுத்துட்டாரு.
0: பகைக்க ஒரு காலம் உண்டுன்னா சிநேகிக்க ஒரு காலம் உண்டு.
1: ஆமென். உங்களுக்கு
0: குரோதமான காரியங்களை மனசுல வச்சு உங்களை பகைச்சது ஒரு காலம். ஆனா கத்தர் இப்போ விளைஞ்ச கதிர உங்களை நிறுத்துறாரு. உங்களை குறிச்ச திட்டம் புரிஞ்சுக்கிட்ட உடனே எந்த சந்தேகமும் இல்லாம உங்களை சந்திக்க வருவாங்க. நீங்களும் சந்தேகப்படாதீங்க அவங்களை குறிச்சு. சோ இங்க 12:1-4 தாவீதை சுற்றி நின்று தாங்கக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு தேவைப்பட்ட, ராஜாங்கத்தினுடைய நிர்வாகத்துக்கு தேவைப்பட்ட, ராணுவத்துக்கு தேவைப்பட்ட உண்மையானவங்களை, திறமையானவங்களை கத்திரே எழுப்பி தாவீதின் இடத்துல கொண்டு வருகிறார்.
1: எஸ்,
0: எல்லா மரத்துக்கும் அந்த மரத்தினுடைய பாரத்தை வேர் என்னன்னா சுமக்குது. என்ன ரோமர்ல பவுல் சொல்றாரு, வேர் தான் எதை சுமக்குது?
1: கிளைகளை.
0: மரத்தை கிளைகளை சுமக்குறது என்னன்னா
1: வேர்.
0: வேர் தான் சுமக்குது. ஆனா இந்த ஆலமரம் வருது பாருங்களேன், ஆலமரத்துக்கு வேர் மட்டும் பத்தாது. என்ன, ஆலமரம் வந்து மரங்களின் அரசன். அதனால அதனுடைய சைஸ், அதனுடைய பிரான்சஸ், அது கேரி பண்ற பேர்டன் எல்லாமே வேரை வச்சு தாக்கு பிடிக்கிறது என்னன்னா கஷ்டம். அதனால ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறார்னா, அந்த மரத்தினுடைய கிளைகள் என்ன செய்கிறதுனா அந்த பழுவு தாங்கிறதுக்கு விழுதுகளை விடும்.
1: எஸ்,
0: எதை விடும்னா கிளைகள் இருந்து
1: விழுதுகள்,
0: விழுதுகள் விடும்,
1: விழுதுகள்.
0: அப்போ ஒரு தரிசனம் ஒரு லெவலுக்கு மேல போய் அது ஒரு ஒரு விரிந்து படருகிற நேரத்தில் அதனுடைய பெரிய சுமைய, பெரிய பாரத்தை தாங்கிறதுக்கான நாம முட்டு கொடுக்க முடியாது. என்ன கொடுக்க முடியாது?
1: முட்டு கொடுக்க முடியாது.
0: முட்டு கொடுத்து தாங்கிறது வேற. இவ்வளவு பெரிய பேனியன் ட்ரீ, இந்த மரம் விழுந்துடாம இருக்கிறதுக்கு முட்டு கொடுத்தா
1: எத்தனை முட்டு கொடுக்கிறது?
0: அது என்ன சென்றீங்க முட்டு கொடுத்து விழாம தாங்கிறதுக்கு?
1: எஸ்,
0: ஒரு விஷன். இது போல பிரம்மாண்டமான ஒரு ஒரு சீசனுக்குள்ள அடர்ந்து விரிந்து படருகிற தருணம் வர்றப்ப அதனுடைய இந்த பிரம்மாண்டத்தை பிச்சிருக்குவாங்க. அந்த அந்த பிரம்மாண்டத்தை தாங்கி பிடிக்கிற விழுதுகள் அந்த மரத்தினுடைய கிளைகள் இருந்து ரிலீஸ் ஆகுது.
1: எஸ்,
0: யாரும் கீழே இருந்து முட்டு என்ன செய்யல,
1: கொடுக்கல,
0: கொடுக்கல. இந்த மரத்தை முட்டு கொடுத்து யாரும் என்ன செய்யலன்னா தாங்கி பிடிக்கல. மரத்தினுடைய கிளைகள் இருந்து இந்த மரத்தினுடைய பிரம்மாண்டம், இந்த மரத்தினுடைய சுமைய மனசுல வச்சு இந்த பாரத்தை லெகுவாக்கக்கூடிய, இந்த பாரத்தை தாங்கக்கூடிய விழுதுகளை அந்த மரத்தினுடைய கிளைகள் இருந்தே ரிலீஸ் ஆகுது.
1: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: விழுதுகள் அரச மரத்துக்கு, ஆல மரத்தினுடைய அத்தியாவசிய தேவை,
1: தேவை.
0: இந்த விழுதுகளுடைய ரோல் என்னன்னா தரிசனத்தினுடைய சுமைய அப்படி தாங்கி நிற்கும்.
1: ஆமென்.
0: தரிசனத்தினுடைய
1: சுமைய தாங்கி நிற்கும்,
0: பெரிய சுமைய பகிர்ந்து கொள்ளக்கூடிய, பெரிய சுமையை
1: தாங்கிக் கொள்ளக்கூடிய,
0: பகிர்ந்து கொள்ளக்கூடிய விழுதுகள் தரிசனத்துல வெளிப்படும். அல்லேலூயா,
1: ஆமென்.
0: ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி, ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நம்ம கையில தந்திருப்பார்னா அந்த திட்டத்தினுடைய பிரம்மாண்டம், அதனுடைய வீரியம், அதனுடைய எழுச்சி, அதனோட அது ஸ்ப்ரெட் ஆகிறது, இதெல்லாம் வேற வச்சு நம்மளால தாக்கு பிடிக்கவே என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. அதனால இந்த மரத்தினுடைய அந்த படர்ந்து விரிகிற மரத்தினுடைய அந்த பாரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய விழுதுகளை அந்த மரமே விடுது.
1: ஆமென். எஸ். ஹல்லேலூயா.
0: பெரிய தரிசனத்தை குறித்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த தரிசனத்தை தாங்கி யாரும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. இவ்வளவு பெரிய தரிசனத்தை கொடுத்த தேவன் இந்த தரிசனத்தை தாங்கக்கூடிய விழுதுகளை இந்த தரிசனத்திலிருந்து வெளிப்பட தேவன் கிருபை செய்வார்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நம்ம ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களையே நம்முடைய ஊழியத்தை தாங்கக்கூடிய விழுதுகளாக தேவன் தர்றார்.
1: ஆமென்.
0: இதான் தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்ற ஒவ்வொரு மனுஷனும் அந்த தரிசனத்தை தாங்கக்கூடிய விழுதுகள். மரம் ஏன் விழுந்து போலன்னா அது படு ஸ்ட்ராங்குங்கிறதுனால விழுந்து போல, அது விட்ட விழுது அதை விழுந்து போகாம தாங்கி பிடிக்குது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீங்க விழுந்து போவது
1: இல்லை.
0: தரிசனத்தினுடைய பாரம் தாங்காம ஊழியத்தினுடைய தேவைய அழுத்தம் அதிகமா இருக்குன்னு சொல்லி நீங்க கொலாப்ஸ் ஆவதில்லை, நீங்க விழுந்து போவதில்லை. இவ்வளவு பெரிய காரியத்தை உங்க கரத்துல கொடுத்த தேவன் நீங்க விழுந்து போகாத அளவுக்கு உங்களை தாங்கக்கூடிய விழுதுகளையும் தர்றார்.
1: ஆமென்.
0: நீங்க ஒரு ஆலமரம்னா உங்களை சுத்தி உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய விழுதுகள் உங்களை சுத்தி இருக்கிறது, உங்களுடைய அலங்காரம்.
1: ஆமென். அலங்காரம்.
0: அல்லேலூயா.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: விழுதுகள் தரிசனம் பெற்ற ஒரு தலைவனை சுற்றி நின்று தாங்குகிற தரிசன பங்காளிகள், விழுதுகளை போல சுற்றி நின்று தாங்குகிற தரிசன கூட்டாளிகள். அலங்காரம்.
1: அலங்காரம்.
0: அந்த ஊழியத்தினுடைய அலங்காரம்.
1: ஆமென்.
0: இவங்களுக்கு நம்மளை தாங்கி நிக்கிற இந்த விழுதுகளுக்கு நம்மளை குறிச்ச வெளிப்பாடு உண்டு. இதுதான் எலும்பின் எலும்பு. நாங்கள் உம்முடைய எலும்பும் மாம்சமுமானவர்கள்ன்றது இதுதான். முட்டு கொடுத்ததுக்கு வந்து எலும்பும் மாம்சமுமானவர்கள் முட்டு சொல்ல முடியாது. எப்ப கலட்டி விடுவாங்க நமக்கு என்ன செய்யாதுன்னா
1: தெரியாது.
0: தெரியாது. நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள்னா என்ன அர்த்தம்? மரத்திலிருந்து வந்த
1: விழுதுதான் அது.
0: அந்த விழுது சொல்லு, நாங்க என்ன புதுசா வேற மாம்சமா? எல்லாம் இங்க இருந்து வந்ததுதான்.
1: வந்ததுதான்.
0: இந்த கிளையிலிருந்து வந்ததுதான். இந்த அளவு எங்களை என்ன செஞ்சிருக்குன்னா பிளஸ் பண்ணிருக்கு. விழுதுகளுக்கு தான் அதை சொல்லக்கூடிய அந்த உரிமை இருக்கு.
1: எஸ். அல்லேலூயா.
0: அதனாலதான் ஒரு தரிசனத்தினுடைய வெளிப்பாட்டுல வளர்றவங்க அந்த வெளிப்பாட்டை உள்வாங்கி அந்த வெளிப்பாட்டை பெற்று அந்த வெளிப்பாட்டினால வாழ்க்கையில மாற்றம் கண்டவர்கள், அந்த வெளிப்பாட்டினால தங்கள் வழிகளை சீர்வரித்து கொண்டவர்கள், அந்த வெளிப்பாட்டினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அந்த வெளிப்பாட்டினாலேயே மனம் திரும்பினவங்க, அந்த தரிசனத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தரிசன தலைவனை பார்த்து சொல்லுவாங்க, எங்கயா இங்க இருந்து வந்ததுல தான் நாங்க என்ன செய்யறோம்?
1: வந்தோம்யா.
0: நாங்கள் உம்முடைய எலும்பும் மாம்சமுமானவர்.
1: எஸ். வாரையில இருந்து தான் வந்தோம். அல்லேலூயா.
0: அப்ப விழுது என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஒண்ணும் வேற அங்க இருந்த வரல, உங்ககிட்ட இருந்தா வந்தோம்.
1: உங்ககிட்ட இருந்து தான்.
0: நான் என்ன சொல்றேன், நான் விழுந்து போகாம இருக்கிறதுக்கு காரணமே இந்த விழுதுகள் தான்.
1: விழுதுகள் தான்.
0: அதான் விழுதுகள்ங்கிற புக்கை நான் எழுதினப்போ, குட்டி புக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ்க்கு நான் ஆரம்பத்துல நான் எழுதின பொழுது ஆலமரத்திற்கு அந்த வேர்டு பவர்ஃபுல்லா இருக்கு. ஆலமரத்திற்கு அதை சுற்றி நின்று தாங்குகிற விழுதுகள் அலங்காரம். இதே போல தரிசனம் பெற்ற ஒரு தலைவனுக்கு அவனை சுற்றி நின்று தாங்குகிற பங்காளர்கள் அலங்காரம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தேவன் எழுப்பின தரிசனத்துல இந்த அலங்காரம் இருக்கும்.
1: ஆமென்.
0: அலங்கரிப்ப தேவனே செய்கிறார்.
1: செய்கிறார்.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதனால உள்ள என்ன செய்யாதீங்கன்னா கலங்காதீங்க. சரியா இந்த தரிசனத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய விழுதுகள் உங்க தரிசனத்திலிருந்தே ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அல்லேலூயா. அந்தந்த ஏரியால அவங்கவங்க வந்து அந்தந்த பணிக்காக தங்களுடைய தோள்கள் என்ன செய்வாங்கன்னா
1: கொடுப்பார்கள்,
0: சுற்றி நின்று நம்மளை என்ன செய்வார்கள்,
1: தாங்குவார்கள்.
0: ஒருவேளை இப்ப அந்த மாதிரி காரியங்களை நீங்க பார்க்காம இருக்கலாம், உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட்ல இந்த மாதிரியான காரியங்களை நீங்க அதிகமா என்ன செய்வீங்கன்னா பாப்பீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நியூ சீசன் வர்றப்ப, ஆண்டவருடைய நேரம் நம்ம வாழ்க்கையில வர்றப்ப, ஆண்டவர் டிவைன் கனெக்ஷன்ஸ் நமக்கு தருவார், தெய்வீக
1: இணைப்புகள்
0: இணைப்புகளை தேவனே தருவார். அவரான காரியத்துல நம்மளை தொடர்புபடுத்தி நம்மளை குறிச்சு இழிவா பேசினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தவறான காரியத்துல நம்மளை சம்பந்தப்படுத்தி நம்மளை குறிச்சு தப்பு தப்பா பேசி நம்மளுடைய நேமை ஸ்பாயில் பண்ணவங்க என்ன செய்யறாங்க, நிறைய பேர்
1: இருக்கிறாங்க.
0: ஆனா நம்முடைய மொமெண்ட் வர்றப்ப அவங்க செஞ்ச தவறு அவங்க ரியலைஸ் பண்ணும்படியான காரியத்தை தேவனே செய்வார்.
1: எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அவரான காரியத்தோட நம்மளை சம்பந்தப்படுத்தி நம்மளை குறிச்சு தவறான எண்ணத்தை மற்றவங்களுடைய மனசுல விதைக்க பிசாசால முடியும்னா, நமக்கான ஆண்டவருடைய நேரம் வர்றப்போ நம்முடைய கைரோஸ் மொமெண்ட்ல சரியான நபர்களை நம்முடைய எல்லைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து,
1: ஹல்லேலூயா,
0: நம்ம குறிச்ச தேவனுடைய திட்டத்தை அதி தீவிரமா நிறைவேற்றி முடிக்க ஆவியானவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு விரோதமா சத்துரு வந்து இவ்வளவு தீவிரமா வேலை செய்ய முடியும்னா, ஏன் சார்பா ஆவியானவர் எவ்வளவு அதி தீவிரமா வேலை செய்வார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அவன் தீவிரமா வேலை செஞ்சான், ஆனா எனக்கான நேரம் வர்றப்ப ஆண்டவர் அதி தீவிரமா வேலை செய்வார்,
1: அதி தீவிரமா
0: கிரியை செய்வார்,
1: கிரியை செய்வார்.
0: மாஸ்டர்ஸ் டச்,
1: டச்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: எஜமானுடைய தொடுதலை, எஜமானுடைய கரத்தினுடைய கிரியைய பார்க்கிற ஒரு தருணத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டாரு,
1: வந்துட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரியான சீசன் வர்றப்பதான் நமக்கு நமக்கு பாதகமா இருந்த அத்தனை விசேஷங்களும் விஷயங்களும் ஒரே நாள்ல நமக்கு சாதகமா மாறும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அட்மாஸ்பியர் மாறிச்சா,
1: மாறிச்சு.
0: ஆவிது 2 Samuel 5 டேவிடோட அட்மாஸ்பியர் மாறிச்சா,
1: மாறிச்சு.
0: 1 Samuel 12 டேவிடோட அட்மாஸ்பியர் மாறிச்சா,
1: மாறிச்சு.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா. ஆமென்.
0: ஒரே ஒரு தெய்வீக தொடர்பு உங்களை எட்டாத உயரத்து கொண்டு போய் விட்டுறோம். பிலிவ்,
1: ஐ பிலிவ்,
0: பிலிவ். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கருவிகளை ஆண்டவர் ஏற்கனவே தெரிவு செய்து விட்டார்.
1: ஆமென்.
0: பரமபத விளையாட்டுல ரெண்டு இருக்கும், ஒன்னு பாம்பு, இன்னொன்னு ஏணி இருக்கும். தாயக்கட்டைகளை உருட்டி விளையாடுறப்போ பாம்பு இருக்கிற அந்த கட்டத்துக்குள்ள போச்சுன்னா மேல இருக்கிறவன கொத்தி கீழே என்னன்னா
1: இறக்கி தள்ளி விட்டு,
0: இறக்கி தள்ளி விட்டுறோம். அந்த மாதிரி உச்ச கட்டத்திலையும் ஒரு ஒரு பாம்பு இருக்கும். நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற உச்ச கட்டத்துல என்ன இருக்கும், ஒரு
1: ஒரு பாம்பு,
0: பாம்பு இருக்கும், பெரிய பாம்பு இருக்கும்.
1: கீழே வந்ததெல்லாம் குட்டி குட்டி பாம்பு.
0: நீங்க உங்களுடைய காரியத்தை நீங்க ரீச் பண்ற நேரத்துல அது உங்களை ஒரு கொத்து கொத்திருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, திரும்பவும் நீங்க எங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்,
1: ஆரம்பத்துல
0: இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்,
1: ஆரம்பத்துல இருந்து
0: ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதே நேரத்துல கீழே கிடக்குற ஆள ஒரே அடியா மேல தூக்கிட்டு போற ஏனி என்ன வச்சிருக்கிறார், நாங்க
1: வச்சிருக்க
0: அவன் பாருங்க அந்த நூறுன்னு போட்டிருக்கா,
1: அது பக்கத்துல பாரு,
0: பக்கத்துல வந்து ஒரு பாம்பு இருக்கா,
1: 99 வந்துருது,
0: அது ஒரு கொத்து கொத்துச்சுன்னா அது எங்க வந்து விழுதுன்னா
1: 7
0: வந்து விழுது. அப்ப பாம்பு வேலை என்னன்னா மேல இருக்கிறவன கீழே கொண்டு வர்றது.
1: எஸ்,
0: ஏனியோட வேலை என்னன்னா கீழே இருக்கிறவன மேல தூக்குறது.
1: ஆமென்.
0: கொத்தி கொத்தி உங்களை கீழே இறக்கி விட்டாங்க, சம்பந்தமில்லாத காரியத்தில் உங்களை சம்பந்தப்படுத்தி. ஆனாலும் ஆண்டவர் உங்களை பொத்தி பொத்தி பாதுகாத்தார்.
1: ஆமென்.
0: அவங்க உங்களை கொத்தி கீழே இறக்கினாலும் உங்களை ஆண்டவர் பொத்தி பொத்தி பாதுகாத்தார்,
1: பொத்தி பொத்தி பாதுகாத்தார்.
0: பல முறை பாம்பு கொத்துனதை நீங்க பாத்தீங்க. ஒரடியா சாணியர்னா
1: முழம் சறுக்குதுங்க,
0: முழம் சறுக்குது அப்படிங்கிற நிலைமையில பிசாசு உங்க வாழ்க்கையில நல்லா விளையாண்டான். ஆண்டவர் சொல்றாரு, மேல இருந்த உன்னை கொத்தி கீழே இறக்க முடியும்னா, கீழே இருக்கிற உன்னை ஒரே அடியா மேல ஏற்ற என்னால என்னன்னா
1: முடியும். அல்லேலூயா.
0: பரமபத விளையாட்டுல பாம்போட வேலை மேல இருக்கிறவன கீழே இருக்கிறது. ஆனா ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, என்ன டேமேஜ் உங்களுக்கு பண்ணியிருந்தாலும் சரி, ஓவர் நைட்ல ஒரே நாள்ல உங்களுடைய நேரம் வர்றப்ப தீவிரமா கீழே இருக்கிற உங்களை சர்றன்னு மேல தூக்கிட்டு போயிருவேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்
0: சகோதரமாரெல்லாம் கொத்தி கீழே இறக்குனாங்களா? யோசேப்ப
1: கொத்தி கீழே இறக்குனாங்க.
0: ஆனாலும் பொத்தி பாரு, வீட்டுல ஆண்டவர் பொத்தி பொத்தி பாதுகாத்தாரா?
1: பாதுகாத்தார். அல்லேலூயா.
0: பொத்தி பாரு வீட்டுல கொத்தி இன்னும் கீழே இறக்குனாங்களா?
1: இறக்குனாங்க.
0: ஆனாலும் சிறைச்சாலையில் ஆண்டவர் பொத்தி பொத்தி பாதுகாத்தாரா?
1: பொத்தி பொத்தி பாதுகாத்தார்.
0: சொல்லுவாங்க, from pit to Potiphar's house. அப்புறம் Potiphar ஹவுஸ் டு
1: prison.
0: Prison. And then prison to palace.
1: 4P. Hallelujah.
0: The prison to palace moment வந்து உங்க லைஃப்ல வந்துருச்சு.
1: வந்துருச்சு. Hallelujah. வந்துருச்சு.
0: குளிய பாத்தீங்க, பழிய பாத்தீங்க, ஆனா கர்த்தருடைய வழிய பார்க்க போறீங்க.
1: வழிய பார்க்க போறீங்க.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க கண்ணு குளிய பார்த்துச்சு, உங்க காது உங்க மேல சுமத்தப்பட்ட பழிய கேட்டுச்சு.
1: ஆமென்.
0: ஆனா இப்ப இந்த வனாந்தரத்துல கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற ஒரு வழிய பார்க்கிற நேரத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்துட்டாரு.
1: வந்துட்டாரு, வந்துட்டாரு.
0: வனாந்தரத்துல
1: வழியை
0: வழியை உண்டாக்குகிற ஆண்டவர்,
1: உண்டாக்குகிற ஆண்டவர்.
0: குழிய பார்த்த, பழிய கேட்ட, ஆனாலும் உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்தது எதுக்குன்னா, நான் உனக்கு காண்பிக்கிற இந்த வழியில பயணி,
1: பயணி.
0: கர்த்தர் ஏணியை வைக்கிறார் உங்களுக்கு.
1: ஆமென்.
0: சம்பந்தமே இல்லாத உங்களுடைய நீங்க இருக்கிற நிலைமைக்கும் உங்களை ஆண்டவர் கொண்டு போற நிலைமைக்கும் சம்பந்தமே இல்லை, எட்டாத உயரம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரே ஒரு டிவைன் கனெக்ஷன் உங்களை அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போகும்.
1: ஆமென்.
0: யோசேப் அப்படிதான் தூக்கிட்டு போனார்.
1: எஸ்.
0: ஆமென்.
1: ஆமென். அல்லேலூயா. ஆமென்.
0: தேவன் குறிச்சிருக்கிற இந்த காலம் வந்திருக்கிற இந்த நாட்கள்ல அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க. பலர் உங்களுடனான தொடர்பை துண்டித்து விட்டார்கள், உங்களுடனான தொடர்பை பலர்
1: துண்டித்து விட்டார்கள்.
0: யாருக்கு தீர்க்க தரிசனம் தெரியல, உங்களோடு இருந்த தொடர்பை பலர் என்ன செய்தார்கள்?
1: துண்டித்து விட்டார்கள்,
0: துண்டித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய இணைப்பை கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: சில காரியம் டிஸ்கனெக்ட் ஆகுது, சில காரியம் கனெக்ட் ஆகுது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: தொடர்பு துண்டிச்சிட்டாங்களே, தொடர்பு என்ன பண்ணிட்டாங்களே,
1: துண்டிச்சிட்டாங்களே,
0: துண்டிச்சிட்டாங்களே. துண்டிச்சது மட்டுமில்ல, என்ன தண்டிக்கவும் செஞ்சிட்டாங்களே. துண்டிச்சதே பெரிய வலி. இதுல துண்டிச்சு கண்டிச்சது அதை விட பெரிய வலி,
1: பெரிய வலி.
0: நீங்க டபுள் பெயின்ல இருக்கிறீங்க,
1: தாங்கொண்ணா துயரம்,
0: தாங்கொண்ணா துயரத்துல இருக்கிறீங்க. என்ன உங்களை துண்டிச்சு
1: கண்டிச்சு
0: கண்டிச்சு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்கான அவர் குறிச்சிருக்கிற நேரத்துல நியூ கனெக்ஷன் உங்களுக்கு தர்றாரு.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு என்ன தர்றாரு?
1: புதிய கனெக்ஷன்.
0: இந்த சீசன்ல அந்த டிவைன் கனெக்ஷன்ஸ் நீங்க பாப்பீங்க.
1: ஆமென், ஹல்லேலூயா.

0: சில வருஷங்களா சில மாதங்களா உங்க ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு.
1: எஸ்,
0: அல்லேலூயா சொல்லு.
1: அல்லேலூயா.
0: உங்களுடைய நேரம் வர்றப்ப அவங்க எல்லாம் மேல
1: வருவார்கள்.
0: ஹலோ பாஸ்டர் அப்படின்னு சொல்லி உங்களோட என்ன செய்வாங்கண்ணா? கனெக்ட் ஆவாங்க. பிறருடைய மனதில் உங்களை குறிச்ச ஒரு நினைவு ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறாரு? விதைச்சிருக்கிறாரு.
1: விதைச்சிருக்கிறார்.
0: வானபாத்திரக்காரரின் தலைவனுடைய மனசுல யோசேப்பு குறிச்ச நினைவு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? விதைச்சுதான் அனுப்பிச்சார்.
1: விதைச்சுதான் அனுப்பினார்.
0: விதைச்சிருக்கிறாரு. அவன் நினைச்சானா?
1: நினைக்கல.
0: நினைக்கல.
1: நினைக்கல.
0: எப்படி இத்தனை நாள் மறந்தான்னு என்ன செய்யலன்னா
1: தெரியல.
0: ஆனா யோசிப்புக்கான சீசன் வந்தப்போ ஒரு மழை கொட்டுது. வானபாத்திரக்காரரின் தலைவனுக்குள்ள விதைக்கப்பட்டிருந்த நினைவு முளைச்சு வருது.
1: எஸ்,
0: இன்றுதான் நான் செய்த குற்றம்
1: என் நினைவில் வந்தது.
0: நிர்வாகம் தேடி வருது.
1: ஆமென்.
0: இது தேடி வருது.
1: பார்வோனுடைய நிர்வாகம் தேடி வருகிறது. அல்லேலூயா.
0: அவள் வந்து போல்டா பிரசங்கம் பண்றதை பார்த்து எல்லாரும் பவுல கொலை செய்யணும்னு சொல்லி தீர்மானிச்சப்ப எருசலேம்ல இருக்கிற சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா பார்சல் பண்ணி எங்க அனுப்பிச்சாங்க? சொந்த ஊர்ல போய் என்ன செய்யப்பா
1: இருப்பான்னு
0: தர்சு பட்டணத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க?
1: அனுப்பி வச்சிட்டாங்க.
0: ஆனா ஆனா பவுல் வந்து பயன்படுத்துகிற கைரோஸ் மொமெண்ட் யாரோட லைஃப்ல வருது? பவுலோட லைஃப்ல வருது. அந்த மொமெண்ட் வருதுன்னு அவருக்கே தெரியாம அவங்க ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா அமைதியா ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறார். சரியா பர்னபாவுக்கு யார குறிச்ச நினைவை ஆண்டவர் தர்றாருன்னா
1: பவுலை குறித்த
0: பவுலை குறிச்ச நினைவை தர்றார். அப்போ சிலர் 11:25 வசனம் வாசிக்கலாமா?
1: பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான்.
0: எங்க இருந்தாலும் உங்க சீசன் வர்றப்ப உங்களுக்கான கர்த்தருடைய நேரம் வர்றப்ப எத்தனை வருஷம் உங்களை மறந்திருந்தாலும் சரி உங்களை குறிச்ச நினைவு மறுபடியும் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய மனசுல முளைவிடும்.
1: முளைவிடும்.
0: அவங்க உங்களை தேடி விசாரிச்சு நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவாங்க.
1: ஆமென்.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போற நேரம் வந்தாச்சு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எழுதி வச்சுக்கங்க இந்த தீர்க்க தரிசனத்தை. நீங்க இருக்கிற இடத்துக்கே வர்றாங்க. இது உங்களுக்கான ஆண்டவருடைய நேரம். நீங்க இருக்கிற இடத்துக்கு வர்றது எதுக்குன்னா நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக.
1: ஆமென்.
0: இதான் ஏனி.
1: எஸ்,
0: ஒரே தூக்கு.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அட்ட ஸ்ட்ரெச்ல ஒரே தூக்கு.
1: ஆமென்.
0: ஒரே ஒரு கனெக்ஷன் உங்களை எங்கேயோ தூக்கிட்டு போக போகுது.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அப்போஸ்தலி காலிங்ல பவுலை லான்ச் பண்ற நேரம் வந்த பொழுது அனனியா மூலமா உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் ரொம்ப நாள் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகாமலே இருந்துச்சு. ஆனா பவுலுக்கான கர்த்தருடைய நேரம் வந்தப்ப சரியா பர்னபாவை ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்தினார்.
1: எஸ்.
0: அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே உங்களை எல்லாரும் மறந்துட்டாங்க, உங்களை யாரும் நினைக்கலங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். ஏற்கனவே யாருடைய மனதுல உங்களை குறித்த நினைவை விதைக்கணுமோ அவங்க மனசுல கர்த்தர் உங்களை குறித்த நினைவை விதைச்சு வச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: உங்களுக்கான மொமெண்ட் வர்றப்ப அவங்க வருவாங்க உங்களை தேடி.
1: எஸ்.
0: அவர்களே உங்களை தொடர்பு கொண்டு என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். அவர்களை கர்த்தர் உங்களை குறித்த திட்டத்தை நிறைவேற்ற அவர்களை ஒரு கருவியாக என்ன செய்வார்?

0: பயன்படுத்துவார்,
1: பயன்படுத்துவார். அல்லேலூயா.
0: உங்க காரியத்தை ஆண்டவர் மறக்கல. கர்த்தர் என்னை மறந்தாரோ சொல்லாதீங்க. உங்க காரியத்தை கர்த்தர் என்ன செய்யல?
1: மறக்கல,
0: மறக்கல. அவருடைய காரியத்தை மனசுல வச்சு மனுஷங்களுடைய கண்களுக்கு அவர் கொஞ்ச காலம் உங்களை மறைச்சு வச்சிருக்கிறார்.
1: அல்லேலூயா.
0: உங்க காரியத்தை கர்த்தர் மறந்துட்டாருன்னு சொல்லி நீங்க அலறீங்க. உங்க காரியத்தை கர்த்தர் மறந்துட்டாருன்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க?
1: அழறீங்க.
0: ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் காரியத்தை மனசுல வச்சு மனுஷங்க கண்ணுக்கு நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கேன், புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார்.
1: அல்லேலூயா. ஆமென்.
0: என்ன வச்சிருக்கிறாரு?
1: மறைச்சு,
0: மறைச்சு வச்சிருக்கிறாரு. தூக்கே கிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஸ்லாங் என்னன்னா வச்சு செஞ்சிட்டாங்க.
1: அது என்னன்னு தெரியல,
0: அது என்னன்னு எனக்கும் தெரியல,
1: தெரியல.
0: நாங்க சொல்றது வச்சு செஞ்சிட்டாங்க.
1: எஸ்,
0: சும்மா அந்த செட்டுகளோட பலனா வச்சு செஞ்சிட்டாங்க.
1: அது சும்மாவே வச்சு செஞ்சிட்டாங்க, வச்சு செஞ்சிட்டாங்க,
0: வச்சு செஞ்சிட்டாங்க, வச்சு செஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி யோசேப்பை வச்சு செஞ்சிட்டாங்க. போத்திபார் வீட்டுல
1: பேசுறோம்,
0: போத்திபார் வீட்டுல யோசேப்பை
1: வச்சு செஞ்சிட்டாங்க.
0: கவப்பன் வீட்டுல யோசேப்பை
1: வச்சு செஞ்சிட்டாங்க.
0: அது மாதிரி பான பாத்திரக்காரனுடைய தலைவன் என்ன பண்ணிட்டான்?
1: வச்சு செஞ்சிட்டான்.
0: எல்லாரும் உங்களை வச்சு செஞ்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை வச்சு ஒண்ணு செய்ய போற.
1: ஆமென். அல்லேலூயா. வச்சு செய்யறார் அவர்.
0: உங்களை வச்சு மனுஷன் என்னென்னமோ செஞ்சான். நீங்க சொல்றீங்க என்ன வச்சு செஞ்சிட்டாங்க. நான் ஒரு தப்பு என்னன்னா
1: செய்யவே இல்லை.
0: நான் ஒரு பாவம் என்னன்னா
1: பண்ணல.
0: என் கையில ஒரு கொடுமை என்னன்னா
1: இல்ல.
0: அதான் தாவீதோட புலம்பு, என்ன வச்சு செஞ்சிட்டாரு சவுலு. சவுல் உங்களை வச்சு செஞ்சா என்ன? கர்த்தர் உங்களை வச்சுதானே ஒரு காரியத்தை செய்ய முன்குறிச்சு உங்களை தெரிந்து
1: கொண்டிருக்கிறார்.
0: இது உங்களுக்கான கர்த்தருடைய நேரம். உங்களை வச்சு, உங்களை வச்சு ஆண்டவர் அவருடைய காரியத்தை செய்கிற நேரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார்,
1: வந்துட்டாரு.
0: பிள்ளையாண்டாம், பிள்ளையாண்டான்னு சொல்லி சொல்லியே உங்க வாழ்க்கையில நிறைய பேர் விளையாண்டான். யோசேப்ப
1: பிள்ளையாண்டாம், பிள்ளையாண்டான்னு சொல்லி நிறைய பேர் விளையாண்டான்.
0: விளையாண்டா விளையாண்டு போட்டோம். ஆண்டவருடைய நேரத்துல நீங்க விளைஞ்சு நிக்கிற கதிருங்கிறத உங்க வாழ்க்கையில விளையாண்ட வேணாம். உங்க வாழ்க்கையில
1: விளையாண்டீங்க.
0: அந்த பான பத்திரக்காரன் தலைவன் கூட அப்படித்தான் விளையாண்டான், விளையாண்டான்னு நினைச்சு. நான் சிறைச்சாலையில் காவல் பண்ணப்பட்டிருக்கையில் எபிரேய
1: பிள்ளையாண்டான் பிள்ளையாண்டான்.
0: அவன் யார பிள்ளையாண்டான் நினைச்சானோ, ஆதியாகமம் 41:12 பிள்ளையாண்டான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் தான் கடைசியில யாரா வர்றான்?
1: ஆண்டவனா?
0: அவனுக்கே ஆண்டவனா வர்றான். யாருக்கு ஆண்டவனா வர்றான்?
1: அந்த பான பாத்திரக்காரன்.
0: உங்களை சின்ன பையன் சொன்னாங்க, உங்களை சின்ன பிள்ளை என்ன சொல்றாங்க, உங்க மொமெண்ட் வருது. உங்களுக்கான நேரத்துல கர்த்தர் கொண்டு வர்றப்ப நீங்க பிள்ளையாண்டானா இல்ல ஆண்டவனா நிப்பீங்க,
1: ஆண்டவனாக
0: அதிபதியா நிப்பீங்க.
1: ஆமென்.
0: உங்களுக்கான கர்த்தருடைய நேரம் கணிஞ்சு வந்திருக்கு. உங்களை காண்கிற அனைவருடைய கண்களுக்கு நீங்க ஒரு ஆச்சரியம்.
1: எஸ்,
0: உங்களை எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிற ஒரு நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: பார்வோனுடைய அரண்மனையில யோசேப்பை எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா
1: ஆச்சரியம், ஆச்சரியம்.
0: வச்சு செஞ்சவங்க எல்லாம் வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அறா இந்த பிள்ளை ஆண்டான். அம்புட்டு பைய கண்ணு யாரு மேலதான்?
1: யோசேப்பு மேலதான். ஹல்லேலூயா.
0: அதனால உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷங்களை எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் உதவி செய்யலைங்கிறத நினைச்சு கசப்பெல்லாம் என்னன்னா
1: கொள்ளாதீர்கள்.
0: வேண்டாம். உங்களை ஒரே அடியா உயர்த்தக்கூடிய தெய்வீக தொடர்புகளை கருவிகளை ஆண்டவர் ஏற்கனவே வச்சிட்டார்.
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: உங்களை எலிமினேட் பண்ண நினைச்சவங்க நடுவுல ஆண்டவர் ஒரே நாள்ல உங்களை எலிவேட் பண்ண போதுமானவர். எலிவேட்
1: பண்ண போதுமானவர்.
0: உங்களை அகற்றலாம் நினைச்சாங்க, ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு வந்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: எத்தனை பேர் வந்தாலும் சரி, நீ உங்களை அகற்றிப்பட என்னன்னா
1: முடியாது. முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: 24 மணி நேரத்துல தாவீது ஒரு தலைப்பு செய்தியாய் மாறினார். பெத்லகேமில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது 24 மணி நேரத்துல தலைப்பு செய்தியாய் மாறினார். அடிமையா கடங்களை கடந்த யோசேப்பு 24 மணி நேரத்துல தேசத்தின் தலைப்பு செய்தியாய் மாறினார்.
1: ஆமென்.
0: நீண்ட காலமா அந்த தீர்க்க தரிசனத்தை திரும்ப திரும்ப நாங்க அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். பல வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு மேல இந்த தீர்க்க தரிசனத்தை யுத்த குதிரைகள் செய்தியில இருந்து நாங்க அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். 24 மணி நேரத்துல தேசத்தினுடைய தலைப்பு செய்தியாய் நீ மாறுவேன்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: 1 18 நடந்தது போல, 17 நடந்ததை போல, ஆதியாகமம் 41 நடந்ததை போல, அப்படி ஒரு மிரக்கல், அப்படி ஒரு அதிசய செயல தரிசனங்கள்ல ஆண்டவர் செய்ய உண்மையுள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கும். இன்னைக்கும்.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: சிலர் ஆண்டவர் இந்த சீசன்ல உங்க எல்லைக்குள்ள கொண்டு வர்றார். உங்க எல்லைக்குள்ள
1: கொண்டு வருகிறார்.
0: கொண்டு வர்றார். உங்க எல்லைக்குள்ள அந்த நபர்கள் வரும் பொழுது அவங்க உங்களுக்கு செய்கிற ஊழியம், அவங்கள கருவியா பயன்படுத்தி நீங்க இருக்கிற இடத்துக்கே அவங்கள வரவழைச்சு நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவார்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீங்க இருக்கிற இடத்துக்கு சிலரை கத்தர் வரவழைக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துக்கு சிலரை கத்தர்
1: வரவழைக்கிறார்.
0: அவங்களை எதுக்கு வரவழைக்கிறார்னா, நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போக. வரவழைப்பு, அழைத்து கொண்டு போக.
1: அழைத்து கொண்டு போக.
0: இருக்கிற இடத்துக்கு வரவழைத்தவர் இருக்க வேண்டிய இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்.
1: அல்லேலூயா.
0: அந்த தருணம் வந்திருக்கு. எவ்வளவு பெரிய பாதிப்பும் ஒரே நாள்ல மாறி உங்க மேல ஒரு பெரிய மதிப்பு உண்டாகக்கூடிய சீசனுக்குள்ள, டயத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிற டைம் இது.
1: ஆமென். அசப்பா பார்த்தவங்க எல்லாம் சப்பு கொட்டி உங்களை பார்ப்பாங்க.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மற்ற எல்லாரும் உங்களை பார்த்த பார்வையில ஒரு தலைகில் மாற்றம்.
1: ஆமென்.
0: இந்த சீசன்ல உண்டாக்குது.
1: ஆமென்.
0: அதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் ஏற்கனவே manifest ஆயிருச்சு.
1: ஆயிருச்சு.
0: பொட்டு வச்சிட்டாரு.
1: எஸ்.
0: மாரியும் உறைந்த மழையும் பூமியில என்ன வச்சிருச்சு?
1: பொட்டு வச்சிருச்சு.
0: பொட்டு வச்சிருச்சு. சீக்கிரத்துல கொட்டு கொட்டு நினைச்ச இப்போது என்ன மழை கொட்ட போகிறது.
1: கொட்ட போகிறது.
0: பிலீவ்.
1: ஆமென். ஐ பிலீவ். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: நீங்க விழுந்து போவது என்னன்னா
1: இல்லை,
0: உங்களை சுற்றி விழுதுகள் தாங்கி நிற்கும்.
1: ஆமென்.
0: அப்படி ஜெய கம்பீரமா நடுநாயகமா நிப்பீங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.

0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒரு உயர்வு வருகிறது. உயரம் இல்லை, உயரம் இல்லை, துயரம் துயரம்னு வாழ்க்கையில் நீங்க அநேக துயரங்களை பார்த்தீங்க, குழிய பார்த்தீங்க, உங்க மேல சுமத்தப்பட்ட பழிய கேட்டீங்க. ஆனா இது உங்களுக்கான ஆண்டவருடைய நேரம். This is your Kairos moment. இந்த நேரத்துல வனாந்தரத்துல வழியை உண்டாக்குகிற தேவன். ஆறுகள் தோன்றும் அவாந்தர வழியில. பழியையும் குழியையும் பார்த்து கேட்டு பார்த்து கேட்டு துயரத்துக்கு மேல துயரமா தோண்டு போய் கிடந்த உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய ஆச்சரியமான வழியை உங்களுக்கு காண்பித்து, உங்களுக்கு எனக்கு எட்டாத உயரத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடுகிற ஒரு தருணத்துக்குள்ள நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், துயரத்தை கண்ட நீங்கள், தாங்க முடியாத துயரத்தை கண்ட நீங்கள், உங்க திராணிக்கு அப்பாற்பட்ட உங்களுக்கு எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிற அதிசயத்தை பார்ப்பீங்க. எல்லாரும் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்துல ஆண்டவரே உங்களை அமர்த்துகிற நேரம் இது. பர்பஸ் ரிலேட்டட் பிளெஸிங்ஸ். உங்களுடைய நோக்கம் தொடர்போட நோக்கத்தோட தொடர்புடைய ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்கிற இடத்துக்கு நேரத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். என்ன அழுத்தம் இருந்தாலும் கலங்க வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே கர்த்தர் சிலரை வரவழைத்து அவர்கள் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிற அதிசயத்தை இந்த சீசன்ல இந்த நேரத்துல நீங்க பார்த்து உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற தருணத்துக்குள்ள உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். தகப்பனே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்க பிலீவ் பண்றோம், இது ஒன்றும் தரையில விழுந்து போவதில்லை. ஒவ்வொரு தரிசனத்திலையும் இந்த செய்தியில சொல்லப்பட்ட ஆண்டவரே காரியங்கள் அப்படியே சம்பவிக்கிறத நாங்க சாட்சியா கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தியோட தொடர்புடைய விட்னஸ அநேகர் எங்களோட பகிர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: please turn with me to 2 Corinthians chapter 10.
1: 2 Corinthians 10th அதிகாரத்துக்கு திருப்புவோம்.
0: 2 Corinthians chapter 10, let me read to you from verses 3 to 5.
1: 2 Corinthians 10th அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் வாசிப்போம்.
0: For though we walk in the flesh, we do not war according to the flesh.
1: நாங்கள் மாம்சத்தில் நடக்குள்ளாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
0: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
1: எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
0: Casting down every imagination and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ.
1: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துவதாய் இருக்கிறோம்.
0: We've been talking about the renewing of the mind, teaching on the subject of the renewing of the mind.
1: மனம் புதிதாகுதல் இதை குறித்து தான் நாம் போதித்து வருகிறோம்.
0: It's a very important subject.
1: இது மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்.
0: I told you man is spirit, soul and body.
1: நான் உங்களுக்கு சொன்னேன் மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் என்று.
0: In that his spirit is made new, he is a new creation.
1: இதிலே அவனுடைய ஆவி புதிதாக இருக்கிறது, அவன் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறான்.
0: So you can't do anything about the spirit now except to just feed it with the word of God and so on.
1: ஆவி ஆவியை குறித்து நீங்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காரியம் செய்யலாம், என்னன்னா தேவனுடைய வார்த்தை கொண்டு அதை போஷிக்கலாம்.
0: And have communion with God.
1: தேவனோடு கூட ஆவியிலே நாம் ஐக்கியம் கொள்ளலாம்.
0: But it's already old things are passed away, all things have become new in your spirit.
1: ஆனால் உங்கள் ஆவியிலே ஏற்கனவே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் விட்டது, எல்லாமே புதிதாகி விட்டது.
0: That verse about new creation is about the spirit.
1: புது சிருஷ்டியை குறித்து பேசுகிற அந்த வசனம் நம்முடைய ஆவியை குறித்து சொல்லுகிறது.
0: When a man be in Christ, he is a new creation.
1: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்.
0: All things are passed away, all things have become new.
1: பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
0: You can't say that about the mind or the body. All things haven't become new.
1: அதாவது எல்லாம் புதிதாயின என்று மனதை குறித்தோ அல்லது சரீரத்தை குறித்தோ நாம் அப்படி சொல்ல முடியாது.
0: Only say that about the spirit of man at the time of salvation has become a new creation in Christ Jesus.
1: ரட்சிப்பின் போது மனுஷனுடைய ஆவிதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புதிதாய் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும்.
0: The body is still the same old body. It's called a vile body, a body of sin and so on right now, because since the fall the body has been affected by the fall.
1: சரீரம் இப்போது அதே பழைய சரீரம் தான், பாவத்து நிமித்தமாக அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இழிவான சரீரம் என்றும் பாவ சரீரம் என்றும் இப்படி எல்லாம் அழைக்கப்படுகிறது.
0: It needs a lot of help. That is why the Bible says if the same spirit that raised Jesus from the dead lives in you, he will quicken your mortal bodies also if he lives in you.
1: சரீரத்துக்கு நிறைய உதவி தேவைப்படுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்.
0: Not talking about dying and then being quickened to life.
1: அதாவது நான் மரித்த பிறகு ஜீவனை பெறும்படி உயிர்ப்பிப்பார் என்று அப்படி கிடையாது.
0: It's talking about how your body will be quickened now with strength and health because you know this body is in that condition, therefore it needs the quickening power of the Holy Spirit to keep it in good shape.
1: அதாவது உங்கள் சரீரம் இப்பொழுது வந்து இப்படிப்பட்ட நிலையில் இருக்கு அப்படினாலே நல்ல நிலையிலே ஆரோக்கியமாய் திடகாத்திரமா இருப்பதற்கு ஆவியானவர் சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது.
0: One day through death we will get rid of this body.
1: ஒரு நாளிலே மரணத்தின் மூலமாய் இந்த சரீரமே இல்லாமல் போய்விடும்.
0: Or through the coming of Jesus Christ, when Jesus comes back again, our bodies will be transformed in a twinkling of an eye from the old body that it is to a new body, a glorious body, a body that will not die. And all the effects of sin will be gone. It will be a body that in which you can live forever and ever.
1: அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று சொன்னால் அந்த வருகையிலே இந்த அழிவுக்கேதுவான சரீரம் அழியாமையுள்ள சரீரமாக மகிமையான சரீரமாக மாறிவிடும். பாவத்துடைய பாதிப்புகள் எதுவுமே இல்லாத சரீரமாய் இது ஆகிவிடும். பிறகு என்றென்றைக்குமா இந்த சரீரத்தில் நாம் உயிரோடு இருப்போம்.
0: So the corruption will put on incorruption and mortality will put on immortality, the Bible says.
1: அப்பொழுது வேதம் சொல்லுகிறது அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்.
0: But that is in the future.
1: ஆனால் அதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகிறது.
0: You can't make this an immortal body now.
1: இப்போது இதை சாவாமையுள்ள சரீரமாய் ஆக்க முடியாது.
0: The Jesus will have to come and change our body into that kind of body.
1: Yesu vandu appadipatta or sarirama indha sarirathai maatra vendum.
0: There is a timetable set for it. It will happen on the day when Jesus comes and the dead in Christ will rise and their bodies will be changed and those who are alive will be caught up together with him and their bodies will be changed.
1: Adarkendru oru neram irukkirathu appozhan Yesu varuvaan appozhan marithorum modalad elundirupargal piragu veerod irukkira naama avarku edirkondu povom appo nammal sarirangal maatrapadum.
0: Until then we can believe God for healing and walk in health and divine healing and so on. All of these things are available to us.
1: Adu varaikum deiviga sugam deiviga aarokyam ponna kaaryangala namakku kidaikkirathu adukkai kathrai nam viswasikkalam.
0: Amen.
1: Amen.
0: But the mind is something that the believer can do something about.
1: Anal indha manadhai kurithu dhaan viswasi ippozhudhu oru kaaryathai seiya mudiyum.
0: The mind is what is referred to in the Bible as the soul of man.
1: Manam dhaan vedathile manushinudaiya aathma endru sollapadugirathu.
0: It consists of the intellect, emotions and the will.
1: அறிவாற்றல் உணர்ச்சி சித்தம் இது மூன்றுமே அதில் அடங்கி இருக்கிறது.
0: Those are the three parts of the soul.
1: ஆத்மாவுடைய மூன்று கூறுகள் இவைகள்.
0: Just like man is in three parts, every one of those three parts has three parts.
1: எப்படி மனுஷன் மூன்று பகுதியா இருக்கான் அதே போல அந்த ஒவ்வொரு பகுதியையும் மூன்று மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம்.
0: The body for example is made up of bone, flesh and blood.
1: உதாரணத்துக்கு சரீரத்தை எடுத்துக்கொண்டால் சதை எலும்பு ரத்தம் என்று இருக்கிறது.
0: The soul is made up of intellect, emotions and the will.
1: ஆத்மா எடுத்துக்கொண்டால் அறிவாற்றல் உணர்ச்சி சித்தம் என்று இருக்கிறது.
0: And the spirit is made up of intuition, communion and conscience.
1: ஆவி என்பது உள்ளுணர்வு ஐக்கியம் மனசாட்சி என்று இருக்கிறது.
0: So each of these consists of three parts.
1: ஆகவே இந்த ஒவ்வொன்றிலும் மூன்று பகுதிகள் இருக்கிறது.
0: So we are talking about the soul which consists of the mental realm.
1: ஆகவே நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம் அதுதான் அந்த மன மண்டலத்தை உடையது.
0: So when we talk about the mind remember we're talking about the soul.
1: ஆகவே மனதை பற்றி பேசும்போது இதை மறந்துட கூடாது நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம்.
0: So it is the mind that has to be renewed.
1: ஆகவே இந்த மனம் தான் புதிதாக்கப்பட வேண்டும்.
0: You can't work on your spirit, it's already new. You can't do nothing about your body right now except to believe for healing and stuff. You got to wait for it to be made into a new body, but that is in future.
1: ஆவி புதிதாக்க முடியாது ஏனென்றால் அது ஏற்கனவே புதிதா இருக்கிறது. சரீரத்து குறித்து வேறொன்னும் பண்ண முடியாது. சுகத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் கத்தரை விசுவாசிக்கலாம். சரீரம் மாற வேண்டுமானால் அது எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம் அது.
0: But the mind can be made new or be renewed right now by us.
1: ஆனால் இந்த மனம் இந்த மனதை இப்பொழுதே நாம் மறுரூபம் அடைய செய்ய முடியும்.
0: You and I can do something actively every day to renew our mind. To remove those thoughts that are not productive, that are not constructive, that are not edifying. And work with our thoughts to build the thoughts of God into our mind and renew our minds.
1: புரோஜனம் இல்லாத பக்தி விருத்தி உண்டாக்காத தகாத எண்ணங்களை நம்முடைய மனதிலிருந்து அகற்றி தேவனுக்கேற்ற மன எண்ணங்களை மனதில் வைத்து இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய மனதை கட்டி எழுப்ப முடியும் புதிதாக்க முடியும்.
0: That is what spiritual life is all about.
1: ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொன்னால் அதுதான்.
0: As a man thinketh, so is he.
1: ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படி இருக்கிறான்.
0: That is why when people don't renew their mind after they get converted and all that, when they don't renew their mind, they're just as good as a sinner. You know, their mind is not thinking in the right direction. Therefore, they just live just like a carnal sinner.
1: ஆகவே தான் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய மனதை புதிதாக்காமல் போகும்போது என்ன ஆகிறது? ரட்சிக்கப்படாத ஒரு பாவி எப்படி வாழ்கிறானோ அதே போல இவர்களும் மனம் புதிதாக இல்லாதனாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: We all, you know, from my young age I've had this struggle. You know, I've seen Christians who live like just like the sinner, talk just like the sinner, gossip just like the sinner, talk bad about everybody and come into the church and get so filled with the Holy Spirit.
1: சின்ன வயசுல இருந்து இப்படி தான் பார்த்திருக்கேன் பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனா அவங்க பேச்சு நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பாவிகளை மாதிரியே இருக்கும். அடுத்தவங்களை பத்தி கேவலமா அசிங்கமா புறம் கூறுறது, இது பேசுறது, அப்படி பேசுறது எல்லாம் பேசுவாங்க. சபைக்கு வரும்போது ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையும் பேசுவார்.

0: வரும்போதும் பெற்றுக் கொள்வீர்கள்.
1: As long as you've received Jesus as your Lord, you can receive the Holy Spirit.
0: இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியையும் பெற முடியும்.
1: You know, you don't have to, you know, really be a mature person to receive the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு ரொம்ப தேர்ந்த விசுவாசியா இருக்கணும்
1: அவசியம் இல்லை. Because you've received the Holy Spirit doesn't mean that you're a mature person.
0: பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொண்டதனால நீங்க ரொம்ப தேர்ந்த விசுவாசி என்றும் கிடையாது.
1: Because you have the gifts of the Holy Spirit or so on, it doesn't mean that you are such a spiritual person.
0: ஏதோ பரிசுத்த ஆவியின் வரங்களெல்லாம் பெற்று நீங்க செயல்படுறதனால நீங்க ரொம்ப தேர்ந்தவர் என்று கிடையாது. நீங்க
1: Corinthian church had all of that, but they were the most carnal people.
0: கொரிந்து சபையில இந்த வரங்கள்லாம் இருந்து கூட ரொம்ப மாம்சிகமாய் வாழ்ந்தவர்கள் அவர்கள்.
1: So it is possible to be so spiritual yet be so carnal.
0: ஆகவே ஆவியினாலே ரொம்ப நிரம்பி இருந்து அதே நேரத்திலே ரொம்ப மாம்சிகமாய் வாழக்கூடிய ஒரு சாத்தியமும் உண்டு.
1: This is what I did not understand for many years.
0: இதுதான் பல வருஷமா எனக்கு விளங்கல.
1: I thought if you are filled with the Holy Spirit, then all those things must have been burned in that Holy Spirit fire and you should be so holy now.
0: நான் என்ன யோசித்தேன், ஆவியினாலே நிரம்பி இருந்தா பரிசுத்த ஆவியின அக்கினியினால எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு இப்ப அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும்னு யோசித்தேன்.
1: Because we had many burning services where we burned all that stuff. Call for an altar call, சுட்டரிக்கிற ஆராதனை. And we tried that, you see.
0: என்ன இந்த சுட்டரிக்கிற ஆராதனை நிறைய நடந்தது, இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு.
1: I tried it myself, but I somehow everything that was burned came back alive from the ashes again.
0: நானே எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன், எதெல்லாம் சுட்டரிச்சினோ அதெல்லாம் மறுபடியும் சாம்பல்ல இருந்து உயிர் பெற்று வந்துருச்சு.
1: I was utterly confused. What is this? Is this Christian life going to work or what? You know, is this real? My salvation real? Am I really saved? You know, have I got any hope? Because I'm just like a sinner, because I'm thinking those same bad thoughts, living the same old life. But yet, you know, I'm so spirit-filled and going to church and all that.
0: எனக்கே அந்த அளவு குழப்பம், ஏன்னா ஆவினால நிரம்பி இருக்கிறேன், சபைக்கெல்லாம் ஒழுங்க போறான், அதே சமயத்துல அதே பழைய பாவ எண்ணங்கள், பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள். நான் ரட்சிக்கப்பட்டவனா, நான் ஒரு பாவியா, நான் என்னன்னு எனக்கு ஒரே குழப்பம்.
1: Backsliding was a regular feature in my life.
0: என்னுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் என்பது சகஜமா
1: நடந்து வருது. Regularly backslide.
0: ரொம்ப வழக்கமா நான் பின்மாற்றம்
1: அடைந்தேன். Some preacher had to come and revive me.
0: அப்பப்போ யாரோ பிரசங்கியார் வந்து என்னை உயிர்ப்பிக்கணும்.
1: And get me on the straight lane again.
0: மறுபடியும் என்ன இந்த வழியில கொண்டு போகணும்.
1: So many times I got saved and repented.
0: பாருங்க எத்தனையோ முறை இப்படி நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கேன்.
1: So you know I'm talking from experience also.
0: பாருங்க இதெல்லாம் நான் அனுபவத்திலிருந்தும் பேசுகிறேன்.
1: Finally I understood.
0: ஆனா கடைசியா எனக்கு என்ன விளங்குச்சு?
1: Yes, I'm truly saved and truly spirit filled, but the problem with me is my mind and my thoughts are the same old thoughts, therefore my behavior hasn't changed a bit. I behave the same way even though I'm so full of the Holy Spirit.
0: Unmaiyile naan rakshikapattirukken, unmaiyile aavinal nirambi irukken, ana endra manam adhe palaiya manamai maarada manamai irukkirapadinala dhaan aavinale nirambi irundhalum kuda adhe palaiya vaazhkai muraiyai naan vaazhndhu kondirukken, appo dhaan vilanguchu.
1: Amen.
0: Amen.
1: So I found the key for that lock.
0: Aagave andha poota theraga saaviya kandupidichen.
1: One doctor told me one time, you know, don't worry, for every lock we have a key.
0: ஒரு டாக்டர் சொன்னாரு, ஒருமுறை கவலைப்படாதீங்க, எல்லா பூட்டுக்கும் சாவி இருக்குன்னு.
1: Every sickness there is something somewhere, some answer is there.
0: எல்லா வியாதிக்கும் எங்கேயோ ஏதோ ஒரு பதில் இருக்கும்னாரு.
1: For every question you have in your mind there is an answer. You just have to find the key, and when you come to church that's what happens. When you hear revelation preaching, that is what happens.
0: ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்குது, ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. சபைக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. எல்லா பூட்டுகளும் இந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே திறக்கப்படுகிறது.
1: I found the answer.
0: பதிலை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: I found the key.
0: சாவியே நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: And I tell you, ever since I found the key, backsliding has never been a problem.
0: நான் சொல்றேன் பாருங்க, அந்த சாவியே கண்டுபிடிச்சிருந்தே இந்த பின்மாற்றம் எனக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லை.
1: Because I began to renew my mind.
0: என்னோட மனதை நான் புதிதாக ஆரம்பித்தேன்.
1: I began to actively do the thing that I must do to think new thoughts.
0: புதிய எண்ணங்களை எண்ணுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நான் தீவிரமாய் செய்ய ஆரம்பித்தேன்.
1: Now the passage that we read is about that.
0: இப்போ நான் வாசித்த இந்த பகுதி அதை பற்றியதுதான்.
1: But this is very, you know, very well known verse. And everybody knows, cast down every imagination, bring into captivity every thought to the obedience of Christ.
0: இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். என்ன சொல்கிறது? எல்லா மேட்டிமையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து கீழ்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
1: Easily said.
0: சொல்றது ரொம்ப சுலபம்.
1: But the question is, how is it done?
0: ஆனா கேள்வி என்னன்னா, அது எப்படி செய்யப்பட வேண்டும்?
1: Many years ago I heard some preaching that clarified this thing to me.
0: பல வருஷங்களுக்கு முன்பாக இத பத்தி ஒரு பிரசங்கத்தை கேட்டா அதுதான் எனக்கு அந்த தெளிவை கொடுத்தது.
1: That I can really manage my thoughts and work with my thoughts.
0: அதாவது என்னுடைய எண்ணங்களை நான் நிர்வகித்து என்னுடைய எண்ணங்களை சரிவர நான் கொண்டு வர முடியும்
1: என்பது. It is telling me to cast down every imagination.
0: எல்லா எண்ணங்களையும் நான் நிர்மூலமாக்க வேண்டும்.
1: It tells me that the weapons that I have for that is mighty through God to the pulling down of strongholds.
0: அதை நிர்மூலமாக்குவதற்கு இது என்ன சொல்கிறது?

0: அரண்களையெல்லாம் நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ள போர் ஆயுதங்கள் என்னிடத்தில் இருக்கிறது.
1: So I got to take the weapons and work with it to bring down every stronghold that has been built up mentally.
0: ஆகவே மனதிலே கட்டப்பட்டிருக்க எல்லா பலத்த அரண்களையும் நிர்மூலமாக்குவதற்கு இந்த போர் ஆயுதங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதிலே.
1: Now you don't get a stronghold ready-made stronghold. It begins as a thought and thought goes into imagination and imagination over a period of time becomes a stronghold. Then it becomes a part of the subconscious and it becomes a part of your second nature.
0: பாருங்க, இந்த பலத்த அரண் என்பது ஏதோ சும்மா ஒரே ராத்திரில அப்படியே வருவது கிடையாது. அது எண்ணமாய் உருவாகி கற்பனையாய் வழிவெடுத்து அந்த கற்பனை கொஞ்ச நாள் ஆக ஆக பலத்த அரணாய் உருவாகி பிறகு ஆழ்மனதில் பதிந்து அதன் பிறகு உடைய இரண்டாவது தன்மையாகவே அது மாறிவிடுகிறது.
1: You just do it without thinking.
0: அதாவது யோசிக்காமலே அதை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க.
1: You know, that's why you sometimes talk some nonsense and you say, my God, I should never say these things. And for 2 days, you remember not to say these things. And third day, it comes out again.
0: ஆகவே தான் பாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க. அப்புறம், ஐயோ, இதெல்லாம் எப்படி நான் சொன்னேன்னு தெரியலையே அப்படின்னு பேசக்கூடாதுன்னு நினைச்சு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அதே வார்த்தையில பேசுவீங்க.
1: Why? Yeah. Because in the subconscious, there has never been an alteration. There is only an alteration in the conscious. The conscious mind, you thought it's not good, but that only holds good for a couple of days while you're thinking about it. The subconscious still is trained and programmed and preset to do those things.
0: ஆழ் மனதிலே எந்த மாற்றமும் கிடையாது. இப்படி பேசக்கூடாது என்று இந்த சிந்திக்கிற இந்த மேல் மனதில தான் யோசிக்கிறீங்க. பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைக்கிற வரையில அது பேசாம இருக்க முடியுது. அதன் பிறகு ஆழ்மனதில மாற்றம் இல்லாதனால உங்களையும் அறியாமல் அது வந்து விடுகிறது.
1: So I've been showing you how you got to, there is this conscious mind and the subconscious mind. You've got to really work through your conscious mind and go into your subconscious mind and reprogram your inner self, the depth of your mind, and get this into your mind deep enough so that it becomes a part of your nature and whatever is there in the subconscious, that is what is acted out.
0: ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த ஆழ்மனதுக்குள்ள ஒரு காரியத்தை எப்படி கொண்டு போவது, சிந்திக்கிற இந்த மேலோட்டமான மனதின் மூலமாக ஆழ்மனதுக்குள்ளே இந்த எண்ணங்களை கொண்டு சென்று அங்கிருந்து உங்களுடைய மனதின் ஆழத்துக்குள்ளே அது போய் பதியும்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய இன்னொரு தன்மையாகவே அது மாறிவிடும்.
1: So this is how I've been explaining it.
0: இதை தான் நான் உங்களுக்கு விளக்கி வந்தேன்.
1: Many of our problem is we just think about it, say, well, I got to change, I got to quit this and I got to do that and I'm not going to do this hereafter, but all that is happening here in the conscious level.
0: நம்மில பலர் இத நான் செய்ய கூடாது அது செய்ய கூடாது இதை விட்டுறணும் அதை விட்டுறணும் நினைக்கிறோம். ஆனா அந்த நினைப்பெல்லாம் இங்க சிந்திக்கிற இந்த மனதிலே நடக்கிறது.
1: But in the end what really is lived out is what is in the subconscious already preset and programmed and already been happened.
0: கடைசியில நடக்கிறது என்னன்னா, இந்த ஆழ்மனதிலே ஏற்கனவே என்ன செட் ப்ரோக்ராம் இருக்கோ அது போல அதற்கு ஏற்றாற போல நாம் செய்து விடுகிறோம்.
1: Now I want to share today about fear and how to really practically deal with fear.
0: இன்றைக்கு பயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நடைமுறையில எப்படி இந்த பயத்தை நாம் ஜெயிப்பது மேற்கொள்வது என்று சொல்ல விரும்புகிறேன்.
1: We're going to deal with some very practical stuff. I'm going to deal with things that really trouble people these days and I'm going to show you how it is a problem of the mind and the Christian believer has to work with it in order to get rid of it and how to practically get rid of it.
0: அது பயம் என்பது மனதில் ஏற்படுகிற ஒரு காரியம். விசுவாசிகள் எப்படி ஒரு நடைமுறையில யதார்த்தமாக இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த பயத்தை வெளியேற்ற முடியும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன்.
1: You know, we're still going to be talking about the conscious, subconscious and all that and how to work with our thoughts, but let's use fear as our subject right now so you'll understand it.
0: அதாவது இந்த சிந்திக்கிற மனம், ஆழ்மனம் இதை குறித்து தான் பேச போகிறேன். ஆனா அதுக்கு உதாரணமாக பயத்தை எடுத்து இந்த பயத்தை எப்படி வெளியே அனுப்புவது என்பதை குறித்து சொல்ல போகிறேன்.
1: Because it's talking about controlling our imaginations and bringing into captivity every thought.
0: ஏனென்றால் நம்முடைய கற்பனைகளை கட்டுப்படுத்த வேண்டும், எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி
1: and destroy every stronghold.
0: எல்லா பலத்தரங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும்.
1: You got to do it.
0: நீங்க தான் அதை செய்யணும்.
1: And this is the mistake we made in those days. We always went to the altar. We thought the preacher will do it, or God will do it, the Holy Spirit will do it, the anointing will do it, something will do it.
0: பாருங்க, இதுதான் அந்த காலத்துல நாங்க செஞ்ச தப்பு. நாங்க எப்போதும் என்ன யோசித்தோம், தேவன் அதை செஞ்சிருவாரு, ஆவியானவர் செஞ்சிருவாரு, பிரசங்கியார் செஞ்சிருவாரு, அல்லது அபிஷேகம் அதை செஞ்சிருவோம் நினைச்சோம்.
1: And we thought in the moment when he put his hand on there and the anointing came down, he said, oh my God, it's gone there, it's burning, but gone.
0: அவர் தலை மேல கைய வச்சு இப்படி இன்னும் அபிஷேகம் இறங்குது எல்லாத்தையும் சுட்டரிக்கணும் அப்படிதான் யோசித்தாங்க.
1: But then it got revived.
0: அப்புறம்
1: Because these are thought problems.
0: ஏன்னா இவைகள் எண்ணங்களிலே இருக்கிற பிரச்சனை.
1: You know, you got to deal with the thought in a different way.
0: அந்த எண்ணங்களை வித்தியாசமான விதத்தில் நாம் கையாள வேண்டும்.
1: Now fear is one of the greatest enemies of mankind if you realize it if you don't realize it already.
0: பாருங்க பயம் என்பது மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய எதிராளியாக இருக்கிறது அதை நீங்க உணரணும்.
1: Fear is behind a lot of failures in a lot of people's lives.
0: பலருடைய வாழ்க்கையிலே தோல்விகள் ஏற்படுவதற்கு காரணம் பின்னணியில் இருப்பதே இந்த பயம் தான்.
1: Fear is behind a lot of people's sickness.
0: நிறைய பேருடைய வியாதிக்கு பின்னால் இருப்பது பயம்.
1: Fear is behind a lot of people's poor human relations, relations between husband and wife and family and so on.
0: கணவன் மனைவி அந்த உறவு குடும்பங்கள உறவு இந்த உறவுகள்லாம் சிலர் வந்து சரியா இல்லாம இருக்கு அதுக்கு பின்னணியில் இருப்பது இந்த பயம் தான்.
1: You see, fear is a thought.
0: பயம் என்பது ஒரு எண்ணம்.
1: I told you a story about how a man went to the doctor and he had gone through some tests. And then he learned from the test that he had some horrible disease, you know. He was told over the phone by someone in the hospital that these are the findings and he's got something terrible, you know.
0: ஒருத்தர் ஏதோ பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட போனார் அது எல்லாம் சோதனை எல்லாம் பரிசோதனை எல்லாம் நடந்தது போன் பண்ணி கேட்டப்ப அவங்க சொன்னாங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வியாதி வந்துருச்சுன்னு.
1: And immediately that person laid down, it was aching here, there, everywhere and he was, you know, having all kinds of symptoms. That went along with the disease.
0: உடனடிய போறங்க போய் அப்படியே படுத்துட்டாரு இங்க அங்க வலி கண்ட இடத்துல வலி அவருக்கு அந்த வியாதிக்கு ஏற்ற என்ன அறிகுறிகள் இருக்கு எல்லா அறிகுறியும் உடனே உண்டாயிருச்சு.
1: He had to go to see the doctor.
0: கடைசில டாக்டர் போய் பார்த்தாரு அவர்.
1: And the doctor talked to him and said and he said doctor you know they told me that I got this thing you know the lab test came out you know.
0: அவர் சொன்னா டாக்டர் எனக்கு லேப்ல இருந்து டெஸ்ட் ரிசல்ட்லாம் வந்துருச்சு இந்த வியாதின்னு சொல்லிட்டாங்க.
1: You know the doctor said who told you that?
0: டாக்டர் கேட்டார் யார் உங்களுக்கு சொன்னதுன்னு.
1: Somebody has read you the wrong person's report.
0: வேற ஒருத்தருடைய ரிப்போர்ட்ட உங்களுக்கு படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க யாரோ.
1: This is a real story you know I read it in a book. Immediately the guy stood up and said I'm all right you know praise god you know I'm fine you know.
0: இது நிஜ கதை ஒரு புத்தகத்துல வாசித்தேன். டாக்டர் அப்படி சொன்ன உடனே ஆள் அப்படியே தெம்பா எழுதுன்னு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்றாரு.
1: I'm fine
0: நான் நல்லா இருக்கேன்
1: you know immediately he felt better.
0: உடனடியா ஆள் தெம்பா ஆயிட்டார்.
1: Because it has been proven that these things are a lie this is not the truth that he is not sick.
0: ஏன்னா அவர் நான் வியாதிப்படவில்லை நான் வியாதி என்பது ஒரு பொய் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டு விட்டது அவருக்கு.
1: He was assured by the doctor he didn't have the problem it is a wrong it is a wrong person's result.
0: டாக்டர் உறுதியா சொல்லிட்டார் அது வேற ஒரு ஆளுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு வியாதியே கிடையாதுன்னு.
1: Sorry about this.
0: மன்னிச்சிருங்க இதுக்கு.
1: Immediately the guy perked up.
0: உடனடியா அவருக்கு எங்க இருந்தா வந்ததோ தெரியல.
1: See what a difference thought makes.
0: பாருங்க அந்த எண்ணம் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்.
1: Fear is a thought like that.
0: பயம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான்.
1: Millions of people are afraid of their past and what happened some time ago.
0: லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய கடந்த காலத்து குறித்து அதிலே நடந்த சம்பவங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Many are afraid about their future.
0: பலர் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Many are afraid that they may become insane or get some horrible dreaded disease பல
0: எனக்கு பரவல பைத்தியம் முடிச்சிருமோ அல்லது பயங்கரமான வியாதி ஏதா வந்துருமோ அப்படியெல்லாம் பயம்.
1: Some are afraid of old age and death.
0: சிலர் முதிர் வயதை குறித்து மரணத்தை குறித்து அதெல்லாம் பயப்படுறாங்க.
1: But fear is a thought in your mind.
0: ஆனால் பயம் என்பது உடைய மனதிலே இருக்கிற ஒரு எண்ணம்.
1: So that means when you are afraid of the thought that has now taken over your mind.
0: அப்படி என்றால் நீங்கள் பயப்படும் போது உங்களுடைய மனது இப்போது ஆட்கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தை குறித்து பயப்படுகிறீர்கள்.
1: You know, for example, if you tell a child, you know, if another child tells this child, you know, there is some kind of a monster under the bed and it's going to catch you at night.
0: உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை இன்னொரு குழந்தையை பார்த்து சொல்லுது படுக்கை கட்டில ஒரு பெரிய பூதம் இருக்கு ராத்துல வந்து உன்னை பிடிச்சிரும்னு.
1: Immediately that other child is afraid.
0: உடனே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பயம் வந்துருது.
1: He doesn't want to go into that room. He doesn't want to sleep. He's restless.
0: அந்த ரூமுக்குள்ள போக விரும்பாது ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாம இருக்கும் அது.
1: You know, for him the monster is now real.
0: இப்போ அவனுக்கு அந்த பூதம்னு சொன்னது வந்து அப்படியே நிஜமா தெரியுது.
1: It's just a thought but the thought has become real in his mind. He thinks that there is a monster that's going to catch him at night.
0: அந்த எண்ணம் வந்து வந்துருச்சு. இப்ப அந்த எண்ணம் வந்து அவனுக்கு நிஜமா இருக்குது. ஏதோ வந்து ராத்திரி நம்ம பிடிக்க போது நினைக்கிறோம்.
1: So the father and mother take the child into the room and take the bed you know turn the bed over and said there's no monster here there's nothing here I'll turn the lights on let's look what is there there's nothing here somebody just lied to you and just to scare you.
0: அப்பா அம்மா என்ன பண்றாங்க இப்போ பிள்ளைய ரூம் குள்ள கூட்டி போறாங்க லைட்ட போட்டு எல்லாம் வெளிச்சம் வந்த பிறகு படுக்கை எல்லாம் எடுத்து போட்டு பரட்டி போட்டு காட்றாங்க பார் பாருங்க ஒன்னும் பூதம் எல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு.
1: And immediately the child clears up.
0: உடனடியா அந்த பிள்ளைக்கு ஒரு தெளிவு வந்துருது.
1: He understands this is just a thing to get him afraid.
0: ஏய் நம்ம பயம் காட்டிறதுக்காக அப்படி சொல்லிட்டாங்க அதுக்கு விளங்குது.
1: He gets healed of false thought in his mind.
0: அவருடைய மனதில் இருக்க அந்த தப்பான எண்ணத்திலிருந்து ஒரு சுகம் உண்டாகிறது.
1: The thing that he feared did not exist in the first place. It was just a thought and the thought produced that fear.
0: பாருங்க அவன் பயந்த காரியம் முதலாவது இல்லவே இல்லை. ஒரு எண்ணம் வந்தது அந்த எண்ணம் தான் அந்த பயத்தை கொண்டு வந்தது.
1: You know, fear is like that always in people's lives.
0: பயம் மக்களுடைய வாழ்க்கையில எப்போதும் இப்படி தான் செய்கிறது.
1: It cripples people, it paralyzes people from being and becoming what they should be.
0: மக்கள் யாரா என்னவா இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் இருக்கும்படி அது மக்களை முடமாக்குகிறது.
1: When you find a Christian believer born again, spirit filled, in fear, living in fear, then you are looking at a person who does not know how to deal with his thoughts.
0: அது ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஆவியான நம்பி ஒரு விசுவாசி பயப்படுவதை நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய எண்ணங்களை எப்படி சரிவர சமாளிப்பது என்பதை அறியாதவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
1: Turn with me to 2 Timothy chapter 1.
0: திருப்போம் 2 திமோத்தேயு முதலாம் அதிகாரத்துக்கு.
1: Says, for God has not given us a spirit of fear but of power and of love and a sound mind.
0: என்ன சொல்கிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
1: The spirit of fear, that is this fear is not from God.
0: இங்க வசனம் சொல்லுகிறது பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
1: Everybody say fear is not from God.
0: எல்லாரும் சொல்லும் பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
1: Now everybody should realize what is from God and what is not from God.
0: பாருங்க எல்லாருமே எது கர்த்தர்கிட்ட இருந்து வருது எது கர்த்தர்கிட்ட இருந்து வரல அத முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
1: You see, you know, you don't want to, you know, these days even bombs are sent through packages.
0: பாருங்க இந்த காலத்துல பாம் எல்லாம் பொட்டலத்துல வச்சு அனுப்புறாங்க.
1: You heard about that, how somebody got the bomb in their hands and because the postman delivered it and they opened it and the thing blew up in their face.
0: நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? போஸ்ட்மேன் கொண்டு வந்து பார்சல் கொடுப்பாரு, பிரிச்சு பார்த்தா பாம் வெடிக்குது.
1: The devil is sending a lot of parcels.
0: இது மாதிரி நிறைய பார்சல பிசாசு அனுப்புறான்.
1: You know, he sends it by way of thoughts. It's like bombs. You know, he just wants to get it in your hand so that you'll open it and get it into your mind and it'll explode in your mind and ruin your life for good.
0: எண்ணங்களாக அந்த பாம் அனுப்புறான். அது மனதுக்குள்ளே போகுறது. மனதுல அதை பிரிச்சு பார்த்த உடனே அந்த பாம் வெடிக்க ஆரம்பிக்கிறதாங்க.
1: So you should be very careful what you open.
0: ஆகவே என்னத்தை திறக்கறீங்கன்றது ரொம்ப கவனமா இருக்கணும்.
1: When you get an email, you got to be careful about what you're opening because some of the emails can totally destroy your computer.
0: Email வரும்போது அது என்னன்னு பார்க்கணும். இல்லடி அதை திறந்தீங்கன்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டரே ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு போயிடும்.
1: Because some people are sending viruses through that.
0: ஏனா email மூலமாக எல்லாம் வைரஸ் அனுப்புறாங்க.
1: Some evil people are there that are just destroying people's lives.
0: பொல்லாத ஆட்கள் சில பேர் இருக்காங்க. மக்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறார்கள்.
1: The devil is one like that. He is always sending something that he hopes that you will take it without you know thinking about where it's coming from.
0: பிசாசு அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். எப்ப பார்த்தாலும் எதையாவது அனுப்பிட்டே இருக்கான். என்ன நம்பிக்கையில நீங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை வாங்கிட மாட்டீங்களான்ற நம்பிக்கையில.
1: Now some people think anything that comes in the post is good.
0: சிலர் நினைக்கிறாங்க போஸ்ட்ல என்ன வந்தாலும் நல்லதுதான்.
1: As long as it comes, take it.
0: வந்துச்சா எடுத்துக்க அவ்வளவுதான்.
1: No, change that policy.
0: கிடையாது அந்த கொள்கையை மாத்துங்க.
1: You begin to think, is this from God?
0: இது தேவனிடத்துல வந்ததா யோசிக்கணும்.
1: When you have fear, the first thing that you must know is that fear is not from God.
0: பயம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் காரணம் என்னன்னா பயம் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை.
1: It doesn't matter what you are afraid of. If you are afraid and if you have an abnormal fear, it is not from God.
0: அது எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பயந்திருந்தாலும் அது ரொம்ப அசாதாரணமான பயமா இருந்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து வரவே இல்லை.
1: This is something that is sent to bother you, to destroy you, to destroy your peace, and if you're going to receive it and take it and dwell on it, you're finished.
0: இது உங்களுடைய சமாதானத்தை நிம்மதியை குலைக்கும்படி அனுப்பப்பட்டது. இதை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களை அழித்து விடும்.
1: Now look at this. This is Timothy that Paul is writing.
0: பாருங்க பவுல் வந்து இத தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். கவனிங்க.
1: Timothy is a young minister.
0: தீமோத்தேயு வந்து ஒரு இளம் ஊழியன்.
1: Young preacher trained under Paul.
0: பவுலின் கீழே பயிற்சி பெற்ற ஒரு இளம் ஊழியன்.
1: Why is he telling him God has not given us a spirit of fear but of love and of power and a sound mind?
0: ஏன் தீமோத்தேயு பார்த்து தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கான்னு சொல்கிறார்.
1: If I was writing a letter to some young preacher, you know, I'd be writing because I find that there is something wrong with that fellow, that he needs some help, I'll be writing about that.
0: பாருங்க நான் ஒரு இளம் பிரசங்கியா இருக்கேன்னு எழுதுறேன்னு சொன்னா ஒரு காரியத்தை எழுதும்போது அந்த காரியத்துல அவருக்கு உதவி தேவைப்படுகிறது, ஆகவேதான் அதை அவருக்கு எழுதுவேன்.
1: சோ ஹி நீட்ஸ் ஹெல்ப் ஹியர்.
0: ஆகவே தீமோத்தேயுக்கு இங்க உதவி தேவை.
1: வாட் இஸ் த ப்ராப்ளம்?
0: என்ன பிரச்சனை அவருக்கு?
1: Just read one verse before that.
0: அதுக்கு முன்னால ஒரு வசனத்தை பாருங்க.
1: Says therefore I remind you to stir up the gift of God which is in you through the laying on of my hands.
0: இதினமத்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
1: For God has not given us a spirit of fear but of love and of power and of sound mind.
0: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
1: Now I understand what the problem is.
0: இப்போ எனக்கு விளங்குது என்ன பிரச்சனைன்னு.
1: This young preacher is a good man.
0: இந்த இளம் வாலிபன் நல்ல ஒரு மனுஷன்
1: தான். He is anointed by God, called by God.
0: தேவனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
1: Paul had laid hands on him and imparted to him spiritual gifts.
0: பவுல் அவர் மேல் கையை வைத்து ஆவிக்குரிய வரங்களை அவருக்கு அருள் செய்திருக்கிறார்.
1: Now these gifts are given, gifts are imparted to him. Now he's got to by faith rise up and use it and stir it up in him and use it.
0: பாருங்க வரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த வரங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இவர் என்ன பண்ணணும்? விசுவாசத்திலே எழும்பி அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும்.
1: A lot of people have gifts but never use it because the gifts are given to them but they don't have the faith to use it or the boldness to use it.
0: நிறைய பேருக்கு இந்த வரங்கள் இருக்கு, ஆனா அந்த வரங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு தைரியமோ அல்லது விசுவாசமோ அவளுக்கு இல்லை.
1: They say, well, I don't want to get up before people and talk.
0: என்ன சொல்றாங்க? மக்களுக்கு முன்னாடி எழுந்து நின்னு அப்படிங்க பேசுறது.
1: Oh boy, I'd rather, you know, I'd rather not do it.
0: அது போல சும்மாவே இருக்கலாம்.
1: I've never done it.
0: இது வரைக்கும் நான் பேசுனதே
1: கிடையாது. Oh, my knees are shaking.
0: ஓயோ, காலெல்லாம் நடுங்குது.
1: I don't want to do it.
0: நான் அதான் செய்ய விரும்பல.
1: But somebody laid hands on you, they anointed you for ministry, they prophesied over you and they told you that you have these spiritual gifts.
0: கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார், அபிஷேகித்து இருக்கிறார், உங்கள் மேல் ஊழியர்கள் கரத்தை வைத்து நீங்கள் வரங்களை பெற்று இருக்கிறீர்கள்.
1: They've imparted spiritual gifts.
0: ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார்கள்.
1: Now rise up as the occasion comes and use it.
0: ஆகவே இப்பொழுது சூழ்நிலை வரும்போது எழுந்திருங்கள், அதை பயன்படுத்துங்கள்.
1: But young people sometimes are afraid. They don't want to put themselves up there, you know, and make a fool of themselves.
0: வாலிபர்கள் சில சமயத்துல பயப்படுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து நின்னு ஏதாவது வெக்கப்படுற மாதிரியா நடந்து.
1: Even if God has called me, my God, you know, I don't want to go up there and just fumble.
0: ஒருவேளை தேவன் என்ன அழைத்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் முன்னாடி போய் எப்படி அதெல்லாம் பண்றது?
1: That's what they're thinking about.
0: அவர்தான் நினைக்கிறாங்க பாருங்க.
1: So Paul says.
0: ஆகவே பவுல் சொல்கிறார்.
1: Timothy, come on.
0: தீமோத்தேயே வா.
1: I laid hands on you and spiritual gifts were given to you.
0: நான் உன் மேல் கைகளை வைத்தேன், ஆவிக்குரிய வரங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டது.
1: You have it, man, inside of you.
0: உனக்குள்ள அது இருக்குப்பா.
1: Now then he also reminds him in the previous verse. He says, when I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also.
0: என்ன சொல்றா பாருங்க, உன்னுள்ள மாயமற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாக ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறேன்னு நிச்சயித்திருக்கிறேன்.
1: இந்த பாட்டியிலேருந்து வருதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that it comes from the grandma.
0: Eh party magada nu varudun na nambrathu.
1: I had a wonderful grandma.
0: Enak armiyana or party irundha.
1: Was a non Christian who came to know about Jesus Christ at the age of 12.
0: Eh avargal Yesu ariyadavargal 12 vayadile Yesu andavara yetrukondargal.
1: And she had to go and live in an orphanage run by a missionary because of her faith in Christ.
0: Kristuval yetrukondadanale porakanikkapattu or missionary nadathana ஒரு ஆர்ஃபனேஜில் போய் அவர்கள் தங்கி இருந்தார்கள்.
1: And grew up there.
0: அங்க தான் வளர்ந்தார்கள்.
1: But through her have come many preachers in our family.
0: அவர்கள் மூலமாக எங்க குடும்பத்தில் நிறைய பிரசங்கியார்கள் உருவாகியிருக்கிறார்கள்.
1: So I believe this grandma stuff.
0: ஆகவே இந்த பாட்டி கதையெல்லாம் நம்புறேன்
1: நான். Paul says it was in your grandma had that stuff and then it came down to you.
0: பவுல் சொல்றார்,
1: your mother had it and then through your mother you had it.
0: உன்னுடைய பாட்டிக்குள்ள அது இருந்தது, பாட்டில இருந்து அம்மாக்குள்ள வந்தது, அம்மாக்குள்ள இருந்து உனக்குள்ள வந்தது.
1: Then I recognized it, I acknowledged it, I sensed it through the Holy Spirit and I laid hands on you and blessed you and ordained you for ministry.
0: பிறகு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் அதை உணர்ந்து உன் மேல் கைகளை வைத்து ஊழியத்துக்காக உன்னை பிரதிஷ்டை செய்தேன்.
1: Yeah, many times God finds it easy to pick a person that's already there in that family.
0: பாருங்க பல சமயத்துல ஏற்கனவே குடும்பத்துல இருக்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது கர்த்தருக்கு ஈஸியா இருக்கு.
1: அங்கேயே பொறக்க பண்ணிருக்காரு, அதுக்குதான். He makes them born there, yeah, in that situation, in that circumstances, and raised in that situation to get them ready for that work.
0: பாருங்க அந்த வேலைக்காக அவளை ரெடி ஆக்குவதற்காக தான் அந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்திலே அவளை வந்து பிறக்க செய்கிறார்.
1: That's why in the Old Testament times you had the tribe of Levi from which all the priests came.
0: அவே தான் பாருங்க பழைய ஏற்பாடு காலத்துல லேவி கோத்திரம் இருந்தது, அந்த கோத்திரத்துல இருந்து ஆசாரியர்கள் எல்லாம் வந்தார்கள்.
1: This is their thing, the anointing flowed from generation to generation.
0: இதுதான் அவருடைய வேலை, அபிஷேகம் தலைமுறை தலைமுறையா அவர் மேல் இருந்தது.
1: So that is in a way true.
0: அது ஒரு விதத்துல உண்மை.
1: But many people don't recognize it and they are afraid to use the gift that God has given them.
0: ஆனா பலர் அதை உணராமல் தேவனால் தந்திருக்க அந்த வரத்தை பயன்படுத்த பயப்படுகிறார்கள்.
1: Here is a hesitant young man.
0: இங்க தயக்கத்தோடு இருக்கிற ஒரு வாலிபனை
1: பார்க்கிறோம். Trained by one of the greatest preachers in Christendom but yet he is afraid to rise up to the occasion and take charge.
0: கிறிஸ்து உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு பிரசங்கியாரால் பயிற்சி விக்கப்பட்டிருக்கிறார். ஆனா நேரம் வரும்போது அதை பயன்படுத்த இந்த மனுஷன் வாலிபன் பயப்படுகிறார்.
1: That is why Paul is writing.
0: ஆகவே தான் பவுல் எழுதுகிறார்.
1: What is the reason for his hesitation?
0: அவன் தயங்குகிறானே, அதுக்கு காரணம் என்ன?
1: The reason is fear.
0: காரணம் பயம்.
1: Here is a child of God, spirit filled, called to ministry, anointed and ordained, but fear is there.
0: தேவனுடைய பிள்ளை, ஊழியத்தில் அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், ஆனாலும் ஒரு பயம் இருக்கிறது.
1: Fear cripples him.
0: பயம் அவனை முடமாக்குகிறது.
1: Fear paralyzes him.
0: பயம் அவனை செயல்படாமல் செய்யப்படுகிறது.
1: Fear is not allowing him to do his part, allowing him to do what he must do.
0: பயம் அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாதபடிக்கு அவனை தடுக்கிறது.
1: It is not allowing him to be what God has called him to be.
0: தேவன் அவனை என்னவாய் இருக்கும்படி அழைத்தாரோ அப்படி இல்லாமல் செய்ய பண்ணுகிறது இந்த பயம்.
1: So Paul writes, he says, I remind you of the gift of God which is in you through the laying on of my hands.
0: ஆகவே தான் பவுல் என்ன சொல்கிறார், நான் உன்மேலின் கையிலே வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
1: You got it.
0: உனக்குள்ளே அது இருக்கு.
1: You got whatever it takes to do the ministry.
0: ஊழியத்தை செய்ய உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் உனக்குள்ளே இருக்குது.
1: But don't be afraid.
0: ஆனால் பயப்படாதே.
1: This fear that is stopping you, paralyzing you and crippling you is not from God. God has not given you the spirit of fear but of love and of power and of sound mind.
0: உன்னை நீ செயல்படாமல் உன்னை செயல்படாமல் செய்ய பண்ணுகிற உன்னை முடமாக்குற அந்த பயம் தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல. தேவனுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை மட்டுமே தந்திருக்கிறார்.
1: I think every young man needs a letter like that.
0: நினைக்கிறேன் ஒவ்வொரு வாலிபருக்கும் இது மாதிரி ஒரு லெட்டர் வேணும்.
1: Sometimes I have preached this to the preachers. Young preachers.
0: இளம் பிரசங்கிகளுக்கு பிரசங்கம் பண்ணது
1: உண்டு. I just encourage them.
0: நான் அவங்கள உற்சாகப்படுத்த.
1: Don't be afraid.
0: பயப்படாதீங்க.
1: Don't be afraid because you are young.
0: ஏதோ வாலிபனா இருக்கிறதுனால பயப்படாதீங்க.
1: Don't be afraid of your age.
0: சின்ன வயசுன்னு பயப்படாதீங்க.
1: I became a pastor at a very young age.
0: நான் வந்து ரொம்ப இள வயசுலயே பாஸ்டர் ஆயிட்டேன்.
1: And everybody in the church was older than me.
0: சபையிலிருந்து எல்லாருமே என்னை விட பெரியவங்களா இருந்தாங்க.
1: I was so young.
0: இவ்வளவு வாலிபனா இருந்தேன்.
1: And it's another country and totally different race of people and so on.
0: இன்னொரு நாட்டுல வேற அங்க இருந்த எல்லாருமே அந்த இனங்கள் எல்லாமே வித்தியாசமா இருந்தது.
1: But I tell you this boldness, a holy boldness came upon me.
0: ஆனா நான் சொல்லுகிறேன் பரிசுத்தமான ஒரு தைரியம் என் மேல் வந்தது.
1: I took charge of that thing.
0: அந்த சூழ்நிலையை நான் பொறுப்பெடுத்தேன்.
1: Before me there was the church was you know pastored by 2-3 people and they just left.
0: எனக்கு முன்னால அந்த சபையில 2-3 போதல் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க.
1: Came down to 25 people.
0: கடைசில அந்த சபையில 25 பேர் தான் இருந்தாங்க.
1: It was always small.
0: எப்பொதுமே கொஞ்சம் பேர் தான்
1: இருப்பாங்க. 5 people were running the thing.
0: ஏனா 5 பேர் அங்க இருந்துட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தாங்க.
1: 5 man show.
0: 5 பேருடைய
1: 5 men are fighting together, fighting always. All these 5 are fighting.
0: 5 பேருடைய ஆட்சி அங்க இருந்தது, 5 பேரும் சண்டை போடுவாங்க.
1: All 5 are fighting all the time.
0: 5 பேரும் எப்பவும் சண்டை போடுவாங்க.
1: And they never fight with me.
0: ஆனா என்கிட்ட மட்டும் சண்டையே போட மாட்டாங்க.
1: Never with me.
0: ஒரு நாள் சண்டை
1: போடல. I will just get there in time, get up there and sing the songs and preach and pray, say amen and keep going.
0: சரியா
1: நேரத்துக்கு no fighting.
0: நேரத்துக்கு போவோம், ஜெபம் பண்ணுவேன், பாட்டை பாடுவோம், பிரசங்கம் பண்ணிட்டு நேரா போயிட்டே இருக்கும். சண்டைக்கு
1: இடம் இல்ல. I won't listen to their stories. I won't get along with, you know, with their you know this side or that side. I don't join anybody.
0: நான் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது. அவங்க பேச்சும் கேட்க மாட்டேன் நான்.
1: So all these 5 people couldn't deal with me.
0: ஆகவே இந்த 5 பேரையும் 5 பேருக்கும் இந்த என்ன சமாளிக்க முடியல அந்த
1: 5 பேரால. And the church was growing.
0: சபையும் வளருது வேற.
1: You know it be about from 25 to more than 100 people now.
0: 25 பேர்ல இருந்து இப்போ 100 பேருக்கு மேல ஆயிட்டாங்க.
1: Just a few months just like that it just
0: from ஒரு சில மாதங்கள அப்படியே நல்லா வளர்ந்துருச்சு.
1: And the more it grew the more they kept quiet with me.
0: சபை அதிகமாய் வளர வளர என்கிட்ட வாயை திறக்கிறது.
1: They never fight with me.
0: என்கிட்ட சண்டை போடவே
1: மாட்டாங்க. But inside there is fighting always.
0: ஆனா உள்ள இப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை நடந்துட்டே
1: இருக்கு. I called them one time.
0: ஒரு முறை கூப்பிட்டாங்க.
1: What's wrong with all 5 of you?
0: நான் கேட்டேன் உங்க 5 பேருக்கு என்ன பிரச்சனை?
1: And they are the trustees and all of that.
0: அவங்க தான் அங்க எல்லாம் அந்த trustees
1: மாதிரி. I said I tell you one thing.
0: நான் சொன்னேன் ஒரு காரியம் சொல்றேன்
1: பாருங்க. All 5 of you resign.
0: நீங்க 5 நீ 5 பேரை ரிசைன் பண்ணுங்க.
1: Told these Americans, you know.
0: அமெரிக்கர்ல பார்த்து சொன்னாங்க.
1: I was 26 years old, right? Say 26 and a half years old. I said you all 5 of you resign.
0: 26 வயசு சொன்னேன். 5 பேரும் ரிசைன் பண்ணுங்க.
1: All older than me.
0: எல்லாரும் என்னை விட வயசுல மூத்தவங்க.
1: Very big positions.
0: பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க.
1: And I said all 5 of you resign and all 5 of you must come to church.
0: நான் சொன்னா 5 பேரை ரிசைன் பண்ணிட்டு 5 பேரும் ஒழுங்கா கோயிலுக்கு வாங்க.
1: If you're going to be angry with me because I told you to resign, then don't resign. I will leave.
0: ரிசைன் பண்ண சொன்னதுனால என் மேல கோபம்னா பரவாயில்ல, கோபப்பட்டு நீங்க போயிடாதீங்க, நான் போயிடுறேன்.
1: I don't want to be a pastor in a fighting church.
0: சண்டை போடுற ஒரு சபையில போதகரா இருக்க நான் விரும்பல.
1: I refuse to do that.
0: நான் அப்படி செய்ய நான் மறுக்கிறேன்.
1: I will not do it.
0: நான் அப்படி செய்ய மாட்டேன்.
1: So either you all resign and stay in the church and remain in the church and I'll pastor the church.
0: நீங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபைக்கு வாங்க, அப்ப நான் பாஸ்டரா இருக்கேன்.
1: Otherwise, I will resign, I'll go. I didn't want this in the first place. I went there as a guest speaker and they begged me to stay there as a preacher,
0: as a pastor.
1: God has shown that I must be the pastor. So, you know, God has shown the right thing.
0: சரியான காரியத்தை கர்த்தர் காண்பித்தார்.
1: So I told them resign.
0: அவனே சொன்ன ரிசைன் பண்ணுங்க.
1: All five of them resign and all five of them still today are my greatest friends.
0: ஐந்து பேரும் ரிசைன் பண்ணாங்க, அந்த அஞ்சு பேரும் இன்னைக்கு என்னுடைய மிக சிறந்த நண்பர்களா இருக்கிறார்கள்.
1: They all stayed in the church.
0: அஞ்சு பேரும் சபையில இருந்தாங்க.
1: They handed over the entire thing to me.
0: எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க.
1: And I did most of their children's weddings and I baptized most of their children. Even today anything that happens I go from here to do it for them because they love me so much.
0: பாருங்க, என்ன அந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கும் நேசிக்கிறதுனால அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், பேர பிள்ளைகள் எல்லாம் பேர் வச்சேன். இன்னைக்கும் ஏதாவது ஒண்ணுனா இங்க இருந்து நாங்க போறோம் அவங்களுக்காக.
1: To do that.
0: அந்த காரியத்தை செய்ய.
1: They really love me. I have never had a misunderstanding with them.
0: அந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாங்க, அவங்களும் கூட எனக்கு எந்த ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது.
1: But the thing is I was myself surprised. One Baptist preacher was a friend of mine who pastored a bigger church than mine. He had about 300-400 people.
0: இல்ல என்ன ஆச்சு என்ன, என்னுடைய பாப்டிஸ்ட் ஒரு பாஸ்டர் ஒருத்தருடைய ஃப்ரெண்ட், அவர் வந்து பெரிய சபை 300-400 பேர் நாங்க அந்த சபைக்கு போதகரா இருந்தோம்.
1: One time I was preaching on some subject and this man came on Thursday nights to hear the preaching.
0: ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பேசும்போது ஒரு வியாழக்கிழமை 20 பிரசங்கத்தை கேட்க அவர் வந்தார்.
1: Regularly he came and we became friends.
0: அவர் ரெகுலரா வந்தாரே நாங்க நண்பர்கள் ஆயிட்டோம்.
1: And he heard about this because you know the news went out that five people resigned and they stayed in the church. That's a miracle in America, you know.
0: அஞ்சு பேர் ரிசைன் பண்ணது தொடர்ந்து சபையில இருக்காங்கன்னா அது பெரிய அற்புதம் அமெரிக்காவில. இந்த செய்தி எல்லா இடத்துலயும் பரவிச்சு பாருங்க.
1: How did you do it?
0: அவர் கேட்டார், எப்படிங்க நீங்க பண்ணீங்க?
1: My God, I wish I could do it in my church.
0: எங்க சபையில இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே நினைக்கிறேன்.
1: Get bold and do it, brother.
0: நான் சொன்னேன், தைரியம் வரட்டும், தைரியமா செய்ங்க.
1: Get giving problem then do it.
0: ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா செய்ங்க அப்படி.
1: Don't allow strife in there.
0: சண்டே சபையில சண்டைக்கு இடமே இருக்க கூடாது.
1: Be bold because you have been given the authority to do whatever is required to keep the thing in tip top shape.
0: நல்ல நிலைமையில இயங்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே தைரியமா செயல்படுங்க.
1: See, in those days, I didn't know these things very deeply. I was just pastoring.
0: அப்பலாம் வந்து அப்பதான் நான் பாஸ்டருக்கு ஆரம்பிச்சேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு ஆழமா தெரியாது
1: எனக்கு. Because the gift is in me. And because I was growing in faith, I was able to stir up that boldness inside of me.
0: அந்த வரம் எனக்குள்ள இருந்தபடியினாலே
1: நடவடிக்கை
0: எடுக்க முடிந்தது, அதுல வெற்றி பெற முடிந்தது. ஒரே வருஷத்துக்குள்ள 200 பேருக்கு மேல ஆயிட்டாங்க.
1: You know, just like that it grew.
0: சும்மா அப்படியே வளர்ந்துருச்சு.
1: And we just had it in tip top shape, no problem thereafter.
0: அதன் பிறகு சபையில பிரச்சனைக்கு சண்டை சச்சரவு கூட இடம் இல்லாம போயிருந்தது.
1: Nobody can you know that's not a place to fight anymore.
0: இனி சபை என்பது சண்டை போடுறதுக்கான ஒரு இடம் அல்ல.
1: They all became good friends also.
0: அவங்க எனக்கு நல்ல நண்பர்களாவும் ஆயிட்டாங்க.
1: Because of the position only they were fighting.
0: பாருங்க, அந்த அந்த பொசிஷனுக்கு பதவிக்காக சண்டை போட்டுந்தாங்க.
1: And responsibilities made them to fight.
0: அந்த பொறுப்புகள் அவங்களை சண்டை போட வச்சது.
1: So now there is no reason to fight.
0: இப்ப சண்டை போட காரணமே இல்ல.
1: We are all friends now.
0: இப்போ எல்லாரும் friends.
1: We had such a good time.
0: அந்த அளவுக்கு நல்லா இருந்தாங்க.
1: So Timothy was told, get up, do it, you've got it. Let the holy boldness take over you. God has not given you the spirit of fear.
0: ஆவே தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்கிறார், தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, ஆகவே எழுந்திரு, விசுவாசத்திலே திடன்கொள், தைரியமாய் காரியங்களை செய் என்று சொல்கிறார்.
1: Sometimes some people are a little slow. They think and they're afraid of men, afraid of people, afraid of organization, afraid of this, afraid of that. And sometimes they need to be told this.
0: பாருங்க, சில சமயத்துல ஜனங்க ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இவரை பற்றி பயம், அவரை பற்றி பயம், ஜனங்களை பற்றி ஜெயம் பயம், பிறகு ஸ்தாபனங்களை பற்றி பயம், எதை பற்றியாவது ஒரு பயம். அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு.
1: How do you overcome fear?
0: பயத்தை நீங்கள் மேற்கொள்வது எப்படி?
1: Whether it is fear to do ministry or fear to do anything else.
0: ஊழியம் செய்வதற்கான பயமோ அல்லது வேற எதை குறித்து ஒரு பயமோ.
1: Some people are afraid of water. They don't want to get in the water and swim.
0: சிலருக்கு தண்ணினாலே பயம், தண்ணியில யாரும் கால் வைக்கவே மாட்டாங்க.
1: Some people are afraid of exams. They freeze. Their mind freezes when they go and sit in the exam. They know all the cold facts. But when they see the exam paper, they're blank.
0: சிலருக்கு பரீட்சைனா போயும் எல்லாம் நல்லா படிச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அங்கவே உட்கார்ந்து பேப்பரை பார்த்தவன அப்படியே உறைஞ்சிருவாங்க.
1: Some people are afraid of public speaking. I've seen you know when I was studying in Bible college, so many fellow students I found, boy, they just about they were so afraid of just getting up before people and speaking.
0: சிலர் பாருங்க ஒரு நாலு பேர் மத்தியில எழுந்து நின்னு பேசினா அவ்வளவு பயம். பைபிள் ஸ்கூல்ல பாத்துருக்கேன் நான் படிச்சப்போ, எழுந்து பேசினா அவ்வளவு பயப்படுவாங்க.
1: It was such a challenge for them. They were so afraid and unable to overcome that fear.
0: அவங்களுக்கு அது அதுவே ஒரு பெரிய சவாலா இருக்கும். அந்த பயத்தை மேற்கொள்ள முடியாம தவிப்பாங்க.
1: At that time I didn't know how to help them because I was also a young fellow.
0: அப்போ நானும் ஒரு வாலிபனாக அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு எனக்கு தெரியல.
1: So but now I learned over a period of time because I have learned to help people with fear.
0: ஆனா இப்பொழுது பயத்தோடு இருக்கிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க நானே கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
1: So that is why I'm able to share something with you.
0: ஆகவே தான் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள முடிகிறது.
1: How do you overcome fear?
0: பயத்தை மேற்கொள்வது எப்படி?
1: You got to recognize some facts about fear.
0: பயத்தை குறித்த சில உண்மைகளை நீங்கள் உணர வேண்டும்.
1: Fear is a thought.
0: பயம் என்பது ஒரு எண்ணம்.
1: Often time it is not a fact but it is a thought.
0: பல சமயத்திலே அது நிஜம் அல்ல உண்மை இல்ல மாறாக ஒரு எண்ணமா இருக்கிறது.
1: There is really no rhyme or reason to fear. Fear, but the thought is there, therefore you fear many times.
0: பயப்பட எந்த ஒரு காரணமும் இருக்காது, ஆனா அந்த எண்ணம் வந்துட்டதனால இப்ப பயம் வந்துவிட்டது.
1: The thought is the thing that you are afraid of.
0: அந்த எண்ணத்தினால தான் பயப்படுறீங்க நீங்க.
1: And fear is an ungodly thing. It is not from God. It must be driven out. Action must be taken.
0: பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஆகவே அதற்கு எதிரான நடவடிக்கையில இறங்க வேண்டும்.
1: How do you handle fear? How do you handle fear?
0: இந்த பயத்தை சமாளிப்பது
1: எப்படி? How to overcome it?
0: அதை மேற்கொள்வது எப்படி?
1: I'll tell you.
0: நான் சொல்றேன் பாருங்க.
1: You've got to do the very thing that you are afraid of.
0: எதற்கு பயப்படுறீங்களோ அந்த காரியத்தையே நீங்கள் செய்ய வேணும்.
1: Now that is easily said. Now how to come to doing it is what I'm going to share with you.
0: சொல்றது ரொம்ப சுலபமான, எப்படி செய்வது அததான் சொல்ல வரேன் நான்.
1: You're afraid of getting up in front of people and speaking, and if I say get up and speak, you're not going to do it.
0: பாருங்க நாலு பேருக்கு முன்னாடி நின்னு பேசுறது பயம் என்ன, உங்களை பார்த்து எழுந்து நின்னு பேசுங்கன்னு சொல்லும்போது நீங்க செய்ய மாட்டீங்க அப்படி.
1: Just because I said get up and speak, you're not going to.
0: ஏதோ நான் சொல்றதுனால எழுந்து பேசுங்கன்னு நீங்க பேச போறது
1: கிடையாது. How do you work yourself to a place where you can get up and speak?
0: அதாவது நாலு பேருக்கு மத்தியில எழுந்து நின்னு பேசக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வருவது எப்படி?
1: First you got to instill the thought in your mind.
0: முதலாவது அந்த எண்ணத்தை உங்க மனதிலே நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும்.
1: I showed you many times Jesus talked about how people take thoughts into their mind.
0: நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்படி ஜனங்கள் எண்ணத்தை தங்களுடைய மனதுக்குள்ளே கொண்டு போறன்னு இயேசு சொல்லியிருக்கிறார்.
1: Jesus said do not take thought saying what you shall eat, what you shall drink or what you
0: yes onale ennathai pusippom kudippom unbom endru solli kavalai padadirungal.
1: How do you take worry?
0: Kavalai eppadi eduthukringa?
1: You say it, only when you say it it becomes your worry.
0: Sollugireergal sollum bodhu adu ungal kavalaiyai maarugirathu.
1: Somebody else says it and you leave it at that, it won't often time affect you.
0: Vera yaraa sonnanga neenga adu appadiye vittingna adu ungalai baadhikka povadillai.
1: Just hearing it won't affect you that much.
0: Adha summa kekkuradhunala ungalku andha alavuku baadhippu irukkadhu.
1: But the thought becomes owned by you. You become the owner of the thought. It becomes your thought the moment you open your mouth and speak it.
0: ஆனா வாயை திறந்து நீங்கள் பேசும்போது அந்த பேச்சுக்கு அந்த எண்ணத்துக்கு நீங்களே சொந்தக்காராயிடுறீங்க.
1: Fear and faith are not very much different.
0: இந்த பயம் விசுவாசம் ரெண்டுமே அவ்வளவு வித்தியாசமானது இல்ல.
1: You know, just like faith comes, fear also comes.
0: எப்படி விசுவாசம் வருகிறதோ அதே போல பயமும் வருகிறது.
1: How does faith come?
0: விசுவாசம் எப்படி வருது?
1: Faith cometh by hearing and hearing by the word of God.
0: விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
1: So how does faith come?
0: ஆவி விசுவாசம் எப்படி வருகிறது?
1: You are hearing the word of God.
0: தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள்.
1: Doesn't say by reading it comes. Doesn't say by reading it.
0: அது வாசிக்கிறதுனாலே வரும்னு சொல்லல.
1: That's why a lot of Christian people, though they read the Bible, they don't have no faith.
0: ஆவே தான் பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசித்தாலும் கூட விசுவாசம் இல்லை.
1: This took me so many years to understand that.
0: இதை நான் விளங்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு?
1: Now you understand it so easily.
0: இப்போ ரொம்ப ஈஸியா நீங்க விளங்கிட்டீங்க.
1: I read the Bible, why don't I have faith?
0: என்ன சொல்றாங்க, நான் தான் பைபிளை வாசிக்கிறேன், ஏன் விசுவாசம் இல்லன்றாங்க.
1: Sorry, it doesn't say that if you read the Bible you'll have faith.
0: Sorry, என்ன பைபிளை வாசிக்கினா விசுவாசம் வரும்னு சொல்லல.
1: You have to read the Bible.
0: வேதத்தை வாசிக்கணும்.
1: But the thing is you got to do something more.
0: ஆனா என்னன்னா அதுக்கு மேல ஒன்னு பண்ணனும்.
1: You got to speak what God says with your mouth so that it can be heard by you confessing the word of God.
0: தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை உங்கள் வாயினாலே நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் வாயிலிருந்து அறிக்கை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய காது அதை கேட்கிறது.
1: Your mouth must say my God shall supply all my needs.
0: உங்களுடைய வாய் சொல்ல வேண்டும், என் தேவன் என் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார்.
1: Your mouth must say God is my healer.
0: தேவனே என்னுடைய பரிகாரி என்று உங்கள் வாய் சொல்ல வேண்டும்.
1: Your mouth must speak the promises of God.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் வாய் பேச வேண்டும்.
1: When you speak it, then you hear it, and that's how faith comes.
0: நீங்கள் பேசும்போது அதை நீங்கள் கேட்கிறீர்கள், அப்படிதான் விசுவாசம் வருகிறது.
1: That is why the Bible says faith cometh by hearing. Hearing from you, from your mouth, it must hear the word.
0: அவேதா வேதம் சொல்லுது விசுவாசம் கேள்வினால வரும். அதாவது வசனத்தை உங்கள் வாயாலே நீங்கள் பேசும்போது அதை கேட்டு விசுவாசம் வருகிறது.
1: Many people laugh at this confession business, but I tell you my friend, I'm sorry to tell you, if you don't confess, you're not going to have faith.
0: பலர் வந்து இந்த அறிக்கையை சொல்லாமே அதை பார்த்து அதை கேலி செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அறிக்கை இல்லாவிட்டால் விசுவாசம் வரப்போவதில்லை.
1: Christianity is a great confession.
0: கிறிஸ்தவமே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை.
1: Not just confessing your sins.
0: வெறும் பாவங்களை அறிக்கை செய்வதல்ல.
1: You confess your sins mainly once. Only when you sin.
0: அதாவது பாவத்தை எப்ப அறிக்கை செய்யணும்? பாவம் இம்போதுதான்.
1: But that's all Christians know about confession.
0: ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அறிக்கையினாலுமே வெறும் பாவ அறிக்கை தான் மனசுக்கு வருது.
1: Christianity is called a confession because Christianity is about confessing what you believe.
0: கிறிஸ்தவம் ஒரு அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும்.
1: What do you believe?
0: நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
1: You believe that Jesus is Lord.
0: இயேசுவை ஆண்டவர் என்று
1: விசுவாசிக்கிறீர்கள். What do you believe?
0: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
1: You believe that God is your healer.
0: தேவனே உங்கள் பரிகாரி என்று
1: விசுவாசிக்கிறீர்கள். What do you believe?
0: என்ன
1: விசுவாசிக்கிறீர்கள்? You believe he is the supplier of your every need.
0: அவரே உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறவர் என்று விசுவாசிக்கிறீர்கள்.
1: These are the beliefs that you must confess. That is why it's called a great confession.
0: நீங்கள் நம்புகிற இந்த காரியங்களை தான் நீங்கள் அறிக்கை இட வேண்டும். ஆகவே தான் கிறிஸ்தவம் மிகப்பெரிய அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது.
1: That's how faith comes.
0: விசுவாசம் அப்படி தான் வருகிறது.
1: Fear, how does it come?
0: பயம் அது எப்படி வருது?
1: It comes the very same way. Faith and fear are opposite forces, work exactly the same.
0: விசுவாசம் எப்படி வருகிறது? அதே போல தான் பயமும் வருகிறது. இந்த விசுவாசம் பயம் ரெண்டுமே எதிர் எதிர் சக்திகள்.
1: Now fear comes the same way.
0: விசுவாசம் பயமும் அப்படியே தான் வருது.
1: You begin to hear the threatening words of the devil and you begin to speak it.
0: பிசாசுடைய அச்சுறுத்தும் வார்த்தைகளை கேட்கிறீர்கள், அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்கள்.
1: And the moment you speak it, you own that fear.
0: நீங்கள் அதை பேசின உடனே அந்த பயத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறீர்கள்.
1: So how do people fear act? How do people who fear act?
0: ஆகவே பயப்படுகிறவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்?
1: You will find this in them.
0: அவங்களுக்குள்ள இதை நீங்க பார்க்கலாம்.
1: They'll say, oh man, I'm afraid of getting up there.
0: என்ன சொல்லுவாங்க? அப்பா அங்க போய் எழுந்து நிக்கணும்னாலுமே பயமா இருக்கு.
1: Think of it, my feet just shudder.
0: அதை யோசிக்கும் போது அப்படியே நடுங்குதுன்னுவாங்க.
1: Oh, I could never get myself to do it.
0: என்னால அங்க போய் நிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு.
1: I don't think I could ever do it.
0: என்னால முடியவே முடியாது.
1: I just can't even imagine it.
0: என்னால அதை கற்பனை கூட பண்ண முடியல.
1: It's impossible.
0: ஓ, அது முடியவே முடியாது.
1: People that are afraid of water, they'll always say, I'll never go near water.
0: தண்ணீர் கண்டு பயப்படுறவங்க சொல்லுவாங்க, தண்ணி கிட்டே போக மாட்டேன்.
1: My God, I'm afraid of water.
0: பா, தண்ணினாலும் எனக்கு பயம்னுவாங்க.
1: I hate water.
0: தண்ணியை நான் வெறுக்கிறேன்னு.
1: You keep speaking like that, fear will increase.
0: அப்படி பேசிட்டே இருங்க, பயம் அதிகரிக்கும்.
1: Now how do you deal with fear?
0: இப்ப பயத்தை சரி செய்வது எப்படி?
1: Now if you want to get up and speak in front of people,
0: மக்கள் மத்தியில நீங்க எழுந்து நின்னு பேசணும்னா,
1: you need to first in your conscious mind you got to work it out.
0: முதலாவது சிந்திக்கிற இந்த மனதிலே அதை பத்தி நீங்க எதை செய்யணும்.
1: That is what 2 Corinthians 10:5 is all about.
0: 2 கொரிந்தியர் 10:5 அதை பத்தி தான் சொல்கிறது.
1: There you are imagining yourself in your fear getting up there and shivering and shaking and failing.
0: அங்க நீங்க என்ன கற்பனை பண்றீங்கன்னா, நான் எழுந்து நிக்கிறேன், நின்ன உடனே கை காலெல்லாம் நடுங்குது, வளர்றேன், அப்படி எல்லாம் அங்க யோசிக்கிறீங்க.
1: Why? Because you are thinking those thoughts.
0: ஏன்னா அந்த எண்ணங்களே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: Those thoughts of fear have become an imagination where you see yourself fail.
0: அந்த பயத்தின் எண்ணங்கள் கற்பனைகளாய் உருவெடுத்து நீங்கள் தோல்விடைவது போல இப்ப பாக்குறீங்க.
1: And it has become a stronghold. It doesn't want to leave you. It just has you captive.
0: இப்போ ஒரு பலத்தானா உருவாயிருச்சு, அது உங்களை விட மாட்டேங்குது, சிறைப்படுத்தி விட்டது.
1: Thoughts have become imagination. Imagination has become a stronghold.
0: எண்ணங்கள் கற்பனைகளாகி கற்பனைகள் இப்போது பரல் பலத்தாரங்களாக உருவாயிடுச்சு.
1: That's how you got that fear.
0: இப்படிதான் அந்த பயம் வந்து விட்டது.
1: Now how do you attack that fear? How do you overcome that fear?
0: இப்போ அந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி?
1: You got to begin with the thoughts.
0: மறுபடியும் எண்ணத்துல தான் ஆரம்பிக்கணும்.
1: How do you put the thoughts inside of you?
0: அந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வருவது எப்படி?
1: How did Jesus say you take thoughts?
0: எண்ணங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று சொன்னார்.
1: By saying.
0: அதை சொல்வதன் மூலம் எடுத்துக்கொள்கிறீர்கள்.
1: So if I am called to preach the word of God and I'm afraid. If I am afraid but I'm called to preach the word of God,
0: தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா எனக்குள்ளே ஒரு வேளை பயம் இருக்கும் என்றால்,
1: then what should I do?
0: நான் என்ன செய்ய வேண்டும்?
1: I should quit talking that nonsense that I've been talking all this time about how I'm afraid.
0: எனக்கு ஒரே பயமா இருக்குன்னு பேசிருந்தனே, அதை முதல் பேசுவதை நிறுத்தணும்.
1: Oh, I should quit saying no, I don't want to do that. Oh boy, that's not me, you know.
0: Oh, என்னால முடியாது, நான் பேச மாட்டேன்னு சொல்றோம், அதை நிறுத்தணும் முதல்ல.
1: Never say anything like that.
0: அது போல ஒரு காலம் பேசவே கூடாது.
1: Now you speak the words of faith. If God has called me, if God has gifted me by the grace of God, I can do it.
0: இப்போ விசுவாச வார்த்தையில பேசுங்கள். தேவனை அழைத்திருந்தால் தேவனுடைய கிருபையினாலே என்னால முடியும் என்று சொல்லுங்கள்.
1: See, you won't be able to get up and speak immediately, but you start with a thought.
0: உடனடியாக எழுந்து பேச முடியாம இருக்கலாம், ஆனா எண்ணத்திலே ஆரம்பியுங்கள்.
1: Learn how to fill your mind with God's thoughts.
0: தேவனுடைய எண்ணங்களாலே மனதை நிரப்புவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.
1: Begin to say, praise God, I can do all things through Christ who strengthens me.
0: சொல்ல ஆரம்பியுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
1: I have never done it, but if a God has called me, I'll do it.
0: இதுவரை நான் இதை செய்ததில்லை, தேவன் என்னை அழைத்திருப்பார் என்றால் என்னால முடியும்.
1: I have never done it, but thank God if he's going to gift me to do it, and then I'll do it.
0: இதுவரை நான் செய்ததில்லை, ஆனாலும் இதை செய்யக்கூடிய வரத்தை தேவன் தந்திருந்தால் என்னால முடியும் என்று சொல்லுங்கள்.
1: I can do it through God.
0: தேவனாலே முடியும் என்றால்,
1: through God I can do valiantly.
0: தேவனாலே நான் முற்றும் ஜெயம் கொள்ளுவேன்.
1: Through God I can succeed in this.
0: தேவனாலே என்னால வெற்றி பெற முடியும்.
1: Oh, you just work yourself these thoughts into your mind.
0: இந்த எண்ணங்களை உங்களுடைய மனதுக்குள்ளே ஆழ கொண்டு போய் விடுங்க.
1: Take these thoughts and put it in your mind.
0: இந்த எண்ணங்களை எடுத்து மனதில் வையுங்கள்.
1: The stronghold of your fear from that moment is shaken by this weapon of warfare that God has given you, the word of God.
0: தேவனுடைய வார்த்தையினும் போராயத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே, அதை நீங்கள் பேச பேச பயமெனும் பலத்த அரண் ஆட்டங்கள் ஆரம்பிக்கிறது.
1: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
0: நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவது கேட்ட தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது.
1: I challenge you, whatever your fear is, if you will start with the words of faith and speak exactly the opposite and take the word of God and declare it, it will become possible.
0: நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, அதை குறித்த தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை நீங்கள் பேசி அந்த எண்ணத்தை நீங்கள் உள்ளத்துல வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பயம் உங்களை விட்டு நிச்சயமாய் நீங்கும்.
1: Strong holds will come down.
0: பலத்த அரண்கள் நீர்மூலமாகும்.
1: The thing that paralyzes you will lose its power.
0: உங்களை முடமாக்கின அந்த காரியங்கள் பெலனற்று போகும்.
1: The thing that has stopped you all this time from becoming and being what you want to be will have no more power over you because you are pulling down the stronghold every day.
0: ஒவ்வொரு நாளும் இந்த பலத்த அரண்களை நீங்கள் நிர்மூலமாக்குறபடினாலே நீங்கள் என்னவாய் இருக்க வேண்டுமோ அப்படி ஆக முடியாமல் தடுக்கிற அந்த காரியங்கள் நிர்மூலமாகும்.
1: It will come down.
0: நிர்மூலமாகும்.
1: Every fear will come down.
0: ஒவ்வொரு பயமும் நிர்மூலமாகும்.
1: You build the thought.
0: எண்ணத்தை உள்ளே கட்டி எழுப்பு.
1: Every time you think about, well, I got that assignment, I got to do, I got to stand up and speak, it used to scare you. You say, I can do it. Praise God, I can do it. I can do it through Jesus. All things are possible. God will enable me to do it. I can do it. I can do it.
0: எழுந்து நான் பேசணும், பிரசங்கம் பண்ணணும், அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது பயம் வருகிறதா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னால் அதை செய்ய முடியும் என்று சொல்லுங்கள்.
1: If you're afraid of water, then just go stand by the swimming pool and say, I can do it. Praise God, I can do it. One of these days I'm going to jump in here and swim up and down better than anybody that's doing it now.
0: தண்ணினாலே பயமா ஸ்விமிங் பூல் பக்கத்துல போய் நின்னுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் நான் இந்த குளத்துல குதிப்பேன், மற்ற எல்லாரை விட நான் நல்லா நீச்சல் அடிப்பேன் சொல்லுங்க.
1: Just put on the swim suit and act like you're swimming there. Just wet yourself and sit in that easy chair and sip a Coca-Cola and say, one of these days I'm going to get you, you water. You're not going to scare me. I'm not going to go from here. One of these days I'm going to jump in here and swim.
0: நீச்சலே அடிக்கலனா கூட பரவாயில்லை. ஸ்விம்மிங் சூட்ட மாட்டிட்டு அங்க போய் சேர்ல காலை கொஞ்சம் தண்ணியில நனைச்சிட்டு
1: சும்மா ஒரு நாடகமாவது ஆடுங்க.
0: சேர்ல போய் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ஏதாவது அப்படியே சிப் பண்ணிட்டு சொல்லுங்க, ஒரு நாள் நிச்சயமா நான் இங்க நீச்சல் அடிப்பேன்னு.
1: I am not afraid of you, water.
0: தண்ணியே உன்னை கண்டு நான் பயப்படுவது கிடையாது.
1: Because the creator, the one who made you, is inside of me.
0: ஏனால் உன்னை உண்டாக்கினவர் எனக்குள்ள இருக்கிறார்.
1: Why should I be afraid of you?
0: உன்னை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்?
1: If you're afraid of exam,
0: பரீட்சைனாலே பயமா?
1: Then you know, you start studying 10 days before, but the thing is, that's not enough, that's not the preparation. You start speaking the word 20 days before.
0: பிரச்சனை என்னன்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் நீங்க प्रिपरेशन ஆரம்பிக்கிறீங்க, ஆனா 20 நாளைக்கு முன்னாலேயே வார்த்தை அறிக்கையிட ஆரம்பியுங்கள்.
1: If you get to speak and say, these things are not going to be difficult, I'm going to have it easy in the name of Jesus, God will give me the wisdom and the understanding, my mind will work right, I'm going to go there and do it better than ever.
0: சொல்லுங்க, இந்த காரியங்களை கண்டு நான் பயப்படுவது போது கிடையாது, தேவன் எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்திருக்கிறார், என் மனம் ரொம்ப நல்லா வேலை செய்யும், போய் நல்லா எழுதுவேன் சொல்லுங்க.
1: You're afraid of interview?
0: இன்டர்வியூனாலே பயமா?
1: See, when you come to church, all this free we are giving.
0: சபைக்கு வந்து அதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறோம் பாருங்க.
1: நோ சார்ஜ்.
0: சார்ஜே கிடையாது.
1: You are afraid of interview?
0: இன்டர்வியூனால பயமா?
1: Don't be afraid of it. Oh, some big company has called me brother. I'm just scared, you know.
0: பயந்தராதீங்க. பெரிய கம்பெனில இருந்து கூப்பிட்டுருக்காங்க பிரதர். ஒரே பயமா இருக்கு.
1: No, no, no.
0: வேணவே வேணாம்.
1: Big company has called me. God seems to be opening doors for me.
0: பெரிய கம்பெனி உங்களை அழைத்திருந்தால் கர்த்தரே வாசல்களை உங்களுக்கு திறக்கிறார்.
1: God will make it possible.
0: தேவன் அதை வாய்க்க பண்ணுவார்.
1: Begin to speak the words.
0: வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க.
1: God will give me favor in everyone's eyes.
0: ஒவ்வொருடைய கண்களிலும் கர்த்தருக்கு தயவை
1: கொடுப்பார். You see the stronghold of that fear of that interview comes down.
0: பிறகு நீங்களே பார்ப்பீர்கள் பயம் இன்டர்வியூ குறித்த அந்த பயம் என்கிற பலத்தாரன் நிர்மூலமாவதை.
1: What is happening?
0: என்ன நடக்குதுங்க?
1: Some change in the mind is happening.
0: மனதிலே ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது.
1: Now you're beginning to think like God.
0: இப்போது தேவனைப் போலவே சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: Jesus came down from heaven to earth. God became man.
0: பாருங்கள் தேவன் மனுஷனானார். இயேசு வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார்.
1: Why did he become man?
0: எதற்காக மனுஷனானார்?
1: Because there was not one man here to demonstrate what a man should be like.
0: என்னால ஒரு மனுஷன் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிக்க ஒரு ஆள் கூட இல்ல.
1: All of them are traveling by boat and Jesus is sleeping.
0: எல்லாரும் போட்ல போறாங்க, இயேசு தூங்கிட்டு இருக்காரு.
1: And the storm is raging and the boat seems to be, you know, in danger.
0: கடல் கொந்தளிக்கிறது, படகு முழுகிறது போல இருக்கு.
1: They're all waking Jesus up. They're, wake up, are you not worried that you're going to sink? You're sleeping.
0: எல்லாரும் இயேசுவை எழுப்புறாங்க. நாங்க மடிந்து போறோமே, படகு முழுகுறதே உங்களுக்கு கவலை இல்லையா?
1: Here Jesus stands up there. And he says, looks at the storm and the wind that is raging and says, peace, be still.
0: கொந்தளிக்கிற காற்றையும் அந்த கடலையும் பார்த்து என்ன சொல்கிறார்? இறையாதே, அமைதலாயிரு.
1: And it becomes quiet.
0: அமைதியாயிரு.
1: And then he turns around to these fellows and says, where is your faith?
0: அவங்கள பார்த்து திரும்பி கேக்குறாங்க, விசுவாசம் எங்க அப்படினு.
1: That means you could have done it.
0: என்ன அர்த்தம்? நீங்களே இத பண்ணீங்க.
1: You don't know what it is to be a man.
0: பாருங்க, ஒரு மனுஷனா இருப்பதுனா என்னன்னு உங்களுக்கு
1: தெரியல. Thinking right?
0: சரியா நீங்க சிந்திக்கல.
1: You think the sea is bigger than you.
0: இந்த கடல் உங்களோட பெருசுன்னு நினைக்கிறீங்க.
1: You think the wind is greater than you.
0: காற்று உங்களோட பெருசுன்னு நினைக்கிறீங்க.
1: You think that the storm is bigger than you.
0: இந்த புயல் உங்களோட பெருசுன்னு
1: நினைக்கிறீங்க. The one that is bigger than all of this is in this boat.
0: இவே எல்லாவற்றை விட பெரியவர் படையில இருக்கிறார்.
1: You have not changed your thinking.
0: உடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றவில்லை.
1: You are made in the image and likeness of God.
0: தேவனுடைய சாயலே ரூபத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
1: God spoke and the world was created.
0: தேவன் பேசினார், உலகங்கள் உண்டாயிற்று.
1: You are in the image and likeness of God. So Jesus said, whosoever shall say to this mountain, be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but believes that whatever he says shall come to pass, he shall have whatever he says.
0: நீங்கள் தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் தான் இயேசு என்ன சொன்னார்? எவனாகில இந்த மலையை பார்த்து நீ பேய்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும்.
1: Not what the storm says or the sea says.
0: கடல் சொல்றபடியோ அல்லது புயல் சொல்றபடியோ அல்ல.
1: No. Whatever you say.
0: நீங்கள் சொல்லுகிறபடி.
1: Everybody say whatever I say.
0: எல்லாரும் சொல்ல, நான் சொல்லுகிறபடி.
1: I will have whatever I say.
0: நான் சொல்வதுதான் எனக்கு நடக்கும்.
1: I will have whatever I say.
0: நான் சொல்வது எனக்கு நடக்கும்.
1: Oh, many men have not realized that whatever they say is what they will have.
0: பலர் இன்னும் உணரவே இல்லை. பாருங்க, அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும்
1: என்று. Their mind is not renewed to that.
0: அவருடைய மனம் அதை கேட்டவாறு இன்னும் புதிதாகவில்லை.
1: They are thinking like mere men.
0: ஒரு சாதாரண மனுஷரை போல நினைக்கிறார்கள்.
1: They are just thinking like they just say we are just another animal, higher animal.
0: என்ன சொல்றாங்க? மனுஷன் வந்து மிருகங்களோட கொஞ்சம் மேலானவன், அவனும் ஒரு மிருகம்தான்.
1: Nonsense, utter nonsense.
0: முட்டாள்தனம், படுமுட்டாள்தனம்.
1: We are just a little lower than God himself.
0: நாம் தேவனை விட கொஞ்சம் குறைவானவர்கள்.
1: That's all.
0: அவ்வளவுதான்.
1: Nothing above us, only God.
0: நமக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. தேவன் மட்டுமே.
1: Lower than God, made just like God.
0: தேவனை போலவே உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனை விட கொஞ்சம் குறைவானவர்கள்.
1: Get your mind renewed to that, my friend.
0: ஆகவே அதை கேட்டவாறு மனதை புதிதாக்குங்கள்.
1: If you don't get your mind renewed to that, then you'll have to live with your fear.
0: அதற்கு மனதை புதிதாக்கலன்னா அப்புறம் பயத்தோடு தான் வாழணும்.
1: See, the disciples were living with their fear.
0: பாருங்க, சீஷர்கள் பயத்துல வாழ்ந்தாங்க.
1: That any sense at all, they should have thought, man, this guy is here, he's sleeping, let's just wait, see what happens.
0: கொஞ்சமாவது அறிவு இருந்தா என்ன யோசிச்சிருக்கணும்? சரி, இவர் இங்க படகுல தூங்கிட்டு இருக்காரு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம், கொஞ்சம் இருங்க.
1: The miracle workers here.
0: அற்புதங்களை செய்கிறவரே இங்க
1: தூங்கி இருக்காரு. He doesn't seem to be bothered.
0: அவருக்கு எந்த கவலையும் இருக்க மாதிரி தெரியல.
1: We're going to sink, then he's going to sink with us.
0: நாம முழுகுறோம்னு சொன்னா அவரும் சேர்ந்து முழுக போகுறார்.
1: Let's wait and see what happens.
0: சரி கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாமே.
1: But they are full of fear, you see.
0: அவங்க பயம் பாருங்க அந்த அளவுக்கு.
1: They have not understood themselves.
0: அவர்கள் தங்களை புரிந்து கொள்ளவில்லை.
1: They don't have the thoughts of God.
0: தேவனுடைய எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இல்லை.
1: I challenge you today to get the thoughts of God into your heart and your mind.
0: உங்களுடைய இதயத்திலே மனதிலே தேவனுடைய எண்ணங்களை பெறுங்கள் என்று உங்களுக்கு சவால்
1: விடுகிறேன். Pull down every stronghold.
0: எல்லா பலத்த அரண்களையும் நிர்மூலமாக்குங்கள்.
1: So what do you do? First you put the thought in.
0: அவங்க என்ன செய்யணும்னா முதலாவது எண்ணத்தை உள்ள கொண்டு
1: வரணும். How do you put the thought in?
0: எப்படி எண்ணத்தை உள்ள கொண்டு வருவது?
1: You put the thought in by confession.
0: அறிக்கை செய்வதன் மூலம் எண்ணத்தை உள்ளே கொண்டு வாருங்கள்.
1: Then you imagine.
0: பிறகு அதை கற்பனை செய்யுங்கள்.
1: Now listen to this. The same steps you are following as it is written in chapter 10 verse 5 of 2 Corinthians.
0: 2 கொரிந்தியர் 10:5ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே ஸ்டெப்ஸ் தான் இங்க யூஸ் பண்றீங்க.
1: Thoughts, imaginations and strongholds. This is the process through which the mind works.
0: மனம் எப்படி வேலை செய்யுதுன்னா எண்ணங்கள், கற்பனைகள், பலத்த அரங்கள் அப்படிதான் வேலை
1: செய்யுது. Thoughts become imagination, imagination become stronghold.
0: எண்ணங்கள் கற்பனைகள் ஆகிறது, கற்பனைகள் பலத்த அரங்களாய் மாறுகிறது.
1: So you put thoughts in there through confession.
0: ஆகவே அறிக்கையின் மூலமாக எண்ணங்களை உள்ளே வைக்கிறீர்கள்.
1: And then you begin to imagine.
0: பிறகு அதை கற்பனை செய்ய
1: ஆரம்பிக்கிறது. What is imagination?
0: கற்பனை என்றால்
1: என்ன? See yourself.
0: உங்களை அப்படி பாருங்க.
1: When you are sitting in the swimming pool, don't be paying attention to the Coca-Cola.
0: Swimming pool உட்கார்ந்திருக்கும் போது Coca-Cola மேலயே கண்ணு இருக்க கூடாது.
1: See yourself swimming up and down.
0: நல்லா நீச்சல் அடிக்கிற மாதிரி உங்களை பாருங்க.
1: You may not swim there now, but wear the swimsuit and see yourself doing it up and down. You are 40 laps.
0: அப்போ ஒருவேளை நீச்சல் அடிக்காம இருக்கலாம், ஆனா swimsuit-அ மாட்டிட்டே 40 லேப் எப்படி அப்படியே போற மாதிரி கற்பனை பண்ணுங்க.
1: Just imagine it.
0: அதே கற்பனை பண்ணுங்க.
1: See yourself swimming.
0: Swim பண்ற மாதிரி பாருங்க.
1: See yourself writing that exam so successfully that everybody is going to be surprised.
0: எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல பரீட்சை எழுதுற மாதிரி உங்களை பாருங்க.
1: See yourself speaking to crowds of people with God's anointing and power.
0: திரள் கூட்டமான ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமையோட அபிஷேகத்தோட பிரசங்கிப்பது போல பாருங்க.
1: Imagine.
0: கற்பனை பண்ணுங்க.
1: Now is that very difficult to imagine?
0: கற்பனை பண்ணது அவ்வளவு கஷ்டமா?
1: You know, you are already imagining.
0: ஏற்கனவே கற்பனை தான் பண்ணிட்டு
1: இருக்கீங்க. Your fear is full of imagination. You are afraid, I'm getting the dreaded disease, they say.
0: எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் எப்போ இது எப்போ எந்த நேரத்தில் இது முடியலான்னாரு.
1: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளா இருக்காங்க உலகத்துல. There are many prophets like this, you know.
0: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க.
1: And they'll prophesy idea like this.
0: இப்படி எல்லாம் தீர்க்கதரிசிகள்
1: சொல்வாங்க. It'll end any day.
0: எப்போ வேணாலும் இது முடியலாம்.
1: The boom may end, my boom will never end.
0: அந்த பூம் முடியலாம், ஆனா என் பூம் முடியாது பாருங்க.
1: Because he is the supplier of our needs.
0: என்றால் அவர் தான் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர்.
1: We are not riding on the boom.
0: அந்த பூம் மேல ஏறி உட்கார்ந்துட்டு நாம போல.
1: We are riding on the blessing.
0: அத்தடி ஆசீர்வாதம் மேல ஏறி உட்கார்ந்துட்டு
1: போறோம். We are the boom causers.
0: அந்த முன்னேற்றத்துக்கு பெருகத்துக்கு காரணமே நாம தான்.
1: Amen.
0: Amen.
1: And I tell you, soon enough he became completely bankrupt.
0: சொல்றேன் பாருங்க, வெகு சீக்கிரத்திலே ஒண்ணுமே இல்லாம போயிட்டார், நொடிஞ்சு போயிட்டாராலே.
1: In the Bible there is a great story, maybe next week we'll deal with it, the story of Job, where he says the thing that I greatly feared has come upon me.
0: பேத்ர கதை இருக்கு பாருங்க, அடுத்த வாரம் பேசுறேன். யோப சொல்லுகிறான், நான் மிகுதியாய் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது.
1: I'm going to show you how thoughts create.
0: எண்ணங்கள் எப்படி உருவாக்குகிறது என்பதை நான் காட்ட போகிறேன்.
1: Your thoughts of failure will create failure for you.
0: உங்களுடைய தோல்வியின் எண்ணங்கள், தோல்வி குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு தோல்வியை உருவாக்கும்.
1: You say, how can thoughts create?
0: நீங்க கேட்கலாம், எண்ணங்கள் எப்படி உருவாக்க முடியும்?
1: Because thoughts came from words.
0: ஏனென்றால் எண்ணங்கள் வார்த்தையிலிருந்து வந்தவை.
1: And words create.
0: வார்த்தைகள் உருவாக்குகிறது.
1: Therefore thoughts create.
0: ஆகவே எண்ணங்களும் உருவாக்குகிறது.
1: Your thought will create the very thing that you fear.
0: உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அதை உங்களுக்கு உருவாக்கி தரும்.
1: That is how it happened to Job.
0: யோபுக்கு அப்படிதான் நடந்தது.
1: That is what happened to Job.
0: யோபுக்கு அதுதான் நடந்தது.
1: Many people say the Lord giveth and the Lord taketh away.
0: நிறைய பேர் சொல்லலாம், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் பிரதர்.
1: It is a famous verse. It is a very golden verse for a lot of Christians.
0: நிறைய பேருக்கு இது வந்து தங்க வசனம்.
1: But you read it right.
0: ஆனா சரியா வாஸ்து பாருங்க.
1: He said it, but then he said, I'm sorry, I spoke some nonsense. I shut my mouth. Forgive me, Lord, he said.
0: அவனா அத சொன்னானா கடைசில என்ன சொல்றான், நான் அலப்பினேன் ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படினு.
1: I spoke things that I did not understand, he says.
0: எனக்கு விளங்காத காரியத்தலாம் நான் பேசிட்டேன்.
1: But that's in the last couple of chapters.
0: ஆனா அந்த கடைசி ஒன்று ரெண்டு
1: அதிகாரம். That's why the Bible says in the New Testament, read the end of Job.
0: அவேதான் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்றது, யோபின் முடிவை எண்ணி பாருங்க.
1: Isn't that amazing? People read only the first 3 chapters.
0: என்ன ஆச்சரியம் பாருங்க, முதல் மூன்று அதிகாரங்களை மட்டும் தான் ஜனங்க படிக்கிறாங்க.
1: Specifically says, read the last couple.

0: இறுதியாய் பயந்தான், ரொம்ப பயந்தான்.
1: He was thinking about it.
0: இரவும் பகலும் அதையே யோசிச்சிட்டு இருக்கான்.
1: That was his imagination.
0: அதுதான் அவருடைய கற்பனை.
1: So you put the thoughts in there.
0: ஆகவே அந்த எண்ணங்களை உள்ள போடுறீங்க.
1: Thoughts of faith instead of thoughts of fear.
0: தோல்வியின் எண்ணங்களுக்கு பதிலாக விசுவாசத்தின் எண்ணங்கள்.
1: Then imagine yourself succeeding in the very task that you are afraid to do.
0: பிறகு எந்த வேலையை செய்வதற்கு பயப்படுகிறீர்களோ அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்வது போல கற்பனை செய்யுங்கள்.
1: Amen. Start imagining now itself.
0: இப்பவே கற்பனை ஆரம்பிச்சிருங்க.
1: Start seeing yourself doing the very thing that you're afraid of doing.
0: அது எந்த காரியத்தை செய்ய பயந்தீர்களோ அந்த காரியத்தை செய்வது போல பார்க்க ஆரம்பியுங்கள்.
1: Pretty soon I'll tell you it'll become such a stronghold.
0: வெகு சீக்கிரத்துல நான் சொல்றேன் பாருங்க, அதுவே பலத்தாரனாய் உருவாகி.
1: Now this won't leave you.
0: இப்போ இது உங்களை விட்டு போகாது.
1: The other would have left you already.
0: அது உங்களை விட்டு எப்போ போயிருக்கும்.
1: But now this thing will be a stronghold.
0: இப்போ இந்த காரியம் ஒரு பலத்தாரனாய் இருக்கு.
1: This becomes a stronghold.
0: இது பலத்தாரனாகும் போது
1: then you can go take some swim lessons.
0: அப்புறம் போய் ஸ்விமிங் கிளாஸ்க்கு போலாம்.
1: It'll come automatically.
0: அது தானா வரும்.
1: All your fear will be gone. You will master that water that you were afraid of.
0: அந்த பயம் எல்லாம் போயிருக்கும். இப்போ பயந்த அந்த தண்ணிக்கு நீங்க எஜமான போல
1: இருப்பீங்க. Then you can get up and do what you were not able to do before in public speaking.
0: அப்புறம் எழுந்து நின்று முன்ன என்ன செய்ய முடியல அதை செய்யலாம். நாலு பேருக்கு மத்தியில நின்னு பேசலாம்.
1: Then you can write any exam and do well.
0: அப்புறம் எந்த பரீட்சை வேணாலும் எழுதலாம். எழுதி நல்லா
1: whatever you need to do you can do.
0: நீங்க என்னெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்ய முடியும்.
1: Fear is a thought.
0: பயம் என்பது ஒரு எண்ணம்.
1: And you must attack it, bring it down, destroy the stronghold of fear.
0: அதை தாக்குங்கள், நிர்மூலமாக்குங்கள், பயத்தின் பலத்தாரனை
1: நிர்மூலமாக்குங்கள். You already have the weapon.
0: ஏற்கனவே அந்த ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு.
1: The word of God.
0: தேவனுடைய வார்த்தை தான் அந்த ஆயுதம்.
1: Which is able to destroy every stronghold.
0: அது எல்லா பலத்தாரனையும் நிர்மூலமாக்கும்.
1: You can have victory over every fear that dominates you, that paralyzes and cripples you.
0: உங்களை முடமாக்குகிற, உங்களை ஆட்டிப்படைக்கிற ஒவ்வொரு பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
1: And be victorious over it.
0: அதுமீது நீங்கள் ஜெயம் பெற முடியும்.
1: Believe it.
0: அதை விசுவாசியுங்க.
1: I'm showing you practically how to do it.
0: எப்படி செய்வது நடைமுறையில் உங்களுக்கு
1: காட்டுறேன். We'll talk about it next week.
0: அடுத்த வாரம் இதை பத்தி
1: பேசுவோம். Shall we all stand together?
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா?
1: Amen.
0: Amen.

பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:4-5.

பாபிலோனிலே சிறைப்படுத்தப்பட்ட தேவ ஜனங்கள் 70வது ஆண்டு முடிவில் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று எரேமியா வழியாக கர்த்தர் சொன்ன பிடித்து ஜெபிக்கிறார். தானியே ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள், சொந்த தேசம் திரும்புகிறார்கள்.

தன் சகோதரன் தன்னோடு போர் செய்ய வருகிறார் என்று அறிந்த ஜேக்கப், உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் கூட இருப்பேன், நன்மை செய்வேன் என்று கர்த்தர் தன் வாக்குறுதியை ஜெபிக்கிறார், ஜெயம் எடுக்கிறார்.

0: பாடுவோம்.
1: தேசம் கர்த்தருடைய குரல் கேட்காமல் தவறு செய்தபடியால் எதிரிகள் கையில் அகப்பட்டு வேதனை அனுபவித்தார்கள். விளைச்சல்கள் அழிக்கப்பட்டன, உடைமைகள் கொள்ளையிடப்பட்டன. ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கதறினார்கள். கர்த்தர் மனமிறங்கி கிதியோனை எழுப்புகிறார், தேசத்திற்கு விடுதலை கொடுக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, நீதான் கிதியோன். இந்திய தேசத்தின் விடுதலைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்பாயா? இயேசுவுக்காய் உன் இளமை ரத்தம் துடிக்கட்டும்.

சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இதோ சிலுவையில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பாடலாய் பாடுவோமா? சிலுவை நாதர் நமக்கு போதுமானவர்.

ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் உங்களோடு இந்த நேரத்தை செலவிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார், ஏற்படுத்திட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டே இருக்கு. உங்கள் போதகர் என்னை பார்க்கலும் சீனியர், ஆனால் என்னுடைய சொற்ப ஒரு 26 ஆண்டு கால சபை ஊழிய அனுபவத்தில் ஆவியானவரின் கிரியை என்பது ரொம்ப வித்தியாசமாக தான் பார்க்க முடியுது. எப்படின்னா, முன்னாடி எல்லாம் எழுப்புதல் கூட்டங்கள் இருந்தது, ஆனால் எழுப்புதல் இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை வித்தியாசமாகவே உணர்கிற முடியுது. நான் இன்றைக்கி காலையில் தான், நேற்று காலையில் தான் யூபியிலேருந்து வந்தேன். கர்த்தருடைய மகிமை இன்றைக்கெல்லாம் அவர் வெளிப்படுகிற விதங்களே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு. முன்னாடியெல்லாம் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு அவரை கூப்பிட்டோம், இப்போ அவர் பிரயாசப்பட்டு நம்மளை கூப்பிடுதார். ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு. தேசமெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஊழியரோ ஜபம், சபைகள் இணைந்து ஜபிக்கிறது, ஊழியர்கள் இணைந்து ஜபிக்கிறாங்க, கிராமங்களில் விசுவாசிகள் இணைந்து ஊழியரோ ஜபம் பண்ணுகிறாங்க. அந்த அளவிற்கு கர்த்தர் தேசத்தை ஒரு பெரிய மாறுதலுக்கு நேராக நடத்திட்டு இருக்கிற. உண்மையிலே சொல்றேன், நம்ம சரியான நேரத்தில் இருக்கிறோம். சரியான நேரம், நம்மளால் சரியான நேரத்தில் ஊழியம் செய்கிறோம், சரியான நேரத்தில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம், சரியான நேரத்தில் இயேசுவை ஆராதிக்கிறோம். நிச்சயமா நம்முடைய கண்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறது. அப்படி சொன்னா நீங்க எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். ஓகே, இந்த வாழ்க்கை நம்முடைய அனுபவமா மாறும். இந்த ஜெப நேரம், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்றான் என்கிற பகுதி, இந்த பேதுரு இருக்கிற இடத்துல, இது யோவான் இருக்கிற இடத்துல, நீங்களும் நானும் வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு வளர்ந்திருக்கிற எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாலேயும் முழங்கால் என்கிற ஒன்று மிக தெளிவாக இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு ஜெபிக்கிற சபையில் விசுவாசிகளாக, ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதனுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர், ஆமென். அப்படி ஒரு மனுஷன் ஜெப நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு தவறாமல் செல்லவானால் நிச்சயமா வாழ்க்கை மாறும். இன்னைக்கு பஸ்ல நீங்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் முயற்சி என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஜப நேரம் இருக்கணும். என்னதுங்க? ஒண்ணு சும்மா உங்களை பார்த்து கேட்கிற, உங்க பிரேயர் டைம் என்ன? சும்மா பேசு. நம்ம தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் துவக்கம் தனிநபர் மாற்றங்கள் தான். ஒரு சபையில் 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேரை கான்சரேட் பண்ணக்கூடாது. தனி நபரை மாற்றத்தை பார்க்கணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்வாங்க இல்ல? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டால் நீங்க எதிர்பார்க்கிற 1000 பேருக்குள்ளும் மாற்றத்தை பார்த்து விடலாம். அப்ப நம்ம தனிவா தெளிவா கவனிச்சுக்கிடுங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தனித்து ஜபிக்கிற, தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாலிப தம்பிமா இருக்கிறீங்க, தங்கச்சிமா, ரொம்ப இந்த அதிகாலை பொழுதுல உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கையில டைரி வச்சிருப்பீங்கன்னா உங்க பிரேயர் டைம் ஒன்னு நோட் பண்ணுங்களேன். தானியல் இடத்துல கேட்டு அவர் சொல்லுவார், மார்னிங்ல பிரேயர் பண்றேன், ஆஃப்டர்நூன் பிரேயர் பண்றேன், நைட் பிரேயர் பண்றேன். அவர் சொல்லுவார், 3 times பிரேயர் பண்றேன். ஆமா, அவர்கிட்ட கேட்ட 3 நேரம் பார், நீங்க எவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியல, ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளிலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம். ஒருவேளை இதற்கு முன் நீங்கள் அதை செய்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால்
நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த நாளில் அதை மறுபடியும் நினைவு கூற வைக்கிறீர், உமக்கு நன்றி. ஒருவேளை அந்த தனித்து ஜபிக்கின்ற ஒரு அனுபவம் இதுவரை என்னில் அல்லது நம்மில் இல்லை என்று சொன்னால், முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தீர்மானம், ஒவ்வொரு நாளிலும் தனித்து ஜபிக்கிற ஒரு நேரத்தை அவசியம் நான் கண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியில கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருவேன், அதனாலதான் ஆரம்பத்திலே ஒரு சின்ன டிசிஷனுக்கு நேரம் நடத்துறேன். வாலிப தங்கச்சிக்கு சொல்றேன், அவ்வளவு பிஸியா இருந்தாள், பட் நான் என் சபையில் அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுகிற அல்லது என் வாழ்க்கையில நான் விரும்புகிற ஒரு காரியம் ஒன்று சொல்லவா. இந்த பூமியில காலையில நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி மற்ற எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பேசுறது ஆண்டவட்டையா இருக்கணும். நான் சொல்லுது எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. காலையில எழும்பி அப்பாட்ட, அம்மாட்ட, அண்ணன்ட்ட, தம்பிகிட்ட, புருஷன்ட்ட, மனைவிட்ட, பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நான் பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு சனிக்கிழமை நான் முடிக்கிறேன். கடைசியில கத்து நம்ம என்ன செய்வோம்? ஜோமணி தூக்கத்துக்கு போவோம். இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா நான் ஜபி பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும்? ஆண்டவட்டையா தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. சில சொல்ல டைம் எடுத்து, அதாவது இன்னைக்கு நான் காலையில எழுந்திருக்கிறேன், என்னுடைய முதல் பேச்சு ஆண்டவரிடத்துல, இன்னைக்கு ராத்திரி என்னுடைய கடைசி பேச்சு ஆண்டவரிடத்துல. கொஞ்சம் கூட டீப்பா சொல்றேனே, என்னுடைய ஒரு தேவை இருக்கு, என்னுடைய ஒரு தேவை இருக்குனே, தேவை இருக்கு. என்னுடைய தேவையை பலரிடத்திலும் சொல்லுவோம், ஆனா என்னுடைய தேவையை முதலாவது சொல்லுகிறது யாரிடத்தில்? ஆண்டவரிடத்தில். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அற்புதம் நடந்துருச்சு என் வாழ்க்கையில, ஒரு அற்புதம் நடந்துருச்சு. ஒரு என்ன சொல்ல, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன், ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு கார் வாங்கிட்டேன், ஆமே வண்டி கூட பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா ஃபர்ஸ்ட் தெரிவிக்க வேண்டியது யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில். ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நல்லது நடந்துச்சுன்னு வைங்க, முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. துக்கமான ஒண்ணு நடந்துருச்சுன்னு வைங்க, அதுலயும் முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. காலையில எந்திரிச்சேன்னு வைங்க, ஃபர்ஸ்ட்ல பேசுறது ஆண்டவர்ட்ட. ராத்திரி தூங்க போறேன்னு வைங்க, இந்த உலகத்துல கடைசி அந்த நித்திரைக்கு முன் பேசுறது ஆண்டவர்ட்ட. உங்க வாழ்க்கையில அந்த முன்னுரிமையை நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது? நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க லைஃப்ல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இன்னொரு பாதம், ஆண்டவருடைய கால் பாதம் உங்களோடு இணைய வேண்டுமானால் இதை உங்க வாழ்க்கையில வாழ்க்கை முறையாக்கி கொள்ள பிரயாசப்படணும். அநேக பரிசுத்தவான்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறேன், பார்க்கிறோம் இந்த அனுபவம் யார் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மகிமையா தான் இருக்குங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மைதானே? இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? ஆமா, இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? நீ எவ்வளவு நேரம் ஜபிக்கிறேன்னு நான் கேட்க மாட்டேன், எவ்வளவு நேரம்லாம் ஜபிக்கிறேன்னு கேட்க மாட்டேன். எங்க பாஸ்டர் எங்களை ஜபத்துக்கு பழக்க வச்சாரு பாருங்க, தங்கமான மனுஷன் பேச்சாந்துட்டார். ஆமா, ஒரு நாள் பயங்கரமா பிரசங்கம் பண்ணார் நேத்து கிழமை. ஜபம் பிரசங்கம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆனல் பறக்கும். அப்ப நம்ம இந்த அப்ப எல்லாம் இது ஒண்ணும் இல்ல, இல்ல ட்ரம்ஸ் கொட்டுக்கிட்டு அப்ப சைட் ட்ரம் அதானே. நாங்க வந்து முன்னாடி ஒரு ரெண்டாவது மூணாவது ரோல இருப்போம், ஒருத்த நாங்க மூணு நாலு பேர் இருப்போம் கொட்டடிக்கிறதுக்கு. ஆனல் பறக்க பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஜபிக்கிறது யார்? ஒன்றரை மணி நேரம் ஜபிக்கிறது யார்? முக்கால் மணி நேரம் ஜபிக்கிறது யார்? அப்புறம் அரை மணி நேரம் ஜபிக்கிறது யாருன்னு ஏகப்பட்ட ஆற்றுக்கால் கொடுத்தார். எங்க சபை விசுவாசிகள் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. எல்லாம் கை தூக்கணும், எங்க நாலு பேரை தவிர. இவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு எங்க முகத்தையே பார்ப்பார், மான் பார்த்த மாதிரியே இருக்கும். பிள்ளைகளே, அரை மணி நேரம் தினந்தோறும் ஜபிக்கிறவர்கள் யாருன்னு எங்களை பார்ப்பார்.
அவர்களே நம்ம எப்படி இருப்போம்? கத்தர் நடத்துவார் ஃபர்ஸ்ட். தாழ்மைன்னா தாழ்மை அவ்வளோதான். கடைசி வரைக்கும் அவர் நல்லா பார்த்தார், நல்லா பார்த்தார். நாங்கள் கை தூக்கோம்னு நடக்குமா? ஆனால் இந்த மனுஷன் பயங்கரமான ஆளியா. கடைசியில் நம்ம உபாச ஜெபம் பார்த்துருக்கோம், முழியற ஜெபம் பார்த்துருக்கோம், அப்புறம் தனி ஜெபம் பார்த்துருக்கோம். இப்படி நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனால் புதுசா ஒரு ஜெபத்தை சொன்னார், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர். எப்படிங்க? எப்படி எப்படி? உங்கள் ஊரில் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கா இல்லையா? இந்த சேரை 500 ரூபாய்க்கு சேரை வாங்கி, 500 ரூபாய்க்கு சேரை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாரம் வாரம் 10 ரூபா 20 ரூபான்னு கொடுப்பீங்களே, அது உங்கள் ஊரில் இருக்கா? இருக்கு. நேரமையா இல்லைன்னா புரியல. இந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர்னார். அப்போ நாங்கள் 4 பேருமே பார்த்து இது என்ன புதுசாக இருக்கு, நல்லா இருக்குல்ல. ஆனால் பட் இதுக்கு பைபிளில் என்ன கிடையாது, ரெஃபரன்ஸே கிடையாது. அந்த மனுஷன் எங்கள் பாவத்துக்கு சொல்லியிருப்பாரா இருக்கும், வாழ்க இல்லை மேலே போயிட்டார்ல. அப்போ நானும் என்னே, நாங்கள் 4 பேருமே அப்படி தான்ப்பா. உடனே தலை நிமிர, அவர் கலந்து எங்களையே தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர்னு புதுசா இருக்கு, நாங்க பாக்குறது தலன் வந்தோம். உடனே அவர் சொல்ல, தம்பி இங்க பாரு, காலையில எந்திரிச்ச உடனே 2 நிமிஷம் நீ என்ன செய்துக்க குறிச்சுக்க. காலையில ஒரு 8 மணி 9 மணி மாதிரி மறுபடியும் 2 நிமிஷம் நேரத்தை குறிச்சுக்க. 10 மணிக்கு மறுபடியும் 2 நிமிஷம் எடுத்து, இப்படி ராத்திரி வரைக்கும் முடிஞ்ச மட்டும் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிரு. கொஞ்சம் புதுசா தான் இருந்து, சரி இது பைபிளில் இல்லாத ஒரு புதிய உபதேசமாக இருக்கு, சரி கழுத நம்மளும் சேர்ந்துக்குவோம்னு கை தூக்குனேன். ஆனால் அந்த மனுஷன் ரொம்ப தங்கமானவர் பார்த்துக்கிடுங்க, எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு எப்போ ஜெபம் பண்ணாம பார். நான் நல்ல மனுஷன், நானும் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். காலையில் எந்திரிச்சு வெளியே போனோடனே இந்த டீ கடையிலேருந்து இந்த சிகரெட்டு பழைய பேப்பர் இருக்குல்ல, என்ன சொல்ல எடுத்துட்டு மீதி போடுவாங்கல்ல கடையில் இருக்கும், அதை எடுத்து கிழிச்சு பைக்குள்ள வச்சுக்கிடுவேன். காலையில் வண்டியில் ஏறி உட்கார்ந்தோடனே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் இல்ல, உடனே பக்கத்தில் இருக்கிற பென் எடுத்து 2 அப்படின்னு எழுது. அப்புறம் காலையில் டிஃபனுக்கு இறங்குற, இப்போ எங்கேயாவது ஒருத்தர் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி சேர்த்து சேர்த்து கடைசியில் அவர் சாகிறது வரைக்கும் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணதில்லை. 20 நிமிஷம் 22 நிமிஷம் 30 நிமிஷம் 35 நிமிஷம். ஆனால் பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாம் இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஜோமன்னா கையில் எடுத்து கொடுத்துட்றதா, அவர் பார்த்துட்டு பரவாயில்ல 33 நிமிஷம் ஜோமனி இருக்கா, தோளில் தட்டிட்டு சொல்லுவார், நல்லா ஜெபிக்கணும். ஆனால் உண்மையிலே அந்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயரில் கை தூக்கணும்லாம் நாங்கள் 4 பேரும் இன்னை சபை போதகர். ஹல்லேலூயா. இப்ப சிலருக்கு சந்தோஷம் வந்திருக்கு, ஆரம்பிக்கிற தப்பு இல்லை, 100% உங்களை வரவேற்கிறேன். 2 நிமிஷம் ஜோமன்னா கூட உண்மையா இருக்கும் அந்த 2 நிமிஷம், அவ்வளவுதான். ஜப நேரம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிடுங்க. நீங்க எதை ட்ரை பண்ணலாம், சில ஆட்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் வந்து எவ்வளவு நேரம் ஜோமன்லாம், ஆனா தனியா ஜோமன முடியாது. பார்த்திருக்கீங்களா? சில ஆட்களை பார்த்தா சிரிப்பா வரும். சிலருக்கு பாருங்க, ஜெபிக்கலைன்னா பிரச்சனை வரும், சரிதானே? ஜெபிக்கலைன்னா பிரச்சனை வரும். இன்னொன்னு சொல்றேன், அதாவது சிலர் பிரச்சனை மாறுறதுக்கா ஜோமனுவாக. ஆனா தானியலுக்கு வாழ்க்கையில எப்ப பிரச்சனை வந்துச்சு? ஜெபிச்சாதான் பிரச்சனையே வரும். அது மாதிரி நம்ம விசுவாசிகளுக்கும் அப்படிதான். என்னைக்கு 1/2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுது, அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்ச் நடக்கும் வீட்டில். புரியலையே? மாவட்ட அளவிலான போட்டி, மாநில அளவிலான போட்டி, இந்திய அளவிலான போட்டி, உண்மைதானா? உங்க பாஸ்டரை பார்க்கறது எனக்கு தெரியுது. ஏய், நானும் உங்களை மாதிரி மந்தையை மேய்க்கிற ஆளு தான், எனக்கு தெரியாது. என்னைக்கு உட்காந்து 1/2 மணி நேரம் ஜோமணி, அம்மா இன்னைக்கு நல்லா ஜோமன்னா நினைச்சா உடனே புரிஞ்சுக்கணும், உடனே பாலும் பேட்டை எடுத்து வச்சிரு, இன்னைக்கு மேட்ச் உண்டு. ஆனா அதுக்குன்னு ஜபத்தை விட முடியுமா? உபவாசத்தை விட முடியுமா? தானியலுக்கு ஜபத்துல பிரச்சனை வந்துச்சு, ஜபத்தை விடல, அந்த ஜபத்தால பிரச்சனையை மேற்கொள்ளத்தான் செய்தார்.
அதுக்கு தான் உங்க பாஸ்டர் ஜோமனிச்சு, அப்பா என் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற கிருபையை நீர் கொடுப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் மாட்டேன். ஜப நேரம் அல்லேலூயா. உங்க டைம் எடுத்துட்டீங்களா? நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறது பார்த்தா என்னால சொல்ல வர. நீ ஜெபிக்கும் மனிதர்கள் யார்? யாருமா? பேதுரு யோவானுமா? நம்மதை கட்சி நம்மதே நம்மதே. ஜெபிக்கும் இடத்திற்கு போனார்கள், அது ஆலயமா இருக்கலாம் அறைவீடா இருக்கலாம், ஆனால் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கும் மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு போனால் இதுவரை காணாததை என் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. இனி செய்திக்குள்ள போலாமா? அப்பதான் கேக்குற, இதுவரைக்கும் நீர் அதை செய்யலையான்னு. இரண்டாம் அதிகாரம் எடுங்க, சாரி மூணாம் அதிகாரம் எடுங்க. இரண்டாம் வசனமும் எட்டாம் வசனத்தையும் பாருங்க. இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எடுங்க. இது கொஞ்சம் டீப்பா தான் படிக்கணும், படிக்கலாமா? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவா ஆலய வாசல் அண்டையில் ஒரு அமைன்னு சொல்லுங்க. இப்ப எட்டாம் வசனத்தை பாருங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து கேக்கல, துதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள். இங்க ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து முடவனா இருந்திருக்கான் பார்த்துக்கிடுங்க. தேவாலயத்தில் ஜபிக்கிற நேரத்தில் ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போனப்போ ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்தே சப்பானியா வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடந்திருக்கு. என்னது அற்புதம் நடந்திருக்கு? ஒரு வசனத்தை பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க. நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்க. ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கல. எனக்கு அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். எதனால நடந்துச்சு? ஜபிக்கிற நேரம். தலைப்ப சொல்லுங்க, ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போன பொழுது அற்புதம் நடந்துச்சுல்ல. வயசத்தின இப்ப நீங்க கொஞ்சம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறீல்ல. 40 வருஷங்கள் இவன் காணாததை இவன் கண் காண ஜபம் உதவியாயிருந்தது. எத்தனை வருஷ காத்திருப்பு, எத்தனை வருஷ கண்ணீர், 40 வருஷம். எத்தனை வருஷ ஆசை, 40 வருஷம். பிரதர் நீ ரொம்ப வருஷமா அவன் வாழ்க்கையில சில மாற்றத்திற்கு அழுதுட்டு இருக்கிற, புரியுதா? இந்த மனுஷன் ஆலயத்துல வந்து உட்கார்ந்திருந்தது எவ்வளவு நாள்? 40 இயர்ஸ். எனக்கு நடக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கினது எத்தனை நாள்? 40 வருஷம். 40 வருஷங்கள் காணாத அற்புதத்தை ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற இடத்திற்கு போன பொழுது 40 வருஷ எதிர்பார்ப்பு நிறைவேறிற்று. ராமன் சொல்லுங்க. யாரோ அற்புதம் செய்கிற ஒரு மனுஷன் வந்ததுனால இல்ல, தட் இஸ் பிரேயர். இன்றைக்கு பகல் வேளை இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல இருக்கிற யாவருக்கும் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல பல வருஷம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, உங்க வாழ்க்கையில பல வருஷம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இந்த வருஷமாவது நடந்துராதா பாஸ்டர், இந்த வருஷமாவது என் ஊழியத்துல இது நடந்துராதா, 10 வருஷமா காத்திருக்கேனே, ஒரு குழந்தைக்கா 10 வருஷமா அழுகிறேனே,
ஒரு வீட்டுக்கா 10 வருஷம் அழுகிறேனே, என் புருஷனுடைய ரட்சிப்பிற்கா 15 வருஷம் அழுகிறேனே, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உன் கண்ணு முன்னால வரணும்னா அது ஜபத்தினால மட்டும்தான் முடியும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரியுங்க, என் ஜபத்திற்கு அநேக நாட்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிற நன்மைகளை கொண்டு வருவதற்கான வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த ராத்திரியில் முதலாவது நான் சொல்லுகிறேன், தகப்பனே, என் பிள்ளைகளின் ஜெபத்தின் மூலமாய் அநேக வருஷங்கள், அநேக நாட்கள், அநேக வருடங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. பயன் பெற்றோம். இப்ப மறுபடியும் இரண்டாம் வசனத்தை படிங்க, இரண்டாம் வசனத்தை படிங்க. அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை, எல்லாருக்கும் அந்த வார்த்தையை மட்டும் இப்ப அக்கா வாசிச்சதை சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமா, இது வரைக்கும் 40 வருஷமா அடுத்தவனுடைய சகாயத்தில் வாழ்ந்தவன் இவன். சுமந்து கொண்டு வந்தார்கள், சரிதானே? பிச்சை எடுக்கத்தான் வந்தான், ஆனா சும்மா வந்தானா? தனியா வந்தானா? இல்லையே, உன்னையும் சித்தப்பன் தூக்கணும், இல்லைன்னா சித்தி தூக்கணும், பெரியப்பா மார் சித்தப்பா மார் எவனா ஒருத்தன் தூக்கணும் இல்லையா? அப்படிதானே? சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நினைக்கிறோம் இல்லையா, என் வாழ்க்கையில எல்லா தேவைக்குமே அடுத்தவங்களையே சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. யோசிச்சிருக்கீங்களா? ஒரு தடையாச்சும் பிள்ளைக்கு படிப்பு அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், குடும்பம் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், வாழ்க்கை அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், தொழில் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், சுயமா வாழ முடியலையா? நிறைய பேருடைய பிரச்சனை இருக்கு தெரியுமா? வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தா அடுத்தவங்கிட்ட தானே தேவைப்படி நிக்கிறான், சுயமா வாழ முடியலையே. இந்த ரெண்டாம் வசனம் அப்படித்தானே சொல்லுது, அவனை சுமந்து கொண்டு அப்படித்தானே இருக்கு. எட்டாம் வசனத்தை பாருங்க, அவன் குதிச்சு எழுந்து நின்று, எல்லாரும் சேர்ந்து படிக்க செயலா இருக்கு இதை படிக்க, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து துதித்து யாருக்கும் அல்லேலூயா. ஜப நேரம் வருவதற்கு முன்னே ஜபிக்கிற மனிதன் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு வருவதற்கு முன்னே யாராகிலும் ஒருவருடைய சகாயத்தில் வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு யாருடைய உதவியும் இல்லாதபடி சுயமாய் எழும்பி குதித்து துதித்து நடந்து ஆலயத்திற்குள் போனானா இல்லையா? இதுவரையிலும் மற்றவர்களின் சகாயத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த ஒரு மனுஷனை சுயமா வாழ வச்சது எது? சுயமா வாழ வச்சது எது? தன்னிச்சையா வாழ வச்சது எது? சரிதானே? அப்ப நம்முடைய குடும்பத்துல ஜெபம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறுமா இல்லையா? வாழ்க்கை மாறுமா இல்லையா? இதுவரைக்கும் எப்படி இருந்தோம்? யாராச்சும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராச்சும் சப்போர்ட் பண்ண மாட்டார்களா? யாராச்சும் எனக்காக பேச மாட்டார்களா? யாராச்சும் எனக்கு வேண்டி சகாயம் பண்ண மாட்டார்களா? இப்படித்தான அநேகருடைய வாழ்க்கை ஓடுது. ஆனா இன்றைக்கு ராத்திரியில் மிக தெளிவாய் சொல்லுகிறேன், முழங்கால் படியிட வேண்டிய நேரத்தில் ஒரு மனுஷனுடைய முழங்கால் முடங்குமானால் உன்னை சுயமாய் சொந்த காலில் சொந்த பலத்தில் அதே இடத்தில் தலையினு மர வைக்க என் கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். உனக்கு உதவியும் செய்துவிட்டு உன்னை அவமானப்படுத்துகிற மனிதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்களா இல்லையா? உனக்கு நன்மையும் செய்துவிட்டு தீமைக்கேதுவாய் வருத்தப்படுத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால்
ஒரு தேவனுடைய பிள்ளையின் முழங்கால் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு செல்லுமே ஆனால் உன் சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமா ஏன் அவருக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷனுக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷன் வாழ்க்கையில் நடந்துச்சு எனக்கு நடக்காதா? ஏனே வருத்தப்படுதே? உன் முழங்கால் முடங்குமானால் இதே அற்புதத்தை என் கண்கள் நம் கண்கள் நிச்சயம் பார்க்கும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, உங்களை சுயமாய் வாழ பண்ணுவார். சொல்லுங்க, சுயமாய் வாழ பண்ணுவார்னு, சுயமாய் வாழ பண்ணுவார்னு. ஹல்லேலூயா சொல்லுங்க.

படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஜோம் பண்ண மக்களே, தெய்வம் உனக்கு அற்புதம் செய்வார். நான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பார்க்குறேன் பாஸ்டர் அங்கிள், படிக்க ஆசைப்படுறோம், ஃபீஸ் கட்டுறதுக்கு யாருமே இல்லை, நிறைய கத்தர் நல்லவர், நிறைய பிள்ளைகள். நான் ஒன்று சொல்லவா, உங்கள் பாஸ்டருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற மனுஷன், உங்களால் முடியுமண்ணா படிக்கிற பிள்ளைகளை ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், என்ன என்ன சரிதானே, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது படிக்க முடியாத யாராவது, உங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா கட்டுற கூட்டத்தில் ஒரு 100 ரூபா, ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா எடுத்து. நிறைய பிள்ளைகள் வருத்தப்படுறாங்க, கத்தர் அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுகிறீர்களே, சத்தமாக அல்லேலூயா.

பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நிச்சயமா உங்களை சுயமாய் வாழ வைக்க கத்தரால் முடியும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஒருமுறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாமா ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல நம்ம நிலைமையெல்லாம் அப்படிதான், யாராச்சும் கூப்பிட்டு ஒருபடி சோறு தர மாட்டாங்களா? ஒவ்வொரு நாளும் கூட்டங்களுக்கு போமே இப்படித்தான் போவேன். அந்த ஒரே 10.5 கிலோமீட்டர் நடப்பேன், நான் போயிட்டு ரிட்டர்ன் 10.5 21 கிலோமீட்டர் ஒரு நாள் வாரத்துக்கு 4 நாள் நடப்பேன். ஆனா ஜபிக்கிற ஜபத்துல ஒரு ஜப குறிப்பு கூட இருக்கும், ஏசப்பா யாராச்சும் கூட்டு ஒரு சோறு தரணுவான்றே, திருப்பி நடக்கணும் இல்ல, யாராச்சும் சாயந்தரம் ஆயிடுச்சு ஒரு டீ தரணும், ஏசப்பா என்னை பார்க்குற யாருக்காவது எனக்கு சோறு தரணும்னு சொல்லி கொடுங்க, அப்படி சோ பண்ணிட்டு போவேன். யாராகிலும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராகிலும் அற்புதம் செய்வோம், அப்படித்தானே வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு 1000 ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியுதா இல்லையா? என்னைக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களை சகாயத்தில் வாழ்வேன்னு நினைக்கிறியா நீ? அப்புறம் எதுக்குடா ஜபம், எதுக்கு உன் கண்ணீர் எங்க போவும்? கேக்குறாரா இல்லையா? நீ வருத்தப்படுற. இத்தனை வருஷம் 40 வருஷம் அடுத்தவன் சகாயத்துல வாழ்ந்த ஒரு மனுஷனே, சொந்த பலத்துல வாழ்ந்து சொந்த பலத்துல நடந்து ஆலயத்திற்கு புள்ள போக வச்சார்னா கவலைப்படாதக்கா, உன் குடும்பத்தை சுயமா வாழ வைப்பார். எந்த இடத்துல அவமானப்பட்டு நிக்கிறியோ அந்த இடத்துல உன் குடும்பத்தை உன் ஊழியத்தை சுயமாய் வாழ வைக்க என் அப்பாவால முடியும். நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஒருவேளை மற்ற மனிதர்கள் சொல்லலாம், எப்படி செய்வா பார்க்கலாம், எப்படி செய்வான் பார்க்கலாம், எப்படி நடக்கும் பார்க்கலாம், எது நடக்கணுமோ அதெல்லாம் அழகா நடக்கும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படுவது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பக்கத்துல பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம், நீங்க தீர்க்க தரிசி ஆகலாம். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பளத்திற்கு சமானம். உன்னை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். சொல்லுங்க, உங்களை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். ஜபிக்க விட்டுறாதீங்க. ஜப நேரத்தில் தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. ஜபிக்கிற நேரம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை மாறுதான் அப்பா கேளு நீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.

நாளதற்கே மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க. முன்னால எல்லாம் இந்த மாதிரி பாடுறதுக்கு போவோம்ல, மீட்டிங் போவோம். அப்ப காலையிலே பிக்ஸ் பண்ணிடுவேன், இன்னைக்கு கன்வென்ஷன் இருக்கு, ராத்திரி ஒரு நேரம் வயிறாறு சாப்பிடலாம். அப்படித்தானே சுயமாய் ஓட பண்ணுக்கிறவன். வாழ்க்கையை குறிச்சு கேள்வி இல்லையா? நீ என்ன உன் ஜபத்தை என்ன நினைச்சா? யா உன் ஜபத்தை நீ என்ன நினைச்ச? எந்த இடத்துல மற்றவர்களின் கைகளையும் மற்றவர்களுடைய சகாயத்தையும் எதிர்பார்த்து நிற்கிறையோ, அதே இடத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சுயமாய் நிற்க வைப்பதற்கு என் கண்ணீரின் ஜபத்தினாலையும் நம்ம ஜபத்தை கேட்கிற தெய்வத்தாலையும் முடியும்ப்பா. நீ ஏன் கலங்குற? கவலையை விடுறேன்.

0: எதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள்.
1: சுயமா வள வச்சு செல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? போர் அடிக்குதா உங்களுக்கு? இல்லை இல்லை. ஆண்டவரே, ஒரு வார்த்தை ஜோம்மணிருவோமா, ஜோம்மணிருவோமா. இந்த கொஞ்ச நாளாக பார்க்குறேன், பிள்ளைகளினால் தள்ளப்பட்ட நிறைய தாய்மாரை நம்ம கண்கள் காணதா? இப்போ இங்கே உங்கள் ஊர் எப்படின்னு எனக்கு தெரியல, நிறைய பார்க்குறேன் ஐயா. இந்த வயசானவங்களை எங்கே பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. என்ன, நிறைய தாய் தகப்பன்மார் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு வாழ்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே சுயமா வாழ முடியாம எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா ஒரு அற்புதம் செய்யணும்னு ஜோமனிருவோமா. கை தூக்கிறதா இருந்தா தலைக்கு மேல தூக்கணும், தலைக்கு மேல உயர்த்தி உங்க முகத்தை வானத்துக்கு நேரா உருகணம் ஏறெடுத்து, ஏ சுவாமி எனக்கு சுயமா வாழ முடியலையே, மற்றவர்களுடைய கைகளை எதிர்பார்த்து வாழ்றனே என்று கண்ணீர் மல்க ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அப்படித்தானே, அப்படித்தானே. ஒரு பேதுருவனுடைய ஜெபம் சுயமாய் வாழ முடியாத மனிதனுக்கு ஒரு அற்புதம் செய்யும்னா எங்க தேசத்துல ஒரு அற்புதத்தை நிச்சயமா செய்யணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, அப்ப நிச்சயமா செய்யணும். வாலிப தம்பிமார் ஜெபிக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன். தங்கச்சி சொல்லுங்க, ஒரு அற்புதம் செய்திருங்கப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்திருங்கப்பா. அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்தினுடைய அலங்கார வாசலில் ஒரு அற்புதம் நடக்குமானால் இன்றைக்கு ராத்திரி பொழுதில் இணைந்து ஜெபிக்கிறோம். தன்னிச்சையாக வாழ முடியாதபடி அநேகருடைய கரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களிலே என் தேவன் அற்புதங்களை செய்ய கைகளை தலைக்கு மேல தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுகிற பார்க்கலாம். அவ்வளவுதான் ராஜா, எங்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யறீங்க, நீங்க செய்யறீங்க. வராமேன்னு சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்ன செய்யும்? முதல்ல 40 வருஷங்கள் எதிர்பார்த்தவைகள் எதாமே தோத்தர் நடக்காதவைகளை நடக்க பண்ணிட்டு இல்லையா? ரெண்டு, சுயமாய் வாழ முடியாதவனை சுயமாய். மூணாவது, அதே கான்செப்ட்ல இன்னொன்னு சொல்லி தரவா சிந்திங்க. ஆமீன். மூணாம் அதிகாரம் மறுபடியும் எடுத்துக்குவோம். 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படிக்க போறோம். 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யாராவது பக்கத்துல டல்லா இருக்காவளா, இதை பேசிட்டு ஒரு நிமிஷம் எந்திரிச்சுட்டு உட்காரலாம், சரிதானே? நல்ல பிள்ளை, உங்களை பார்க்கும் எனக்கு புக்கு புக்கு புக்குன்னு வருது. 5வது வசனத்தை பார்ப்போம் வாங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஒரு முறை கூட சொல்லுங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி. அப்போ பேதுருவையும் யோவானையும் பார்த்தப்ப இந்த மனிதனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு தானே. அந்த இடத்துல என்ன வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இதுதான், ஏதாகிலும். சொல்லுங்க அந்த வார்த்தை, ஒரு எதிர்பார்ப்பு தானே, எதிர்பார்ப்பு தானே. இந்த எதிர்பார்ப்பு எத்தனை வருஷமா? அதான் சொன்னேன், 40 வருஷம். சரி, இவன் எதிர்பார்த்தது என்ன? இவன் எதிர்பார்த்தது என்ன? அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது வசனம். அவன் எதிர்பார்த்தது என்ன? எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நட என்று சொல்லி. அப்ப அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வெள்ளியும் பொன்னும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவன் என்ன எதிர்பார்த்தா? வெள்ளியும் பொன்னும். இவன் எதிர்பார்த்தது கிடைச்சிச்சா? இல்லை. ஆனா இவன் எதிர்பார்க்காதது வந்துச்சா இல்லையா? அப்ப என் ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிற ஒரு வல்லமை என் ஜபத்துக்கு இருக்கா இல்லையா? சரிதானா? என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன எதிர்பார்த்தான்? வெள்ளியும். என்ன கிடைச்சிச்சு? தெய்வீக சுகம். எப்பா இன்னைக்கு உனக்கு வெள்ளி தந்தா நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? மறுபடியும் பிச்சை தான் எடுப்ப. இன்னைக்கு பொண்ணு தந்தா நாளைக்கு நீ என்ன செய்ய? ஐயாம்பா, காலையில் 8 மணிக்கே கோரஸ் பாடுவியா இல்லையா? ஆண்டவர் பார்த்தார், நான் என்ன தந்தாலும் நீ நாளைக்கு காலையில் டப்பாவை எடுத்துட்டு வரத்தான் செய்வேன். இனி உன் கையில் டப்பாவே இருக்கப்படாது. இத்தனை வருஷம் எதிர்பார்ப்புக்கு மேல. அண்ணே, நீ எதிர்பார்த்தது என்னன்னே? ஒன்று, கழுதையை தேடி போனவனுக்கு தலையில என்ன வந்துச்சு? அபிஷேகம். யார் அது? வெள்ளியை எதிர்பார்த்தவனுக்கு இப்ப என்னது? என்னதுங்க? ஜபிக்கிற நேரம், ஜபிக்கிற மனிதன் ஜபிக்கிற இடத்திற்கு சென்றால் அவன் எதிர்பார்க்கிறதற்கு மேலான நன்மைகளை அவன் பெற்றுக் கொள்வான். எதிர்பார்ப்புக்கு மேல. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கவலைப்படாதீங்க, ஜோம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீ ஆசைப்படுவதற்கு மேல, நீ கேட்பதற்கு

ஆமாங்க, அதான் சார். நீ எதிர்பார்த்தது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு. நீ கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று. ஏன் தெரியுமா? ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு. நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? கொஞ்சம் மந்த சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கிறேன். நேரம் சரியாக 2 மணி. அதாவது இந்த லாரி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், கரெக்டாக 10 மணிக்கு ஒரு தூக்கம் வரும். அது சப்ப மேட்ரு, புஸ்குன்னு மாதிரி தப்பிடலாம். 12 மணிக்கு ஒரு தூக்கம் வரும், சரிதானே? 12 மணிக்கு ஒன்று வரும், அதை டீ காப்பியில் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் 2 மணிக்கு ஒன்று வரும்பாரு, அது பாகிஸ்தான் தான், இறங்காம முடியாதுனே, சரிதானா? அதானே பார்த்தேன், அந்த சரிதான் உங்கள் ஃபீல்டு தானே அது, இறங்காம முடியாது. எந்த யமகண்ட சக்கரவர்த்தியும் இறக்கிறான் இல்லைன்னு வைங்க, இது முதல் பாக்கியவான். இப்ப மணி என்ன? ரொம்ப கவனமா இருக்கணும் டிரைவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கம் வரதான்னு கேளுங்க. சிலருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சின்னதா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தூக்கம் வருதா? ஏய் வருதாப்பா. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போல, ஏன்னா முழியரவு ஜபத்து ஸ்பிரிச்சுவலா போனாலே ஆபத்து, அது வேற. தோத்தர் இந்த மாதிரி போனா தான் வண்டி ஓடும். அப்ப நல்லா கவனிங்க, இவருடைய எதிர்பார்த்தது என்ன? வெள்ளியும், கிடைச்சது என்ன? நம்ம நினைக்கிறோம், பாருங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. நம்ம எதிர்பார்க்கிற சிலது நாளைக்கு நம்மளை பிச்சைக்காரனா தான் வைக்கும். ஆனா ஆண்டவர் தருகிறது இனி ஒரு நாளைக்கு அந்த இடத்திலேயே நம்மளை கத்தர் வைக்க மாட்டார். சில நேரத்தில் நீங்க ஜெபிக்கிற சில நினைக்கிற காரியம் நடக்கலையேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. வெள்ளியை எதிர்பார்த்தேன், வெள்ளி தரலையே. பொண்ணை எதிர்பார்த்தேன், பொண்ணு தரலையே. ஆண்டவர் பாப்பார், பொண்ணு தந்தா நாளைக்கு பிச்சை எடுக்கவா? சும்மா கடை இதை தந்தேன்னா நான் நாளைக்கு இதான் நீ செய்வனின்னு ஏன்னா நான் நினைக்கிறேன். அந்த மனுஷனை நாளைக்கும் அந்த ஏ இடத்துல பார்க்க ஆண்டவர் விரும்பலை. ஏம்மா, உன் எதிர்பார்ப்பு டெய்லி எதிர்பார்ப்புறையவனா வருகிறத கத்தர் விரும்பலை. அதனால தான் சொன்னாங்க, பாரு நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நான் உனக்கு செய்யலான்னு நினைக்கிறேன். ஏம்மா சோம் பண்றீங்களா ஐயா? அண்ணே தனிமையாக உட்காந்து அழுகிறியா? எழுதிக்கோ, நீ எதிர்பார்க்காதது உன் வாசுப்படியில் வந்து நிற்கும். கண்டிப்பா கண்டிப்பா வரும், வரும், தருவா, தருவா, கண்டிப்பா தருவா. ஆண்டு விட்டு அழுகிற ஒருத்தனை அடுத்தவங்கிட்டால வைக்கவே மாட்டான். இதெல்லாம் அழுது பழகனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. தெய்வ சமூகத்தில் அழுகிறவன் மனுஷனுக்கு முன்னால் அழ வைக்கவே மாட்டானே. நீ ஏன் வருத்தப்படுற? உன் பிள்ளையின் காரியம் அற்புதமாக இருக்கும், சேமா உன் ஒளி அற்புதமாக இருக்கும், வருத்தப்படாத. ஆனால் ஆண்டவர்கிட்ட அழுகிறதுக்கு மட்டும் நீங்கள் கூச்சப்படவே கூடாது, நீங்கள் காரணம் சொல்லவே கூடாது, நீங்க அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது. நேரம் எப்பெல்லாம் கிடைக்குமோ ஓடி போயிடணும். பசிக்குதா? முதலாவிட்ட சொல்லு. ஆமா, நான் இது என் பிள்ளைகளுக்கு யூஸ்வலா சொல்லி கொடுப்பேன். ஒரு நாள் எனக்கு 5 நாள் அளவு சாப்பாடு இல்லை, பயங்கர பசி. ஊழியத்துக்கு வந்தப்புறம் ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் போயிடுச்சு. நம்ம ஃபாஸ்டிங் நம்ம இருப்பேன், நம்ம

பாட்டுக்கு வண்டி ஓடும். ஆனால் அன்னைக்கு ரொம்ப பசி கழுத. பத்திரிக்கையெல்லாம் நம்ம உபாச நாள் காலையில் ரொம்ப பசிக்கும். இங்கேயும் அப்படித்தான் போல இருக்கனே. மற்ற நாளெல்லாம் 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை வராது. இங்கே பாசிங் பிரேயர் இன்னைக்கு அன்னைக்கு 7 மணிக்கு இந்த வத்தகு வைக்கோல் போதர் பத்தி எரிஞ்ச மாதிரியே இருக்கும். தாய் குடல் பிள்ளை குடல சாப்பிட்டு நிற்கும். பத்திரிக்கையெல்லாம் நீங்க என்ன அமைதி. அப்பவுமே புரிஞ்சுக்கணும் நமக்கு அப்படித்தான். அதனால ஏச்சப்பா நீர் என் சூழ்நிலைகளை பார்க்கிறேன்னு நிறைய பச்ச ஒரு சமன் இட்லி தான் சாப்பிட்டேன், சில அடிச்சுட்டு வந்துருவான். ஆமா அன்னைக்கு பயங்கர பசி, எனக்கு பசின்னா தாங்காது. ஆனா எனக்கு நானே பொதுவா நான் யார்ட்டையுமே இத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு எனக்கு பசி எனக்கு தேவைன்னு நான் கேட்டதே இல்லை, கேட்டு வாங்கின பழக்கம் இல்லை. கேட்கறது அங்க மட்டும்தான், கையேந்த வச்சது இல்லப்பா அது வேற. ஆனா அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து நான் ஒரு சின்ன கட்டில் அறையில அதுக்கு பக்கத்துல முழங்கால் போட்டு அண்டுட்டு சொன்னேன், ஆண்டவரே வேலைக்கு போயிருந்தா கூட பசி இல்லாம சாப்பிட்ருப்பேன், ரொம்ப பசிக்குதியா சோறு வாங்கி கொடுங்க. முன்னால உட்காந்து நிற்கிறோம் சிரிக்கிறோம் பேசுறோம், படித்தத சொல்லலைன்னே பார்த்ததை சொல்றேன், பசிக்குப்பா. நான் பொதுவாக ஆண்டவர் கிட்ட கடின சொற்கள் பயன்படுத்த மாட்டேன், அன்னைக்கு ரொம்ப பசி. நான் வேலைக்கு போயிருந்தா கூட முழு வேளை பசி இல்லாமல் சாப்பிட்ருப்பேன்ப்பா, எனக்கு பசிக்கு சோறு வாங்கி கொடுங்க சொல்லிட்டு அப்படியே அந்த கட்டில் முழங்காலில் தான் நிற்கிறேன், குப்புறப்படுத்து தூங்கிட்டேன். இது ஒரு 2.5 மணி இருக்கும், 2.5 மணி இருக்கும், ஒரு 3 1/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள நான் இருந்த அறை கதவு தட்டப்பட்டுச்சு. பிரதர் மோசேஸ் அப்படின்னு கூப்பிட்டார். நான் கதவு திறந்தா எனக்கு 1 இயர் முன்னாடி படிச்ச ஒரு சீனியர் அண்ணாச்சு, அவர் ஊழியத்தில் இருக்கார் நாரோல. அந்த அண்ணன் வெளியே வந்து நிக்கிற அண்ணே பிரைஸ்லான் ரெடியா அங்க போலாம் அப்படின்னார். நான் திரு திருந்து முழிச்சேன், ரெடியாவுங்க. நான் டக்குன்னு போய் முகத்தை கழுவிட்டு நான் பசி தெரியாமல் இருக்க ஒரு பயன் பயன்படுத்தி இந்த குத்தாலம் டவல் இருக்குல்ல நைஸ் டவலை தொப்பு வயத்தில் கட்டி ஈர தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் எப்பவுமே. பல வருஷங்கள் 1 நேரம் சாப்பாட்டில் தான் ஓடிச்சு. எல்லாம் எடுத்து போட்டு வந்து கதவை பூட்டிட்டு வண்டியில் ஏறிட்டேன். அவர் என்று ஒண்ணுமே பேசல. எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிறவர் கேட்டுக்கோ, ஒண்ணுமே பேசல. அதுல இருந்து அப்படியே அழகிய மண்டபமும் பசியாவுக்கு தெரியும். அதுல ஒரு சற்றே இல்லாத ஒரு ஹோட்டல் பிஸ்மின்னு சொல்லுவாங்க, அதை முன்னாடி கொண்டு நிப்பாட்டினார். நானும் அவர்கிட்ட ஒண்ணும் பேசல, அவரு என்று ஒண்ணும் பேசல. இறங்க சொன்னார், இறங்கினேன். அவர் அப்ப மேக்ஸ் 100R இந்த சுசுக்கியில ஒரு பைக் வச்சிருப்பார் சிவப்பொண்டி. இறங்கினேன், நேர கடைக்கு கூட்டிட்டு போனார். இந்த அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல பின்னாலேயே போறேன், என்ன நடக்குதுனே தெரியல. கை கழுவ சொன்னார், கை கழுவினே உட்காருங்க. என்ன உட்கார்ந்தாச்சு சாப்பிடுவோம். ஆச்சா நீங்க? நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடு. திருப்தியா சாப்பிட்டேப்பா? சாப்பிட்டேன். ஒண்ணுமே பேசல, அவர் சாப்பிடல. போய் காசை கொடுத்துட்டு மறுபடியும் வண்டியில் ஏறினேன். ரூமுக்கு முன்னால் கொண்டு விட்டார், கொண்டு விட்டு பைக்குள்ள கையை போட்டு ஒரு 10 நாள் சாப்பிட்றதுக்கு தெளிப்பா காசை கையில் எடுத்து என் கையில் கொடுத்துட்டு சொன்னார், ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. அந்த காசை கையில் வாங்கிட்டு முகத்தை பார்த்துக்கிட்டு எப்படின்னு சொன்னார். விசிட்டிங் போயிட்டு வந்தேன், விசிட்டிங் போயிட்டு வந்தேன், சாப்பிட்றதுக்கு உட்காந்து பார்த்துக்க. சாப்பாடு கையில் எடுத்த உடனே எனக்கு மனசுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு, இருந்தாலும் சாப்பிடலான்னு சொல்லி ஆரம்பித்தேன்.
அப்போ எனக்கு ஒரு மாதிரி விக்கல் வர்ற மாதிரி இருந்து அன்னீசியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்து ஆவியில் ஒரு மாதிரி ஏவப்பட்டேன். பாவி என்ன சொன்னேன், ஜோம் பண்ணுன்னு. சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போய் ஜோம் பண்ணேன். கத்தர் சொன்னேன், என் பிள்ளை சாப்பிடாம இருக்கான், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம நீ ஒரு படி சோறுவன் வாயில் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல. எடுத்த சாதத்தை அங்கேயே வச்சுட்டு கையை கழுகிட்டு 23 கிலோமீட்டர் உண்டு அவர் வீட்டுக்கும் நம்ம நான் இருந்த ரூமுக்கும். 3/4 மணி நேரத்தில் வந்து வயிறார எனக்கு சோறை வாங்கி தந்துட்டு அவர் சொன்னார், தம்பி ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு போனார். ஐயா, நீ அறை வீட்டுக்குள்ள வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். தனிமையா போய் உட்கார்ந்து நீ அழுகிற கண்ணீர் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில விடிஞ்ச நேரத்திலிருந்து இது வரைக்கும் நீ எத்தனை பெருமூச்சு விட்டுருப்ப, எத்தனை சுவாசம் வெளியே வந்துச்சு உள்ள போச்சுங்கிறத கணக்கு அங்கு கேள். அவர் சொல்லுவார், நீ நினைப்பதற்கு மேலா, நீ வேண்டுவதற்கு மேலா தருகிறவர். மக்களே, தெளிவா சொல்றேங்க, இந்த உலகத்தில் எல்லாரையும் விட நம்மள அதிகமாக புரிஞ்சவர் இயேசப்பா மட்டும்தான். இயேசப்பா மட்டும்தான். கவலைப்படாதக்கா, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ நினைப்பதை விட, நீ வேண்டுவதை விட மேலா நினைச்சு கூட பார்க்காம தருவார். என்ன ஒருவேளை இதை சொல்லத்தான் என்ன அனுப்பியிருப்பாரா இருக்கும், தருவாரியா? இப்படி எல்லாம் நல்ல பேண்ட் போடுவோம் நம்ம எங்க நினைச்சங்காலே.

சொல்லுங்க. உங்களை சரியா அறிஞ்சவர் அப்பா தானே. முழுகிறோ ஜெபத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க நினைச்சதை விட உங்களுக்கு அதிகமா செய்யணும்னு அவர் நினைச்சிருக்கார். அது மட்டும் எனக்கு தெரியும். நீ என்ன நினைச்சியோ அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு ஜோம் பண்ணீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் சொல்லுவேன், நான் ஊழியத்துக்கு வந்தப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், மூணு வேளையும் எனக்கு சோறு வேணும், எங்கேயாவது ஒரு தலை தலை சாக்கி ஒரு இடம், கடைசி வரைக்கும் யாராகிற ஒரு தாளுக்கு கார் ஓட்டியாவது நான் பிழைச்சிக்குவேன் ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரனுக்கு நான் எல்லாம் பாஸ்டர் ஆகணும்னு நல்லா நினைச்சதில்லை. எப்படி முடியும்? ஒன்பதாம் புறைக்கு தான் படிச்சிருக்கோம், தமிழை தவிர வேற உரிய அளவும் தெரியாது. எதிர்காலம்னா என்னன்னு தெரியாது, நாலு பேர்கிட்ட பேச தெரியாது, முரட்டு பையன். என்ன இருக்கு? எங்கேயாவது மூணு வேளை சோறு, ஏதாவது ஒரு பரிசுத்தவானுக்கு காரை ஓட்டிட்டு எங்கேயாவது உரத்துல படுத்துட்டு செத்துடணும், இப்படிதான் நினைச்சேன். ஆனா உன்னையா ஏவ முன்னாடியும் நான் அழுதது கிடையாது, என் அப்பன தவிர. ஆனா அழாத நாளும் கிடையாது. ஆனா பைபிள் சொல்லுது, நம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். வெள்ளிய கேட்ட பொண்ண கேட்டான், ஆண்டவர் சொன்ன, இன்னைக்கு நான் வெள்ளியும் பொண்ணும் தந்தா நாளைக்கு நீ மறுபடியும் பிச்சை தான் எடுப்ப. என் பிள்ளை பிச்சை எடுக்க கூடாதுரா, நீ பிச்சை கொடுக்கணும், நீ கையேந்த கூடாதியா. ஆண்டவர் அர்ச்சுவார். நம்ம இயேசுப்பா ரொம்ப நல்லவர். என்ன பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுப்பா உங்களை கைவிடவே மாட்டேன். நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. அதாவது நம்ம ப்ரேயர்லாம் இப்போ லிட்ரேச்சர் பரமண்டலங்களில் இருக்கிற இந்த சுவாலியெல்லாம் ஆகப்படாது. உங்கள் அப்பன்கிட்ட போய் என்ன கிராமர் பார்த்தா பேசிட்டு இருக்கேன், என் அன்பு நிறைந்த தகப்பனே எந்திரிச்சு போலேன்றான். அம்மா நான் உங்களை பார்ப்பதற்கு கேரு கொன்னே விடுவேன். அப்பன்கிட்ட போய் கிராமர் பார்த்துட்டு இருக்கான், மனம் திறந்து பேசியா. உன் வாயில் இருந்து சொல் பிரவாதத்திற்கு முன்னே உன் தேவை என்னதென்று அறிந்தவர் அவர். தைரியமா, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? பக்கத்துல கொடுத்துருங்க, தைரியமா இருங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே உட்காருங்க. மணி என்னாச்சு? நேரம் சரியாக 2:15. தூக்கம் வருது? நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இல்லையா, நிறைய பேசணும். இந்த மூணாம் அதிகாரத்தில் உட்காந்த பல மணி நேரம் பேசலாம் நம்ம. மறுபடியும் அதே 2 படிக்கலாம், அதே 2. பின்னால எங்கேயோ ஒரு பூச்சை சவுண்டு போட்ட மாதிரி கேட்கும், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவனுடைய ஆலயத்தின் வாசல் அண்டை வைப்பார்கள். ஆமாவா இல்லையா? மாப்பிள்ள எங்க இருந்தார்? எங்க இருந்தார்? வாசலுக்கு வெளியே தானே, பிரவேசிக்கிறவர்களிடத்தில். அப்ப இவர் பிரவேசிக்கல, வெளியத்தான் இருக்கார், வெளியத்தான் இருக்கார், உள்ள போகல. இல்ல, உள்ளே போகிறவர்களிடத்தில் இருந்து ஏதாகிலும் வாங்க வெளியே அமர்ந்திருந்தவர். அப்படித்தானே? சரி, 8 பாருங்க. வேண்டாம் பூச்சைக்குட்டி சவுண்ட் வேண்டாம், நாங்க எல்லாம் சேர்ந்து படிக்கலாம், சும்மா கடை படிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து, ஆம் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு, அந்த கடைசி லைனை படிங்க, தேவனுடைய ஆலயத்திற்குள்
ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது ஆலயத்திற்கு வெளியில் இருந்த பலரும் ஆலயத்திற்கு உள்ளே வந்தார்கள். உன் வீட்டில் இன்னும் பலர் ஆலயத்துக்குள்ள வரல, வாசப்படியில் இருக்கான். நீங்க ஆலயத்துக்கு போறதுக்கு தடையும் இல்லை, அவன் வரவும் மாட்டான். எப்படி? ஆமாங்க, எத்தனை வருஷமா? 40 வருஷமா. வியாழக்கிழமை கூட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியும், வாலிபர் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், பெண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ஆண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ரெண்டும் கலந்த கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும். ஆனா இவர் எங்க தான் இருப்பார்? வெளியே தான் இருப்பார். ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு போனால் வெளியே இருக்கிற பலர் உள்ள வருவான். அந்த வருஷம் வரும். ஆலயத்திற்கு வெளியில் இருந்தவர்களை உள்ளே கொண்டு வருகிற ஜபம். அவன் இன்னைக்கு முழியரவு ஜபத்திற்கு பிறகு பசியா என் வீட்டில் இன்னும் சிலர் வெளியே தான் கிடக்கான், உள்ள வரணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு என்ன சொல்ல, லைவ்ல போகுது ஒண்ணும் சொல்லவும் வழியில். இப்ப பூதாவும் இதான் பிரச்சனை, வாய் கிருகிருகிருன்னு வரும், கேமரா பார்த்த உடனே பாருங்க, நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் ஆலயத்துக்கு, ஆனா வெளியில வெளியில இருக்கிற நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ என்னுடைய ஜபம் சரிவர செயல்படுமானால் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்காத, கிருபைக்குள் கடந்து வராத, அபிஷேகத்திற்குள் வராத, சத்தியத்திற்குள் கடந்து வராத, தேவனுடைய அன்பிற்குள் கடந்து வராத அநேக மனிதர்களை தேவனுடைய கிருபைக்குள் கொண்டு வருவதற்கு என்னுடைய ஜபத்தினால் சாத்தியமாகும். அதுதான் ஜபம். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நீங்க அவங்களை விரும்பினால், அவங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமானா, அவங்க வீட்டில் ரசிக்கப்படாத மனிதர்கள் இருந்தால் தைரியமா அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருடத்தில் சிலரை கர்த்தர் ரட்சித்து உள்ளே கொண்டு வருவார் அவர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ 5வது வசனத்தை பாருங்க. அடுத்த பாயிண்ட் போயிட்டேன், நேரம் ஆயிடுச்சுல. 5வது வசனத்தை பாருங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை. அப்ப இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்து இந்த இடத்துல கரெக்டா, நீங்க அந்த அதை அப்படியே சொல்லுங்க, இந்த இடத்துல இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்திருக்கும்? அப்படித்தானே இருந்திருக்கும். அப்படித்தானே கேட்கறவங்க என்ன இப்படியா காப்பாங்க? எடுத்தானே எடுத்தானே இருந்திருக்கும். ஏந்தும் கரம் இல்லையா? எப்படி? தேவை உள்ளவன். சரிதானே? சரி, 9வது வசனம் படிங்க. 9வது வசனம் படிங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை தேவனை எங்க போய் துதிக்கிறவன் கை எப்படி இருக்கும்? அப்ப இதுவரைக்கும் இந்த கை, இப்ப எந்த கையாச்சு? அப்ப என் வாழ்க்கையில என்ன ஒண்ணு என்ன செய்திருக்கு? ஏந்தின கைகளை துதிக்க வச்சாரா இல்லையா? நீ எந்த காரியத்திற்காக தேவைகளோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆலயத்துல வந்து துதிக்க வைப்பார்ப்பாரு இந்த ஜபத்தின் மூலமா.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மன்னா டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு சந்ததி, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில உள்ள ஒரு சந்ததி வாழ்க்கையில இருக்குமானால் அது திருநங்கைகள் தான், நிச்சயமா. ஏன்னா திருநங்கைகளை குறித்து தானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்துருப்பீங்க, அல்லது உங்களுடைய வீடுகள் அருகில் கூட நிறைய திருநங்கைகள் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவர்களை குறித்து தானே ஒரு தாகம், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்களிடத்துல இருந்திருக்கிறதா? ஏன்னா நம் ஆண்டவர் அன்பானவர், நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்டதான அன்புக்காக இயங்குற பிள்ளைகள் நிறைய உண்டு. பெற்றவர்களால கைவிடப்பட்டு சகோதரர்களால வெறுக்கப்படுகிற ஒரு சந்ததினா அது திருநங்கைகள் தான். வேதத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 51 முறைகள் வேதத்திலே அன்னகர்களை குறித்ததான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்டதான அன்னகர்களை குறித்ததான ஒரு பாரம் உங்களிடத்துல என்னைக்காவது உண்டா? அவங்களா பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இனி வருகிற காலத்துல, ஏன்னா கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், கண்ணீர்களும் மாறும். நிச்சயமா யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி, யாருமே இல்லாம நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்ததியை குறித்து உங்களிடத்துல நிச்சயமா ஒரு பாரம் வருமானால் நிச்சயமாகவே அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நிச்சயமா ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை, ஒடுக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, திக்கற்று போன இருக்கிற மக்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும்னா அது நிச்சயமாவே தேவன் கொடுக்கிற ஒரு பாரம். அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது ஆண்டவர் அவர்களையும் சந்திப்பார், உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமே அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் அல்ல, எவ்வளோ பாசமானவர், எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய தெய்வம். என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்துச்சு வாழ்க்கை. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய தாயார் மரித்து போனாங்க, யாருமே இல்லை. அப்பா வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு வேற ஊருக்கு போயிட்டார், நடு ரோட்ல விட்டு விட்டு. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது எங்க அம்மாவுடைய அம்மா தான் என்னை வளர்த்தது. நான் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சுபாவங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நான் ஆணாகத்தான் இருக்கிறேன், ஆணாகத்தான் பிறந்தேன், ஆணாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான நளினங்களும் என்னுடைய உடம்பில் இருக்கிற சிறு மாற்றத்தினாலும் நான் என்ன பண்றேன், நளினத்தோடு பேசுறேன், நளினத்தோடு நடக்கிறேன், பெண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ பிரச்சனைகள் தான். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு அழகான பெயர் உண்டு வேதத்திலே, தெல்ல தெளிவாய் ஒரு நல்ல ஆண்டவர் நல்ல அன்பான பெயர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு கேவலமான பெயர் நம்பர், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி புறணி பேசுற, கேவலமா பேசுற ஒரு நிகழ்ச்சியை கண்டாலே ஏண்டா பிறந்தோன் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள்னால வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஒரு பருவத்துக்கு மாற்றம் அடையிற போது, ஆணாக இருக்கிற என்னுடைய உடல்ல பெண்ணாக ஒரு மாறுதல் மாற்றம் அடையும் போது அவ்வளோ ஒரு விதமான வேதனை. நான் வந்து இங்க பாட்டிக்கிட்ட சொன்னேன், என்னைய வளர்த்த எங்க அம்மா சொன்னாங்க, வளர வளர சரியாயிடும், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர வளர என்னுடைய பிரச்சனையும் என்னைய கஷ்டமும் மறைந்து போகல, முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வைக்கல, அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபமாக மாற ஆரம்பித்தது.
என் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தது. என்னுடைய வேதனைகள் அதிகமாக தான் மாறுச்சு. அவ்வளோ கொடுமையான நாட்கள், அவ்வளோ வேதனையான நாட்கள் தான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து, என்னுடைய நளினத்தை பார்த்து யாருமே என்னிடத்துல பேசுவதில்லை, குறை சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பக்கத்துல படிக்கிற பையன் வரைக்கும் என்னை கேவலமா பேசுறான், கேவலமா நடத்துறான். அப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற ஒரு விதமான கொடுமைகள் எவ்வளோ வேதனையை கொண்டு வரும்ல. அந்த வேதனையை என் வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. நான் போய் என்னுடைய ஆசிரியர் இடத்துல நான் சொல்லும் போது, முதலாவது நீ சரியாயிரு, நீ முதலாவது கரெக்டாயிரு, நீ சரியா நடந்துக்கோன்னு சொல்லி என்னையவே குற்றப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும், கேவலமான ஒரு பெயரோடு, கேவலமான இந்த பிறவியோடு ஏன் வாழ்றோம், எதுக்காக பிறந்தோங்கிறத அவ்வளோ வேதனையா இருக்கும், அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில, வேதனையோடு அவ்வளோ போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லுவதற்கு யாரும் இல்ல, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய ஆட்கள் உண்டு. சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்களாம் வந்து ஒன்னா கூடி விளையாண்டாலோ அல்லது பேசினாலோ அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட ஏன் சேர்றேன், ஏன் இவன் கூட நிக்கிறேன், ஏன் இவனோட பேசிட்டு இருக்கிறேன், வா போவோம்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நிறைய எனக்கு ஸ்கூல் இதுலயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்களையும் சரி, நிறைய நண்பர்கள் இல்லை. ஆனா இவ்வளோ வேதனையா இருந்துச்சு வாழ்க்கை. காலங்கள் தொடர ஆரம்பிச்சு, படிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தேன். நிச்சயமா படிப்பு ஒரு மனுஷனை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய படிப்பை நான் தொடர ஆரம்பிச்சேன். பிரச்சனைகள் மறைந்து போகல, பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சது. பிரச்சனைகளோடுதான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான், என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. குற்றப்படுத்துறவங்களும், கேவலப்படுத்துறவங்களும், நம்மளைய கேவலமா பாக்குறவங்களும் நிறைய உண்டு. அப்போ என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா திடீர்னு, நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்பொழுது அவங்க திடீர்னு மரித்து போனாங்க. என் வாழ்க்கை ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை. 15 வருஷம் நம்மளை அரவணைச்சு, பாசமா பார்த்து, நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து, நம்மளைய நீ இப்படி இருக்காத, பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் கூட நீ நல்ல முறையில வரணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளைய தேற்றுகிற ஒரு தாய் 15 வயசுல நம்மளைய விட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை, கற்று போன ஒரு நிலைமை, அநாதையான ஒரு கொடுமை. நேசிப்பதற்கும் யாரும் இல்லை, அடுத்த வேலை சாப்பிட்டேயான்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம அநாதையா நின்று கொண்டிருந்தேன். என் பாட்டி மறுத்து போய் 1 மாசம் கழிச்சு எங்க மாமாவும் அத்தையும் வந்து நைட்டு 12:30 போல வந்து என்னைய வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே, நான் வெளியே வந்ததும் அடுத்த நிமிஷம் நாங்க இருந்த வீட்டை பூட்டிட்டு என்னை தெருவில் நிக்க வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் எங்க போக முடியும், எனக்கு யாரையுமே தெரியாது, உலகம் எனக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும், உங்களோட என்னைய வச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எங்க மாமா அத்தையும் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க கூட இருந்தீன்னா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறி போயிடும், உன்னால என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் போ கெஞ்சினேன், எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க அத்தையும் மாமாவும் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை தலைகீழ மாத்துச்சு. எங்க மாமா அத்தையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்களோடு வந்து இருந்தீனா ஊர் உலகம் சொல்ற மாதிரி, சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி எனக்காவது ஒரு நாள் நான் உன்னோட சாப்பாட்டுல மறந்து வச்சுடுவோம், ஏன்னா என் பிள்ளைங்க உன்னால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு.
பதினஞ்சு வயசுல யாரு தெரியும், படிச்சுட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் வீடுதான் தெரியும். என்னை வளர்த்துட்டு இருந்த எங்க அம்மாவும் இறந்து போனதுனால திக்கற்று போன ஒரு அனாதையான ஒரு சூழல். யாருமே தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் பாசமா சாப்பிட்டையான்னு கேட்பதற்கு கூட ஒருவர் இல்ல. அவ்வளோ ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கை, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா இடத்துக்கு போனேன். அவர் டீ கடையில உட்கார்ந்திருந்தாரு போல, நான் எனக்கு தெரியல, நான் அந்த டீ கடையை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள், அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாமா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்காவது படிக்க வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சினேன். எங்க அப்பா சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஒரு விதமான ஒரு கால சூழ்நிலைகள்லயே மாற்றுச்சு. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை தான், நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, உன்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி நடு ரோட்லயே என்னைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லி ரோட்டோடய அனுப்பி வச்சிட்டாரு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எனக்கு யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாம, சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, ஒரு அனாதையின் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என் சுபாவத்தை கண்டு, என் நான் இருக்கிற இந்த மனநிலையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே தெரியல. வளர்த்தவங்களும் சரி, என்னைய பெத்தவரும் சரி, புரிஞ்சுக்கடல. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமான ஒரு சூழல் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு போனாங்க. அப்போ மூணு வருஷம் அந்த கம்பெனியில அனாதையான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனிமையின் ஒரு அவ்வளோ வேதனையானது. ஒரு மனுஷனை தனிமை மிகப்பெரிய வேதனை, கொடுமை. அது தனிமையில இருக்கும் போது ஒரு மனுஷனை அவனுடைய இந்த உலகத்துல இருக்க கூடாதுங்கிற லெவலுக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு தனிமை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளும். அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், மூணு வருஷம் என்னோட கூட வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் சுகமாயி திரும்பி வேலைக்கு வருவாங்க. நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் என்னை பார்த்துப்பா? யாருமே இல்லாம அனாதையா நான் நிக்கிறேனே. ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு நாலு பேராவது வேணும்ல அப்படிங்கிற அந்த அனாதையான ஒரு கொடுமையில அவ்வளோ யோசிச்சிருக்கேன். பல நாள் நான் தூங்குறதே இல்லை, பல நாள் அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு என் வாழ்க்கை. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்பதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிற இந்த அனாதை இதோட முடிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நைட் ஒரு 12:30 இருக்கும், உட்காந்து வீட்டுல பாய்சன் பாட்டில வாங்கி வச்சுட்டு உட்காந்து இத குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இவ்வளோ அழுக, 18 வயசுல ஒரு குழந்தை, இந்த உலகம் எனக்கு வேணாம், நேசிக்கிறதுக்கு யாரும் இல்ல, பாசமா பாத்துக்கிடல யாருமே, அன்பா என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அந்த குழந்தை யோசிக்குமானா எவ்வளோ ஒரு வேதனை இல்ல. அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய 18 வயசுல என்னுடைய வாழ்க்கை. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நம்ம மறித்து போயிட்டோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் இது தீர்வு, அனாதை ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கேன், அனாதையா இருக்கேன்னு சொல்லி அந்த வேதனை, என் மனநிலை அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இரவு 12:30 போல உட்காந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னோட வீட்டுல கதவு தட்டப்படுது. நான் அப்ப சொல்லிட்டு தான் போனேன், யாரோ ஒருத்தேன் சாவ கூட நிம்மதியா உடல, எவனோ நேரத்து கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு போனேன். அங்க போன உடனே கதவு திறந்து பார்த்தா என்னோட கூட வேலை செய்யற ஒரு அண்ணா. ஒரு விதமான பயமாவும் இருந்துச்சு. கதவு திறந்த அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. 3 வருஷம் என்னை பார்த்து எந்த சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, மாமா அத்தை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, அப்பா தேடி வந்து என்னை நல்லா இருக்கியான்னு கேட்கல. என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணா நைட்டு 12:30 தேடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு விதத்துல பயமாவும் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் நான் சாகணும்னுட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து கதவை தட்டினவுடனே அந்த அண்ணா எப்படியாவது அனுப்பி வச்சுடணும், நம்ம தான் சாக போறமே அப்படின்னு சொல்லித்தான் அழுதுட்டே இருந்தேன்.
அப்போ தானே சீக்கிரமா போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு இல்லைண்ணா நல்லா இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படி எதா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாரு. இல்ல இல்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, எந்த பிரச்சனை எதா இருந்தாலும் சொல்லுங்க

முதல்ல 15 வருஷம் 18 வருஷம் இனி பெத்த அப்பாவுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியல. இந்த 3 வருஷமா 15 வருஷம் வளர்த்த என்னுடைய மாமா அத்தைக்கு தெரியல. இந்த 3 வருஷம் நான் அனாதையா தனிமையில நான் இருக்கேன். என்னை தேடி வந்து பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியல. உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பானா என்னை பெத்த அப்பா இல்ல, என்னைய பாவத்திலையும் சாபத்திலையும் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவோ, அந்த கல்வாரியின் சிலுவையை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் கடைசி தன்னுடைய சுட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற இயேசு ஒருத்தர் உண்டு. உன்னை நேசிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு. உன்னை தாயை போல தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு. அவர் பெயர் இயேசு. என் பிள்ளையிடத்துல போய் சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, யார் இந்த இயேசு? ஏன்னா 18 வருஷமா நான் ஒரு கோட்பாடோடு வளர்கிறேன். நான் கோட்பாட்டோடு நான் அந்த வாழ்க்கையின் ரீதியாக நான் பக்குவப்படுத்தி நான் அந்த வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்ப? எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியல. 18 வருஷம் எனக்கு தெரியாத ஒருத்தர் இயேசு அப்படின்னு ஒரு பெயரு என்னை தேடி வந்து நைட்டு 12:30 போல வந்து நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாரானால் எவ்வளோ நல்லவர்ல. அவரை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா, என் வாழ்க்கைய அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும்னு தோணுச்சுங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், யார் என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அனாதையான கொடுமையான தருணங்கள் என்னை நெருக்கினாலும் சரி, இந்த வேதனை என்னை துக்கப்படுத்தினாலும் சரி, அந்த இயேசுவோடு தான் வாழணும். அவர் ஒருவேளை அந்த அண்ணா வரல, இயேசு என்னை தேடி வரல அப்படின்னா நான் மரிச்சு போயிருப்பேன், மரித்து போயிருப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு தானே இருந்தேன். என்னை தேடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாரானா? அவர் இவ்வளோ நல்லவர். அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் ஒரு தீர்மானத்துக்கு வந்த பல கேள்விகள் கேட்டேன். நிறைய கேள்விகளுக்கு பதில கரெக்டா சொன்னாரு. நம்மளை போல திக்கற்றவர்களை யாருமே நேசிக்கலன்னு இருக்கிற அநாதையின் வாடிக்கொண்டிருக்கிற கேப்பாரற்று நடு ரோட்ல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கு இன்னாண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம். மரணத்தின் தருவாயிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்க, இரவு 12:30 போல ஒருத்தருடைய கதவு தட்டி வீட்டுக்கு வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சிதான், என்னுடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சிதான். இன்னைக்கு நானும் இன்னைக்கு உயிரோடு கூட அவரோடு கூட வாழும்படியா கர்த்தர் என்னை அடியாளை தெரிந்து கொண்டார். என் தேவனே, நான் முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில அந்த ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா வேதா சொல்லுதில்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? கேப்பாரற்று திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, யாருமே என்னை விசாரிக்கலன்னு சொல்லி சாவுக்கு நேராய் நான் கடந்து போனேன். என்னுடைய மனநிலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல, என்னுடைய குணாதிசயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல, என்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. மனுஷனால முடியலங்க, ஆனா தேவனால முடிந்தது. என்னை உண்டாக்கின தேவனால என்னை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய வேதனைகளெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமென். தாயின் கருவறையிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம் இருதயத்தில் இருக்கிற வழிகளை ஆராய்ந்தறிகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை அவர் உள்ளார்ந்து ஆராய்ந்து அதற்கு ஏன் வழி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு சரியான காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம் இல்லை.

0: ஜீவன் உள்ள தேவன். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்களும் திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, அனாதையின் ஒரு சூழ்நிலை, யாராவது மூலமா நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னையும் நேசித்த என் ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியின் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்ற வார்த்தை. எவ்வளவு அழகான நல்ல வார்த்தை பார்த்தீங்களா. திக்கச்சு போன நம்மளுடைய வாழ்க்கைய, கேப்பாரற்று கிடந்த நம்மளுடைய வாழ்க்கைய திக்கற்றவர்களாய் நான் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் எவ்வளோ நல்லவர். அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாய் நம்ம பிடிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அவரை தேடும் போது, என்னுடைய வாழ்க்கை மாறினதே. 15 லட்சம் பேருக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சாட்சியாக என் உயிர் உள்ள தேவனுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியா என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தேற்றி அவருடைய வேலைக்காரியாய் வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளோ நல்லவோ, எவ்வளோ ஜீவன் உள்ளவோ. இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவர் அவரை தொடர்ந்து அவரோட வழியில நம்ம பயணிப்போமா, அவரை தேடுவோமா. வேதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போதெல்லாம் நாம் அவரை பார்க்க முடியும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்படைக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரிவிக்கும் போது, நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேளை இவ்வளவாய் நேசித்து இங்கு கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவோ, உங்களுடைய நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் வீண் போகாத நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில அந்த அண்ணா கொண்டுட்டு போய் ஒரு சபையில விட்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க மக்களை பார்த்த உடனே அவர்களோடு பேசுகிற அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் தொடர ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய கண்ணாடி வீட்டுல வச்சிருப்பேன். எப்பவுமே அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்வேன், எனக்காக இயேசு இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும், எனக்காக என்னைய மரணத்திலிருந்து காப்பாற்றின என் தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய கண்ணாடியை நான் பார்த்து எனக்காக நான் ஆறுதல் சொல்லுகிறது உண்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்வேன், உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததுக்கு அப்புறம், இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நீ கலங்காத, உன்னை நிச்சயமா இயேசப்பா உன்னை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கர்த்தர் அப்படியாய் நடத்தினார். என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. சபையோடு கூட என் பயணங்களும் தொடர ஆரம்பித்தன. ஏசப்பாட நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என்ன போல யாராகில இருக்கிறாங்களா முதலாவது எனக்கு காட்டித்தாங்கப்பா, இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது போல கேவலமா ஏதோ ஒரு பிறவி தனி பிறவியா நான் பிறந்திருக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஜபத்தை கேட்கிறவர் நாம் ஆண்டவராக இயேசு. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். நான் ஜெபம் பண்ணேன், இயேசப்பா என்னைய போல யாராகில என்னிடத்துல வந்து பேசணும்னு ஜெபம் பண்ணேன். அதே போல ஒரு திருநங்கை என்னோடு கூட பேசினா. உடன் ஊழியரா இருந்த இங்க சபையினுடைய உடன் ஊழியரா இருந்த ஒரு அம்மா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே அவரு வியாழக்கிழமை நடந்த சம்பவம், வெள்ளி சனி ரெண்டு நாள் கழிச்சு சண்டே சர்வீஸ் ஆராதனைக்காக போறேன், போன உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து உங்களெல்லாம் கர்த்தர் நேசிக்கல, நீங்களாம் கர்த்தருக்கு அருவறுப்பான ஜனம், நீங்களாம் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே கூடாதுன்னுட்டார். அவ்வளோ வேதனையா இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, நம்மளே நேசிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட அழுதுட்டு, ஆண்டவர் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேனோ அதே இடத்துல உமால உயர்த்த முடியும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்தேன். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன். வாழ்க்கை மாறி போனது. திருநங்கைகளோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சேன். சபையை விட்டு, என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் கடந்து போயிட்டேன். என் திருநங்கைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக எல்லாரை போலவும் கடைக்கடையா யாசகம் கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியாய் நகர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட நான் பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன். பக்கத்துல ஒரு பொண்ணு, நான் ஜன்னலை திரும்பி பார்த்துட்டு எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறேன். ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. என்னை கண்ட உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ ஒரு கொடூரமா, அவ்வளோ ஒரு மாதிரியான விகாரத்தோடு இருக்கேன்னா, அல்லது பாவப்பட்ட ஜென்மத்தை பார்ப்பது போல அந்த பொண்ணு கூட பக்கத்துல உட்காருவதற்கு இல்லை. பல பேர் என்னைகிட்ட பேசவே மாட்டாங்க. ஏன்னா திட்டுடுவாங்களோ, அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறது இல்லை போல. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய திருநங்கை கிட்ட எந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ போய் சகஜமா பேசுவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? திருநங்கைகள் எல்லாமே இலகுன மனசு உடையவர்கள். அவருங்க கிட்ட நீங்க பேசினாதான் தெரியும் உங்களுடைய அன்பான குணாதிசயம் என்னன்னுட்டு. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் யாருக்கிட்டையுமே போய் பாவப்பட்ட ஒரு மனுஷன்கிட்டயோ அல்லது வறுமையில வாடிட்டு இருக்கவங்களையோ நம்ம போய் பார்க்கறதே இல்லையே. ஏன்னா ஏசப்பா கொடுத்த அன்பை நாமளே தானே வச்சிருக்கிறோம். அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா தானே தெரியும் ஏசப்பா நம்மளை எவ்வளவு நேசித்தாரு, அவங்களையும் நேசிப்பாருன்னு சொல்லி. அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். பசியில இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். 100 கிலோமீட்டர் வெயில்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு தான் நிலனுடைய அருமை புரியும். அதே போலதாங்க, யாருமே நேசிக்காம திக்கச்சு போய் அனாதையான ஒரு வாழ்க்கைய திருநங்கைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவியா, பாவமான காரியம், நான் பாவியாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டு நான் அனாதையா இருக்கிறேனே, நேசிக்கல. திருநங்கைகளும் ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களும் என்னை நேசிப்பதை நிறுத்தி விட்டார், நிறுத்திட்டு போயிட்டாங்க. என் கூட இருந்தவங்களாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போன ஆதையா நான் நின்று கொண்டிருந்தேன். இந்த உலகம் எனக்கு மறுபடியும் தோணுச்சு, இதுக்காகவா நான் வாழ்றேன், யாருமே இல்லாம அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, வேண்டான்னு தோணுச்சு. இப்போ நான் முடிவு பண்ண, இந்த உலகம் நம்மளுக்கு வேண்டாம், மனுஷால் வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேணாம். நம்ம மரணத்திலிருந்து நம்மளைய மீட்டெடுத்த இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம். அவர் மட்டும் போதும், அவர் மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில. யாரு நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, அன்றைக்கு நம்மளை மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு மட்டும் போதும்னு என் மனசுல தோணுச்சு. ஒரு முடிவு எடுத்த அன்னைக்கு, யார் விட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் இனி விடுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு வேணாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்மளை நேசிக்கிறவர் இயேசு. அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக நாம ஆண்டவரை விட்டு நம்ம வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாவக்கூரியமான ஒரு வாழ்க்கையில பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுலயும் ஒரு சந்தோஷம் நிறைவில்லாம வாழ்றோமேன்னு சொல்லி இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி கர்த்தருக்காக தான் வாழணும், கர்த்தரோடு தான் வாழணும், கர்த்தரோடு போய் தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறுச்சுங்க. என் ஆண்டவர் மாற்றினார் என்னை. அனுதினமும் ரட்சிக்கும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன், அவர் என்னை கேட்டரும். என் வாழ்க்கையில என்னை அனுதினமும் நேசிக்கிற என் இயேசு உண்டு, அனுதினமும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன் உண்டு. இந்த உலகத்திலே என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் இயேசு உண்டு. அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்துல காத்திருக்கும் போது, அவருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறிச்சு. பாவத்திலிருந்து என்னை அழகாக மீட்டார். ஒரு ரட்சிப்பின் அனுபவம். யாசகம் கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சுங்க. யாசகம் கேட்காம கர்த்தரோடு கூட அவர் போஷிக்கிறதுல மன திருப்தியோடு நிறைவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு யாருமே எங்க நேரத்துல பேசல, யாருமே என்னை நேசிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால, கர்த்தரோடு கூட நாம வாழ்றதுனால இன்னைக்கு அநேக பேர் நம்மளைய விசாரிக்கிறாங்க, அன்பா பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு யோசிச்சா, இன்னைக்கு அநேக பேர் இந்த என்னோடு கூட அநேகர் பேசுறாங்க. ஓ, எவ்வளோ நல்லவர்ல இயேசு. பாவத்திலிருந்து மீட்சம், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவத்தோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, நாம தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காரியத்தோடு கூட மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமா மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஆண்டவரோடு கூட நாம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வீற்றிருக்க முடியும், அவரோடு கூட வாழ முடியுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்தேன். என் வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம், யாருக்கும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அடியாளை பைபிள் காலேஜ் முடிக்க வைத்து இன்னைக்கு அவரோட ஊழியம் செய்யும்படியா ஒரு வேலைக்காரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர்கள் என்னோடு கூட பேசும்படியாக, அவருடைய பிள்ளையா இருக்கிறனால அநேக பேர் கூப்பிட்டு உபசரித்து என்னைய காரியங்கள் நிறைய பார்க்கிறேன். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. அந்த ஜீவனுள்ள இயேசுவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்துல இருந்தேன் மீட்டு கொண்டு வந்து அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஒரு மனம் திரும்புதல். மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன், இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போல, நான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதைய காட்டிலும், அந்த பாவமான காரியத்தை காட்டிலும், பாவமான வாழ்க்கையை காட்டிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை என் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார். எனக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாக்கியத்தை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி, எனக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் போஷிக்கிற விதம் அலாதியானது. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவரோடு கூட வாழணும். அவரை நம்மளோடு கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா இருதயத்துல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம நடந்தோம்னா, கர்த்தரோடு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா இதை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு உதவி செய்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், யாரும் நேசிக்காத திக்கற்று போன நிலைமையில இருந்த என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நேசித்த தேவன், அதே ஆண்டவா இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவரை தொடர்ந்து இருக பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அவர்தான் அநாதி தேவன். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அகிலத்தின் ராஜன். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன்.

இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் உங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.

நிச்சயமாக ஏசு கரம் நீட்டி தொடுவார். அவர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசியுங்கள், அதை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள்.

ஆண்டவரே, சிறுப்பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களில சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதி

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாஞ்சியாக வாருங்கள், தாகத்தோடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே கர்த்தரை தேடி நாடி ஓடி வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக அநேகர் கர்த்தருடைய செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் விளைவாக சில நேரங்களிலே நாம் சில செய்திகளை கண்மலை நீரூற்று பத்திரிகையில் போடுகிறோம். அது இல்லாமல் சில செய்திகளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அதை நாங்கள் சிறு புத்தக வடிகளே அதை போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் தியானிப்பதற்காக, நீங்கள் வசனத்தை வைத்துக்கொண்டு தியானிப்பதற்காக அந்த சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தியானிப்பதற்காக மாத்திரமல்ல, வேறு யாராவது வாஞ்சையோடு வேதத்தை அறிய வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து உதவி செய்யலாம். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே அநேக செய்திகளை அப்படி வெளியிட வேண்டும் என்று ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு வாஞ்சியின்படி அதை நாம் செய்கிறோம். கண்மலைக்கு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் அது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தி எப்படி என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் விடுதலையோடு கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் இதை வாங்கி ஜெபியுங்கள், படியுங்கள், தியானியுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள். அது இன்னும் அதிகமாக பல ஆயிரக்கணக்கில் வெளியிடும்படி நீங்களும் அதற்காக பிரயாசப்படுங்கள். அதற்கேற்ற காணிக்கைகளை தாராளமாய் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் நாம் விரிவாக செய்வதற்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஆகஸ்ட் 15 மாலையிலே கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டம் நடக்க இருக்கிறது. வருடந்தோறும் அந்த கூட்டத்தை நாம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் வருஷத்தின் நடுவிலே என் கிரியைகளை நான் உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி நாம் வருஷத்தை துவங்கி நாம் கடந்து வரும்பொழுது அந்த ஜனவரி மாதத்தில் இருந்த அந்த உற்சாகம் குன்றி இப்பொழுது வர வர அந்த ஆவிக்குரிய வேகம் குறைந்து காணப்படுகிற காரணம் பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக பலனை இழந்து தவிக்கிற நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டத்தின் மூலமாக நாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் பலத்தின் மேல் பலனடைந்து நாம் சியோனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, சாத்தானை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். ஆகவே அந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அநேக முறை அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போன நாட்கள் உண்டானால் கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் அதிலே அந்த ஊழியத்தை செய்ய எனக்கு வாசல்களை திறந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்காக அவரும் ஊக்கமாய் ஜெபியுங்கள். தடைகள் எல்லாம் வராதபடி ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலே சபையின் மூலமாய் நடக்கிற சகல
ஊழியங்களுக்காகவும் கர்த்தரே பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு காலையில் தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆவியானோர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி காணப்படும். இதோ கோடாலியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். செய்தி கேட்கிறோம், ஆனால் கனி கொடுக்கிறோமா? பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் கனிகள் கொடுக்கிறோமா? மிகுதியான கனிகளை கொடுக்கிறோமா? ஏன் நம்மால் கனிகள் கொடுக்க முடியவில்லை? தேவன் கனி எதிர்பார்த்து திராட்சை தோட்டத்திற்கு வருகிறார். கனி எதிர்பார்த்து உன்னிடத்தில் வருகிறார். புசிக்கிறதுக்கு ஏதாகில உண்டா என்று கேட்கிறார். அப்படி வரும்பொழுது அங்கே கனிகள் இல்லை என்று பார்த்து அவர் வருத்தம் அடைகிறார். ஏன் நம்மால் கனி கொடுக்க முடியவில்லை? அருமையானவர்களே, ஒரே ரகசியம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுக்கப்படுகிற இந்த சத்தியத்தை மாத்திரம் யார் தியானித்து அதை மாத்திரம் அறிக்கை செய்து அதை உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுவிட்டு இதை ஒரு பக்கம் தூக்கி தூரம் போட்டுவிட்டு உங்கள் இஷ்டமாக ஏதாவது பிரசங்கத்தை கேட்கறது, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆவியானவர் பேசுகிறாருன்னு வஞ்சிக்கப்படாதீர்கள். தினமும் நம்ம வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான விலையேற பெற்ற சத்தியங்கள், வெளிப்பாடுகள், இதை நாம் வருடம் முழுவதும் தியானிக்கலாம். நாம் கொடுக்கிறதான இந்த சத்தியம் சும்மா ஒரு கதை படிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. இது வருஷம் முழுவதும் தியானிக்கக்கூடிய அவ்வளவு ஆழம் அதில் அடங்கி இருக்கிறது. தியானிக்க தியானிக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வசனங்களை தான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் எடுத்து கொடுக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு போல, ஒவ்வொரு வசனமும் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த புதையல்களைப் போல உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த புதையலை போன்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் சும்மா தூக்கி போட்டிங்கன்னா அது பறவைகள் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று இடம் கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் கொடுக்கிறதான செய்திக்காக நாம் அதிக ஜபத்தோடு காத்திருந்து உங்களோட ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு வீட்டில் போய் அதை வைத்து ஜெபியுங்கள், அதை வைத்து துதியுங்கள், அதை குறித்து பேசுங்கள், அதையே அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் எப்பொழுதும் அதை அறிக்கை செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அப்படி கேட்கிற செய்தியின் மூலமாக தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த மேலான சத்தியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலேயும் கூட தேவனாகிய கர்த்தர் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக

உன்னை பார்த்து அவன் ஏமாற்றம் அடைகிறான். ஒரு பலனற்ற ஒரு விசுவாசி தன்மேல் பெய்கிற மழையை அடிக்கடி குடித்து விட்டு பலன் கூடாதிருக்கிற ஒரு நிலமாக நீ காணப்படாதே. நீ பலன் கொடுக்க வேண்டும். என்ன பலன் கொடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதான காரியம் என்னவென்று கேட்டால், நாம் நம்ம அழைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதான நம்முடைய ஓட்டம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். நாம் பின் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாலே அவர் கடந்து போகிறார். வழிகளை காண்பிப்பதற்காக கடந்து போகிறார். நம் குழியில் விழாது இருப்பதற்காக அவர் முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். நாம் இடறிப்போட போகாதபடிக்கு முன்னால் நடந்து போகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆலோசனைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக வழி நடத்து டைரக்ஷன்ஸ் எல்லாமே அவர் கொடுக்கிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய குரல் நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்தம் மெல்லிய சத்தம். அந்த மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்கும் பொழுது, அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒருபோதும் நாம் வழி தப்பி போவதில்லை. அல்லேலூயா. காணாமல் போனாடு வழி தப்பி போயிற்று, வழி தவறி போய்விட்டது. அருமையானவர்களே, அநேக ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது போல இந்த நாட்களிலே சத்தமானது மிக கேடான ஒரு நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஓநாய்கள் பெருக ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் எல்லாருமே பாவத்தின் வஞ்சனையினாலே இழுக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், முன்னாலே போனவர்கள் அநேகர் பொழுது பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யக்கூடாது. கடமைக்காக ஒரு ஜபம், கடமைக்காக ஒரு வேத வாசிப்பு, கடமைக்காக ஒன்றை செய்துவிட்டு போவது அல்ல. நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய பிரயாசம் மாம்ச பிரகாசமாக இருக்கக்கூடாது, சரீர பிரகாரமான பிரயாசமாக இருக்கக்கூடாது. அது ஆவிக்குரிய பிரகாசமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியிலே படுகிற பிரயாசம்தான் ஆவிக்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், நல்ல விசுவாசியாக இருக்கணும், நல்லா ஜபிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், நல்ல சாட்சி சொல்லணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறுதான் பார்த்தா இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் சில பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, என்னால் சத்ருவை மேற்கொள்ள முடியவில்லை, அடிக்கடி நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், அடிக்கடி பிசாசு என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறான், விசுவாசத்தில் என்னால் முன்னேறி போக முடிவதில்லை,

அடிக்கடி நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆம், அறிய வேண்டிய பிரகாரமாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் போகிறபடியினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான தோல்விகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒழுங்கும் கிரமமாய் ஓடும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு தேவையானது என்னவென்றால், நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நோக்கங்களை சிதற பண்ணுகிற காரியங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்திரும்பி பார்க்கிறது மாத்திரமல்ல, இங்கும் அங்குமாய் நாம் நம்முடைய கண்களை வைத்து தேவையில்லாத சில காரியங்களிலே நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பண்ணுகிற அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது, இன்றைக்கு அநேகர் பாருங்க, தனக்கடாத வழக்கிலே போய் என்ன செய்கிறார்கள், சிக்கிக் கொள்ளுகிறார்கள். தேவையில்லாத காரியங்களிலே அநேகர் போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்ய வேண்டுமா, காத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அழைப்பு என்ன? நீ ஒலிவ மரமாக இருந்தால் ஒலிவ மரத்திற்கேற்ற செழுமை உனக்கு இருக்க வேண்டும். நீ அத்தி மரமாக இருந்தால் அத்தி மரத்திற்கேற்ற கனி உனக்கு இருக்க வேண்டும். நீ திராட்சை செடியாக இருந்தால் திராட்சை பழங்கள் அங்கே இருக்க வேண்டும். உனக்கு தேவன் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே தான் நீ நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை, ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்காததை அவர் கேட்க மாட்டார். உனக்கு எதை கொடுத்தாரோ அதை தான் திருப்பி கேட்பார். அவர் வருகையில் நிச்சயம், மகனே மகளே, நான் உனக்கு இதை கொடுத்தேன், அதிலே நீ உண்மையாக இருந்தாயா? நான் தான் உனக்கு கொடுத்தேன். வேலையாகட்டும், திருமணமாகட்டும், பிள்ளைகளாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லாமே நீ தேடிக்கொண்டது அல்ல, எல்லாமே நான் உனக்கு கொடுத்தது. நான் கொடுத்ததை கொண்டு எனக்கு நீ என்ன செய்தாய்? இன்றைக்கு அநேகர் நன்மை பெறுகிற வரைக்கும் பாருங்க, அநேகர் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் வந்து எனக்காக ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் இப்போ இல்லை. என்ன, அவங்களுக்கு உயர்வு கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர் நிலைமையில் போயிட்டாங்க. இனிமேல் இங்கே தேவையில்லை. இனிமேல் அவங்க உலக பிரகாரமாக அவள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நடக்கிறதான காரியம். ஏதோ நன்மை வருகிற வரைக்கும், இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமானால் எல்லா மனிதரை காட்டிலும் நாம் யாராக இருப்போம், பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மைக்காக அல்ல, இம்மைக்காக அல்ல. ஹல்லேலூயா. நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்பை, அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்ய வேண்டும், தொடர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய கண்கள் உன்னை வழிநடத்தி செல்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீ பதிய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேறு எதுவுமே தேவையில்லை. இயேசுதான் உனக்கு சாட்சி, இயேசுதான் உனக்கு முன்மாதிரி, இயேசுதான் உனக்கு எல்லாமே. அவரை மாத்திரம் பார்த்தால் போதும். அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி நடக்கிறார், அவர் எப்படி அற்புதம் செய்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் என்னெல்லாம் செய்தாரோ. இப்ப நம்ம பாட கேட்டோம்ல, இயேசு சென்ற பாதை அதில் நீயும் செல்லவே. ஹல்லேலூயா. இயேசு ஒரு அடிப்பார், இயேசு சென்ற பாதை. எல்லாரும் கவனிங்க அந்த பாடலின் அடிய, இயேசு சென்ற பாதையில தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் எப்படி சென்றாரோ அதே பாதையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம்.

0: அல்லேலூயா. இயேசு சென்ற பாதை வேற பாதை நமக்கு கிடையாது. இயேசு சென்ற சிலுவை பாதை, ரெண்டு பாதை கிடையாது, ரெண்டு வழி கிடையாது, ஒரே வழிதான். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய் தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் விசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவனாயிருக்கிறது. ஹாலேலூயா. அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, இந்த காலவேளையிலேயும் கூட உன்னுடைய சிந்தை, உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பிரயாசங்கள் எப்படி இருக்குது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 22வது ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறேன், ஒரு காரியத்தை நான் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மற்ற காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலவிடக்கூடாது. அதில் மாத்திரம்தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அன்று இதுக்காக நான் அழைக்கப்பட்டேன், இதை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதே பாதையில் கர்த்தருடைய வழி நடத்துவார். ஆகவே இன்றைக்கு பிசாசு என்ன செய்யறான் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு உலக வேலையை கொடுத்துருப்பான், ஏதாவது தொழிலை கொடுத்துருப்பான், ஏதாவது ஒரு ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பான். எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆகவே என்ன செய்வான், ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்து ஜபிக்கிறது அப்புறம் பார்க்கலாம், வசனம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இதை செய்யின்னு சொல்லி உன்னை என்ன செய்வான், அதில் நேரத்தை செலவிட வைப்பான். அப்படி செலவிடும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய நேரங்களையும் வீணாக்கி விடுகிறீர்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், நமக்கு இருக்கிற ஆயுசு மிக சொற்பமான ஒரு ஆயுசு, ரொம்ப சொற்ப காலம். இந்த வாழ்க்கை போதாது, இந்த வயசு போதாது. நமக்கு நீண்ட ஆயுட்காலம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் தேவன் எதிர்பார்க்குற காரியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கண்டதில் நம்முடைய நேரத்தை செலவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொன்னார் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது, எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும். அல்லேலூயா. ஏதா ஒன்று தான் நீங்கள் பிடிக்கணும், ஒன்றை விட்டுறணும். அல்லேலூயா. ரெண்டும் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இழக்க வேண்டிய இழப்பு பெருசாக இருக்கும். சின்ன வயசில் இருக்கும் பொழுது படித்த கதை ஞாபகம் வருது, ஆற்றுல மிதந்து போனேன், ஒரு பலாப்பழத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தையை தூக்கி போன தாய் கரையில் குழந்தைய விட்டுட்டு போய் அதை பிடிக்க போனாலாம், கடைசியாக அந்த குழந்தை ஆற்றுல அடிச்சுன்னு போயிடுச்சு. அவள் தேடின பலாப்பழமும் அவளுக்கு கிடைக்கல, எல்லாத்தையும் இழந்துட்டா. அருமையானவர்களே, சிறு பிள்ளைங்கக்காக இந்த கதையை சொல்லுவாங்க. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு அந்த தாய் அந்த குழந்தையினுடைய அருமையை தெரியாமல் தூக்கி போட்டு போயிட்டா. ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறதானே, எதுவாக இருந்தாலும் ஒருவேளை உன் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், மற்றவர்கள் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு சின்ன காரியத்தை கொடுத்துருந்தா கூட சரி, தேவ பிள்ளையே, அதை நீ அற்பமாய் நினைக்காதே. கர்த்தர் கொடுத்தது, அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்தது. அது சிறியதோ பெரியதோ அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நீ கர்த்தரை கனம் பண்றியா? தேவையானது ஒன்றே. ஆகவே பெரியமானவனுடைய நம்முடைய நோக்கம், எதிர்பார்ப்பு, நம்முடைய ஓட்டம் எல்லாம் ஒன்றையே சிந்திக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு நிருபத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம், முதல் ரெண்டு வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். பிலிப்பியர் 2:1-2. யாரது ஆறுதலும் உண்டானால், நல்ல கவனிங்க, நீங்கள் ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாய், இசைந்த ஆத்துமாக்களாய், எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே சிந்தித்து. ஹல்லேலூயா. என் சந்தோஷத்தை நிறைவாக்கு. நீங்க ஒன்றை சிந்திக்கும் பொழுது ஏக சிந்தை வந்துடுது, ஏக அன்பு வந்துடுது. இசைந்த ஆத்துமாக்களாய், இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீயிங் ஒன் அக்கார்ட் ஆஃப் ஒன் மைண்ட், இசைந்த ஆத்துமார்கள். இன்னைக்கு சில குடும்பத்தில் பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இசைவு கிடையாது. இவர் ஒன்று சொல்லுவார், அவங்க குடும்பம் பிளவுபட்டு காணப்படுகிறது, பிரிவினை. சபைகள் உடைந்து காணப்படுகிறது, பிரிவினை. ஒன் அக்கார்ட் ஒன் மைண்ட் இல்லை. சமுதாயம் பிளந்து காணப்படுகிறது. பிசாசனுடைய தந்திரத்தில் மிக முக்கியமான தந்திரம் டிவைடிங் பாலிசி. பிரிச்சுட்டு தான் வேலை பார்ப்பான். சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவாங்க, 4 மாடுகள் ஒன்று சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்பொழுது சிங்கம் போய் அடிக்க போனா, 4 ஒன்னா சேர்ந்து முட்டை வரும்பொழுது சிங்கம் பயந்து வந்துடுமா. ஒரு நாள் நரி போய் சொல்லிச்சான், நீ இப்படி போய் பண்ண பிரயோஜனம் இல்லை, நான் அந்த 4 பேரையும் பிரிச்சிடுறேன். அவங்க தனியாக இருக்கும்போது நீ அவங்கள அட்டாக் பண்ணலாம், ஒன்றா இருக்கும்போது அட்டாக் பண்ண முடியாது, பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நரி போய் 4 பேரையும் பிரிச்சிருச்சு. பிறகு சிங்கம் போய் ஒவ்வொன்றா அடித்து சாப்பிடுச்சான். இன்றைக்கு சாத்தானாகிய நரி குடும்பத்தை பிரித்து, சபையை பிரித்து, பிரிவினையை கொண்டு வந்து ஐக்கியத்தை உடைத்து, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு, பிறகு அவன் என்ன செய்ய பார்க்கறான், தாக்க பார்க்கறான். ஆனா நீங்க ஒருமுறைப்பட்டு பாருங்க, ஒருமித்து நின்று பாருங்க, உங்களை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாக்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரே பிரசங்கத்தை நான் என்ன பிரசங்கம் பண்ணணும் அதை தான் நீங்கள் பேசணும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதுன பிரசங்க மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வேற ஒரு ரூட்டில் போகிறீங்க, நான் ஒரு வேற ரூட்டில் போயிட்டுருப்பேன். அப்போ இசைந்த ஆத்மாவாக இருக்காது. ஒரே அந்த என்ன சத்தியமோ அதிலே நிற்கணும் எல்லாம். அதுக்காக தான் அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்காக தான் மேகசினில் வெளியிடுறோம். இன்னும் கேட்டிங்கன்னா, சகோதரலைக்கு கூட்டத்தில் நாங்கள் இதை தியானம் பண்ணி எல்லாரையும் அறிக்கை செய்ய வைப்பேன். இப்போ கொஞ்ச நாள் அது நடக்க முடியல. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாவை 2 அல்லது 3 பேர் ஒன்றா கூடினா கூட போதும். ஆதி அப்போஸ்தலின் காலத்தில் நடந்த அதே அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலின் காலத்தில் என்ன நடந்தது? அப்போஸ்தலருக்கு நிருபம் 2:46 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே வாசி, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அல்லேலூயா. இங்க பெரிய சர்ச்சுக்கு போனாங்க அங்க போனாங்கலாம் இல்லை. நீ எந்த சர்ச்சுக்கு போறியோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ என்ன உடுத்துறியோ அதெல்லாம் பெருசு இல்லை. ஒரு மனமா இருக்கிறீங்களா அதுதான் கேள்வி. நீங்க ஒரு மனம் இல்லாம, அதாவது எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டுவாங்க, எல்லாம் ரெட்டில் வாங்கினா ரெட்டில் நீங்கள் வந்து வாங்கி போட்டுன்னு வந்துடுவீங்க, எல்லாம் ஒயிட்டில் வாங்கினா ஒயிட்டில் வந்துடுவீங்க. அதெல்லாம் சுலபம் வெளி வேஷம் போடுறது. ஆனால் எல்லாரும் ஒரு மனமாக இருங்கன்னு சொல்லி பாருங்க, அதுதான் கஷ்டம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அது இல்லை. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒரு மனமாக இருந்தார்கள். அருமையானவர்களே, அங்கே என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 5:12 எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் அல்லேலூயா சொல்ல சொல்கிறேன்னா, 4 பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க, மற்றவங்க அல்லேலூயா சொல்லலை. ஏன்னா அவங்க மைண்டு வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். வசனத்தை கூட எப்படி கவனிச்சாங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்தில்? அப்போஸ்தலர் 8:6 எடுத்து பாருங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை எப்படி ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப வசனம் கூட நீங்க எப்படி கவனிக்கணும்? ஒருமனம் பண்ண. நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்க வேற ஒரு யோசனையில போக கூடாது. அல்லேலூயா. வேற சில பேர் பேசாம தூங்கிடுறீங்க, நிறைய பேர் தூங்குறீங்க, அது உங்க பலவீனம். ஆனா அது பலவீனம் இல்லை, அது பிசாசுடைய தந்திரம். நீ கேட்டா எங்க நீ நல்ல ராஜரீகமா ராஜரீக ஆசிரியர் கூட்டமா மாறிடுவீங்களோன்ட்டு தான் உங்களை போட்டு அப்படியே அழுத்தி வச்சிருக்கிறான். இந்த சத்தியத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மகிமையின் ரூபத்தில் காணப்படுவார்கள். யாரெல்லாம் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியில் அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாமே குன்றி போய் காணப்படும், ஒரு வளர்ச்சி இருக்காது. ஆனால் யாரெல்லாம் அந்த சத்தியத்தில் ஒருமனப்படுறீங்களோ உங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை தழைக்க பண்ணுவார், செழிப்படைய பண்ணுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எதற்காக நாம் ஒருமனப்படணும் ஒருமனப்படுறோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆவியில் ஒருமனப்பட்டால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிக்க முடியும். பிசாசு என்ன செய்கிறான்? நீ ஒருமனப்பட வேண்டாம், சபையில் ஒருமனப்படாத, என் கூட ஒருமனமாயிரும்னு வெளியில் கொண்டு போகிறான். அனனியா சப்பிராவை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்போஸ்தலரில். அந்த அனனியா சப்பரா என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலத்தை விற்கிறாங்க, அதை காணிக்கா கொடுன்னு வந்து யாரும் கேட்கல, இவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கறதே கொடுக்குறாங்க, அதில் திருடிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் மிக தெளிவாய் சொல்றார், நீங்கள் பரிசுத்தாவியான இடத்துல பொய் சொல்லும்படி, அதாவது 5:9 யாராவது படிங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதான் கேள்வி. போதும், இதான் கேள்வி. ஒருமனப்பட்டது நல்லதுக்கு ஒருமனப்பட்டினா, ஊழியம் செய்யறதுக்கு ஒருமனப்பட்டினா, சபையில் பக்தி விருத்தி உண்டாக ஒருமனப்பட்டினா சந்தோஷம். பிரிக்கிறதுக்கு, சபையில் கலகம் உண்டு பண்ணுறதுக்கு, துர்சாட்சி உண்டு பண்ணுறதுக்கு, மற்றவங்களை தவறான பாதையில் வழிநடத்துறதுக்கு இந்த காலத்தில் கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து செயல்படுறாங்க. இது கடைசி காலம். அனன்யா சப்ராவுடைய முடிவு நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் ஆவியில் ஒருமனப்பட சொல்கிறார். ஒருமனப்பட்டு நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. இது கடைசி காலம். நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன? நாம் ஆவியில் ஒருமனப்படும் பொழுது மாத்திரம்தான் பிரியமானவர்களே நாம் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற. நம்முடைய தரிசனம் என்ன? எபேசியருக்கு நிருபம் 4:11 வசனத்தை யாராவது படிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். நீ நல்ல கவனிங்க, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பற்றி? நம்முடைய பிரசங்கம் பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி தான். இயேசுவை குறித்தே தான் பேசுவோம். இயேசுவை தான் உயர்த்துவோம். இயேசு தான் மகிமைப்படுவார். குமாரனை பற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனோடு அவர் ஒருமனப்பட்டு கொண்டிருந்தார். தனியா அவர் எதுவும் செய்ய மாட்டார். அவரும் பிதாவும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. பூமியிலே நமக்கும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா போதும், எந்த அற்புதமும் நடக்கும். ரெண்டே பேர் ஒருமனப்பட்டா போதும். இந்த ஊழியம் கட்டப்பட்டதே ஒருமனப்பாட்டில் தான் கட்டப்பட்டுச்சு. ஒருமனப்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டே வந்தது. என்றைக்கு சாத்தான் வந்து புகுந்து பிரிவினைகளையும் கலகங்களையும் கசப்புகளையும் விதைத்தானோ ஊழியத்தினுடைய வளர்ச்சி தடைப்பட்டது. கர்த்தருடைய வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் கடைசி வரைக்கும் சபையில் ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். ஆவியின் ஒருமை. அந்த 4:3 வாசிங்க, எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையாயிரு தேவ பிள்ளையே, ஜாக்கிரதையாயிரு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்துமாக்களாய் காணப்படுவார்களானால், சபையிலே விசுவாசிகள் ஒருமனத்தோடு காணப்படுவார்களானால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:10 எடுத்து வாசித்து பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? புத்தி சொல்றேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே உண்மையான சபை, இன்னைக்கு எத்தனையோ சபை வந்துருச்சு, என்னென்னமோ நோக்கத்துக்காக சபை நடத்துறாங்க. ஆதியிலே ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் ஆரம்பிக்கப்பட்ட சபைக்கு பேர் பெந்தேகோஸ்தே சபை. பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் ஒன்னா கூடினாங்க, அது பெந்தேகோஸ்தே சபைன்னு பேர் வந்துருச்சு. எது பெந்தேகோஸ்தே? எது பெந்தேகோஸ்தே? எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் 2:1 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்தார்கள்? அவ்வளவுதான், அதுதான் பெந்தேகோஸ்தே. எது பெந்தேகோஸ்தே சபை? எந்த சபையானது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வருகிறார்களோ அதுதான் பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது யாரால முடியும்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஆவியின் ஒருமை, பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற அந்த ஒருமை அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தாவியினால் நமக்கு அந்த ஒருமனப்பாடு கிடைக்க வேண்டுமானால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்முடைய சிரசிலே ஊற்றப்படுகிறது. எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் 133வது சங்கீதம், எடுத்து வாசிங்க. முதலாவது வசனத்தை யாரோ படிங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை என்னங்க கிடைக்குதுங்க, நன்மை ஆசீர்வாதம். பிசாசு ஏன் ஒருமனப்பாட்டை கெடுக்கிறான், கசப்பை உண்டு பண்றான், ஏன் உனக்குள்ள சந்தேகத்தை விதைக்கிறான், உனக்குள்ள ஏன் பலவிதமான முரட்டாட்டங்களை கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, நீ நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆவிக்குரிய சபை ஒருமனப்பாட்டில் முன்னேறி கொண்டிருக்கிறதோ அந்த சபையத்தில் அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கும், விடுதலைகள் உண்டாகும், ஆத்ம ரட்சிப்பு உண்டாகும், சபை வலதுபுறமும் இடம் இடம் கொண்டு பெருகும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம், அதுக்காக தான் சபை முடிஞ்ச பிறகு சகோதரர்களை ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண சொல்றேன். நாலு பேர் ஒன்னா கூடுறாங்க, மற்றவங்களாம் ஓடிடுறாங்க. நீ சகோதர ஐக்கியத்தில் ஒன்னா இருக்கணும், அதான் விசுவாசி. தேவனுடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து நீ ஜெபிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? ஒருமனம் வரணும், ஒருமனப்பாட்டோட நீ ஜெபிக்கணும், அப்போதான் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே சங்கீதம் 133 நம்ம என்ன வாசித்தோம் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன வாசித்தோம்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இருக்கிறது, அது ஆரோருடைய சரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வடிகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சரசிலே ஊற்றப்பட்டு தாடியில வடிந்து அவனுடைய சரீரம் எல்லாம் வழிந்தோடுகிற என்னது? தைலம், கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நிறைய பேர் பரிசுத்தாவி வரலங்க, ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அப்படி பாஸ்டர் கை வச்ச உடனே டக்கு பரிசுத்தாவி வந்துடும் நினைக்கிறாங்க. இல்ல வேற எங்கன்னா போய் பரிசுத்தாவி பெற்றுன்னு வந்துடலாம், இன்னமும் கடையில போய் கடலை மிட்டா வாங்கிட்டு வர மாதிரி பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீ ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்து கழுகுகளைப் போல சட்டை அடித்து எழும்புவார்கள். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த வேளையில் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் உன் சரசின் மேல் ஊற்றப்பட்டு உன்னுடைய தாடியிலேயும் வடிந்து ஓடும். யாருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ, பரிசுத்தாவி பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டேன். எவ்வளவு பெற்றிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது நிரம்பி வழிகிற அபிஷேகம். என் பாத்திரம் நிரம்பி வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு விசுவாசனுடைய வாயில் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அபிஷேகம் நிரம்பி வழிகிறது, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறது. ஆனால் தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியில உனக்கு நிரம்பி வழிகிற அனுபவம் இல்லாவிட்டால் எல்லாவற்றிலும் நீ குறைந்துதான் காணப்படுவாய். ஆவியுடைய அபிஷேகம் யாருடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிறதோ அது நல்ல தைலத்துக்கு அடையாளமாக இருக்கிற. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு காலையில ஆவியானவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற காரியம் உன் சிந்தனைகளை சிதறவிடாது. ரோமருக்கு நிறுவனம் 15:5-6 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் 15:5-6 வசனங்களை என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுடைய மாதிரி. நல்ல கவனிங்க எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் மாதிரி. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தனையுள்ளவர்களா இருக்க முடியும். உங்களுக்கு இதான் அவருடைய ஜபம். இன்னைக்கு காலைல சரியா 3 மணிக்கு நான் எழுந்து ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் சபை மக்களுக்கு ஒரு ஏக சிந்தையை தர மாட்டீங்களா, ஒருமனப்பாட்டை கொடுக்க மாட்டீங்களா, அநேகருக்குள்ள ஒருமனை இல்லையே, அவங்கவுங்க நினைச்சது தான் செய்யறாங்க, எல்லாரும் ஒருமனமா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவரே என்று கதற முடிந்து கர்த்தர் சொன்னார், ஆரோனுடைய சரசில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது அங்கே ஒருமனம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். எப்பொழுது அந்த அபிஷேகம் ஊற்றப்படும், எப்பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அங்கே ஊற்றப்படும். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம், துதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். வேற சிந்தை வராது, மாம்ச சிந்தை வராது, பாவ சிந்தை வராது, ஏக சிந்தை, ஒரே சிந்தை. ஒரே சிந்தையோடு நீங்கள் காணப்படும் பொழுது சாத்தானால் கிட்ட நெருங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களோடு பேசி கொடுக்கிறார். மகனே மகளே, உன் குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிறது, சபையில் பிரிவினைகள் காணப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கசப்பு காணப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒருமனமாய் உன்னால் வாழ முடியவில்லை, பலவிதமான சண்டைகளும் பலவிதமான கலகங்களும் துரோகங்களும் பகைகளும் விரோதங்களுமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உனக்கு ஏக சிந்தை இல்லை, இசைந்த ஆத்மாவாயும். ஹலேலூயா, ஹலேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்மாவா இல்லாமல் போனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாது. ஒரு சபையானது ஏக சிந்தையோடு கூட இருக்க இல்லாவிட்டால் அது ஆவியில் வளர முடியாது. எலியா தீர்க்கதரிசி கேட்ட ஒரே கேள்விதான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறார். எவ்வளவு நாள் இப்படி 2 மனசுல ஓடிட்டு இருப்பீங்க? ஒரே சிந்தை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஒரே சிந்தை. எனக்கு வேற எண்ணம் கிடையாது, வேற நோக்கம் கிடையாது, ஒரே நோக்கம், என் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா கண்களை முடிய ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல் வந்து இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்களை தொடட்டும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா.
1: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.